0: right? Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You Are Divinely Favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him and he prospered. Even in difficult times, God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit, follow His guidance, and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and He shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I am surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான், ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள், அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்தில் திரும்ப சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: ஆமேன். ஆமேன். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவசெய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாதிக்கிறோம். கர்த்தர் தாமே என்ன வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமென், ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசிலே இப்ரஹாம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி
3: வரவேற்போம்.
1: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர்.
3: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் எண்ணெயற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக அன்று நீர் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் படிப்போம், வாசிப்போம். 1 John 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறிய, இதை 6 அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தழும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம், ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாக்கப்பட வேண்டி இருக்கிறபடியினால், அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடியினால், அவர் சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது. நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆக்கிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா? என்மேல் இருக்கிற சுகையினம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா? அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலை ஆக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு பரிசுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா? எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்றால் அநேக வேலைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேலைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா? அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேலைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ, விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவேன். அப்ப நான் சோர்ந்து போய் இருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே தேவன் என்னோடு பேசினார், தீர்க்க தரிசனமாய் பேசினார் அந்த போதகர் மூலமா, மகனே தொடர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உளவாய் தேவனை தேடியும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையே

எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையா உத்தமமாய் இருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் இப்படியான காரியங்களை பிசாசு இதயத்திலே போடுகிறான். ஆனால் கவனியுங்கள், அந்த வேளையிலே என்னட்ட மணி இருந்தது. ஏன் தாமதித்தது என்று சொன்னால் என்னுடைய கரங்களிலே மணி இருந்தது. அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமதம் என்ன செய்தார், பொறுமையா இருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்திருப்பாரானால் என்னிடத்தில் இருந்த மணி தான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி, அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம், அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாம இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபா இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொன்னேன். அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய், என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளிலே வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்ன நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் வரும் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வேன், அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரான். இந்த நாளிலே நீ இன்ன பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாயிருக்கிறார். ஆனால் நான் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல், தேவனை நம்பி அவரை நோக்கி போகிறவனா இருக்க மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆபிரகாமே புறப்பட்டு வா என்று தான் சொன்னார். ஒழிய என்ன சொல்லல, எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். எவ்வளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கும். எவ்வளவுக்கு

0: யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுத்துக்குத்தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய ஏ டு இசட் வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளிலே நீ இது செய்வாய், இந்த நாளில இது உனக்கு நடக்கும் என்று எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால், நாங்கள் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தேவனை விட்டுட்டு நாங்கள் அதே மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார். தேவனிடத்திலே வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள், அதற்கு பிறகு வெளிப்படுத்தின பிறகு தங்களுடைய கிரியையை செய்கிறார். தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள், இளைய குமாரனை போல ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே தங்களுடைய இச்சைகளைத்தான் நிறைவேற்றுகிறார். அப்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுவோமானால், நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆசைப்பட்டதை பார்க்கிலும் பிரயாசப்பட்டதை பார்க்கிலும் அது ஜபம் பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். 1 John 4:9 தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு ஜீவன் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப தேவனுடைய அன்பை எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தபடியினால் எவ்வளவு மேன்மையாக மகிமையாக நம்மை நினைக்கிறார், எவ்வளவாய் நம்மை மதிக்கிறார். இன்றைக்கு அதை புரியாமல் இருக்கிறோம். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய ப்ரெஷர்ஸ், ப்ரெஷர்ஸ் என்றால் தமிழ்ல அவருடைய ப்ரெஷர்ஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால், அந்த ட்ரெஷர் ஆர்ட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது, நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கித்தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார். அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால், எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார், அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியையை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல் எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசு நடத்திலிருந்து வருகிறது. நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்காக அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கல என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதல்ல அவர்தான் முதலாய் முதல் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னை தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளை தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க பிரதர் லெஸ்லி பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பெனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அநேக வேலைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லை என்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமாண்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கு, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, அந்த அவவிசுவாசி ஆசைப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை, நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிடாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அழுத்தத்தின் நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தீங்கு நினையாது, இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம், அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. எந்த சார்பும் அற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய், ரெண்டு சார்பிலேயுமே அழிவு வருகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே, ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே ரட்சிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும், அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். எந்த சூழ்நிலையிலே தேவன் எந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளை எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமென். ஆகவே ஒருவரை 770 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமென். தீக்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே தெரியும். ஆமென். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால் அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமேன். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை மேற்கொண்டிருக்கிறபடியினால் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. மாத்திரமல்ல, நாம் உமக்குள் இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல, மாமிச அன்பு குறைவுள்ளது, ஆனால் உம்முடைய அன்பு எப்பொழுதும் நிறைவுள்ளது. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த ஒன்று கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டது போல உம்முடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தால் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இயேசுதாமே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே, உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கு கூடாக அவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறு உலகிலே கேட்கின்ற பொழுதும், பேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்றிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்தினார். நான் என்னுடைய மைக் ஆஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட அடுத்து வந்து தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார். மனிதனாக வந்த சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும், வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற பொழுதும், கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமீன், ஆமீன். நாங்கள்
2: இணைந்தோம்.
1: மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்த நிகழ்ச்சி மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகும். அது

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்ப்பது பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம், அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம், எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா, இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லனா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபையினால் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேப்பாங்களா, கேப்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அத போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா அவனுக்கு? அந்த டவல்ல அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன். இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சொல்லி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரிதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்த ஆசீர்வதிப்பா. நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டில இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர்

0: சுவாமி சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரூன் தாரியோ, துரிய ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மேக தர்மலிங்கம், உயிர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, பெற்றுமலைக்கு சிஸ்டர் அருந்ததி, பெற்றோர் போயிலிருந்து 9:30 வரை சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டல். இந்த நாளே நிகழ்ச்சியில் நடத்த வருகிற ரஜினி அலங்காரமணி, அவர் ஒப்புக்கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also hosting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from...

ஆண்டவரே, உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவ மன்னிப்பை கொடுத்து நீர்ந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலே பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் அப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை எடுத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலை ஆக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பலனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிந்தது போல மகேந்திரனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரோடும் கூட இருங்க. அப்பா, எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உச்சதுணை ஒவ்வொருவருக்கும் தவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே.

அப்பா நிறைந்த நாளிலை நீர் முறியாதவர். ஆண்டவரே மங்கிய திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்துக் கொள்ளும்படி ஆய்வாஞ்சி ஆய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் சிபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமேசலின் நகரத்துக்காக நாங்கள் சிபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க. ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவளோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பொழுது செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே கால நிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேக ஆண்டவரை மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே தகுப்பனே சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குட உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும் ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை அந்த பிள்ளைகளை குழந்தைகளை வாலிபர்களை வயோதிபர்களை பாதுகாக்க முடியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song, நல்ல பாடி இருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: வாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஒளியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நேர ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக அண்டவரை வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவர்களுக்கும் ஆண்டவரை தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில்தான் குடியிருப்பார்கள். அப்படியாக நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
3: மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்கு

0: உண்மையை துதித்து உண்மை பவர் போட்டி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்துல தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டா
1: கொடுக்கிற பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள், அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும் தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்தில, எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்தில, எல்லா தீங்கிலும் எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம்தான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: உன்னை மேற்கொள்ளாத எவைகள் அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்த நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அணைப்போடுறத விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார். அவர் கூட இருக்கிறார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவை எல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லாத்தையும் என்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் நிச்சு பெறும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், அசீதரியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஐயா,
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பில் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 6:30 ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே என்ன? ஆமாம்,
0: ஆமாம். அதுல வந்து நானு 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறாங்க.
1: ஓகே,
0: எனக்கு ஒரு 5:30 to 6:00 கூட ஓகே. 5:30, 6:15, 6:30 என்ன கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்றோம்.
0: ஓகே,
1: ஓகே பாஸ்டர். ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து நேரம் நேரத்தில் தேவசதி எடுத்து வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்தில் உபயோகிக்கிறோம். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. 100 times ஆசீர்வாதம் பெற கத்தர் உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கத்தர் உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் உபயோகித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலையை கத்திர தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen.
0: God bless you, brother. Thank you.
2: Recording stopped.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை ஜெப வேளையில்

ஆத்மஹாதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல்

கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றியிருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள் என்னுடைய ஒளிநாடா வாழ்க்கைகளை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுவதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் யோசித்தேன். அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர் நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்க கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் இரண்டில் இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடல்

சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே.

0: Yes.
1: Recording in progress.
2: வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலேபிரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக மகிமையால் வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம் விடுதலை உண்டாயிருப்பதால் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5:43 43-ம் வசனத்திலிருந்து 48-ம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கிலும் எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமா இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய் அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால் சிநேகிப்பதன் மூலமாய். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒருபொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம். அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய் எதிரிகளாய் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய்யும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன். எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சோர்ந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமென். நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமென். கவனியுங்கள், மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில். ரொம்ப கஷ்டமா இருக்கு அநேகருக்கு. இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில. அந்த சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய், அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரியை செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை ஆகும். ஆமென். இரண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். தவளை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுள் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவணைகள் நூற்று கணக்கானது அல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டிக் கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் தவளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
0: சொன்ன,
3: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை, ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், சவுன் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுனுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசரிசனம் உரைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததன் நிமித்தம் கவனியங்கள், அவனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நிலைத்திருப்பதாக நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால், அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன, ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமாக எழும்பினபடினான் இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியையில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனியங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அவனிங்கள் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை இடுகிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதாம், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவன் சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல், கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 1 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிட்டு, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும், நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிறதவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கும் நல்ல மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுவாசிக்கும்படி அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசின் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீன்மை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, ஏனோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆக்குறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம், உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சத்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க என்பதாக அல்ல. அப்படியா இருக்க அடவீர்கள் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது, நாங்கள் அப்படியே

0: ദൈവം ആയിട്ട് മണ്ണിന് ആശീർവാദങ്ങൾ നമ്മെ വന്ന് മേക്കൊള്ളും. ആമേൻ. എബേസ്യ 2:4-9 വരെക്കും വാസിക്കிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஆஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ஆமேன் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமேன். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் ஆமென் நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமேன். இது தேவனுடைய ஈவு. ஆமேன். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர். என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது. தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து. ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதால் இயேசுவின் நேற்று நாம ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமேன். நன்றி பாஸ்டர். தேவ செய்திக்குடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்திரதாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கதிரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையில் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.

0: பிரபம் கத்திரி சித்தமானால் நாளை நாளே இதேவழையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்,
1: ஆமென், ஆமென்,
0: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே போய்ப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். வேளையிலும் அவருடன் விடை பெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37
0: அதிகாரத்தை ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர தடவை செய்வாரா. ஆமேன்.

0: இருக்கிறோம். சுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம்.
1: அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமென். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல, தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்கி வைக்கிறது, அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுவையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும் எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியங்கள் 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார், நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்று. ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவையினம் இல்ல, ரெண்டு சுவையினம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை. நாங்கள் விசுவாசித்தோம், அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தோம், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனி உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமா நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாரு, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிறதவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால் மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடன்.
2: நாம் படிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறார்கள், கம்பெனியில சேருகிற வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியினுடைய சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான், யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருகமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடி நிக்காத, நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க, ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது, ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத, அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து கல், ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவதுடைய கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்குமே உண்டாவதாக. ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன, அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறார்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிறைந்த கல், நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோவின் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய். எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம், ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுற வாட்ச், பெண் அந்த ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்சை ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகமம் மாற்றுவதும், மோதிரம் மாற்றிக்கொள்வதும், இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைபெறக் இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமோவுடைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தமாகும் என்று சொன்னால், அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய பெருமை. வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய பெருமையை காட்டுறது, அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த திருமண, அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக் கொள்வார்கள், அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறமோ அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயத்துல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதார்த்தத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக்கொள்வதுல அதுதான் வந்து அந்த நிச்சயதார்த்தத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை நீ கல்யாண நிச்சயதார்த்தத்தை போய் பாக்குறீங்கல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளக்கல்ல கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்துவா. அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்குறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா? அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மனவாட்டியும் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மணவாளன். மணவாளன் ஆகிய இயேசு, மணவாட்டி ஆகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாகி சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார். கவனிங்க. அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படும், திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், அந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவே, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அடையாளம் தான் அந்த வெண்மை கல். எட்டாவது காரியம் கத்திரநாமத்துக்கு மேண்டாவதாக, வெள்ளைக்கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை. பெர்கமூன் காலத்துல அந்த வெள்ளைக்கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மை கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து கொடுத்து கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்துக் கொண்டு

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயலில் தானியம், வயல்கள் தானியத்தை

என்ன? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும் பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும் பாடுகளும் துக்கங்களும் அங்க போங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. அட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது. ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயரமான இடத்திற்கு, உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது. பாருங்க, ஏன்? மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், உபாகமத்தின் புஸ்தகம் 32 உபாகமம் 32:13-14 உபாகமம் 32:13-14 பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 எவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ், பாருங்க இருக்கிறதுல டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான், பாருங்க உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், ஆ தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான், பாருங்க அப்படி இல்லை. ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க, யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு படுத்திருக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். ஒரு ஏணி பாருங்க பூமியில இருந்து வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாம், அங்கே கர்த்தர் வானத்தை அந்த ஏணியின் நுனியில வானத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபே, நீ உன்னுடைய புய பராக்கிரமத்தினால நீ வந்து ஏறி உயர்வை அடைந்து விட முடியாது. இந்த ஏணி உயர்வு என்கிற, இந்த ஏணி உயர்ந்த ஸ்தானம் என்கிற ஏணியிலே நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க, அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு. பாருங்க, யாக்கோபே இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏணியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க, அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37:24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள், இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க, பல வர்ண அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிறத சொப்பனத்தை நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார், அது மாத்திரம்ல வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 பாருங்க, அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் அந்த சாப்பாடு பொருள்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போறேன், உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க, ஒரு தரிசனத்தின் மூலமாக

யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க, தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்ப தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க 28 வசனத்துல, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர், யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தராயிருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான், ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 41 போடப்பட்டிருக்கோம் பாருங்க, அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான் பாருங்க. இல்லாட்டி தேவன் பாருங்க, தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர் பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்களில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட நான் வரேன் எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு பின்னாக பாருங்க போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்களை எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறானா, இவனைதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா? பாருங்க கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்பாரு, உன் மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா, இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல கிடக்குறான், அட்ரஸே இல்லாம கிடக்குறான். அப்ப சாமுவேல் சொல்லுவாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது அழைக்கும் போது உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். எப்படி பாருங்க சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீதை அவங்க வர வச்சு பாருங்க அந்த 40,00,000 இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்கே அதே போல பாருங்க சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே பந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை,
உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் வசனங்கள் 41, அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கான் பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்த தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்த தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 வசனத்துல பாருங்க, இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்த தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்ல, நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றிய தீர்வார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமா இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு, உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன?
ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம், யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா, அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க, கர்த்தரை குறித்து உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க, முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது, ஏசாயா 55:10 மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1:2, 3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து 1,000,000 ஜனங்களிலும் வாலிபனாகி அந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும், யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது, ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்து மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட்டு, தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன். வாலிப வயசுல ஏதோ தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான், போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்தது, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது, அங்கே பாருங்க உடன்படிக்கை பெட்டி இருந்தது, உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார், தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 300,000 ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது அவ்வளவு பிரபலம்
அசாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழிநடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தின் பேரிலே இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, இந்த அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்ற இந்த ஜனங்களை வழிநடத்துறாங்க. பாருங்க, யோர்தான் பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரியோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களை வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார். யோசுவா தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புத்தகம் 10 இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இத ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10 வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 வசனத்தை போடப்பட்டிருக்கும். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியன் மேலும் சந்திரனே நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 13 வசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டே பேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது, எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பாருங்க, உயர்ரகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்று

0: you
1: are. Amen. Amen. Amen. Sangama Vanoliyin Nithya Vadicha Nigarchi. In the Nigarchi, Torando Rapadi, Tinga Kalame and the Vilikalame Vare, R and Abatanjiki, Arma Magandra. In the Nigarchile, Anir Van the Kalam the Gundu Aswa the Petikulura, Almatamala, the Nigarchi Maru, Olaplay Kakamuru, Anir Kakadog, Nandisulre, Aram Bajabati Edith, other process is a Mudala. Nidula வந்து ஆராதனை பாடலை பாடி அதற்கு பிறகு சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் துதித்து ஆராதித்து வேத பாட நிகழ்ச்சியை நடத்துவோம். இப்படி ஜெயம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேலையிலே இந்த சங்கமா வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை முது பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி நீ ஆணிபாந்த கரத்தால் ஆசீர்வைத்து இந்த நிகழ்ச்சியை நீ மேன்மைப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் வல்லமை கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலி நிலையத்திலுமா இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழைப்பில் கேட்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வைத்து பயணத்த வேண்டுமாக ஜபிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன்னு சொன்னவர் நீர் ஆண்டவரே. உமது ஊழியம் ஆண்டவரே, ஓடோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தி நடக்கிற துதி ஆராதனை செய்திகள் இந்த உலகமும் கேட்டு ரச்சிக்கப்படாத ஜனங்கள் ரச்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமை துதிக்க வந்திருக்கிறார்கள், ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், பாடப்பாட வந்திருக்கிறார்கள், வேதத்தியான பாதையை நடத்த வந்திருக்கிறார்கள் சுவாமி. நீ இவர்களை உமது ஆணிபாத கரத்தால் நீ ஆசீர்வைத்து வலியுறுத்த வேண்டுமாக சொல்லி நீ அப்படி செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த ஒன்றான மெய் தேவத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும், இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண வேண்டும், இருண்ட உலகம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சங்கமா வானொலி நிலையம் 24 மணி நேரம் இரவுபாக செயல்படுவதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதித்து தந்துடுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி அழைக்க போறோம். இந்த சகோதரி வந்து துதித்து பாடு ஆராதித்து
0: பாடல்
1: பாடி நாமத்தை மயப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள்.
0: நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதுமா நாங்கள் மீண்டுமா இந்த சங்கமம் நிகழ்ச்சியில நாங்கள் கலந்திருக்கிறோம் தேவன். இந்த நாளும் எங்களோடு இடைப்பட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தவர், இன்றைய நாளிலும் துதியிலே நீங்க பிரியமாயிருந்து நடத்தும்படியாய் தேவ கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாருங்கள் யாவரும் நாங்கள் சேர்ந்து தேவன் இந்த வேளையிலே நாங்கள் துதிப்போம். நன்றி தகப்பனே, எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லோகத்தின் தேவன், நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த இமானு வேலராய் தகப்பனே, எபினேசராயிருந்து நீங்க நடத்துறீங்க தகப்பனே. காலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறதுனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் பரலோகத்தின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன், நீங்கள் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் நல்ல தெய்வம், நீங்க சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவகுமாரன் அல்லவோ தகப்பனே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை உங்களை துதிக்கும்படியா நீங்க தெரிந்து கொண்டீங்களே அப்பா. இந்த சலாக்கியத்துக்காய் நன்றி நன்றி நன்றி அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் பரலோகத்தின் தகப்பனே.

அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம். உங்களை நடத்துகிறவரே, நீங்கள் போதித்து நடத்துகிற நல்ல போதகர் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே அப்பா, எங்கள் மேய்ப்பனே, நீங்கள் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீங்களே தகப்பனே. எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என் தேவன் நீங்கள் கொண்டு போய் எங்களை விடுகிற தேவனா இருக்கிறீங்களே அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா நன்மையின் கிருபையும் தொடரும்படி தகப்பனே, உங்களை நோக்கி வந்த ஒருவரையும் தேவன் நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களை காண்கின்ற தேவன் அப்பா, உங்களுடைய உள்ளங் கைகளில் எல்லவோ உங்களை நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறீங்களே. உங்களுடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னாயிருக்கிறதுனால் உங்களை துதிக்கிறோம் என் தேவன். எங்கள் துதியிலே நீங்க வாசம் செய்யறீங்களே, துதியிலே பிரியமா இருக்கிறீங்களே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவன் அப்பா, உங்களுக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேர எங்கள் நல்ல தேவன் நீங்கள். தேனிலும் இனிமையான தேவன் அப்பா நீங்கள், தெளிதேனிலும் மதுரமான தேவன். உங்களை துதிக்கிறோம். உங்களை போல் யாருண்டு தகப்பனே, எங்களை நேசித்து இவ்வளவா எங்களை நடத்த தக்கதா, எங்களை தூக்கி சுமந்து பாதுகாக்கிற தகப்பனப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் கண்ணின் மணி போல் எங்களை காத்து கொண்டீங்களே தகப்பனே. கல்லுக்கு போல் எங்களை சுமக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன். எங்களை தேடி வந்து மீட்டு கொண்ட நல்ல தெய்வம் எல்லவோ, தாயினு மேலாய் அன்பு கூறுகிற தெய்வம் எல்லவோ தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புதிய காரியம் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியம் செய்வேன் என்று சொன்ன தேவன் சொன்ன பிரகாரம் தகப்பனே நீங்கள் அப்பா நடத்தி வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதே தகப்பனே அப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு நல்ல பாதையை கற்றுக் கொடுக்கிற நல்ல தெய்வம் அல்லவோ. உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி சொல்லி துதிக்கிறேன் நன்றி சொல்லி துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, நீங்கள் இல்லாதிருந்திருந்தால் நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போயிருப்போம் அப்பா. நாங்கள் அப்படி போகாதபடி எங்களை இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை காத்து உங்களுடைய பிள்ளையாய் உங்களுடைய துதியை சொல்லி வரும்படியாய் தகப்பனே. எங்களை வைத்திருக்கிற நல்ல தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை போல் யார் உண்டு தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூற நன்றி தகப்பனே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் நன்றி தகப்பனே. அன்பின் தெய்வம்.

நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே அப்பா எத்தனை.

நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம்.

நன்றியோடு உம்மை பாடுவேன். பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும்

0: பாடுவார். நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்மை செய்த நல்லவருக்கு நன்றி சொல்லி தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனே, நீங்களே வள்ளியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்களே தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யுங்கள் நல்ல தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, உடைய அழகான கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது அப்பா. உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நீங்கள் சமாதானத்தின் காரணராய் தகப்பனே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனே நீங்க கரம் பிடித்து நடத்துறீங்க தகப்பனே. வழி இதுவே என்றங்களை நடத்துகிறீங்களே தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுற வேளையிலே ஓடி வந்து உதவி செய்கிற தேவன், கடம் கந்து தகப்பனே நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். என் நல்ல தெய்வமே, நம்பிக்கைக்குரிய தெய்வம் தகப்பனே. அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்கள் துதியிலே நீங்கள் வாசம் செய்தீங்களே அப்பா. எங்கள் துதியிலே பிரிய துதியின் மத்தியிலே உணாவி வந்த தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, அந்த நிகழ்ச்சி எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தொடர்ந்து வருகிற செபங்கள், துதிப்பாடல்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா. இந்த சங்கம் வந்து இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மிதுலா, இன்றைய நாளிலே நித்திய வச்சத்திலே வந்து துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய அழைப்பை எடுத்து 1:30 மணி, நீங்க 1:30 மணிக்கு இந்த துதி ஆராதனை எடுத்து அதற்குரிய பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். கத்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபம் துதிப்பாடல் செய்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இப்போ ஜெர்மனியில் நேரம் 1:30 மணி. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் துதி ஆராதனை எடுத்து வேத பாடத்தை எடுத்து அழைக்க போகிறோம். சிஸ்டர் கிரேஸை அவர் வந்து துதித்து ஆராதித்து வேதத்தியான பகுதியை நடத்துவார். இப்போ நாங்கள் அழைப்போமா? ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட்,
1: ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே 2வது நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை துதித்து ஆராதித்து பாடல் பாடி இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேவ தியான பகுதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே மோடு இணைந்து பிதாவே இந்த துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று தெரிந்து கொண்டு வந்த இந்த தேவாதி தேவன் எங்களை தேடி வந்து மீட்ட எங்கள் தகப்பனே இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, இந்த நாளில நேர் வழி நடத்துறதுக்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே உம் காருண்யத்தானே காத்து கொண்ட

மாறாத கிருபே என்னை மறக்கிருபே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையை மாறாத கிருபையம் எம்மை மறவாத கிருபையம் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கின

ஆழம் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கீருபயே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட மெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கீருபயே. நயம் காட்டும் மனிதர்

முன் பெலவீனை நீர் பெலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே மாறாத கிருபையே எம்மை மறவாத கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே மாறாத கிருபையே எம்மை மறவாத கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. ஒளியான சேற்றில இருந்து எங்களை தூக்கி எடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே.

வைக்கும் ஜனக்கூட்டம் கையை மட்டும் அசைத்தேடும் சூழ்ந்திணைக்கும் ஜனக்கூட்டம்

என்னை பேசொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கே உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை

ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்தே, வெற்றியை காண செய்தே, என்னை பே சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வனாந்திரமாய்

என்று முள்மழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன். என்று மும்மழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினிறே. கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தா உம்மை

பரிசுத்த ஆவியான அவர்தாமே அந்த வழிபாட்டை தரும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 23:7 வசனம், அவன் இருதய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி நாங்கள் யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி அதை செயல்படுகிறோம் என்றது இருதயத்தின் நினைவை அவன் இறுதிய எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்றதை இந்த வார்த்தையின்படி நாங்கள் இதை பார்ப்போம். இவை எவ்வாறு உங்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்படி இந்த வசனங்களை மறு ஆய்வு உள்ள நாங்கள் உட்படுத்துறோம். எப்படி என்றால் இவை எவ்வாறு எங்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன, இது நம் சிந்தனைகள் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நமக்கு மிகவும் விவரமாக எடுத்து காண்பிக்கிறது. எப்படி நாளாந்த வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் எவ்வாறு பாதிக்கிறது எங்களுடைய நினைவு என்பதை நமக்கு மிகவும் விவரமாக எடுத்து காண்பிக்கிறது. ஒவ்வொரு நபரும் தன்னை குறித்த ஒரு படத்தை தனக்குள் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் தங்களை குறித்து மட்டுமல்ல தங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் படம் வரைந்திருக்கிறார்கள். நாம் படங்களைத்தான் அந்த சிந்திக்கிறோம். ஒவ்வொரு மனதில் நாங்கள் எடுத்துக்கிறோம், இப்படி நான் இருப்பேன், இப்படி இருப்பேன் என்றதை எங்களுடைய மனதுக்குள்ள நாங்கள் கொண்டு வருகிறோம். அது நன்மையாக ஒரு மனதில நாங்கள் கொண்டு வர சிந்திக்கிற சிந்தனைகள் வந்து வெற்றிகரமாக நாங்கள் இப்படி இருப்போம், நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் வாழ்ந்து பிழைத்திருப்போம், சமாதானமாயிருப்போம், சந்தோஷமாயிருப்போம் என்ற நினைவு எண்ணங்கள் எப்படி நாங்கள் எப்படி கொண்டு வரணும், இந்த உணர்வுகளோடு எப்படி நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு அந்த ஒரு படத்தை நாங்கள் எப்படி எடுத்து ஒரு நிஜமாக நாங்கள் கொண்டு வரணும் என்றால் எப்படி நாங்கள் அதை உணர்வுகளோடு எங்களோட மனதோடு எண்ணத்தோடு சிந்திக்கிறது தான் அந்த சிந்தனை தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுன்றதை நாங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு ஒவ்வொரு இதிலையும் நாங்கள் பெரிய ஒரு படத்தை நாங்கள் போட்டு வாக்கியக்குள்ளே என்னென்றால் எங்கள் எண்ணங்கள் இயேசுக்கு சொல்ல சிந்தியே எங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின்படி எங்கள் எண்ணங்கள் எல்லாம் அவரை போலியே மேலானவைகளை சிந்தியுங்கள். என்னென்ன எங்களை அந்த எப்போ நாங்கள் மட்டுப்படுத்திடுறோம், எங்களை நாங்கள் இந்த உலகத்து என்ன இருந்து என்ன அப்படியான இந்த நினைவுகள் எப்படி எப்பொழுதும் வரும், ஏனென்றா எங்களுக்கு இந்த பற்றாக்குறை இருக்கிற மாதிரி ஒரு நினைவுகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுக்குள்ள. ஆனா எங்களோட நினைவு அது மேலான நினைவுகளா இருக்கும் போது அது பிரதிபலிக்கிறதா. அதுக்காக தான் நான் ஒரு இல்ல ஒவ்வொரு படத்துல வெளியே பேசப்படுகிற வார்த்தைகள் உள்ளே படங்களை வரைகின்றன. எப்பொழுதும் வளர்ந்த அந்த செய்திகளோ அல்லது நாங்கள் யூடியூப் கூடவோ அல்லாட்டி ஒரு ஃபேஸ்புக்கு கூடவோ ஒரு செய்தியை கேட்கிறோம், அது எப்படி அந்த செய்தி அப்படி வருகிறது என்பதை எங்களுக்கு தெரியாது. ஆனா அதன்படி நாங்கள் கேட்கும் போது அந்த தரவுகள் அந்த தகவல்கள் தரவுகள் என்ற அந்த இதை வந்து ஒவ்வொன்றும் எங்களோட மனதுக்குள்ள வந்து முதல் நாங்கள் படமா கொண்டு வர்றோம். பிறகு அது செயல்பட தீர்மானிக்கிறோம், செயலை நாங்கள் கொண்டு வந்து அதை தீர்மானிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்த ஒரு படத்தை உள்ளே வைத்திருக்கிறோம். அது நாம் ஜார் என்ற ஒரு ஒரு படமாக இருக்கணும். நாம் யார் தேவனுக்குள்ள நாங்கள் இன்னார் என்று அறியத்தக்க மேலானவைகளை நாங்கள் சிந்திக்கும் போது தேவன் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் எங்களை தந்திருக்கிறார் என்றால் அதே எண்ணம் தான் எங்களுக்குள்ள வரணும். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மேலானவைகளை சிந்திக்கணும், நாங்கள் மேலான வாழ்க்கையில வாழணும், அவ இருதயத்தின் நினைவுகள் எப்படி நாங்கள் இருக்கணும் என்றதை நாங்கள்தான் படமா எங்களுக்குள்ள வரைந்து அதை நாங்கள் இருதயத்துல எடுக்கும் போது எப்பொழுதும் நாங்கள் அதுக்கு சிந்தனையில கொண்டு வந்து அதை மனதில நாங்கள் கொண்டு வரும்போது எப்பொழுதும் அந்த சமாதானமான வாழ்வு சந்தோஷமான நிறைவான வாழ்வை வாழும்படியாக அந்த எண்ணங்கள் வந்து எங்களுக்குள்ள எப்படி பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து தீய மாதிரி நாங்கள் நினைக்கலாம். அந்த வருத்தம் இப்படி கூடிக்கொண்டே போகுது, டாக்டர்ஸ் சொன்ன அந்த செய்திகள் அந்த தகவல் எப்படி சொல்லி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற நீங்கள் நீடித்த நாட்களால் திருப்தியாகி ஆயுசு நாட்கள் பூரணப்படும். நெடுநாளாயிருந்து அப்பொழுது வயது வந்தாலும் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டி பசுமையா இருப்பீர்கள். அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து எங்களை மனதுக்குள்ள வைக்கணும். அந்த தீமையான எந்த ஒரு வார்த்தைகளையும் நாங்களுக்கு அந்த நீங்கள் உங்களை கோபமாக முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகிற ஒரு நபராக பார்த்தால் என்றால் பிறகு நாங்கள் அப்படியே நடந்து கொள்வோம். ஏன்னா முதலே எங்களோட எண்ணத்துல நாங்கள் கோபமா பேசி இருக்கிறோம், அந்த கோபம் மாதிரி தான் அப்படி இருக்கிற அப்ப எதிர்வினையாற்றுவீர்கள். ஏனென்றால் நாங்கள் உங்களை இரக்கமற்றவர்களாக பார்க்கிறது, மற்றவர்களோட நாங்கள் சாந்தமா பேசாதபடியே பிள்ளைகளோடையோ அல்லது மற்ற அக்கம் பக்கங்களிலோ அல்லது சப
குடும்பங்களோடையோ இரக்கமா அல்லது சமாதானமா சந்தோஷமா நாங்கள் பார்க்காட்டிக்கு அதை நாங்கள் அப்படி

0: நித்தம் இரக்கமற்றவர்களாகத்தான் நடந்து கொள்வோம். நாங்கள் எங்களை திறமையற்றவர்களாய், பலவீனராய், ஆதரவற்றவர்களாய், தோல்வியுற்றவர்களாய் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் என்று எப்பொழுதும் அந்த மனதிலே எங்களுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், எங்களை கவனிக்கிறேல, ஒருத்தரும் கவனிக்கிறேல, அப்படியான எண்ணங்கள் ஒரு அரண் மாதிரி மனதில போட்டோம் என்றால், பிறகு அந்த அரண் வந்து நான் அது வந்து ஒரு நாளும் அது வந்து நாங்கள் கோவப்படையக்குள்ள மனதில் எப்படி போட்டுக்கொண்டு, ஆனா நாங்கள் அதை எல்லாம் எடுக்காதபடி, சிந்தனையில எடுக்காதபடி, மனதில எடுக்காதபடி ஆதரவற்றிருக்கையில் என்னென்னா தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். உலகத்து மக்கள் எங்களை நேசிக்கிறதை விட எங்களை கணவன் அல்லது பிள்ளைகளோ நேசிக்காட்டிலும் தேவன் எப்படி எங்களுக்குள்ள அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்றார். அந்த நம்பிக்கை அந்த எப்பொழுதும் அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கும் போது என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அந்த சமாதானம் சந்தோஷத்தை நாங்கள் ஒரு நாளும் அவருக்குள்ளாக உள்ள சமாதானம் அது நிரந்தரமானது நித்தியமானது. அதை நாங்கள் படமாக தான் எங்களுடைய இருதயத்துல நாங்கள் வரைந்தோம். ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஜனங்கள் வாழ்ந்தாலும் வித்தியாசமான வழியில் அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டிக்கு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு இடத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார்கள். அவன்ற வளர்ப்பு வந்து சூழ்நிலைகள் வந்து வித்தியாசம். அப்ப அது நாங்கள் எப்பவும் வந்து தைரியமா எதிர்கொள்ளத்தக்கதாகவும் மற்றது இந்த வலிமையாய் அந்த எப்படி நாங்கள் அச்சுறுத்தி ஓட அப்படியாக உள்ளத்துல இருந்து நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பேசும் போதும் அவர்கள் வந்து எப்படி வந்து எங்களை வந்து ஒரு மனமடிவாக்குறதுக்காக இந்த மனமடிவாக்குற எப்படின்னு சொல்லி அப்படியான பேச்சுகளை கொண்டு வந்து எங்களோட சேர்ந்து கதைக்கூட நாங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. எங்களை தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள எல்லா விதத்திலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் நாங்கள் வாழுவோம் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் மனதில் முதல் ஆரம்பத்துக்கு வந்து இதை எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுறது, நாங்கள் அப்படி இல்லையே, சூழ்நிலை இப்படி எல்லோ இருக்குது, இந்த கைதில வந்து எங்களுக்கு கடன் ஆயிருக்கிறது அல்லது வருத்தமா இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதுல வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். எப்பொழுதும் எங்கள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த எதிர்ப்பு கூட காண்பிக்க மாட்டார்கள். ஆனா சிலர் அந்த உச்சத்துக்கே சென்று பயத்தில் அந்த மயங்கி விழுந்து விடுவார்கள். அப்படியாக ஒரு பயம் பெறும் எதிரடியா பேசுகிறோம், இப்படி எனக்கும் வந்துட்டுதான் இந்த நோய், அப்படியா அந்த அப்படியான ஒரு எதிர்மறையான காரியங்கள் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு நபரும் சிந்திக்கின்ற விதம் மற்றும் அவர்கள் தங்களை பார்க்கிற விதத்தின் அடிப்படையில் ஒரே சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமான எதிர்வினைகளை உருவாக்குகின்றது. அவர்களுடைய எதிர்வினைகள் மூலம் அவர்கள் தங்களை குறித்து எப்படிப்பட்ட ஒரு படத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இந்த நாங்கள் எப்படி எங்கட சுயத்துல நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம்ன்றது இந்த நாட்கள்ல உணர்வு பூர்வமாகவும் செயல்கள் மூலமாகவும் எதிர்வினை ஆற்ற நாங்கள் தீர்மானித்து இந்த நாட்கள்ல வழி நடத்தப்பட ஆண்டவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினார நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல நிறந்த இந்த வழிபாட்டின்படி இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே தேவன் வந்த மீட்பை கிருபை உம்மை நெருங்கி வருகையில் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்ற மூன்று பாடல்களையும் மீ அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத பாடம் நீதிமொழிகள் 23 இருதயத்தின் நிலவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் அருமையான அந்த அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்க உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. வார்த்தை இதனுடைய வார்த்தை தான், இதனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இவ்வார்த்தை தான் முக்கியம். இருதயம் கண்டபடி சிந்திக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் ஆவின் அபிஷேகங்களுக்குள் இருக்குமானால் எங்களுடைய நிலைமையை ஆசீர்வதிக்கப்படும். அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்கள் சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
0: ஆமென். தேங்க்யூ.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து வேதத்தியான பாடல் நடத்தின சிஸ்டர் கிரேஸ் காபர் உண்டாரியோ தொடர்ந்து நாங்கள் ஊழியருக்காக ஜெபம் பண்ணி தேவசதியை கடந்து செல்வோம். ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரர் ஊழியக்காரிகளை ஒரு பாதத்தலை வச்சு ஜெபிக்கிறேன். நீர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர் சுவாமி, இந்த உலகத்திலே உள்ள கொண்டு வார்த்தைகளை விதைக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு தகத்தோடு நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தை வெளிச்சத்திலும் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த வார்த்தையை கேட்டு அநேக ரச்சிக்கப்பட்டிருக்கார் சுவாமி. அந்த கிருபைக்கான உற்றார் உணவர் அனைத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மதிய வேலையிலே இந்த தெய்வ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கு. உமது அனுபவந்த கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கு. ஐயா, உமது செய்தியில கேட்டவர்கள் ஐயா இருதயம் கொடுத்து எரிந்திருக்கின்ற சுவாமி, அது மட்டுமில்ல கல்யாண இருதயத்தை சதியான இருதயத்தை கொடுத்துருக்கு சுவாமி. ஐயா அதுக்காக நன்றியாகவும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து தெய்வ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என்றும் ஆனந்தம்.

0: ஆனந்தமே ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது சந்தோஷம் ஆண்டவரே. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தேவ செய்தியை ஆசீர்வதித்தார் ஐயா. அந்த நித்திய வெளிச்சத்தின் முதலாவது செய்தியை கொண்டு வருகின்ற ஐயா ஷியானி ஜெயந்த் அவை ஆசீர்வதியும் அந்த மகள் செய்து கொடுக்கும் பொழுது பிரசன்னம் கேட்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறார்கள், வார்த்தையை விதைக்க வந்திருக்கிற அந்த மகளை, உமது மகளே ஆண்டவரே, நீர் உமது ஆணிபா கரத்தை ஆசீர்வதித்து அந்த செய்தி 97 ரேடியோல கேட்பவர்கள் கர்த்தாவே, ஐயா உமது பிரசன்னத்தை உணர்ந்துகள்ல, நீரே உண்மையான தெய்வம் என்று காண்டுகள்ல, நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா இந்த நேரத்தில் சாந்தி சாந்தே ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறேன், அந்த மகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தை கொடுத்து அந்த மகள் தேவ செய்தி கொடுக்கும் பொழுது யார் யார் அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவள் இருதயம் கொழுந்து விட்டது. என்னை கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இன்றைய நாளிலே
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
0: வானொலி நித்திய வெளிச்சத்திலே முதலாவது செய்தியை கொடுக்க வருகிறார் டொரண்டோவிலிருந்து சில சியானி ஜெயந்த. அந்த மகளை நாங்கள் சங்கமா வானொலியின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோ கேட்டுக்கின்ற பிள்ளைகள் சார்பிலும் வருக வருகின்ற வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி ஜெயந்தா.
2: பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். உங்களுடைய செய்தியை நான் தவறாமல் கேட்பேன் ரேடியோவிலே கேட்டுக் கொண்டிருப்பேன். அருமையான செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கேன். அப்படியாக ஆவியானவர் உங்களை வலியுறுத்திக் கொண்டு வரார். உங்களுடைய செய்தியிலே அநேக திருப்பங்கள் எல்லாம் காணக்கூடியதா இருக்கிறது. முந்தி கொடுத்த செய்திக்கு இப்ப செய்திக்கும் இப்ப ஆவி அனல் கொண்டு செய்தியை கொடுக்கிறது நான் கண்டுகொண்டேன். இப்பொழுது உங்களோட நீங்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அங்கிள். ஆண்டோடைய நாமம் மாத்திர மகிமைப்படட்டும். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கு கிட்ட சேர்ந்து ஆண்டவரே உம்மோடு உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கைகளை ஆண்டவரே உம்பக்கமாய் நீங்க இழுத்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி நீங்க எங்களை கற்றுக் கொடுக்கிற காரியங்களின் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மேய்ச்சலி நாடுகளாய் உம்முடைய குரலை இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் எங்களை நீங்க வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, அமேன் அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் தாமே அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. மத்தேயு 4:11-11 நாங்கள் வாசிப்போமையா இருந்தால், மத்தேயு 4:11-11 வாசிப்போமையா இருந்தால், இங்கே இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிற காரியத்தை நாங்கள் வாசிக்கலாம். இந்த பகுதியில வந்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக அங்கே அவர் 40 உபவாசம் இருக்கிறார். அவர் உபவாசம் இருந்து அவர் அந்த உபவாசத்தை முடித்து வெளியே வரும்போது அந்த பிசாசானவன் அவரை 3 வழிகளிலே அங்கே சோதிப்பதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. இந்த செய்தியின் தலைப்பு சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகள். சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகள், இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் 3 சோதனைகளை கொண்டு வருவதை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கலாம். இந்த சோதனைகள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அவன் கொண்டு வருகிற சோதனைதான் இந்த 3 சோதனைகளும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை இந்த வேதத்திலே எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகளை நாங்கள் வாசிக்கும் போது அந்த சோதனையை அவர் எவ்வாறாய் ஜெயம் கொண்டார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்களும் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நாங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஓடி முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை இன்னுமாய் அறிந்து கொள்ளுகிறோம், அவரோடு இருக்கிற உறவை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் ஏதேதோ காரியங்களை செய்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிறது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையின் விருப்பமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அன்றைக்கு பிசாசாதன அந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை சோதித்தது போலவே இன்றைக்கு எங்களையும் அவன் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அங்கே மூன்று பகுதிகளில் அவன் தாக்குகிறான். எப்படி என்று சொன்னால், சரீரம், ஆவி, ஆத்மா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை கொழங்களுடைய மூன்று பகுதி என்னவென்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். ஒரு மனிதனுடைய பகுதிகளை நாங்கள் பிரிக்கலாம், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மூன்று காரியத்திலையும் நான் சோதனை காரணங்களை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சோதனையை நீங்க எடுத்தாலும், இந்த எந்த சோதனையா இருந்தாலும், அந்த எல்லா சோதனைகளுமே இந்த மூன்று பகுதிகளை சார்ந்தே இருக்கும். இந்த மூன்று பகுதிகளை அஃபெக்ட் பண்ணுகிற விதமாய்தான் அவன் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளுமே இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அவனும் அப்படித்தான் சோதித்தான். அவருடைய சரீரத்துல, அவருடைய ஆத்மாவில, அவருடைய ஆவியிலே அங்கு சோதிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. முதலாவது அங்கு இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிப்பதை நாங்கள் பார்ப்போமையா இருந்தால் வசனம் சொல்லுகிறது, 4வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனத்துல வாசிப்போமா இருந்தால், அவர் இரவும் பகலும் 40 நாளளவும் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார், வெளியே வரும்போது அவர் பசியா இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த பிசாசானவன் முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் முதலாவது தாக்குகிற பகுதி எதுவென்று சொன்னால், அவங்களுடைய சரீரத்தை தாக்குகிறான், அவனுடைய மாம்சத்தை தாக்குகிறவனாய் இருக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அதே போலதான் அவன் தாக்கினான். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் முதலாவது கண் வைப்பது அவனுடைய சரீரத்தை, அவனுடைய மாம்சத்தை. ஏனென்று சொன்னால், ஒருவனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல அதிக பலவீனமான பகுதி எதுவென்று சொன்னால் ஒருவனுடைய சரீரம் தான் அதிக பலவீனமானது. ஆகவே அவன் அந்த பலவீனமான எது முதல்ல வீக்கா இருக்குதோ, அந்த வீக்கா இருக்கிற பகுதியை தான் முதல்ல அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி சோதனைக்காரன் வருகிறான். எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற தேவைகளையும், எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பலவீனத்தையும், எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற ஆசைகளையும் அவன் குறிவைக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்துல அன்றைக்கு பசி உண்டாயிருந்தது. அவர் பசியா இருந்தார். அந்த நேரத்துல அவருக்கு வேற எதுவும் தேவைப்படலை. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு உணவு தான். ஆகவே அவன் அதை பார்த்து விட்டு அதை எதிர்நோக்கினவனாய் அங்கே ஆண்டவரை நோக்கி அவன் குறி வைக்கிறான். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு முதலாவதாய் தாக்க நினைக்கிறது எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பலவீனத்தை. நான் மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பலவீனமான பகுதியை தான் அவன் முதலாவது டார்கெட் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவைகளையும், எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, அதாவது மாம்சத்திலே காணப்படுகிற பலவீனத்தையும் ஆசைகளையும் அவன் முதலாவது குறிவைக்கிறான். நான் ஒரு அனுபவ சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு நான் HRI இடத்துல ஒர்க் பண்ணிக்கொண்டிருந்த சமயத்துல என்னுடைய நிறுவனத்தின் அதிபர் வந்து, அந்த CEO வந்து ஒரு கிறிஸ்தவர். அவர் ஆண்டவரை நன்றாக நேசித்த ஒரு மனிதர். அங்க எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வாங்குறதுக்காக அநேகம் பிரயாசப்பட்டாங்க. அநேக நாள் பிரயாசப்பட்ட பின்பு அந்த அந்த கமர்ஷியல் பில்டிங்கோட ஓனர் வந்து நல்லா குறைச்சி ஒரு பகுதி அமௌண்ட்டை வந்து சொன்னார். இந்த காசை கொடுத்தா போதும், இந்த இடத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும் போது, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோர் டீம் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தோம், ஆண்டவரே எப்படியாவது இந்த பணத்தை சந்திங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த தேவையை சந்திங்க, இந்த இடத்தை நாங்க வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி நான் ஊக்கமா ஜெபிச்சு கொண்டிருந்த டைம்ல அங்கே எங்களுடைய கிளையன்ஸ், எங்களுக்கு ஒரு 20-30 கிளையன்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த கிளையன்ஸ்ல இருந்து ஒரு பெரிய கிளையண்ட் வந்து ஒரு பெரிய தொகையை, அதாவது 50,000 ஏதோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இது ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 11 வருடங்களுக்கு முதல் நடந்த காரியம். அங்க 50,000 கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 500,000 அவங்க அனுப்பிவிட்டாங்க, எங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. உடனே எங்களுடைய ஜெப தீம்ல இருந்த சில பேர் வந்துட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எங்களுடைய தேவையை எவ்வளவு அற்புதமாய் சந்தித்தார், ஜபிச்ச உடனே பதில் கிடைச்சதுன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க தொடங்கினாங்க. ஆனா என்னுடைய ஆர்கனைசேஷனோட நிறுவனத்தின தலைவர் சிஇஓ, அவர் வந்து ஆண்டவரை அதிகம் நேசித்தவர், அவர் உடனே சொன்னார், இல்ல இல்ல, அவங்க எங்களுக்கு பே பண்ண வேண்டியது 50,000, அவங்க 500,000 அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே கால் பண்ணி, நீங்க இதை தெரிஞ்சு ப்ரோஆக்டிவா எங்களுக்கு பே பண்ணீங்களா, இனி வருகிற ஆர்டர்ஸுக்கு இல்லாட்டிக்கு தவறுதலா பே பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்க தெரியாம இது ஒரு மிஸ்டேக்கா ஒரு 0 ஆட் ஆயிட்டது, அதை ரிவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. நான் என்னுடைய அந்த நிறுவனரை கொடுத்து நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போன உடனே அவர் சொன்னேன், எங்களுக்கு வந்து ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அந்த பதில் ஆண்டவிடத்துல இருந்து தானா வந்தது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கலாம், இது நான் பசியா இருக்கிறேன், அட அவன் கொடுத்த அந்த பிசாசு வந்து கொடுத்த ஐடியா நல்ல சூப்பர் ஐடியா, ஏனென்று சொன்னால் இங்க என்ன ஆண்டவரால இயேசு கிறிஸ்துவால கல்ல அப்பமாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரால் அற்புதமாய் அந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்க முடியும், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவையை கண்டு அவர் செயல்படவில்லை, தன்னுடைய உணர்ச்சியால் அவர் செயல்படவில்லை. என்னுடைய தேவைக்கு இதுதான் பதில், நல்ல நேரத்துல நான் பசியா இருக்கிறேன், ஆண்டவர் இவனை கொண்டு என்னுடைய எனக்கு ஞாபகப்படுத்தி நான் ஒரு தேவனுடைய குமாரன், என்னால வந்து இத வந்து கல்லுகளில் அப்பமாக்க முடியும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. அவன் சும்மா சொல்லல, பிசாசு வந்து அவருடைய தேவைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறான். அந்த தீர்வை எப்படி கொடுக்கிறான் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனேயானால், ஞாபகப்படுத்துறான், நீங்க தேவனுடைய குமாரன், உமக்கு அதிகாரம் இருக்குது, இந்த கல்லை ஈஸி அப்பமாக்கிட்டு போயிட முடியும் என்று சொல்லி தேவனுடைய அதிகாரத்தையே அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறான். பாண்டவன் நினைத்திருக்கலாம், எனக்கு இது நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு தீர்வு, என்னோட இப்போடைக்கு என்னுடைய தேவை இந்த பசி ஆற வேண்டும், ஆகவே இதை செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லிவிட்டு அந்த கல்லுகளை அப்பமாக்கியிருக்க விடலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தேவன் வார்த்தையிலே அதை கம்பேர் பண்ணி பார்த்தார், இது தேவ வசனத்தோடு ஒத்திருக்கிறதா, இது என்னுடைய மாம்சத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு அற்புதமா இருந்தால் கூட இது தேவ சித்தத்தோடு ஒத்திருக்கிறதா, இது தேவனுடைய கட்டளையோடு ஒத்திருக்கிறதா என்று சொல்லி அவர் அங்கே ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் சொன்ன வசனம் என்ன, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய மாம்சத்தின் காரியத்தை சந்திப்பதற்கு அங்கே ஒரு ஒரு அப்பம் எனக்கு தேவையில்லை என்பதை ஆண்டவர் வசனத்தினூடாக அறிந்து கொண்டவராய் அந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி அங்க பிசாசு கொண்டு வந்த அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. விசுவாசிகளான எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், பல நேரங்கள்ல நாங்க என்ன செய்கிறோம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், இது ஒரு பெரிய அற்புதம், என் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு இதை செய்ய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு நான் இயேசுவின் நாமத்தினால் இதை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி உடனேயே முடிவு செய்து நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். கண்பானவர்களே, தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவது மட்டும் போதாது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுகிற அந்த அற்புதம் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. எல்லா அற்புதமான வாய்ப்புகளும் எங்களுடைய சரீரத்தின் மாம்சத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் எல்லா நேரத்திலும் தேவனிடத்தில இருந்து வருவதில்லை. நமக்கு வருகிற ஒவ்வொரு தீர்வுகளையும் அது அற்புதமாக இருந்தாலுமே சரி, எங்களுடைய மாம்சத்தின் தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறதா இருந்தாலுமே சரி, எங்களுடைய மாம்சத்தின் பலவீனத்தை நிவர்த்தி செய்கிறதா இருந்தாலுமே சரி, நாங்கள் உடனே அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள அதை கொண்டு வந்து தேவன் வார்த்தையின் அந்த வெளிச்சம் என்று சொல்லும் போது அந்த லேம்ப் அந்த வெளிச்சம் அந்த லைட்டுக்குள்ள அதை கொண்டு வந்து எனக்கு முன்னால இருக்கிற அற்புதம் என்னுடைய சர்வத்தின் தேவைக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்வு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதா, இது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா, தேவ வசனத்தை உறுதிப்படுத்துகிற செயலா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தவர்களாய் அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முதலாவது மாம்சத்திலே பிசாசு அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தான் கொண்டு வந்தான். அங்கே இரண்டாவதாய் பார்க்கிறோம், அவன் கொண்டு வந்த சோதனை என்னவென்று சொன்னால் அவருடைய ஆத்மாவிலே ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். முதலில் அவன் சரீரத்தை தாக்குகிறான், இரண்டாவது இப்போது அவருடைய ஆத்மாவை அவன் தாக்குகிறான். அவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தின் உப்பரிகைக்கு அழைத்து சென்று நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே குதியும் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறான். அங்கே அவன் சும்மா சொல்லல, அவன் வசனத்தை எந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் முதல் சோதனையை அவனுக்கு எதிர்த்தாரோ அவனை ஆஃப் பண்ணினாரோ அதே மாதிரி வசனத்தையே வைத்து அவருக்கு மறுபடியும் அவருக்கு அவன் சோதிக்கிறான். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவன் ஆத்மாவில் சோதனை எதுவென்று சொன்னால் எங்களுடைய அடையாளத்தை அவன் குறிவைக்கிறான், எங்களுடைய ஐடென்டிட்டியை குறிவைக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஐடென்டிட்டியை குறிவைக்கிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவன் தந்திரக்காரன், அவன் எப்பவுமே அவனுடைய தந்திரமே இதுதான், அவன் நீ தேவனுடைய குமாரன் ஆகவே குதியும் உண்மை அவர் தாங்கி கொள்வார் என்று சொல்லல, நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் அங்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் அவருடைய ஐடென்டிட்டிய ஒரு சந்தேகத்துக்குள்ளே அவன் கொண்டு செல்லுகிறான். இது அவன் எப்பவுமே பயன்படுத்துகிற அவனுடைய பழைய தந்திரம் அது. ஆதாம் ஏவாளிட்டையும் இதேதான் பயன்படுத்தினான். ஏவாளை பார்த்து சொன்னான், இதை சாப்பிடக்கூடாது என்று நீங்க செத்து போயிடுவீங்கன்னு தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறிய வைத்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். உண்மையாகவே தேவன் இப்படி சொன்னாரா என்று ஒரு கேள்வியை உருவாக்குகிறான். பிசாஸ் ஒருபோதும் உங்களுடைய அடையாளத்தை தாக்க நினைக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை அவன் நேரடியாக தாக்குவதில்லை, முதலில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். அதேதான் அதே பழைய தந்திரத்தை ஏவாளிட்ட பயன்படுத்தின அதே தந்திரத்தை இயேசு கிறிஸ்துவையும் பயன்படுத்துகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னோடையும் உங்களோடையும் அதே தந்திரத்தை தான் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நீர் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தவறும் போது, உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃபால் ஷோர்ட் ஆகும் போது, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் காணப்படும் போது, ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உடனேயே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஐயோ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துட்டுதே, உண்மையாவே தேவனுடைய பிள்ளைதானா, நீ உண்மையா தேவனை நேசித்திருந்தால் உனக்கு இப்படி ஒரு தோல்வி நடந்திருக்குமா, உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒன்று நடந்திருக்குமா என்று சொல்லி, நீ உண்மையிலே தேவன் உன்னை நேசித்திருந்தா, நீ தேவனை நேசித்திருந்தா உனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்காது, இப்படிப்பட்ட துன்பம் நடந்திருக்காது, நீ இப்படி விழுந்து போயிருக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தின அடையாளம் என்ன, அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் அவருடைய சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய மாம்சத்தை அடிக்க கொடுத்து எங்களை சுத்திகரித்து எங்களை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவியினாலே எங்களை முத்திரையிட்டு நீ தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளத்தை வைக்கிறார், ஒரு முத்திரையை பதித்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி ஒரு சீலை வச்சு, நீ என்னுடைய சைல்ட், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறாரே, அந்த அடையாளத்தை தாக்குகிறான். ஐயோ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உண்மையுடைய தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு இப்படி நடக்குமா, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நீ இப்படி விழுந்து போயிருப்பாயா, இப்படி எழுந்திருப்பாயா, இப்படி நடந்திருக்குமா, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தோற்று போயிருக்குமா என்று சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு முதலாவது விசுவாசத்தை தாக்குவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பித்து விடுவோம், எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம். நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைதானா, ஒருவேளை என் உள்ளத்துல ஏற்படுகிற மாதிரி நான் இவ்வளவா ஜபிக்கிறேனே, இவ்வளவு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேனே, எனக்கு இப்படி எந்த பதிலுமே வந்ததில்லையே, நான் உண்மையிலேயே இந்த கடவுளுக்கு நான் பிள்ளைதானா, இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரா, அவர் என் பக்கத்துல இருக்கிறாரா, நான் விடுகிற கண்ணீரை பார்க்கிறாரா என்று சொல்லி எங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி வருகிறது நிமித்தம் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய அடையாளத்திலே எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. எங்களுடைய அடையாளத்துல சந்தேகம் வந்த உடனே என்ன தெரியுமா ஏற்படும், குற்ற உணர்ச்சி வரும், மனச்சோர்வு வரும், கவலை வரும், எங்களுடைய ஆத்மா உடைந்து போகும். எங்களுடைய ஆத்மா அதனுடைய அடையாளத்துல இருந்து உடைந்து போகும் போது தேவனோடு இருக்கிற உறவு அங்கே பாதிக்கப்பட்டு விடுகிறது. இதைத்தான் அவனை எதிர்பார்த்து அந்த சோதனைக்காரன் அங்கே எங்களுடைய ஆத்மாவை குறிவைத்து எங்களுடைய அடையாளத்தை தாக்குகிறான். நான் அங்கே இயேசு எப்படி அதற்கு பதில் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு வந்து தன்னை நிரூபிக்க அவர் விரும்பல, நான் வந்து அவரை உண்மையாக குதிச்சிருந்தேரண்டா அவருடைய பாதம் கல்லில் இடராத படிக்கு அங்கே தூதர்கள் வந்து தாங்கி இருப்பாங்க, ஆனா அவர் அதை செய்யலேன்னு தெரியுமா, உனக்கு நான் என்னை நிரூபிக்க தேவையில்லை, நான் தேவ குமாரன் என்பதை நான் நிரூபிக்க தேவையில்லை. அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறாய். நீ சோதிக்க தேவையில்லை, உனக்கு நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, இன் அதர் வேர்ட்ஸ் அதுதான், நான் உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க அவர் முயற்சி செய்யவில்லை, ஏனென்றால் அதை தன்னுடைய அடையாளத்தை அவர் முழுமையாய் அங்கீகரித்தார், தன்னுடைய அடையாளத்தை அவர் முழுமையாய் விசுவாசித்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு என்னுடைய சாட்சியை நான் அடிக்கடி சொல்றதில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களின் நிமித்தம் நான் நிறைய நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைதானா, என்ன அவனுடைய பிள்ளையா இருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த அடையாளத்தை காட்டுங்க, இதை காட்டுங்க, அதை காட்டுங்கன்னு சொல்லி அடையாளங்களை கேட்க ஆரம்பித்தேன். என்னால உணர முடியல ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கிறத உணர முடியல, என்னுடைய உணர்வுல எதுவுமே எனக்கு தோணல, நீங்க என்னோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோட பேசினார், நான் உனக்கு ஆண்டவரை சோதிக்காத, ஒன்று கத்தராகிய தேவனை வந்து தேவனாகிய கத்தரை பரிசோதிக்காத, நீ உணர்வடை உணர்வதற்கு உணர் உணர்ந்து கொள்ளுவத நான் உன்னை ஃபீலஸ் என்று கூப்பிடல, ஐ கால் யூ ஆஸ் அ பிலீவர், நான் உன்னை உணர்வாளி என்று சொல்லி அழைக்கவில்லை, நான் உன்னை விசுவாசி என்று சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர தேவையில்லை, நான் உன்னோடு இருப்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய அடையாளத்தை எங்களை சோதிக்கிறவனுக்கோ அல்லது எங்களுடைய சோதனைக்காரன் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கோ நாங்கள் நிரூபிக்கவே தேவையில்லை, நம்முடைய அடையாளத்தை நாங்கள் விசுவாசித்தால் போதும். எங்களுடைய ஆத்மாவிலே தேவன் கொடுத்த அடையாளம் என்ன அடையாளம், சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகன் என்கின்ற அந்த அடையாளத்தை நான் கல்வாறு சிலுவையினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என் மேல் பதித்த முத்திரையின் நிமித்தம் பரிசுத்தாவியானவரை எனக்கு ஈவாய் கொடுத்து என் மேல் பதித்த முத்திரையின் நிமித்தம் அவருடைய குமாரத்தியாய் குமாரனாய் நான் மாறியிருக்கிறேன், அந்த அடையாளம் தான் என்னுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதை நாங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அங்கே படிப்பிக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார், கத்திர தேவனாகிய கத்திர பரிசோதியாதன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. சிம்பிளா அவனை வந்து அவனோட வாய அடைக்கிறதுக்கு அந்த பிசாச தோக்கடிக்கிறதுக்கு அவர் குதிச்சு காட்டி இருக்கலாம், குதிச்சு காட்டி தேவதூதர்கள் அவரை வந்து தாங்கி பிடிக்கிறத ஒரு பெரிய அற்புதமாய் காட்டியிருக்கலாம், காட்டல, தோற்று போனவன், தோற்று போனவனுக்கு தன்னை கொண்டு போய் அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனகர் எங்களை வந்து நாங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக என்னென்னவோ செய்கிறோம், மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்தவன் வளர்ந்தவள், நான் பெரியாள் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக எங்களுடைய அடையாளங்களை எப்படி எப்படியோ எல்லாம் நிரூபிப்பதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்பானவர்களே, மனிதர்கள் நாங்களை நிராகரிக்கலாம், எங்களுடைய கடந்த கால பாவங்கள் எங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டப்பட்டு எங்களை கீழே தள்ளுகிறதாய் அது இருக்கலாம், எங்களுடைய தோல்விகள் எல்லாம் எங்களை ஒரு குற்றவாளி போல உணரச் செய்யலாம், ஆனா அது ஒன்றுமே தேவன் எங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை மாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் எங்களை மீட்டது எங்களுடைய தகுதியினால அல்ல, நாங்க செய்த பெரிய நல்ல நடத்தையினால, எங்களுடைய நல்ல காரியங்களினால தேவன் எங்களை மீட்கல, அவருடைய சுத்த கிருபையினால. அவர் மீட்பர் என்கின்ற ஒரே காரணத்தினால அவருடைய கிருபையை நிமித்தம் எங்களை மீட்டார். ஆகவே அப்படி கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அடையாளமாகிய இயேசுவின் பிள்ளை என்கின்ற அந்த அடையாளத்தை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தேகிக்கவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற உண்மையான அந்த அடையாளத்தை உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். பிசாசு எழுப்புகிற கேள்விகளை அல்ல, தேவன் அறிவித்த உண்மையை நம்பி விசுவாசித்து நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பிசாசு எழுப்புகிற கேள்விகள் சந்தேகத்தின் கேள்விகளை அல்ல, தேவன் உங்கள் உள்ளத்திலே வைத்த அந்த முத்திரையை நம்பி விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே மூன்றாவது சோதனை என்ன? மூன்றாவதாய் எங்களுடைய ஆவியிலே அவன் சோதிக்கிறான். முதலாவது சரீரத்துல, ரெண்டாவது ஆத்துமாவில, மூன்றாவது ஆவியிலே எங்களை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? ஆவியில எங்களுடைய ஆவிக்குரிய அழைப்பை அவன் தாக்குகிறான். முதலாவது உங்களுடைய சரீரத்தின் தேவையை வச்சு, ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்குமெண்டா அதை வச்சு தாக்குவான், இல்ல உங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குமென்னு சொன்னா அதை வச்சு தாக்குவான், இல்ல உங்களுக்கு ஆசைகள் இருக்குமென்னு சொன்னால் அதை வைத்து உங்களை தாக்கி உங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விழுத்தன் பார்ப்பான். அதுலேயே நீங்க ஜெயம் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆத்மாவை சந்தேகிக்க வச்சு, உங்களுடைய ஐடென்டிட்டியை சந்தேகிக்க வச்சு அதுல விழுத்த பார்ப்பான். அதுலயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் மூன்றாவது உங்களுடைய ஆவியின் அழைப்பில வந்து உங்களை தாக்க பார்ப்பான். அங்க இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்யறான்? ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் எல்லா மகிமையும் காண்பித்து, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினால் இது எல்லாத்தையும் நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். நீங்க யோசிச்சிங்களா, ஏன் அவன் இதை சொல்லணும்? ஒரு ரெண்டு சோதனையில ஆண்டவட்ட அடி வாங்கிட்டான், மூன்றாவதா வந்து இதை ஏன் அவன் சொல்லணும்னு சொன்னா, இங்க இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு என்ன? அவரோட அழைப்பு வந்து, அவன் எந்த உலகத்தை காட்டினானோ, நீ என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்தா எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ, அந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் அந்த மகிமையையும் மீட்பதுதான் இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு. விழுந்து போன அந்த உலகத்தை, ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் விழுந்து போன இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் இந்த உலகத்தின் மகிமையையும் இழந்து போனதை மீட்டெடுத்து தனக்குரியதாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு. அவர் வந்ததின் நோக்கம் அதுதான், அவருடைய ஆவிக்குரிய அழைப்பு அதுதான், அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாஸ் என்ன செய்கிறான்? அவருடைய அழைப்பை டிஸ்டர்ப் பண்ணல, அவன் வந்து சொல்லல, ஐயோ இந்த அழைப்பு உம்முடைய இல்லை, இந்த அழைப்பை செய்யாதையும் அந்த அழைப்புல இருந்து அவனை டீவியேட் பண்ணல, அவரோட அழைப்பை தான் அவன் கதைச்சான். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த அழைப்பை தான் அவருக்கு ஒரு ஆஃபரா கொடுக்கிறான். நீ இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கிட்டா இது எல்லாத்தையுமே தாரன், இதுக்காக தானே வந்தீர், இதை மீட்டெடுப்பதற்காக தானே வந்தீர், அதை உங்களோட கையிலே தூக்கி தாரன் நான் ஈஸியா. ஆதாம்கிட்ட இந்த நான் எதை பறித்து கொண்டேனோ, ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அவன்கிட்ட இந்த எதை பறித்து கொண்டேனோ, அது நீ விழுந்து வணங்கினா நான் அப்படியே தந்துடுறேன் சொல்லி அந்த வழியை, ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கத்தை, அந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த ஆவிக்குரிய அழைப்பை வந்து நிறைவேற்றுவதற்கு அவன் உங்களுக்கு ஒரு எளிய வழியை, அதாவது இயேசு தேவன் ஏற்படுத்தின அவருடைய சித்தத்தின் பாதையை விட்டு ஒரு குவிக்கா செய்யக்கூடிய மாதிரி ஒரு வேற குறுக்கு வழியை எங்களுக்கு காட்டுவான். இயேசு கிறிஸ்து அப்ப நினைத்திருக்கலாம், எண்ட் ஆஃப் தி டே நான் வந்தது இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான், இதுக்கே நான் போய் கஷ்டமா அந்த சிலுவையை சுமந்து அடி வாங்கி இவ்வளவு மிதிப்பட்டு ரத்தத்தை சிந்தி இவ்வளவு காயப்பட்டு இதை மீட்டெடுக்கணும், ஈஸியா ஒரு டக்குன்னு இவ்வளோனா நான் போய் ஊழியம் செய்ய கூட தேவையில்லை, ஒரே செகண்ட்ல மொத்தத்தை, எண்ட் ஆஃப் தி டே அதுதானே டார்கெட், அதுக்காக தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அத ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு சின்ன இடத்துல தாழ்ந்து போய், ஒரு சின்ன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த ஊழியத்தை செய்யறதுக்காக ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட செய்யறதுனால என்னுடைய ஊழியம் நிறைவேறும் என்று சொன்னால் நான் அதை செய்துட்டு போயிடலாமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல முடிவெடுக்கல. அவர் முடிவெடுத்தது. நான் தேவனுடைய ஆவிக்குரிய அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்கு நான் அது சிலுவையின் பாதையாய் இருக்குமாயிருந்தால், அது பாடுகளின் பாதையாய் இருக்கும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் தேவ சித்தத்தின் பாதையையே கீழ்ப்படிதலின் மூலமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்தார். பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார் அவனை. இந்த தடவை ஆண்டவர் வசனத்தினால் அடிக்கல என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய ஆவிக்குரிய அழைப்பை தெரிந்து கொண்டு அவன் அதை டார்கெட் குறிவைக்கிறான் என்று சொன்ன உடனே அவனுடைய அழைப்புக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கல, அப்பால போயிரன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறார். எந்த குறுக்கு வழிக்கும் அங்கே ஆண்டவுடைய, நாங்க நினைக்கலாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தா ஆண்டவர் எனக்கு அழைத்த அழைப்பை அதற்காக உலகத்தின் வழிய அதை நாங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு முயற்சி செய்வான். ஆனா நாங்க நினைவு கொள்ள வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, தேவன் கொடுத்த இலக்கு மட்டும் முக்கியமல்ல, தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அழைப்பு மட்டும் முக்கியமல்ல, அதை தேவன் காட்டிய பாதையில் நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. உண்மையான ஆவிக்குரிய அழைப்பின் கீழ்ப்படிதலின் பாதையில் அதை நிறைவேற்றுகிறோமா என்பது மிக முக்கியமாயிருக்கிறது. அந்த பாதை நெருக்கமானதா இருந்தாலும் பரவாயில்லை, சுமை சிலுவையை சுமக்கும் பாதையா இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் வைத்த பாதையில் நடந்தவர்களாய் அந்த இலக்கை ஆவிக்குரிய அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுவதில் கவனமாய் இருக்க வேண்டும். அவன் நயம் காட்டி எங்களை அழைப்பானாம். சில நேரத்துல பிசாசு எங்களுடைய வாழ்க்கையில அழைப்பை தடுக்க மாட்டான், அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற பாதையை நயங்காட்டி தவறான பாதையில எங்களை நடத்துவான். அப்படி நடத்தும் போது நாங்க என்ன நினைப்போம், எண்ட் ஆஃப் தி டே ஆண்டவருக்காக தானே உழைக்கிறேன், ஏதோ எப்படியோ ஆண்டோடைய நாமத்துக்காக தானே பாடுபடுறேன், அவர் சொன்னதுதானே செய்ய நினைக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தவறான பாதையில அந்த காரியங்களை செய்ய முற்பட்டு விடுவோம். ஆகவே நாங்கள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவது மாத்திரம் முக்கியமல்ல, சரியான பாதையில அவர் சித்தத்தின் பாதையில அது எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும், எங்களை எவ்வளவு காயப்படுத்துகிற பாதையா இருந்தாலும் பரவாயில்லை, அவர் சித்தப்படி அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய்தான் நான் அழைப்பை நிறைவேற்றுவேன் என்பதுல நாங்கள் தவறவே கூடாது. அந்த சோதனையில நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது. முதலாவது நாங்கள் பார்த்தோம், சரீரத்துல அவன் தாக்குகிறான், எங்களுடைய உடல் தேவைகள் மாம்சம் அதாவது எங்களுடைய நீட்ஸ அவன் டார்கெட் வைத்து தாக்குகிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வைப்பான். ஒரு உடனடியா குவிக்கான ஒரு ஆன்சர் கிடைப்பதற்கு அவன் அங்கே வழி செய்கிறான். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, தேவ வசனத்தால சோதித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது ஆத்மாவை டார்கெட் பண்ணுகிறான், அதாவது அவங்களுடைய அடையாளம் அவங்களுடைய ஐடென்டிட்டியை டார்கெட் பண்ணுகிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்று சொன்னால் சந்தேகம் குற்ற உணர்வு ஆகிய ஆயுதம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும், தேவன் மூன்றாவது எங்களுடைய ஆவியிலே குறிவைக்கிறான், தேவனங்களுக்கு கொடுத்த அழைப்பு காலிங்ல குறிவைக்கிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன, குறுக்கு வழி, தேவ சித்தத்துக்கு எதிர்மறையான ஒரு எளிய பாதையை காட்டுகிறான். நாங்க செய்ய வேண்டியது என்ன, இலக்கை மட்டும் பார்த்து கொண்டு ஓடக்கூடாது, தேவன் வைத்த பாதையை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். சோதனையை சந்திப்பது பாவம் அல்ல, சோதனையை எதிர்கொள்வது பாவம் அல்ல, அந்த சோதனையில விழுந்து விடாதிருக்கிற விழுந்து விடுவதுதான் பாவம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இதை செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ உங்களுக்கு அட்வைஸை மட்டும் கொடுத்து விட்டு போவதல்ல, அதற்கேற்ற இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிளாக தன்னுடைய வாழ்க்கையிலேயே காட்டி முடித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு டூலை தந்து விட்டுருக்கிறார். என்ன டூல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையின் மூலம் எங்களுடைய சரீரத்தில் வருகிற அவன் தாக்குகிற பகுதிகளை நாங்கள் காப்பாற்றி விட முடியும். ரெண்டாவது பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார், அந்த பரிசுத்தாவியானவரின் மூலம் எங்களுடைய ஆவி ஆத்மாவிலே வருகிற அந்த சோதனையை நாங்கள் ஜெயித்து விட முடியும். இந்த ரெண்டு ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து சரீரத்தின் சோதனையும் ஆத்மாவின் சோதனையும் ஆவிக்குரிய அழைப்பின் சோதனையும் நாங்கள் ஜெயிக்க முடியும். அங்கே மத்தே 7:24-25 வாசிப்போமா இருந்தால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவைகளின் பயிரை செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறானாம். அவை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அஸ்திவாரமாய் வைத்து வாழும் போது இந்த மூன்று சோதனைகள் எங்களுடைய சரீரத்தில் ஆத்மாவில் ஆவியில என்ன வந்தாலும் இந்த வார்த்தைகளை உறுதியாய் அந்த அஸ்திவாரம் பிடித்து வைத்துக் கொண்டு எங்களை நிலைத்து நிற்க வைக்கும். எந்த சோதனையும் எங்களை அசைக்க முடியாது. கண்களை மூடி ஜபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்வது மாத்திரம் இல்ல, எடுத்து காட்டாய் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி விட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மூன்று ஆவி ஆத்துமா சரத்துல வந்த அந்த மூன்று சோதனையையும் நீங்க எப்படி ஜெயித்தீங்களோ அதே போல் நாங்களும் இன்றைக்கு ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே தேவ வசனத்தையும் பசுத்தாவியானவரையும் எங்களுக்கு உதவியாய் கொடுத்திருக்கிறீங்களே. அந்த உதவிகளை கொண்டு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனையிலே ஆண்டவரே ஆண்டவரே எதிர்கொண்டவர்களாய் துவண்டு போய் தம்முடைய அடையாளத்தை தொலைத்தவர்களாய் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் தானே சுவாமி அவருடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சர்வத்திலும் ஆண்டவரே உம்முடைய தொடுதல் பாய்ந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு புதிய அவங்களுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவரே அவருடைய தாவிக்குரிய அழைப்பின் பாதையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. சரத்துக்கு தேவையான தேவையில சந்திக்கத்தக்க வார்த்தைகளை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
0: ஆமென் ஆமென். நன்றி சிசியானி ஜெயந்தா. இன்றைய நாளே மத்தேயு 4:1-11. அதற்குள் மூன்று காரியங்கள் இருப்பதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறீர்கள். சரீரம், ஆத்மா, ஆவி. இங்கே தேவனுடைய சரீரம் பிரயினம் தான், ஆனால் ஆத்மாவும் ஆவியும் நல்ல வல்லமை கொண்டிருக்கின்றது. அப்ப ஆவியும் ஆத்மா வல்லமையா இருக்கும் பொழுது அந்த சரீரம் வந்து இழுக்க கொள்ளாது. சரீரம் பிரயினம் தான், ஆனால் மத்தேயு 17:21 சொல்லுது, இந்த பிசாசு உபவாசத்தினாலே அன்றி. அப்படியானால் இவர் உபவாசம் இருந்தபடியா பிசாசை துரத்த முடியும்? வார்த்தை சொல்லுது மத்தேயு 17:21. அப்ப இந்த ஆத்மாவும் ஆவியும் ஒன்றிணைந்து இருக்கப்படும் பொழுது இந்த சரீரம் வந்து விட்டு கொடுக்காது. சரீரம் பிழையினம் தான், ஆனா ஆத்மாவும் ஆவியும் சரீரத்தோட சேர்ந்தா பிரச்சனை. அப்படி இல்லை, இங்கே ஒரு சரீரம் பிழையினம், அந்த ஆத்மா ஆவி ஒன்றாயிருக்கின்றது. அடுத்தது வந்து இங்க சொன்னீங்க இது ஆத்மா, அது இங்கே ஆத்மாவும் ஆவியும் ஒன்றிணைந்திருக்கிறது. சரீரம் பிரயணப்பட்டு அசைக்க இல்லாது என்றால் இப்ப ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஒன்றாயிருக்கேக்கத்தான் ஒரு பிரசன்னம் வல்லமை இருக்கும். இங்கே சரீரம் பிரயணப்பட்டிருக்கு, ஆனால் ஆத்மாவும் ஆவியும் நல்ல இறுக்கமான வல்லமை கொண்டிருக்கின்றது. அடுத்தது ஆவியில் சோதிக்கிறான். இந்த உலகம் வந்து பிசாசுன்ற கையிலான் இருக்கு. என்னதான் தாண்டவமானாலும் பிசாசுன்ற கையில தான் இந்த உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ளாதான் நாங்கள் வாழ்கின்றோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? தேவனுடைய வார்த்தை அபிஷேகம் அனல் கொண்டு துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை தியானித்து அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான், ஆவியில் அணுகும் பொழுதுதான் எந்த சோதனை வந்தாலும் உங்களை தாங்கலாம், எதிர்த்து நிற்கலாம். அது அந்த ஆவியும் ஆத்மாவும் ஆவியும் சோர்ந்து போனால் நாங்கள் பிசாசின் கையிலே போய் விடுவோம். எனவே சரீரம் ஆவி ஆத்மா ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். அருமையான வழிபாடு, மூன்று காரியங்களை சொன்னீங்க, மிக மிக ஆசுவாக இருந்தது. அருமையான வழிபாடு சிஷா, கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் காரியங்களை தேவன் அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. உண்மையில இந்த செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அநேகர் கேட்டு நாலுமான சத்தியத்தை கண்டுகொள்வார். அதாவது மத்தேயு 4:11 மூன்று காரியங்கள் அடங்கி இருக்கின்ற. பிசாசு சோதிக்கிறான், ஒன்று சரீரத்தை சோதிக்கிறான், ரெண்டாவது ஆத்மாவை சோதிக்கிறான், ரெண்டாவது ஆவியை சோதிக்கிறான். ஆனால் ஆவியை சோதிக்கிறான் என்ன? அருமையான வெளிப்பாடு, கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையெழுத்து செய்யும் சகல காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்
2: ஆமென் ஆமென்.
0: இதுவரை நேரம்
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: மத்தேயு 4:1-12 வசனங்களை, அதற்குள் சரீரம் ஆத்மா ஆவி இருக்கு என்பதை இங்க தெளிவாக விளக்கத்தை கொடுத்தவர் சிசானி ஜெயந்தாஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் அடுத்த செய்தியை கடந்து செல்லாமல் ஒரு துதி ஆராதனை செய்வோம். கவி கவிந்தா செய்திக்கு போகும் முதல் ஆவியில் அணுகொள்ள வேண்டும், வார்த்தையை தெளிவாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் துதித்து ஆராதிங்கள் ஒரு 15 நிமிடங்கள் தரேன், உங்களுக்கு கொடுக்கேன், ஆராதிங்கள். ஆமேன்.
3: ஆமேன் ஆமேன். பாவியானவரே, இந்த துதிகளை ஆண்டவரே உடைய ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே அப்பா, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தாய் அப்பா. ஆவியானவரே நடத்த சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். உடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் மாட்சிமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் மகிமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் யெகோவா சம்மாவா யெகோவா ஜீரா இருக்கிற நாமம். ஆவியானவரே அப்பா, நீங்கள் தொடர்ந்தும் வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. பரிசுத்தரே உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஜீவ தண்ணீரா எங்களை பெருக செய்கிற தகப்பனே அப்பா, ஆண்டவரே இந்த சங்கம மொழிபெயர்ப்பை நீங்கள் செய்ய போறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றியோடு சூத்தரிக்கிறோம். வெள்ளமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தீமை நிறைந்த தேவன், அக்கினியான தேவன், கண்மலையான தேவன், கோட்டை தேவாதி தேவன், தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. பரலோக தேவனே சூத்திரம், பரலோக ராஜாவே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நேற்று மின்றும் என்றும் மாதங்கள் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவரே அப்பா, நித்திய பிதாவா இருக்கிறவரே உங்களுக்கு நன்றிகளாண்டவரே நன்றிகளாண்டவரே நன்றிகளாண்டவரே நன்றிகளாண்டவரே. இரக்க நிறைந்த தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, அக்கினியான தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ, உங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிறவரே இசையா, ஆவியா இருக்கிறவரே அப்பா உங்களுக்கு சூத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே அக்கினி மதிலா இருந்து எங்கள்

துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆவியானவரே, அற்புதமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பதினாயிரங்கள் சிறந்த பெரிய தேவனாயிருக்கிறீங்களே, மகிமை நிறைந்த தேவனாயிருக்கிறீங்களே அப்பா, மாட்சிமை நிறைந்த தேவனாயிருக்கிறீங்களே, அக்கினி மயமான தேவனாயிருக்கிறீங்களே அப்பா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இறங்கினது போல கர்த்தாவே, நீங்கள் அற்புதமான தேவனாய் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாமம் இடத்து ஆண்டவரே உயர்த்து இடத்துல ஆண்டவரே, நீங்கள் வாசம் செய்கிற தேவாதி தேவன் அல்லவோ. ஆவியானவரே, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. அதிசயமான தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் எங்கள் தேவன் சமீபமாயிருக்கிறவர் அல்லவோ. ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை யார் யார் எல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆவியானவரே, நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஓ என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களே பரிசுத்தரே, உங்களுக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்த நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம்

ஆண்டவரே, நாங்கள் துதிக்க துதிக்க அலங்கங்களை இடிய பண்ணுகிற தேவன் அல்லவோ? ஆவியானவரே, சூத்திரம் சாத்தான் போட்ட பொல்லாத திட்டங்கள் எல்லாம் எஸ்ஸப்பா நீங்கள் உடைத்தறிகிற தேவன், எஸ்ஸப்பா நீங்கள் தகர்த்தறிகிற தேவன். ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவரே சூத்திரம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, மக்கு கூடான கோடி, கூடான கோடி, கூடான கோடி சூத்திரம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் பரிசுத்தர், யாக்கோப்பின் தேவன், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீங்களே. எங்கள் அடைக்கலமும் கோட்டை மாணவரே, எங்கள் நம்பிக்கையின் நங்கூர மாணவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே, அதிசயங்களை செய்கிற ஆவியானவரே, மக்கு சூத்திரமாண்டவரே சூத்திரமாண்டவரே சூத்திரமாண்டவரே. நன்றிகளை செலுத்துகிறோம் ஜீவன் உள்ள தேவனே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதமான தேவனே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவரே ஆவியானவரே, எங்கள் மத்திய அசைவாடுகிற ஆவியானவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்கிற ஆவியானவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தேவனே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே, அங்கே சமாதானம் உண்டு என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூத்திரம் பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓ பலத்தை காட்டிலும் நீங்கள் பலத்தவர் அல்லவோ, பலத்தை காட்டிலும் நீங்கள் பெரியவர் அல்லவோ ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

நாமே தேவாதி தேவனே அப்பா, எங்கள் உயிருள்ள நாட்களில் அம்மையே நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை அல்லவோ ஆண்டவரே? நீரங்களை நடத்தி வந்த விதங்கள், நீரங்களை பாதுகாத்த விதங்கள் ஒவ்வொன்றை ஆண்டவரே நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ, ஆபத்து வேலைகளில் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் ஆழங்களை ஆண்டவரே தாங்கினீரே, உம்முடைய சிறகுகளின் ஆழங்களை

எங்களுக்கு அந்த நிமிஷத்துல கண்மலையா இருந்த தேவாதி தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே சோத்திரமாண்டவரே, பரலோக தேவனே, எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமா இருக்கிறவரே, எங்கள் மறைவிடமே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லவோ ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, ஓ கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் வருகிற தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே நன்றி நன்றி. பரிசுத்தரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம். ஓ உம்முடைய அளவுட முடியாத அன்புக்கு ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தரே. கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடி கோடி கோடி

பரலோக தேவனே ஆவியாயிருக்கிறவரே அபிஷேகநாதரே, அப்பா நீங்கள் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர், கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர், கர்த்தருடைய நாமம் பலத்த துருதம், அதற்குள் நீதிமான் ஓடி போய் சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீங்களே. ஜீவனுள்ள தேவனே சோத்திரம். ஆண்டவரே துதிக்க துதிக்க வாசல்களை திறக்கிறவரே, ஆவியானவரே சோத்திரம், துதிகளினால தடைகளை உடைக்கிறவரே, துதிக்கும் போது தேவாவியானவரே நீங்கள் கட்டுக்களை உடைக்கிற தேவன் ஆண்டவரே, ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே நீங்கள் துதிக்கிற உள்ளங்களை தேடி வருகிற தேவாதி தேவனே, அப்பா உங்களுக்கு கோடி கோடி கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே.

ஒரு மனமாய்

0: மைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுத பாலேலூயா, உங்க மகிமை விளங்குத பாமேன் ஆமேன். ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய கிருபை பெருக வேணும், நாங்கள் துதிக்கும் போது உம்முடைய மகிமை விளங்குவதாக. ஆண்டவரே இரண்டு மூன்று பேர் இருந்தால் அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, ஆவியானவரே தொடர்ந்து உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யுங்க இனிவரை நேரங்களோடு. தேவ பிரசன்ன நிறைந்த நேரமாய், தேவ அபிஷேகம் நிறைந்த நேரமாய், கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க கூட இருந்து பேசுங்க. ஒவ்வொரு வேளைகளோடு தேவ பிரசன்னம் கூட இருக்க போறதுக்காய் சோத்திரம். உம்முடைய மகிமை ஆண்டவரே வெளிப்பட போறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே சங்கம மொழிபரப்பை தொடர்ந்து உம்முடைய ரத்த கோட்டை குழுப்பு கொடுத்து ஜீவன் ஊரூற்றாய் பெருக பண்ணுங்க. மகேந்திரன் பிரதரை ஆண்டவரே தொடர்ந்தும் ஆண்டவரே கிருபைகளை தாளந்தை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்,
1: ஆமென், ஆமென, ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. காரணம் நீங்க ஜெபிக்கல் துதிக்கல் பாடும் பொழுது அபிஷேகத்தால் நிறைந்தோம். அதுக்காக தேவனுக்கு சமஸ்தோத்திரம். அருமையாக பாடலை பாடி துதித்து

0: கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரித்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டிடுவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி சித்த, நன்றி. இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கவி கவிந்தவர்கள். அந்த மகளை தேவன் அவர் விதமாக ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்வோம், ஜபம் பண்ணுவோம்.
1: Recording in progress.
0: சுவாமி, இந்த மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க கிருப செய்தி நேர்த்த தந்தி சுவாமி, அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவர். இந்த செய்தி என்ன மரத்தில் நீர் பேசும், இந்த செய்தி மறு உழைப்பில் போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசோதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் துதித்து ஆராதித்து தேவசையை கொடுத்து மீண்டும் ஒரு தேவசதிக்கு வரும்பொழுது ஆவியானவரே, நீரே என்னை பெறப்படுத்து, என்னை உற்சாகப்படுத்தும். ஆவியானவரே, உங்கள் அபிஷேகம் என்மேல் இறங்கட்டும். அபிஷேகம், மக்கள் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர், நாம் பேசும் வார்த்தை அழகாக தெளிவாக பேச நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு ஏதேனில் ஜீவநதி. ஏதேனில் ஜீவநதி என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இந்த செய்திக்கு நான் எடுத்த வேத தியான பகுதி ஆதிகாமம் 2:10. ஆதிகாமம் 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. இந்த வார்த்தை பகுதியிலே அவர் எப்படி ஏதேன் தோட்டத்திலே வற்றாத ஜீவநதியாக இருந்தார் என்பதை தியானிக்க போகிறோம். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் மட்டும்தான் ஆவியான் இருந்தார். புதிய ஏற்பாட்டு பிரசுத்தவங்கள் தான் அவருடைய வல்லமை உறுதியான விடக்கூடாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறித்துவத்தில் ஆவியானவர் இருந்தார். உலகம் தோற்றம் முதற்கொண்டே அவர் மனிதனுடைய வாழ்க்கையை கிரியை செய்கிறவர். ஆதியில் இருந்தே அவர் நதிக்கு அடையாளமாக இருந்தார் என்பதை நான் அறியலாம். கர்த்தர் மனிதனுக்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்ட போது அங்கே ஏதேனை உருவாக்கினார். ஏதேனுக்குள் ஒரு அழகான தோட்டத்தை ஏற்படுத்துகிறார். ஏதேன் என்ற வார்த்தைக்கு மன மகிழ்ச்சி என்ற அர்த்தம். மனிதனை சிருஷித்த ஆண்டவர் அவனுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்பினார். ஆகவே இந்த ஏதேன் மத்தியிலே விதம் விதமான கனிதரும் மரங்களும் செடிகளும் உண்டாக்கிவிட்டார். மனிதன் நித்தமும் அவருடைய மடியிலே செல்ல புள்ளியாக இருந்தான். சற்று சிந்தித்து பாருங்கள், பெரிய உலகம், அதற்குள் ஏதேன், அதற்குள் ஒரு தோட்டம். அதுபோலவே நமக்குள்ளே ஒரு சரீரம், அதற்குள்ளே ஒரு ஆத்மா, அதற்குள்ள ஒரு ஆவி. சரீரம் உலகத்துக்கும் ஆத்மா ஏதேனுக்கும் ஆவி நடுவிருந்த தோட்டத்துக்கும் ஒப்புமையா இருக்கிறது. ஆழமான சத்தியம் கவனமாக கேட்டால்தான் நீங்கள் இந்த அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ந்து அதை செழிப்பாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு நதியை வைத்தார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மகிழ்ச்சி ஆக்கினார். சங்கீதம் 65:9 என்று தாவீது எழுதுகிறார். ஆனால் ஏதேனுள்ள அந்த நதியின் பெயர் என்ன என்று அவர் எழுதவில்லை. நதியிலிருந்து இருந்த 4 கிளை ஆறுகளின் பெயர் மட்டுமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தவிர நதியின் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நதி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், அந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் பொன்விளைந்ததாம், கோமோதகம் கல்லும் விளைந்ததாம். ஆதியாகமம் 2:11-12 ஒரு சாதாரண நதி ஓடுமானால் அங்கே நெல், கோதுமை பார்லி போன்ற பயிர்கள் விளையும். பொன் விளையும் என்றால் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாகவே கருதுகிறேன். வேதத்திலே பொன் என்ற பரிசுத்த விசுவாசத்தை கொடுக்குது. இலங்கை நாட்டிலே ரத்தினபுரி என்ற ஒரு நாடு இருக்குது, ரத்னபுரா. அங்கே தங்கம் பொன் எடுக்கிறார்கள், கிண்டி கிண்டி எடுக்கிறார்கள். அதனால்தான் நாட்டுக்கு ரத்தினபுரி என்றொரு பேர் வந்தது. அப்படியானால் அந்த நதி என்ன நதி? அந்த நதியினுடைய பெயர் தாவீதுக்கு கூட தெரியவில்லை. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசகன் பரிசுத்தத்தை சந்தோஷிக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த நதியின் பெயரை அவர் அறியவில்லை. அந்த நதியின் இரகசியத்தை வெளிப்படுத்தா இயேசு கிறிஸ்து தான். இந்த நதியினுடைய இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 7:38-39 குறிச்சு கொள்ளுங்கள். யோவான் 7:38-39 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடையாம போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நான் மீண்டும் ஒருமுறை விளக்குகிறேன். யோவான் 7:37-39 வசனங்கள் இப்படி எழுதுகின்றன. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, சாதி சமயம் போடவில்லை, எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவதண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. பார்த்தீங்களோ, விடை கிடைத்து விட்டதில்லோ. பரிசுத்த ஆவியானவரே அந்த நதி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர் தான். பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று சில பேர் உடனடியாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், சில பேர் தாமதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர் தான். அவர் நம்முடைய ஆவிக்குள்ளிருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் செரிக்க பண்ணுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மிக மிக முக்கியம் என்று அநேகர் துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியாளுக்கு முதலிடம் கொடுக்கிறதில்லை. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாயிறபடியினாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் என்னதான் கம்பளதான் செலவழிச்சு எந்த கல்யாண வீட்டுக்கு எந்த கேட்டுக்கு போனாலும் அந்த பரிசுத்தாவியான தரு மகிழ்ச்சியை இவரும் கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. நாங்கள் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தாளந்தை இந்த சங்கம வாழைக்கு கொடுத்து நித்திய கொடுத்து வரும்பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கேட்டுக்கொள்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, மறு உடம்புடன் கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம், மனநிறைவு, செழிப்பு எல்லாம் நமக்குள் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமையும் அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை செழித்தோங்க செய்யட்டும். அந்த கவி கவிதா வந்து துதித்து ஆராய்க்கும் பொழுது பிரசன்னம், எனக்கு உற்சாகம் வந்து விட்டது. காரணம், இந்த துதி ஆராதனைகள் கேட்கும் பொழுது உண்மையில் ஒரு பிரசன்னமும் எங்களுக்கு தேவ இரட்டிப்பான சத்துவத்தையும் பேர்த்தி தருகிறது. ஆமேன்,
1: ஆமேன்.
0: தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாரு. அந்த நதி இன்று உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பட்டும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ வல்லமை அந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை செலுக்கோங்க செய்யட்டும். ஆமென். பாருங்க, 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 இருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமேன், ஆமேன் என்று விரும்புகிற ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவியான நதியை வைத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தபடினால்தான் துதித்து ஆராதிக்கும் பொழுது அபிஷேகம் இறங்குகின்றது. பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் இருந்தால்தான் வார்த்தையை கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமையை புறப்பட்டு போகும், கேட்கிறவர்கள் ஊடுருவி செல்லும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்ட போது மனிதனுக்கு ஒரு கடமையை கொடுத்தார். என்ன? தானும் ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டார். மனிதனுக்கு கொடுத்த கடமை என்ன? ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய கடமை என்ன? தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியால் அதை செழிப்பாக்குகிறீர். ஒரு தோட்டத்தை பண்படுத்த வேண்டியது மனுடைய கடமை. தேவநதியினால் செழிப்புக்காக வேண்டியது கர்த்தருடைய கடமை. கல்லை புரட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. அற்புதம் செய்வது தேவனுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளத்தை தரிசு நிலமாக வைத்திராமல் வேத வசனத்தின்படி அதை பண்படுத்துவாயாக. உன் வாழ்க்கையிலே வருகின்ற கோபம், எரிச்சல் போன்ற கலைகளை பிடுங்கி தோட்டத்தை சுத்திகரிப்பாயாக. வசனம் உள்ளத்துக்குள் ஆழத்துக்குள் செல்ல முடியாத சில கற்கள் ஓடுகள் போன்ற பாவங்கள் அப்புறப்படுத்தி அப்பொழுது பரிசுத்த ஆவியாக தேவநதி உங்களுக்கு வல்லமையாய் கடந்து வருவார். குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவனிச்சும் செழிப்பாகும். அதுக்கு என்ன? தேவையற்ற எரிச்சல்கள், பிராமங்கள், வஞ்சன் இதெல்லாம் வெட்டி விட வேண்டும். ஒரு வெட்டு துண்டு பாருங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வரும்போது நமக்கு செழிப்பான சுதந்திரங்கள் உண்டு. நன்றா கவனியுங்கள், செழிப்பான வாக்கு தத்தங்கள் உண்டு. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நானே பலப்படுத்தி சாயம் பண்ணுவேன், நீயின் வரட்சணை தாங்குவேன். அநேக வாக்குத்த கத்தரித்தோம் வழிநடத்தி மகாபரட்சியான காலங்களின் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நிர்முள்ளதாக்குவார். நீர்ப்பாசன தோட்டத்தை போடவும் மற்ற நீரிட்ட போடவும் இப்படி அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கு. தாவீது ராஜாவோட கூட சேர்ந்து நாமும் ஆண்டவர் நோக்கி பார்த்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்ல முடியும். நாங்கள் இலங்கையில் இருந்து பட்ட பாடுகள், வேதனைகள், ஒரு இரவு நித்திரை என்று உணவின்றி சமாதானமின்றி வேதனையோடு சஞ்சலத்தோடு தீயலோடு இருந்த எங்களை ஆண்டவர் கொண்டு இங்கே வந்து இந்த கனாதேசத்தில் வந்து விட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்காக தாளந்தை கொடுக்க வேண்டும், அவருக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். காரணம், நான் இலங்கையில் இருந்திருந்தால் நாங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். ஆண்டவர்களை தூக்கி எடுத்திருக்க காரணம் அவருடைய துதி சொல்லி வருவார்கள் என்று. ஆமேன். இசையா 5:1, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. உலகத்தாரை பார்க்கலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் செழிப்பான சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். உலகத்தாருக்கு இல்லை, ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெத்தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் செழிப்பான சுதந்திரம். காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே பரிசுத்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றா கவனிங்கள். அந்த ஆவியானவர் நமக்குள் மலர்ச்சியையும் உற்சாகத்தையும் பெருநயம் பசுமையும் தந்திருக்கார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தானையா உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். அவரை கைவிடவே கூடாது. வசனத்தை தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அத்துடன் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நீங்க அதோடு இருக்க கூடாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த ஆவியினால் நிறந்திருக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பான சொலிப்புள்ள வாழ்க்கை வேறு என்ன உண்டு? அதை ருசித்து பார்த்தவர்கள் தான் தெரியும். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாம் சும்மா இருக்க மாட்டார்கள். வார்த்தை கொடுப்பார்கள், தாளந்தை கொடுப்பார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். காரணம், அவருக்குள் இருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் பிளப்படுத்துகிறார், போ இதோட வார்த்தையை சொல்லு. ஆமேன். சங்கீதம் 72:6-7 சொல்லுகிறது. சங்கீதம் 72:6-7, புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களை நீதிமான் செழிப்பான், சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அட்டீலுயா. நீதிமான் செழிப்பான். யார் நீதிமான்? நீங்கள் நானும் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யார் யார் செழிப்பா என்பதை சலமோன் ஞானி திட்டமா தெளிவு கொடுத்துக்கிறார். அது முக்கியமான மூன்று காரியங்கள் கொடுப்பது. முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், நீதிமொழிகள் 12:25. இரண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும், நீதிமொழிகள் 14:12. மூன்றாவது, கத்தரை நம்புறவனோ செழிப்பான், நீதிமொழி 20. மூன்று அறிகத்தது. முதலாவது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். இரண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மூன்றாவது, கத்தரை நம்புறோன்னு செழிப்பான். கத்தரை நம்புகிறோம், கைவிட மாட்டார். ஒரு போதும் கைவிட மாட்டார். கத்தரை நம்பி கைவிடப்பட்ட ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் செழிப்பா இருக்கார். காரணம், கத்தரு கத்தரைகளை கரம் பிடிச்சு நடக்கிற தேவன் என்ன. ஆவிக்குரிய செழிப்பு பரிசுத்த ஆவியானவரே சார்ந்திருக்கிறது. அந்த செழிப்பிலே ஆவியின் வரங்கள் செயல்படுகின்றன. அந்த செழிப்பிலே 9 ஆவியின் கனிகள் இனிமையாக காணப்படுகின்றன. இந்த செழிப்பான ஆவி கனி உருவத்தில் காணப்படுவதை பார்க்கலாம். மேன்மையானது வேறு என்ன உண்டு? தெய்வ பிள்ளைகளே, நீ செழிப்படையும்படி இந்த பரிசுத்த ஆவினால் எப்பொழுது நிரம்பி இருப்பதாக. சில ஊழியக்காரர்கள் முழங்கால் பட்டு ஜெபித்த 2-3 மத்தியாலங்கள் இந்த அபிஷேகத்தாலே நிரந்திருப்பார்கள். அபிஷேகத்தாலே நடந்து கொண்டிருப்பார். ஆமேன். எசேக்கியேல் 47:12 சொல்லுது. எசேக்கியேல் 47:12, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த தலத்திலிருந்து பாயிறபடியினாலே மாதந்தோறும் புது கனில கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் 14:17, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்கள் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம் இருதயங்களை நிரப்புவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரன் சௌரியே, இன்று இலங்கையில ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார். சிலர்கள் பானக்கூட காணவில்லை. அப்படியாக சில மக்கள் கஷ்டப்படுகிறார். ஆனால் தேவன் எங்களுக்கு ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புறார். இந்த ஃப்ரிட்ஜத்துறை தான் எதை சாப்பிட்றன்னு தெரியாது. அந்த பழத்தை சாப்பிட்றதா, இந்த பழத்தை சாப்பிட்றதான். காரணம், இந்த ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மாமிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆதியாகமம் 2:10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்த ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நன்றா கவனிக்கவும், நதி ஒன்றுதான். நதி நதிதான், ஆனால் நதியிலிருந்து 4 ஆறுகள் பிரிந்தன. அந்த 4 திசைகள் ஓடுகின்ற நாம் அறிகிறோம். அதுபோலவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான்கு பிரிவான கடமைகள் உண்டு. நான்கு என்ன அது? இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளனடைந்து எருசலேமிலும் ஜூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாய்ச்சலா இருப்பீர்கள் என்றார். அப்போ எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இங்கே நான்கு பகுதியில காண்கிறோம், நல்லா கவனிக்க வேணும். அதாவது அப்போது ஒன்று எட்டு சொல்லுது, பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நாலு பகுதி. முதல் பகுதி பரிசுத்த ஆவியினால் எருசலேமில் சாட்சி அறிவிக்க வேண்டிய பகுதி. இரண்டாவது யூதேயா முழுவதும், மூன்றாவது சமாரியாவில், நான்காவது பூமியின் கடைசி பரியந்தம் நான் சாட்சி தரணும். பூமியின் கடைசி பரியந்தம், முதலாவது எருசலேம். எருசலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். பாருங்க, எருசலேம் நாட்டிலே ஏதோ நடக்குதாங்கன்னா எருசலேமே எவரும் வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் முழு நாடுகள் வந்து இஸ்ரவேலை எதிர்த்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், ஆவியானோட பிரசன்னம் அங்கே இருக்கு. இப்போ இந்த இஸ்ரேலின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், அது இப்போ பூமியோட ஆவி கொண்டிருக்கிற சேட்டலைட் மாதிரி. எதிரிகள் எங்கே வர்றான்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், அடிக்கவும் எங்க மேலே இருந்து செய்யலாம். அது ஏதோ ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கிறார். உலகமே பயந்து இருக்கிறது. எருசலேம் ஒரு சின்ன நாடு, ஈரான் ஒரு பெரிய தேசம். ஆனால் இன்று முழு உலகமே இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப காரங்களை பார்த்து நடுங்குகிறார்கள். அறிஞர் அறியன்னு தெரியவில்லை. அதாவது உலகத்தை சுத்தி கொண்டு கொண்டு அது எங்கே எதிரியாக எல்லாரையும் அடிக்கலாம், அறையும் கொடுக்கலாம். பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். கத்தருடைய திட்டம், கத்தருடைய திட்டவையா, கத்துடைய நகரத்தை இவராலும் அசைக்க முடியாது, இருக்க முடியாது. அது நம்மளும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டிய சமாதத்தை சுட்டி காண்பிக்கிறது. சமாதானம் இருக்கும் பொழுதுதானே எங்களுக்கு நல்ல நித்திரை வரும். சமாதான தருவ இயேசுன்னு இன்று எல்லோரும் சமாதானத்துக்காக ஓடுறாள். காட்டுக்கு ஓடுறான், காட்டுக்கு ஓடுறான், தண்ணிக்க போறான், நெருப்புக்குள்ள போறான், கற்பூரத்தை கொளுத்துறான், தேங்காய் உடைக்கிறான், மண்டி உடைக்கிறான், சமாதானம் வராது. இந்த சமாதானத்தை தேவன் கண்டுபிடிக்க வேண்டும். சமாதான தேவன் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தான் சமாதானம். அது பிசாது விடாது. சமாதானமா குடும்பங்கள் இருக்க பிசாது விட மாட்டான். ஏதோ ஒன்றை கொண்டு உள்ளுக்கு பூத்திடுவான். குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம், நதி போன்ற சமாதானம். பாருங்க, அது ஒரு நதியில் இருக்கும்போது நான் வந்து இந்த விக்டோரியாவில் வந்து ஒரு 38-40 நிர்வீழ்ச்சிக்கு போயிருக்கேன். நிர்வீழ்ச்சி பார்க்குறேன்னா இவ்வளோ செலவென்றாலும் போய் பார்ப்பேன். இந்த நிர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம். இந்த நிர்வீழ்ச்சி சத்தத்தை கேட்கும்போது சமாதானம். இந்த நீர்கள் கல்லுகளை அடிபட்டு போகும்போது சமாதானம். அநேக நீருற்றுக்கள் இந்த நாங்கள் இடத்துல இருக்கின்றது. அதே போல ஆவியானவர் நமக்குள் வரும்போது நதி போன்ற சமாதானம். உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் அதில் நிலை கொண்டு துத்தி அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் எல்லாம் நிரப்பும். எசாயா 48:18 வாசித்து பாருங்கள். உன் சமாதானம் நதியை போலும், உன் நூதி உன் நீதி சமுத்திரத்தின் அறைகளை போலும் இருக்கும். தேவ பிள்ளையே, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெய்வீக சமாதானம் வாழ்க்கையிலே செழிப்பாகும். சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நீ சமாதத்தை அறிக்க வேண்டியது, உத்தரவாதத்தை பெற்றுக்க வேண்டியது மறந்து போகக்கூடாது. இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. காலந்த கொடுக்க வரும் வார்த்தையோ மற்ற வார்த்தையை சொல்லுவோம், அந்த ஒன்றான மேத்துவன் யார் என்பதை அடிச்சு சொல்லுவோம். இசை 52 நல்ல வசனம், சமாதானத்தை கூறி நட்கரில் சுவிசேஷமாக அறிவித்து சிஷியனுடைய பாதங்கள் மலையில் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதான் அந்த வார்த்தையை குடிக்க ஊழியர்கள் எல்லாம் சமாதத்தோடு செழிப்போடு இருக்கிறார்கள்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டால்
1: நான்காவது குமார பெற்ற போது இப்பொழுது கத்திரச்சு பேர் சொல்லி அவனுக்கு யூதாண்டு பெயரிட்டான். ஆதியாகம் 29:35. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாட்டுக்கள் பாட வேண்டும். சங்கீதம் 34:1 என்ன சொல்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சுஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, துன்பங்கள், அதாவது வேதனைகள் வரும்பொழுது கத்தரை துதியுங்கள், அல்ல அறையப்பட்டுப்படி ஜெபியுங்கள். என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? கத்தரான் எக்காலத்திலும் சோசிருப்பான, இதோ பால தோசுக்க எக்காலத்திலும் சொல்லல, விடிய தோசிருப்பான, இதோ பகிரண்டு இல்லை, எக்காலத்திலும் சோசிருப்பேன், துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். துதிக்கிற பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த நித்திய வருஷத்திலே வார்த்தை வருஷத்தில் அநேக தேவ பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், எல்லாம் ஆசீர்வாதம் ஐயா. துதிக்க துதிக்க துதிக்க பெரிய ஆசீர்வாதம், தடைகள் முறியடிக்கும். மூன்றாவதாக, இந்த நதி சமாரியா முழுவதும் செல்கிறது. சமாரியா என்றால் என்ன? பின்மாற்றமடைந்த தேவ ஜனங்களை குறிக்கிறது. சமாரியாண்ட வார்த்தைக்கு காவல் கோரணும் அர்த்தம். பின்மாற்றத்தில் வாழும் ஜனங்களுக்காக நாம் காவல் கோரணும், உத்தரவாதத்தில் ஜெபிக்க வேண்டும். அநேக பிள்ளைய பின்மாற்றம் அடைகிறார்கள். உலக உலக காரியங்கள் இந்த பிசாசு வந்து இழுத்து கொண்டு போயிடும். நவ நாகரீகமான காரியங்கள், டிவியை திறந்தாலே அவ்வளவுதான், டிவியை திறந்தா அவருடைய வாழ்க்கை போயிடும். நல்ல காரியம் இருக்கு. தேவ நதியானவர் நமக்குள்ளே விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றி தேவ ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க உதவுகிறார், ஜெபிக்க உதவி செய்கிறார். ஜெபிக்கிறதுக்கு சில பேரை ஜெபிக்க வரை சொன்னால் தலையை சொல்லுவாங்க. தேவனுக்குள்ள ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கும், நாட்டுக்காக ஜெபி, வியாஜஸ்காக ஜெபி, அந்த கருத்தா ஜெபிக்க வேணும். சில பேருக்கு மயக்க கொடுத்தா வாங்கியல, அப்படி அப்படி இருக்கக்கூடாது, கருத்தாய் சுருக்கமாய் ஜபிக்க வேண்டும். நான்காவதாக, பூமியின் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தருடைய நாமத்திலே செல்ல வேண்டியிருக்கிறது, அவருடைய சாட்சியாக ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. பூமியின் கடைசி பரியந்தம் என்ற வார்த்தையானது ரசிக்கப்படாத மக்களை நோக்கி சென்று அவளை கத்தண்ட திரும்ப சுவிசேஷத்தை குறிக்கிறது. அநேக பேர் நாங்கள் அதில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய எங்களுக்கு கடமை. தேவ பிள்ளையே, நீ கத்தருக்காக நான்கு செய்யும் சொல்லுவா, ஊழிய செய். மற்ற 28:20 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார் ஐயா. ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார், ஒரு மனுஷன் இல்லை. 28:20 வசந்தி வாசித்து பாருங்கள், குறிச்சு மற்ற 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருகின்ற சகல நாட்கள் உங்களுடனே கூட எங்களோடு இருக்கு ஐயா. சதா காலம் நாங்கள் எங்களோட ஆண்டவர் இருக்கிறார், விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள். முன்பு நாங்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் மறுத்த எங்களை உயிர்ப்பித்த தேவன், விக்கிற பண்பாட்டிலிருந்து தூக்கிறத தேவன். இதை கேட்டுக்கொள்ள சகோதரி சகோதரியே, இன்றைய நாளே அந்த ஜீவ நதி எங்கே ஓடுது? உனக்குள் ஓடுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து நீ வார்த்தையிலே கொடுக்கும் பொழுது, அல்லவன் பாடலை படிக்கும் பொழுது, அதை துதிக்கும் பொழுது பிரசன்னம் மூடும். ஜோம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே, சுவாமி, சங்கம வானொலியிலே நித்திய விஷயத்திலே ஏதேனில் ஜீவ நதி என்ற தலைப்பிலே வேதாம ரீதியாக உத்தவ பிள்ளைக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அந்த கிருபைக்கு நன்றி. பேசினவர் நீர் ஆண்டவரே, விளக்கத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இந்த கேட்கிற பிள்ளைகள், இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க, வார்த்தையை கற்றுக் கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாங்க. எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசி செய்தியாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாஸ்னா தரைக்க போறோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அருமையான செய்தி.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: நாளும் செய்து கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்க எனக்கு இருக்கு. நானே ஒரு செய்தி எடுக்க எனக்கு நாலஞ்சு நாட்கள் வேணும். ஆனால் பாஸ்டர் ஆண்டன் டக்குன்னு செய்து கொடுப்பார். காரணம், அவருக்குள் இந்த பரிசுத்தாவே அபிஷேகம் நிறைந்து அந்த ஒன்றான தேவன் யார் என்பதை மக்கள் கண்டுகொள்ளணும். அந்த வாஞ்சையின் தாவம் அவருக்குள் செயல்படுறபடினாலே அவர் எந்த நேரம் சொன்னாலும் வார்த்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய பாடல்களும் எனக்கு விருப்பம். காரணம், அவருடைய பாடலே ஆறுதலா படித்தாலும் அருமையான கருத்துக்குள்ள பாடல் செய்து கேட்ட பாடலை கடைசியில படிப்பார். அது எனக்கு கேட்கும்போது ஆசீர்வாதம். எனவே இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாசனா. மைக்க ஓன் பண்ணுங்க பாஸ்டர் ஆண்டன்.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வசனத்திலே கடைசி செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் நாங்கள் தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட உங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது. அனைவர் கேட்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பாஸ்டர் இப்படி கூட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் வழிநடத்துங்கள். ஆமென்,
3: ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மகேந்திரன் ஐயாவுடைய செய்தி எனக்கு நன்றாக பிடித்திருக்கிறது. உங்களுடைய வழி, உங்களுடைய விளக்கங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், எந்த நிலையிலும் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பவுல் எப்படி ரோமன் 1:15 படி பவுல் சொல்லுகிறார், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்படியாக இந்த கடைசி காலத்துல நாங்களும் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அறிவிக்க வேண்டும். தட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பதை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது அறிய வேண்டும். இப்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி மதங்களில் இருக்கிற மனிதர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலே நீர் இடப்படும்படியாக உம்முடைய ஆவி அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக. நீர் இரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். உம்முடைய இவர்களுடைய மனிதர்களுடைய எங்களுடைய கடினமான இருதயத்தை எடுத்து சதியான இருதயமாக மாற்றினீரே. அதே போல உம்முடைய ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியை தந்து 9 விதமான கனிகளையும் வரங்களையும் தந்தீரே. அதே போல இன்றைக்கு பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், மதங்களிலே வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு யோவான் 14:6 வசனத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது.
4: இயேசுதான் வழி சத்தியம் உண்மை என்பதை பூஜ்யம் பைபிள் தான் பரிசுத்த வேதாகமம் இயேசுதான் ஒரே வழி பரலோகத்துக்குள்ள வழி அவர் மீண்டுமாக வந்து யோவான் 14 சொல்லப்படி நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் எங்களுடைய அவருடைய ராஜ்யத்தில் அந்த கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்து செல்ல வர இருக்கிறார். நாங்கள் ஆயத்தமாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் ஒவ்வொன்றையும் கடைபிடித்து வாழும் பொழுது அவர் எங்களுக்கு அவரால எங்களுக்கு நன்மைகளை தராமல் இருக்க முடியாது. அப்பாவாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தேவன் இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ரோமர் 16:16 நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பாருங்கள், வேதாகம வார்த்தைகளை நீங்கள் தியானித்து தியானித்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நன்கு தியானிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். வார்த்தையின்படிதான் வாழ்ந்தார். வார்த்தைக்கு புறம்பாக அவர் உற்று பாவம் கூட செய்யாமல் தவறு கூட செய்யாமல் 100% இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், தேவன் இயேசுவாக 1 John 3:8 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த உலகத்தில மரிப்பதற்காக மாம்சத்தில வெளிப்பட்டவர் தான் இயேசு. இந்த உலகத்தில பரிசுத்த ஆவி பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பரிசுத்த மனிதனாக அவர் தன்னுடைய கீழ்ப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகத்தான் இயேசு செயற்பட்டார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனோடு அனுதினமும் உறவாடுவார். அன்றைக்கு அன்றைக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். பாருங்கள், ராம் முழுவதும் ஜபித்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தார். அதே அபிஷேகம் தான் எங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அனைவருக்கும் பாருங்கள் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். யோவான் 3:3 சொல்லப்படுகிறது, பாருங்கள், நிக்கதேமு ஒரு பரிசேயனாக இருக்கிறான், அவனுக்கு எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் என்ற ஒரு அறிவு இல்லாதவனாக அவன் அந்த சமயத்தை பிரசங்கித்தவன் கொண்டிருந்தான். ஆனால் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல வந்து அவன் கற்றுக்கொள்ளுகிறான் எப்படி மறுபடியும் பிறப்பது என்று. பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில முதலாவதாக பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் 1 Peter 1:12 சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ஜெரத்தினால முழுக்கு ஞானம் சாணம் பெற்று இயேசு எனக்காக மதித்து 3rd உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 John 1:2 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய தேவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறார். நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை, இது ஆதியில் இருந்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை.
3: அவர்கள் இருக்கிறார்கள், சரீர பிரகாரமான உணவாக நாங்கள் சாதாரண உணவை சாப்பிடுகிறோம், 3 நேரம் 4 நேரம் என்று. எங்களுடைய மாம்சத்துக்கு தேவையான உணவுக்காகத்தான் இன்றைக்கு எல்லா மக்களும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான் இந்த தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம், அவர்கள் இந்த ராஜ்யம் அவருடைய ராஜ்யமாக வரும் பொழுது இந்த பிசாசு இந்த உலகத்துல கட்டப்படுவான். 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இயேசுவோடு கூட வாழுகிற ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி உருவாகி இந்த உலகம் ஒரு சாபமான உலகம். இந்த உலகம் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தது நிமித்தம் இந்த உலகத்தில முள்ளுகள் குறுக்குகள் முளைத்தது. பாருங்கள், ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் பொழுது வருத்தத்தோடு பிள்ளை பெற வேண்டும், கணவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும். பாருங்கள், இந்த விதைகளை நடும் பொழுது பாருங்கள், விதைகள் இந்த களைகளை பிசாசுதான் விதைக்கிறான். பாவத்துக்கு பின்பாக மனிதன் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்ற ஒரு சாபம் இந்த உலகத்தில ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பிள்ளை பெறும் பொழுது பெண்களுக்கும் கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெற வேண்டி இருக்கிறது. இதுதான் இந்த சாபமான உலகம். இந்த சாபமான உலகத்தை ஆசீர்வாதமாக உலகமாக இயேசு கிறிஸ்து தன்னுயிரை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அவன் மீண்டும் வந்து எங்களை அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாக வாழுகிற ராஜ்யம். பாருங்கள், மிருகங்கள் கூட இந்த உலகத்துல உனாயும் ஆடும் ஒன்றை ஒன்று பிரித்து தின்னுகிற உலகம் தான் இந்த உலகம். மனிதர்கள் மனிதனை கொல்லுவது இப்படியான தீமைகளை செய்கிற இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் இந்த அரசியல்வாதிகள் அரச தலைவர்கள் அவர்கள் கூட பாவத்தை அந்தந்த நாடுகளில செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற மக்கள் அதிக அளவு ஒரு தேசத்துல காணப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக வருகிறது. பாருங்கள், ஏன் கிறிஸ்தவ நாடுகள் மட்டும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகளாக அன்று தொடக்கம் இருந்து வருகிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்கள் கூட பல இந்த கிறிஸ்தவ நாடுகளில வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கூட பின்மாற்றம் அடைந்து பண ஆசை உள்ளவர்களாக அவர்கள் பின் இயேசுவை விட்டுவிட்டு இயேசுவை அந்த பழைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள் பாடசாலையில இந்த கிறிஸ்தவ நாடுகளின் ஆதிகால கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வேதாகமத்தை பாடசாலைகளில் கற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்தவ ஆலயங்களை இந்த நாடுகள் முழுக்க கிறிஸ்தவ ஆலயங்களை கட்டினவர்களாக அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக இருந்ததன் நிமித்தம் தேவன் அந்த தேசங்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் தான் நல்ல தொழில்நுட்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பல கிறிஸ்தவர்கள் தான் இந்த தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேவன் கொடுக்கிற ஞானத்துக்கூடாக அவர்கள் அதை செய்கிறார்கள். பாருங்கள், இந்த சவுத் கொரியாவை பார்க்கும் பொழுது சவுத் கொரியா ஒரு ஒரு புடிஸ் கண்ட்ரியாக இருந்தது. போல் ஜங்கர் சு என்ற ஒரு பாஸ்டர் 17 வயதில மரிக்கும் தருவாயில இருந்த மகனை ஒரு பாடசாலை மாணவி அந்த போல் ஜங்கர் சு பாஸ்டருக்காக 17 வயதில டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 3 மாசமோ 6 மாசத்தில் இறந்து விடுவாய். ஆனால் அந்த மகள் போய் அந்த போல் ஜங்கர் பாஸ்டருக்காக ஜெபித்த பொழுது அந்த அபிஷேகத்தை தேவன் காண்பித்தார். அபிஷேகத்தின் ஊடாக நுகங்கள் முறிந்தது. அவர் எழுந்து பாருங்கள், தேவனுடைய தான் அபிஷேகம் செய்கிறது. அபிஷேகம் வரும் பொழுது அந்த வல்லமை வெளிப்படுகிறது. மரிக்க வேண்டிய
4: உறுப்புகள் எல்லாம் உயிர் அடைகிறது. இதுதான் இயேசு செய்த அற்புதங்கள். பாருங்கள், நாயினூர் விதவை மரித்த வாலிபம் மகனை இயேசு உயிர்த்தட வைக்கிறார். அந்த அபிஷேகம், இயேசுவிலே இருக்கிற அபிஷேகம், அந்த பாடையை தொட்ட பொழுது இயேசுடைய அபிஷேகம் அவருடைய கரங்களுக்கு ஊடாக அத்தனை அபிஷேகம் பரவி அந்த வாலிப மகன் நாயுன் விதவையின் மகன் உயிர் அடைகிறான். இதுதான் பரலோகம் செய்கிறது. அங்கு பரலோகத்தில செத்த பொருட்களை காண முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில இருக்கிற அழிந்து போகிற காரியங்கள் பரலோகத்தில எல்லாம் உயிரடவை, உயிருள்ள மிருகங்கள் உயிருள்ளவைகளாகத்தான் எல்லாமே இருக்கின்றன. மரணம் இல்லை அங்கு. இப்படியான ஒரு ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழ போகிறோம். பாருங்கள், இப்படியாக 70 வீதத்துக்கு மேலாக புடிஸ்ட் நாடாக இருந்த நாட்டை அந்த போஜங்கச்சி ஒரு 70-80 வருட ஊழியத்தில 70-80 வீதமான போனகெயின் கிறிஸ்டியனை அந்த நாட்டில உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு அந்த தேசத்தில பாருங்கள், அந்த பக்கத்து நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருப்பது நிமித்த நோத் கொரியா சில நாடுகளின் நாடுகளுக்கு ஊடாக இந்த ரஷ்யா அப்படிக்கு தவறான கிறிஸ்துவுக்கு எதிராக செயற்படும் நாடுகள் அந்த நாட்டுகளை இப்பொழுது நுழைந்து திரும்பமாக அவர்கள் போர்ஸ் பண்ணுகிறார்கள் அங்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை உருவாக்குவதற்காக. பாருங்கள், அந்த தேசம் தொழில்நுட்பத்தில புடிஸ்டாக இருந்த சைனா இன்றைக்கு புடிஸ்டாக இருக்கிறது. இந்த சவுத் கொரியா புடிஸ்டாக இருந்த நாடு கிறிஸ்தவ நாடாக வந்த அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மீண்டுமாக அந்த அந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் அந்த நாட்டை மீண்டுமாக அந்த அரசாங்கம் மாறி சிறிது சிறிதாக அந்த கம்யூனிஸ்டத்துக்கு போகிறது. இன்னைக்கு அமெரிக்கா கனடா தேசத்திலும் கூட இந்த அவர்கள் கொள்கைகளை படிப்பிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இந்த இப்படியானவர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை பாருங்கள், அவருடைய கொள்கைகளிலே எல்லாரும் ஈக்குவல் என்ற ஒரு ஒரு தத்துவத்தை தான் அவர்கள் படிக்கிறார்கள். பிராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது அந்த அவர்கள் வன்முறையில தான் அந்த கம்யூனிசத்தை கட்டி எழுப்பினவர்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு கொலை செய்து ஒரு நாட்டை உருவாக்குவதில்லை, அன்பின் ராஜ்யமாக இயேசு எங்களுக்காக மனுக்குலத்துக்காக தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை உலக மக்களை காப்பாற்றினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில வாழ வேண்டும், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத. இந்த கம்யூனிசத்துல இப்படியாக மதங்களில வாழுகிற மக்கள் இயேசுவை நீங்கள் வெறுத்து விட்டால், இயேசு வேண்டாம், உங்களுக்கு பைபிள் வேண்டாம் என்றால் உங்களுக்கு பிசாசு வந்து பிசாசு உங்களை நரகத்துக்கு எழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவன், அந்த மெய்யான தேவன் தான் எங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும், ஆத்துமா ஆவி தேவனுடையது. இந்த சரீரம் எப்பொழுது அவர்கள் ஆதாம் ஈவாள் பாவம் செய்தார்களோ, ரெண்டு விதமான மரங்கள் அந்த இடத்துல இருந்தது, ஏதேன் தோட்டத்துல நடுவில் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், மற்ற விருட்சம் எவர்லாஸ்டிங் எப்பொழுதும் வாழுகிற விருட்சம். ஆனால் ஆதாம் ஈவாள் அந்த விருட்சத்தை சாப்பிட்டிருந்தால் இதை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று

பாருங்கள், அவர்கள் பாவம் செய்த பின்பு திரும்பவும் போய் அந்த எவலாஸ்டிக் கனியை உட்கொண்டால் திரும்ப அவர்கள் பாவத்தோடு எவலாஸ்டிங்காக வாழுவார்கள். அதற்காகத்தான் அவர் சுடரோடு பட்டயத்தை வைத்து காவல் அந்த ஏதேன் தோட்டத்தை காத்தார். அவர்கள் பாவம் செய்து விழுந்து போனார்கள், மரண பாவ சரீரத்தோடு வாழ்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அந்த தோட்டத்துக்கு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசியாதபடி தேவன் அதை பரிசுத்தப்படுத்தினார். மண்ணை அந்த இடங்களை பரிசுத்தப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியாக பாவத்துக்கு பின்பாக நாங்கள் எல்லோருமே பாவிகளாக வாழுகிறோம். பாருங்கள், ஒரு தேவனுடைய பார்வையில ஒரு பாவம் செய்தால் கூட நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம். இதற்காகத்தான் பாவம் இல்லாத ஜீசு எங்களுக்காக பாவமானார். சாபம் இல்லாத ஜீசு இந்த சாபப்பட்ட இந்த மக்களுக்காக இன்னைக்கு சாபம் மனித குலத்துக்கு வந்தது பிசாசு கூடாக. அதை அந்த சாபத்தை நீக்குவதற்காக, இந்த உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக பாருங்கள், இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். முள்முடியால சாபம் நீங்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவம் கழுவப்படுகிறது. இதற்குத்தான் நாங்கள் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், இந்த ஆத்துமாக்கள், இந்த எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடைய ஆத்துமாக்கள். நீங்கள் எந்த மதத்தில பாவத்தில வாழ்ந்தாலும் இந்த ஆத்துமா தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின் படியேதான் மனிதன் படைக்கப்பட்டான். அவன் பிசாசிடத்துல பிசாசினால இந்த ஆத்துமா திருடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். இது பிசாசு ஆத்மாவை திருடினால் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். விழுந்து போன தூதர்கள் தான் தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அந்த மனிதனுடைய ஆத்மா எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எந்த மனிதனுடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஆத்மா இயேசுவிடத்துல இயேசுவோடு வாழ வேண்டும் என்று விரும்புற இயேசு கிறிஸ்து தான் தன் உயிரை கொடுத்து எங்களுடைய ஆத்மாவை காத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலே சேர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். என் துக்கம் சந்தோஷமாகும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாங்கள் எனக்காக எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உங்களுடைய நிலைமைகளை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு பணங்கள் தேவை, பொருள் தேவை. உங்களுக்கு ஒரு வாழ்வதற்கு சாதாரணமாக குடும்பத்தை நடத்த முடியாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் அதை விசுவாசித்து தேட வேண்டும். பாருங்கள், துன்மார்க்கர் வழியில நீங்கள் உலகத்தின் வழியில பாவத்தின் வழியில சினிமா சீரியல்களை பார்த்து விட்டு காலத்தை கடத்தி விட்டு உங்களுடைய நேரங்களை வீணாக்கி விட்டு எனக்கு என்னுடைய தேவன் எனக்கு ஒன்று செய்யவில்லை. நீங்கள் போகிற மதங்களில் உள்ள உங்களுடைய தேவர்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள். பாருங்கள், அவர்களால மழையை வரிசிக்க தன்மை அவர்களுக்கு இல்லை. பதினாலாவது அதிகாரம் 23-22 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்கத்தான் தக்கவர்கள் உண்டோ என்று தேவன் கேட்கிறார். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய மத தெய்வங்களுக்கு தெய்வங்களை கையினால உருவங்களாக மதங்களை நீங்கள் தான் உருவாக்குறீர்கள். உருவாக்கி விட்டு இந்த உலகத்துக்கு மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களால் மழை வரிசிக்க முடியாது. தேவன் தான் பரலோக பலகணியை திறந்து மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக திரும்பாது.
இந்த வசனம் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும். அதுதான் தேவனுடைய வசனம். இது அழியாத வசனம். பாருங்கள், இந்த வசனத்து வசனம் தான் எங்களை வாழ வைக்கும். இந்த வசனத்தின்படி வாழும் பொழுதுதான் எங்களுக்கு பரலோக நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்

பெற்று பாருங்கள், யோசேப்பை போல யோசேப் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு எதிராக நாங்க செயற்படுகிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு அந்த இடத்துல வந்து உங்களை அடிக்ஷன் ஆக்கி அந்த பாவத்தை கூடாக ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அது அடிக்ஷனாக உங்களுக்கு வந்துடும். குடிப்பழக்கம், பச்சாரம், வேசித்தனம் இப்படியான காரியங்கள் அடிக்ஷனாக ஆக்கி பிசாசு உங்களை இறுதியாக உங்களுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ளும். பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து மனம் திரும்பாமல் வாழ்வீர்களாக இருந்தால் அவர் எப்பொழுதும் உங்களை அழைக்கிறார், அன்பில் அன்பாக அழைக்கிறார். அன்புதான் அவருடைய பிரதானமான கனியாக இருக்கிறது. எல்லாவரையும் அழைக்கிறார், எங்களுக்கும் கட்டளையிடுகிறார். அவர்கள் அந்த நரகத்தை போகக்கூடாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விழுந்த கடமையாக இருக்கிறது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவருடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், உங்களை ஒருத்தன் குற்றப்படுத்துகிறவன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. 24 மணி நேரமும் கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் பவளப்படுத்தின விசேஷம் 12:14 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துல நாங்கள் வாழப் போகிறோம். இதுதான் நிச்சயம். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாத ராஜ்யம், அழியும் இந்த உதடுகளை கொன்று அழியாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப் போகிறோம். அதை நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும். பாருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டும் வந்து அழைத்து செல்வேன். பாருங்கள், அன்றைக்கு 33.5 வயதுல சொன்ன வார்த்தை இந்த கடைசி காலத்துல மீண்டுமாக வந்து உயிர்த்தல வைத்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வு பாருங்கள் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். பாருங்கள், பிசாசுடைய தூதர்களும் அப்படியே தள்ளப்பட்டு போவான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் நாட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, நாங்கள் சாட்சியின் வசனம், எங்களை எப்படி அவர் ரட்சித்தார், எப்படி அவர் எங்களுடைய இரத்தத்தை கழுவினார். பாருங்கள், எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ வைக்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக, இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாக இருந்தாரோ அதே போல எங்களையும் மலை மேல் உள்ள ஒரு பட்டணமாக மாற்றி இருக்கிறார். இந்த சர்வ உலோகத்துக்கும் இந்த ரேடியோவுக்கு கூடாக அவருடைய வார்த்தையை அறிவிக்க எங்களை தெரிந்து கொண்டார். அவர்தான் இரட்சகர் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருந்தார்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த லீடர்ஸ் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படுகிறது. ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கும் பொழுது அவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனிதர்கள், மதங்களில இருக்கிறவர்கள், உலக மக்கள் அவர்கள் முகத்தை பார்ப்பார்கள், அவர்களுடைய பொருட்களை பார்ப்பார்கள், காரை பார்ப்பார்கள், வீடுகளை பார்ப்பார்கள். ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். பாருங்கள், அவர் தாவீதை தெரிந்தெடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த தாவீது ஒரு கடைசி மகனாக குடும்பத்தில தனித்து விடப்பட்டவனாக ஆடுமைப்பவனாக இருந்தவனை இருதயத்தை பார்க்கிறார். அவன் தனது இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், அவனுடைய சகோதரர்கள்
அந்த படையில இருக்கிறார்கள், சவுலின் படையில. ஆனாலும் அந்த தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அந்த சங்கீதத்தை எழுதி பாருங்கள், சங்கீதத்தை ஆடுமேய்ப்பவனை கொண்டு எப்படி எங்களுடைய மேய்ப்பர் இயேசுதான் எங்களுடைய மேய்ப்பர், நாங்கள் ஆடுகளாக, நாங்கள் கர்த்தரங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையும், அவர் எங்களை புல்லுள்ள இடங்கள், எப்படி ஆடுகளுக்கு அவர் புல்லுள்ள இடங்களில கொண்டு போய் மேய்ப்பது போல எங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் தந்து, சத்துருக்கள் எங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள் எங்களை அபிஷேகத்தினால நிறைத்து சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி, இதுதான் நாங்கள் அப்பத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம், பந்தியை ஏற்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகப்படுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுடைய தேவர்களுக்கு நன்மையையும் கிருபையையும் தருகிறார். நாங்கள் நீடித்த வாழ்நாட்களாக இந்த மரணத்துக்கு பின்பு தொடர்ந்து தேவனோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு நீடித்த நாட்களாக எங்களை வாழ வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கு மதங்களுக்கு கூடாக பாருங்கள், ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு கிந்து ஒரு ஐடியல் வர்ஷிப்பாக இருந்தான். இயேசு ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். பாருங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனம் ஆசிர்வதிக்கப்பட்ட சனமாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இஸ்மாயிலுக்கு கூடாக இஸ்மாயில் பாருங்கள் இஸ்மாயிலுக்கு கூடாக அந்த ஆபிரகாமுடைய வேலை செய்த அந்த வேலைக்கார ஆகாரோடு பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேல். அவனோட துஷ்டன் அண்டு வேதாகம சொல்லுகிறது. இப்படியாக துஷ்டன் அந்த சுத்தனுக்கு கூடாக இன்னைக்கு முஸ்லீம் மதம் இஸ்லாம் மதம் வந்தது. பாருங்கள், ஆபிரகாம் இசாக்கு யாக்கோபு கூடாக தாவீது கூடாக இயேசு மாம்சத்துல பிறக்கிறார். அந்த மாம்சத்து கூடாக வந்த இயேசு சிலுவையில மரித்ததுக்கு கூடாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட போனகையும் கிறிஸ்தியனும் ஆசிர்வதிக்கப்படுகிறார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு எங்களுக்காக சாபமாகி அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இதற்கு நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்படியான தேவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறப்பது அதுதான் மறுபடியும் பிறக்கிற வாழ்வு, தேவனுடைய ஆவியை பெற்றுகிற வாழ்வு. 2 Corinthians 4:3 சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய பாருங்கள், 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், இந்த மதங்களில குருட்டு ஆவி ஒரு இந்த பிரசங்கத்தின் இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்கள், கருப்பு உருவங்களை செய்து அதுக்குள்ள விக்கிரகங்களை மாந்திரியங்கள் அதுகளை இந்த விக்கிரகங்களுக்கு கீழே வைத்து இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிற மக்கள் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் மத வழிபாடு உள்ளவராக இருந்தான். பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு அந்த மக்கள் 2000 ஆண்டுகளாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தகப்பன் செய்கிற மத வழிபாடு மகனுக்கு கூடாக அடுத்த சந்ததி கூடாக இப்படியாக 20,000 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், பிசாசு இதைத்தான் செய்கிறான். மகனை பிடிப்பான், மகனுடைய மகனை பிடிப்பான். இன்றைக்கு பாவம் இலங்கை இந்து மக்கள் இன்னும் கடினமா இறுதியத்தை கடினமாக்கி கொண்டு போறான். இந்து மக்கள் இறுதிய கடினப்பட்டு போகிறது. பாருங்க, இஸ்லாம் மக்கள் ஓரளவு ரட்சிப்பை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்து மக்கள்
இருதயம் பிசாசினால கடினப்பட்டிருக்கிறது. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுதான் அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலத்துல நாங்கள் அவருடைய விதையை அறிவிக்க வேண்டும். பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்க, இந்த பிசால் செய்யற காரியங்கள், இந்த ஆவிகள், ஆவிகள் எங்களுடைய தேவன் தருகிற ஆவி, பரிசுத்த ஆவி, பிசாசனுடைய ஆவிகள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த சேனைகள் எல்லாம் இந்த மத மக்களை பிடிச்சு கொள்ளும். மதங்களில மதத்தை இன்னும் கடினமாகும். பாருங்கள், பார்வோன் இதயம் கடினப்பட்டது. உங்களுடைய இதயம் சில வணக்கம் ஒரு இதயம் கடினப்படும் பொழுது பாருங்கள், பார்வோனும் பார்வோனின் சேனைகளையும் கடலில் அழிந்தது போல எங்கள் மனந்திருப்பாத பட்சத்துல இந்த மத வழிபாடுள்ள மக்கள் எல்லாரும் பாருங்கள், அவர்களை தேவன் கைவிட்டு விடுவார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு மன்னிக்கத்தான் அவர் விரும்பி உங்களை அழைக்கிறார். எல்லாருக்கும் உங்களை நேசிக்கிறார். அவர் நரகத்துக்கு போய் பிசாசோடு வாழுகிற வாழ்வு அவர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஒரு விருப்பத்தோடு தான் இயேசு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கண்டு தருகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

நீங்க படியாக கடவுள் மனைத்தினர் பார்கள் மோசி திறப்பிலே நன்றான் ஆபிரகாம் அந்த சோதர் உங்களை அழிக்கப்படும் பொழுது திறப்பிலே நின்ற அந்த மக்களுக்காக பரிந்து பேசினான். பத்து நீதிமன்றம் கூட இல்லாத பட்சத்தில் அந்த சூதர் குமர அழிக்கப்பட்டது. போலதான் மிக மரங்களில வாழ்கிற தேசத்திலே அவரோட குறிப்பிட்ட அளவு நீதிமன்றங்களை தேடுகிறார். அவர்கள் இல்லாத பட்சத்திலே சுத்தவனால ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் தான் அந்த தேசங்களுக்கு பரிந்து பேச முடியும். அப்படி இல்லாத மக்கள் பாருங்கள், தேவன் தேவனுடைய தேவன் அப்படியே ஒப்பு கொடுத்து விடுவார். பிசாசிடத்தில் கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே பின்மா

0: ஒரு எங்களைத்தான் ஆண்டவர் இந்த அழுகின்ற கூட்டத்திற்காக, இன்னைக்கு மதங்களுக்கூடாக அழுகின்ற கூட்டத்துக்காக, பாவத்துக்கூடாக அழுகின்ற கூட்டத்திற்காக, இந்த நித்தியம் நித்திய வழி சங்கம் ரேடியோவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தான் தேவன் காத்து எதிர்நோக்கி காத்து நிற்கிறார். எங்களை இந்த இறுதிக்கால ஊழியத்தை செய்து அந்த நரகத்துக்கு போறோம். மக்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக எங்களைத்தான் நோக்கி நிற்கிறார். அல்லேலூயா. அன்போ அன்போம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கிருபையை விளக்கவும் பரிசுத்தம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் இயேசுதான். அப்போ சில 4:12 இந்த உலகத்திலே இருந்து அத்தனை மக்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த மரங்களில வாழ்கிற மக்கள், பாவத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மறுக்குலத்தின் பாவத்துக்காக இயேசு காயப்பட்டேன். மறுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டேன். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினிய இயேசு நீர் அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டீர். உம்முடைய தழும்புகளால இந்த நேரத்துல யார் யார் நோய்வைப்பட்டிருக்கிறார்களோ உங்களுடைய தழும்புகளால குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என்ன நோய்களாக இருந்தாலும் நீர் பட்சவாதம் இல்லாத தேவன் அல்லவா? அன்று இஸ்ரவேலில நீர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கின தேவன் அல்லவா? இந்த நேரத்தில உண்மையோடு முத்தபத்தோடு விருதியபூர்வமாக கேட்கிற ஒவ்வொருவரும் என்ன விதமான நோய்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் உம்முடைய இரங்கத்தை வேண்டி நிற்கிறோம். அன்றுவரே கேன்சராக இருந்தாலும், என்ன கண்டும் வைத்திய வருத்தமாக இருந்தாலும், அவர்கள் ஏதாவது செய்த பாவங்களை மன்னியும் அன்றுவரே. சில பாவங்களுக்கு ஊடாக அவர்களுக்கு இந்த நோய்கள் வந்திருக்கலாம். அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக, கடினமான இதயங்களை இன்னைக்கு மதத்தில வாழ்கிற மக்களுடைய கடினமான இதயங்கள் எல்லாம் சதையான இதயமாக மாற, அன்று சகைவை அழைத்து சதையான இதயத்தை கொடுத்து உம்முடைய ஆவினால் நிரப்பி அவனை மனம் திரும்ப பண்ணிலே. இன்னைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மக்களுடைய இதயங்களை உம்முடைய இதயத்தை கொண்டப்பீராக, உம் சதியான இதயமாக மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியால் இந்த நேரத்துல நிரப்புவீராக. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகத்தினால நிரம்புவார்களாக. எங்களுக்காக நீர் மறித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்தது போல ஒரு மக்களையும் எழுந்து கொள்ளும். நரகம் என்பது போனால் திரும்பி வராத, திரும்பி வர முடியாத தேசம் என்று வேதாகமன் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த தேசத்துக்கு யாரும் போகக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு நோய்கள் வந்தால் கூட, நோய்கள் வந்தால் கூட அந்த நோய்களை குணமாக்கி விட்டு விடுகிற தேவனாகி இருக்கிறார்கள். நரகத்துக்கு போனால், அந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டால் அவர்கள் திரும்பி வர முடியாத பயரில வாழ்கிற வாழ்வு, அந்த வாழ்விலே இருந்து ஒவ்வொருவரை விழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கை செலுத்தி அந்தவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன்.
1: நன்றி பாஸ்டர், இந்த அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். உங்களுடைய செய்தியிலே வெளிப்பாடு அந்த உண்டான மெய்த்தேவன் யார் என்பதையும் பரிசு

0: ஆலயத்தை பார்க்கிறார், கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், மதங்களில் வாழ்பவர்கள் தேவன் கைவிடுவார் என்று சொல்லி விதைக்கின்ற காலம் அல்லவா என்ற ரம்யான பாடலை இந்த வேத வார்த்தைக்கு இசைய படித்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். மதங்களில தொடர்ந்து வாழ்ந்தால் தான் அவர்கள் மனம் திரும்பி விட்டால் தேவன் அன்பாக இழுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார்.
0: ஆமேன்,
1: ஆமேன். God bless you, மகேந்திர ஐயா. God bless you, நேயர்களே.
2: ஆமேன்.
0: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் அஞ்சன் ராஜ்நாம் ஸ்காபரோன்ட்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்துக்கு எடுப்போம். இன்றைய நாளிலே முடிவு ஜெபத்து எடுக்க வருகிற கவி கவிந்தா யாழ்ப்பாணம் பிரைஸ் லார்ட். கவி கவிந்தா
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
0: முடிவு ஜெபத்தை எடுங்க. அதாவது தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள், சங்கம வாழ்க்கைக்காக
3: தொடர்ந்தும் எங்களை நடத்தினதுக்காய், தாங்கினதுக்காய் கூடான கூடி நன்றிகள் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, அப்பா தொடர்ந்தும் ஆண்டவரே துதி வேளைகளோடும் பாடல்களோடும் ஆவியானவரே, அப்பா துதி வேளைகளை நடத்திய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து வழி நடத்தினதுக்காய் சூத்திரம் தகப்பனே. அவர்களை நீங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவரே துதி வேளைகளை செய்யக்கூடிய புதிய பலத்தை, தாளந்தை, வல்லமைய, உற்சாகத்தை, பலத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை தொடர்ந்தும் அவர்கள் மத்தியில பிரகாசிக்க போறதுக்காய் சூத்திரம். இன்னுமாக ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல நித்திய வெளிச்சத்தில ஆண்டவரே அப்பா சங்கம வானொலி நித்திய வெளிச்ச ஆண்டவரே இந்த இதுல ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு வந்த இயேசு சாமி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு வாவியானவர் நீங்கள் வார்த்தையூடாக நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காய் சூத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்றின் ஜீவன் அதிகமாக பெருகி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவரே வார்த்தை ஆனது நீங்கள் ஆண்டவரே இந்த 90 ஆண்டவரே ஒளிபரப்பிலே ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நீங்கள் ஜீவன் அதிகமாக பெருகி வருகிற நாட்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் ஆண்டவரே தொடர்ந்தும் பெருகத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் கிரியை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை தொடர்ந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேணும், வழிநடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே அப்பா. இந்த சங்கமம் வானொலியில் இணைப்பிலே ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே முன்னொன்று நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரை உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம், தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே, அபிஷேகத்தினால மூடுகிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக கர்த்தருடைய மகிமை தொடர்ந்தும் வெளிப்படுவதாக ஆவியானவரே இன்றைய நாள் வந்து இணைந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமம் ஜெபங்குகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. யாழ்ப்பாண பகுதியில் இருந்து முடிவு ஜெபத்தை அழகாக எடுத்தீர்கள். கத்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டிருக்கோம். எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? நான் மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரையும், என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரையும், என் ஆத்மாவே கத்தரை
4: நேரமும் வழி நடத்திய உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்த யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்த சகோதரி கவி கவிந்த அவர்களையும் கத்திரதாமே காண்கிறாருடைய துதிகள் ஜபங்களோடு நிறைவு ஜபங்களோடு வழி நடத்தி அவர்களை கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு 15 நிமிடம் சகோதரி ஜபித்தார்கள், அதை நாங்கள் யூடியூப்பிலே போட்டோம். 125 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். அந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கேட்ட ஒவ்வொருவரும் அந்த ஜபங்களுக்கூடாக ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் பார்த்தார்கள், ட்விட்டரில் எவ்வளோ பேர் பார்த்தார்கள்னு தெரியவில்லை. ஆனால் யூடியூப்பிலே 125 பேர் அதை பார்த்துருக்கிறார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வழியில் இன்றைய நாளில் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள், அனுப்பி தந்திருக்கிறோம். நண்பர்கள் உறவினருக்கு அனுப்புங்கள். அவர்கள் அந்த ஜபங்கள், இவர்கள் என்ன ஆலயத்திலே போய் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களுக்கு. ஒரு மக்களுக்கு, நான் கூட ஆலயத்துக்கு செல்லவில்லை, 35 வருடம் வழியிலேருந்து பார்த்து விட்டு போவேன், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த ஜபங்களை கேட்கிற பொழுது அவர்கள் கூட, இவர்கள் எங்களுக்காக ஜபிக்கிறார்களே என்று அவர்களும் கூட மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். அந்த வகையிலே நீங்களும் அந்த காரியத்திலே வழி நடத்துகிறீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே இணைகின்ற சகோதரி சுபா இளங்கு அவர்கள் இணைய முடியவில்லை. ஆனாலும் சௌரம் மகிந்தனையா கடைசி நேரத்தில் இணைந்து ஊழியர்களை இணைத்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் அவரை ஒப்புவிப்போம். இணைந்த சகோதரி கிரேஸ், சகோதரி ஷியானி, பாஸ்டர் அன்றன் தாசனாக செய்தி கொடுத்த அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சகோதரி கவிந்தா, உங்களுக்கு காலை வேளையிலே, அதாவது உங்களுடைய மாலை வேளையிலே நாங்கள் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும், கிட்டத்தட்ட 7:30 மணி வரை போகும். முதல்ல அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பிப்போம். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக மற்றும் யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கையில் உள்ள எல்லா அட்டகாசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு இணைய முடியுமானால் இணையுங்கள். உங்களை நீங்கள் இணைய விரும்பினால் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த நேரத்தில் அழைப்பு வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பிலே ஜாயின் பண்ண முடியும், அல்லது நீங்கள் ஜூமிலே கூட இணைய முடியும். அந்த வகையில் நடத்துவாராக. நீங்கள் எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணுகிறேன். உங்களுக்கு வர விருப்பமா? 5:30 மணிக்கு உங்களுடைய மாலை நேரத்தில் ஆரம்பமாகும். 7 முதல்ல அபிஷேக ஆராதனை நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளை, நீங்கள் ஜெப வேளையில் இணைந்து ஜெபிக்க முடியும். சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். நான் ஆட் பண்ணுறேன். நாளைக்கு, அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு இப்போ விடிய இன்றைய நாளிலே மாலை வேளையிலே அந்த அழைப்பு வரும். 5:30 மணிக்கு சரியாக அழைப்பு வரும். அதில் நீங்கள் இணைய முடியுமானால் இணையுங்கள். இணைய முடியுமான நாட்களில் இணையுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கிறது. சனி ஞாயிறுலே அதே நேரத்தில் எங்களுடைய அபிஷேக ஆராதனை இருக்கிறது. சௌரம் மகிந்தனையா வழி நடத்துகிறார். அந்த வகையில் 7 நாளும் காலை உங்களுடைய நேரம் மாலை 5:30 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அபிஷேக ஆராதனை, அதாவது கர்த்தருக்குடைய இந்த பாஸ்தரங்களுடைய பாஸ்தர்

காலை மூன்று பிஸ்னஸ் இருக்கிறது, மூன்று ஆலயங்கள் சொந்தமாக இருக்கிறது. அப்படியாக அது மட்டுமல்ல, அவருக்கு அவருடைய வீடு வந்து ஒரு 4 ஏக்கரில் இருக்கிறது, அவ்வளவு பெரிய வீடு. அப்படியாக கத்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன், அவர்கள் கத்தருடைய ஊழியங்களை செய்கிறபடியால் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எப்பொழுதும் கத்தருக்கு ஊழியம் செய்கிற பொழுது கத்தர் எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த வகையில் நீங்கள் இணைய முடியுமா, நிர்ணயங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்கும் தங்கும். ஆமேன், ஆமேன். நாங்கள் கூட ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆனாலும் அவர் எங்களுக்காக ஜெபித்த காரியத்திலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, அழைப்பு ஆண்டவர் அந்த அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், சந்ததியாக ஆசீர்வதித்தார். அப்படியாக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதை செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அதை நினைவுபடுத்துகிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர். உங்களை அட் பண்ணியிருக்கிறேன். காலை நாளை காலை வேலை, அதாவது உங்களுடைய இன்றைய மாலை வேலையிலே 5:30 மணிக்கு நீங்கள் கத்தர் வழி நடத்துவாராங்க. காட் பிளஸ்

0: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. தொடர்ந்து நேரம் 9:48 நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒழிப்பை கடந்து
1: குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவே ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உங்களுடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசிப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டாரு அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள், வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறேன். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் மலவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உன்னோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலே பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக எந்தைக்கும் பழி இல்லை. அது யோவாவுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவர் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு
1: ஒன்பதாம் அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் தண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவர் அவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் கண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம்.
0: மத்தேயு 20 அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6-9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அடைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண அக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு அன்புடன் பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:44 பார்ப்போம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். சில நேரங்களில் சிலர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், அல்லது உங்களிடம் கடுமையாக

காட்டினார். நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 6:27-28.

நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும் என்றும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும்

0: அவர்களில் உங்கள் அன்பை நிலைநாட்டுங்கள். மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது இயேசுவை காணும் விதத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபமாக்கப்படும் அப்பா அந்த அனுபவத்தை என்னை சுராஜாவை இந்த பூமியிலேயே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரலோகர் ராஜ்யத்தை வாழ்க்கையை இந்த பூமியில் நாங்கள் தெய்வீக சமாதானம் சந்தோஷமாக வாழ இந்த உங்கள் அன்பால், உங்கள் ஈடிணையற்ற அந்த அக்காப்பி அன்பா எங்களையும் நிரப்புங்கள் இயேசுராஜாவே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July, 2026. And the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5, verse 44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23 verse 34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
3: கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த

பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாய் இருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள். தன் இருதயத்தில் செயலில் சிந்தையில் எண்ணங்களில் தான் முடிவெடுத்த காரியத்தையே நிலைநிறுத்தி செயல்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற

0: ஸ்திரீயை போல அநேக வெடிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும், அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகணும். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக. துதி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுவது இல்லைங்களா, புகழ்ந்து பேசுவது, அதான் துதி. அவரை வந்து புகழ்ந்து நம்ம சொல்றதுதான் துதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களை அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமி தாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாங்க அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்கதான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின் நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாங்க. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, அன்று சொல்றாரு எங்கோ தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, அந்த மாதிரி சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாங்க. இன்னைக்கு நீங்க நானும் துதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமையில இருந்தமா? இல்லவே இல்லை. பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் மெசியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாய பிரமாணம். அவர்களை அவங்க அவங்கன்னா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள், எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம்

பாருங்க, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பிரசுத்தாமனே எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள் என்ற வார்த்தை

0: தன்னசியால்
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2:7 வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் கார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா? இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்களே நாங்கள் இந்த நாட்களில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களில் நடத்தி வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன், இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களில் அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே, தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களிலே சரியாகவும் நாட்களிலே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்பலி நிலமுள்ளதாக்கி நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்து நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கருத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா? இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட வந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூடியிருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: recording stopped.

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். சரஞ்சோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உடல்வர்களை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொழிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வார்னரியா அழைக்க போறோம். அதற்கு பிரவேசிஸ்ட மிதுலா, அதற்கு பிரசிஸ்டர் சாந்தனி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுவிசேகர் வாரரியா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிறந்த தினத்தை கொண்டாட நீங்கள் இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கத்திர தாமே ஆசீர்வதிப்பார். ஜீவமன்னு மிரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேப்பனே, இந்த வழியிலும் உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உங்களை நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒளிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கத்தாவே ஜபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்களுடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிப்போம்.

0: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், நன்றி.
1: ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். வெளிப்படட்டுமாப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறங்கள் நல்ல தெய்வமாண்டவரே, நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்க மகிமைக்கு பாத்திரப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே என் தேவன் நீங்கள் வாசம் செய்கிறீங்கள். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என் தேவன். நீங்கள் சாரோனின் ரோஜாவப்பா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லியப்பா. 16,000 பேர்களிலும் நீங்கள் சிறந்த தேவன், நீங்கள் உன்னதமான தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல்லோப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்தனால் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தேவன். நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவிலே நிற்க வேண்டாம், பூர்வமானவிலே சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய், நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாததினால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே, உங்களுடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசை வாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, உன் துக்கங்கள், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்கள் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ரச்சாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன், துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரையாம் தகப்பனே, நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடன் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்திக்கும்
1: அன்பான நேயர்களாக
0: ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமா என் தேவனங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும்
1: அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம்.
0: சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கத்தர் ஆசீர்வதித்து தகப்பேன், இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்
2: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம், சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தினி. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேனிக்கு துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
3: அப்பா இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுவீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனை உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பூமியின் குடிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்பன் நீங்கள் ஒருவர் அல்லவா. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே உம்மை
1: உங்கள் தாளந்துகளை
3: துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே துதிக்கின்றோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியப்பா.
1: தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607.
3: நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றியப்பா. போற்றி துதிப்போம் இந்த வகுவனை.

என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

கனவின் கீதமே என்னே சரி சுவை நான் என்றும்

நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், அன்பான பிதாவே.

துதிக்கின்றோம் நல்லவர் அல்லவா, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி நன்றி, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று ஆவியானவர் எம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா, கடந்த நாட்

வந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சோர்ந்து போன

0: பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லே லூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லே லூயா! பொறுப்படுத்தி நடத்துங்க. ஹல்லே லூயா! ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர் ஜெர்மனி, அந்த மகளிர் தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று அழைக்க இருக்கிறேன் சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க. ஆமென்
2: ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா! அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா! மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது.

ஒருபோதும் கைவிடார் சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர். ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர்

யெகோவா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும்

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயமுள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு சொதிசாய்க்கிற நாமம். அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவர்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அது மகத்துவம் உள்ள நாமம். காதீஸ் வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி, நானும் காணவில்லை. ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில், கலசங்களில் இருக்கிற வியாதிகள், வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு, தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி, அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே, அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும், என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும், தேவனே இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால், நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலையாக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் இரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா, உம்முடைய கிருபையினூடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கேற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன்.

0: மற்றைய விண்ணப்பமாக சுவாமி, சங்கம வானொலியை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே, எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்கள், பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில், இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று ஜோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு, நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்கள், ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே, எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக ஜீவ வார்த்தைகளாக எடுத்து செல்ல வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்ற செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருதரும், இந்த இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பல்வேறு விதமான தேவைகளோடு பாரத்தோடு கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள் கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்திய பண்ணாதே ஆண்டவரே, வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கி ஏங்கி இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. எத்தனையோ மக்கள் சுவாமி கர்ப்பத்தை கற்பம் எனக்கு இல்லையே என்று, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எவ்வளவோ நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன், ஆண்டவரே அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன், எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ, அந்த கற்பத்தின் தடைகளை தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் தேவனே. விடுவியும் சுவாமி, இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே, ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம், வாலிபர் தொடக்கம், முதியோர் வரையும் இயேசப்பா அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே.
1: இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜீவத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனை தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் சுபா இளங்கோ, அதற்கு பிறகு சிஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்போ நாங்கள் பாசர் அண்டன் ராசா தலைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாசர்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே,
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாச.
2: ஆமீன். நாங்கள் தோன்றான மெய்த்தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஏஞ்சல்ஸ் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை இந்த பூமியிலிருந்து உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்த நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும்.

ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்கு ஆராதனை செய்கிறோம், உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே, உம்முடைய தழும்புகளாலே எங்களுக்கு சுகம் தந்தீரே. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஒன்று ஜோவான் படி

அதிசயம் செய்திடுவார். ஆமாண்டவரே, நீர் அதிசயம் செய்யற தேவன். இவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்ட தேவன். இந்த கசைகாட்டிகள் அடிகள் எல்லாம்

மனம் மூவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே நீர் அந்த ரட்சிப்பு நீ இருங்க.

ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவதற்கு நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வர முடியும். அவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம்.

0: கீழ் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் புதித்து ஆராய்ந்து பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் இவர் சங்கம வானொலியில தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர். தேவன் அவர் ஆசிரியப்பாரு. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்கள்.
2: ஆமே நாமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. புதுதான கிருபேல் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபேலுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அது காவணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்று அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நலி நடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த அபிஷேகம் உபவாசம் அபிஷேக கூட்டத்தை நீங்க அப்பா உங்கள் சித்தத்தின் படி நடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது. அது காணி நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களோட பிரசனத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபேலுக்காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நாங்கள் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் அப்பா. நன்றி. தேவ கிருபை என்று முள்ளதே அவர்

ஆமென். அவருடைய கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட, அது கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரத ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவரத பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 தரம் 70,000 தரம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழி நடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபையிலுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமம் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்கள் உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி ஆமென் ஆமென். எந்த

ஆமென். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அதெல்லாம் உங்களுக்குரியது இல்லை, அதெல்லாம் கத்திரக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று, அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்திரங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் அவர் பாத எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்தணும். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களோட பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே இப்பொழுதும் இருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.

டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரெண்டு சாமுவேல் 23 அதிகாரம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துறைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இரு பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்னியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தக்கேமோனியின் குமாரனாகிய யோசேபாத் செபேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செருயாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவன் ஆனான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாயிருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலிகளாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான். யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், அரோதியனாகிய சம்மா, அரோதியனாகிய எலிக்கா, பல்தியனாகிய ஏலேஸ், இக்கேசியின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன், ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய மெபுன்னாயி, அகோகியனாகிய சல்மோன், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன், பென்யமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈத்தாயி, அர்பாத்தியனாகிய அபி அல்பொன், பருமியனாகிய அஸ்மாவேத், சல்போனியனாகிய எலியூபா, யாசேரின் குமாரரில் யோனத்தான் என்பவன், ஆராரியனாகிய சம்மா, சாரானின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன், மகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பலேத், கீலோனியனாகிய அகிதோபேலின் குமாரன் எலியாம் என்பவன், கர்மேலியனாகிய எஸ்ராயி, அர்பியனாகிய பாராயி, சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பானி, அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய், இத்திரியனாகிய ஈரா, இத்திரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே.
1: எரேமியா 26 அதிகாரம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும், நான் உங்கள் முன்வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுவானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில், இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்பழியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்திக் கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னான். அப்பொழுது பிரபுக்களும் சகல ஜனங்களும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே நம்முடனே பேசினான் என்றார்கள். தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் முரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல் வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே. கீரியாத் யாரையும் ஊரானாகிய செமையாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாயிருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்ந்தான். அப்பொழுது யோயாக்கீம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனோட கூட வேறே சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை மீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எரிந்து விட்டான் என்றார்கள். ஆகிலும் எரேமியாவை கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய
0: ரோமர் 15 அந்தியும், பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தியடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாந்தின் தேவன் உங்கள் அனைவரும். ரோமர் 16 கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பிபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு

0: சபையார் எல்லாரும் நந்தி அறுதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அந்தோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெல்லேயை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தர்க்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர்க்குள் பிரயாசப்படுகிற திருவேனாளையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தர்க்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். கர்த்தர்க்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரீத்துவையும் திலோகோனையும் எர்மாவையும் உத்திரேபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். திலோலோகையும் யூலியாளையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அந்தியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். என் உடன் வேலையாளாகிய திமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.
2: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தெய்வ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய வார்த்தையில் உங்களை பயிற்றுவியுங்கள். ஆரம்ப வசனமாக 2 திமோத்தேயு

0: 2 வசனம் 15 பார்ப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனோடு உங்கள் நடக்கையில் வளர வேண்டும் என்ற அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் வலிமை பெற்று உறுதியாக நிலைத்து அசைக்க முடியாதவராகவும் உங்கள் விசுவாசத்தை தைரியமாக வெளிப்படுத்துகிறவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சி தானாக ஏற்படுவதில்லை. அது தேவனுடைய வார்த்தையில் தொடர்ந்து உங்களை பயிற்றுவிப்பதன் மூலம் மட்டுமே ஏற்படுகிறது. 2 தீமோத்தேயு 3:16 இவ்வாறு கூறுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று கூறுகிறது. வேத வசனத்திற்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்க. அது உங்கள் சிந்தனையை மாற்றி உங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் வழிகாட்டும் வரை தொடர்ந்து தியானியுங்கள். ரோமர் 12:2 இவ்வாறு கூறுகிறது, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று. நமது வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் நமது மனதை புதுப்பிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஆதாரம் அவருடைய வார்த்தை மட்டுமே. கர்த்தராகிய இயேசு இதை லூக்கா 6:47-48 வசனங்களில் இவ்வாறு விளக்குகிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆனந்தி கட்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தாலும் அதை அசைக்க முடிவதில்லை, ஏனெனில் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழ்கிறீர்கள். எந்த சோதனையும் உங்களை அசைக்காது. பயத்தால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பதிலளிப்பீர்கள். சூழ்நிலைகளிடம் தேவனுடைய வார்த்தையை பேசுவீர்கள், அவை மாறும். தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள். அதனால்தான் உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்ப வேண்டும், ஏனெனில் இருதயத்தின் நிறைந்திருப்பதையே வாய் பேசும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆவியை முழுமையாக நிரப்பும் போது விசுவாசம் உங்கள் இயல்பான பதிலாகிவிடும். அதனால் பயத்திற்கு இடமில்லை. இதை 2 தீமோத்தேயு 1:7 கூறுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று. மேலும் கொலோசியர் 3:16 கூறுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக என்று. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிறைந்திருக்கும் போது நீங்கள் எப்போதும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் செயல்படுவீர்கள், எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த ஜெபத்தை சொல்லுவோம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, ஆதிக்கம் உள்ள வாழ்க்கைக்காக என்னை கட்டி எழுப்பி பயிற்றுவிக்கும் உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது வார்த்தை என் ஆவியை முழுமையாக நிரப்பி என்னுள் விசுவாசத்தையும் தைரியத்தையும் என்றும் நிலைத்த வெற்றியையும் உண்டாக்குகிறது. நான் உமது வார்த்தையை பேசும்போது அது வல்லமையோடும் பலனோடும் செயல்பட்டு எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 3rd of August 2026, and the topic for today is train yourself in the word. The opening verse is taken from 2 Timothy 2:15. Study to show thyself approved unto God, a workman that needeth not to be ashamed, rightly dividing the word of truth. There's a call to growth in your walk with God, a call to become stronger, more established and unshakable in the word, and bold in the demonstration of your faith. That growth doesn't happen by chance. It comes through deliberate training in the word. 2 Timothy Timothy 3 verse 16 says, all scripture is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness. Give yourself to the word consistently until it shapes your thinking and conditions your responses. And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. This is Romans 12 verse 2. The only material given to us by God to build our lives and renew our minds is the word of God. The Lord Jesus further illustrated this in Luke 6 verses 47 to 48. Whosoever cometh to me and heareth my saying and doeth them, I will show you to whom he is like. He is like a man which built a house and dig deep and laid the foundation on a rock. And when the flood arose, the stream beat vehemently upon that house and could not shake it, for it was founded upon a rock. Hallelujah. When you give yourself to the word, you live above circumstances. You've never moved or flustered by challenges. No matter what happens, you don't respond to fear, but with the word you speak to the situation and change it. You exercise dominion. This is why you must fill your heart with the word, for out of that abundance your mouth will speak. Glory to God. When the word saturates your spirit, faith becomes your automatic response. It reminds of one of William Branham's testimonies. A young man's body, terribly mangled in a devastating accident, was brought to him. Without panic, he gathered the broken body, commanded it to return to normal, and it did. This is the life you've been called to live. Train yourself in the word, and fear will have no place in you. For God hath not given us the spirit of fear, but of power and of love and of sound mind, says in 2 Timothy 1 verse 7. Also Colossians 3 verse 16 declares, let the word of Christ dwell in you richly. With the word in you, you'll always act with confidence, dominating circumstances. Hallelujah. Glory to Lord Jesus. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for your word that builds me and trains me for a life of dominion. Your word saturates my spirit, producing faith, boldness, and victory always. Your word is fruitful and effectual in me, prevailing over circumstances. As I speak it forth in Jesus' name. Amen. Hallelujah. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்தவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 30 வசனம். உன் நாமிலான் ஒரு செயலுக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு உண்மையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை நீங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் முடிவுகளில் கர்த்தர் துணை நின்று ஆசீர்வதித்து உங்களை அவர் தாம் நியமித்து வைத்திருக்கின்ற பாதையிலே நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணினார். இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கை பாதையானது கெபியின் அனுபவமாகவும் அக்னி சோழனின் அனுபவமாகவும் கரைபுரண்டு வருகின்ற எவராலும் தடுத்து அழுத்த முடியாத பலத்தின் அனுபவமாகவும் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் இடைப்பட்டு தப்பித்துக்கொள்ள வழியையும் பாதையையும் காட்டி ஆசீர்வதிக்க உள்ளார். வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் ஒரு வேதத்திலிருந்து கர்த்தரிடத்தில் அவரின் வார்த்தையில் வயலாக்கியம் பாராட்டி ஜெயம் பெற்றதை தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே நெபுக்கத்நேச்சார் தன் உண்டாக்கிய பொற்சிலையை வணங்காதபடியினால் கடுங்கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு அக்னியை சூடாக்கி அக்னி சோலையிலே கட்டப்பட்டவர்களாக போடப்பட்டனர். அப்பொழுது தானியேல் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிப்பார் என்ற உறுதியுடன் கலவராமல் இருந்தனர். அவர் மட்டுமல்லாமல் நேபுகாத்நேச்சாரை பார்த்து, எங்கள் தேவன் எரிகிற அக்னிக்கும் ராஜாவாக உங்கள் கைக்கும் தப்புவிப்பார் என்று கூறுகிறதையும், தேவனும் அவர்கள் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் ஒவ்வொரு நாளவராய் அக்னியின் நடுவே உணவுகிறதை அவருக்கு யாவரும் காணும்படி பதில் தந்து விடுத்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கே ஏழு மடங்கு சூறாக்கப்பட்ட அக்னியின் அனுபவங்களாக இருக்கலாம். உலகம் ஒவ்வொரு காட்டிலும் உங்களை இருக்கவர் பெறுவார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும் என்ற திரு நம்பிக்கையுடன் காணப்படுவீர்களானால், தேவனையே சார்ந்த கொள்வீர்களானால், பட்சிக்கிற அக்னியின் அனுபவங்களை சூழ்நிலைகளை பலப்போல மாற்றிட வல்லவராய் இருக்கின்றார் நம் கர்த்தர். கர்த்தரால் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற சேவைக்குள்ளே பயணம் செய்யவும் உங்கள் வாழ்க்கையில் தடைகளாக இருக்கின்ற மதங்களை தாண்டவும் முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குவதால் இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள். வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களை யாரையும் இயேசுவை இதுவரை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் அக்னிச்சூழலின் அனுபவங்களையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென்.
3: கிறிஸ்தவக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா சீமோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை மனிதர்கள் காணும் போது நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவனோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நான் உனாவி வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணின தேவன் இன்று உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அழுகை கண்ணீரோடு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் போராடி கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் யார் உங்களை புறக்கணித்தாலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகின்றார். அதற்காக உங்களை விட்டுக் கொடுங்கள். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கம்பீரித்து பாட்டு பாடி மகிழ்ந்து சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து உங்களை தேற்றப் போகின்றார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தி உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலாக பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் வாசம் பண்ண உங்களை விட்டுக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை, புதிய ஒரு வாக்குத்தத்தோடு நாளும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 காலை வேளையிலும் அருமையான வார்த்தை இந்த நாட்களில் நம்மோடு இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 12:24 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, நீங்களோ புதிய உடன்படிக்கையின் மசியத்திராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஆவியினுடைய இரத்தத்தை பேசினதை பார்க்கிலும் நன்மையான பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை போர்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் எந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு கிட்ட அந்த நாட்களை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய இரத்தத்தை, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாம் என்று சொல்லி இந்த நாட்களை, கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஒரு இரத்தம், ஆண்டவுடைய இரத்தம் ஒரு விசேஷித்த இரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று யோவான் ஒன்று ஏழு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்குமா. அப்படியான அந்த இரத்தத்திலே ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற காரியம் அங்கே பாருங்கள், அந்த இரத்தம் ஒரு மனுஷனுடைய இரத்தம் அல்ல, அந்த இரத்தம் இந்த நாட்களிலே பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் இரத்தம் குமாருடைய இரத்தமும் அல்ல, அந்த நாட்களிலே பிதாவினுடைய இரத்தம் கலந்த இரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், ஆதிகாமத்திலே வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் இந்த நாட்களில் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆதிகாமத்திலே இந்த வானத்தையும் இந்த நாட்களில் இந்த பூமியையும் தரம் பிரித்தது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் மனுஷர்களை உருவாக்கியும் கடற்கரை மச்சங்களை உருவாக்கினவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நம்மை, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பேசுமா இருந்தால், நமக்குள்ளே ஒரு நன்மைகளை பேசுமா இருந்தால், அந்த இரத்தம் இந்த நாட்களிலே ஒரு விசேஷித்த இரத்தமாகவும் தெளிக்கப்பட்ட இரத்தமுமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் குறித்து எபிரேயராக்கம் சொல்லுகிறார், அந்த இரத்த தலத்திலே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே வந்து சேருகிற வேளையிலே நம்மை எந்த விதமான தீங்களும் நெருக்காதபடி இந்த நாட்களில் இந்த இரத்தம் இந்த நாட்களில் நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மகத்துவமான இரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு விசேஷித்த இரத்தம், அதாவது மனுஷனுடைய பிணிகளை போக்குற இரத்தம், மனுஷனுடைய நோய்களை போக்குற இரத்தம், மனுஷனுடைய வாழ்க்கையை இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிற இரத்தம் இந்த நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம் என்றால், ஒரு உடன்படிக்கையின் இரத்தமாக இந்த நாட்களே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உடன்படிக்கை என்று சொன்னால், ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் பேச்சினாலே, நோவாவோடு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வானவில்லோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வானவில்லை இந்த நாட்களை நாங்கள் தொட்டுக்கூட இந்த நாட்களை பார்க்க முடியாது, கண்களால் மட்டும் பார்க்க முடியும், எழுத்துக்கள் இந்த நாட்களிலே அழிந்து போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த இரத்தம் இருக்குல்லவா, அந்த இரத்தம் இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே அழிந்து போகாது. அந்த இரத்தம் இந்த நாட்களிலே இன்றைக்கும் உயிருள்ளதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அந்த உயிருள்ள இரத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் அந்த இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தமாகும், தெளிக்கப்பட்ட இரத்தம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நன்மைகளை பேசுகிறது மட்டுமல்ல, தெளிக்கப்படுகிற இரத்தம், அந்த இரத்தத்திலே அவ்வளவு விசேஷித்த தன்மை இருக்குமா இருந்தால், அந்த இரத்தத்திலே வருகிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் விடுதலையை பெற்று செல்லக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த எபிரேயர் ராகத்திலே தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், அந்த இரத்த தலத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்படியானால் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த இரத்தத்தை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த இரத்தத்தை குறித்து இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே வீணான காரியங்கள் இந்த நாட்களில் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரத்தம் ஒரு விசேஷித்த இரத்தமாக இந்த நாட்களில் இருப்பதனால், அந்த இரத்தத்தை இந்த நாட்களில் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்களும் இன்றைக்கு பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக அந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே அறியப்பட்டு கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், சுத்திகரியுங்கள். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவுடைய நீதியாகிய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரிடத்திலே இந்த நாட்களை வந்து சேர்ந்து கொள்ளப்படுவதற்கு பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக அந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு
1: Recording stopped.

0: சொன்னாங்க.
1: அப்பா
0: ஆனா வேலியா வந்துட்டோம்.
2: கூப்பிடும்
0: பேரு நீங்க நீங்க ஜெபிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்ட
3: பிறகு ஆமா பொறுத்து கொள்ளுங்க. ஆமீன் ஆமீன். இன்று 4ஆம் தேதி 8ஆம் மாதம், 4ஆம் தேதி ஆடி மாதம், 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே 2வது நாளிலே இணைந்திருக்கிறோம். அந்த வேளையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீர்கள் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் சாமி இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன். யாத்திரகாமம் 23:25 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள், 2 சாமுவேல் 22, எரேமியா 25, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ரோமர் 13:14 வசனங்கள், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன், ஆமேன். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்திலே எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் 2 நாட்களுக்கு வழி நடத்த இருக்கிறார். அந்த வகையில் அவர் இந்த வேலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். நாங்கள் இந்த வேலையிலும் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை அபிஷேக ஆராதனைக்காக காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அவருடைய கரத்தை ஒப்புவிப்போம். சிஸ்டர் மேகலா, உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணிடுங்கள். அடுத்த அரை மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைத்திருங்கள். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதனை தொடர்ந்து சௌரி டோலி அவர்கள் ஜபங்களோடு வழி நடத்துவார். அந்த கால வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவீத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார். துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி புதிய வாரத்திலும் புதிய மாதத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை புறப்படுவார். பிரைஸ் லார்ட் அம்மா,
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
3: ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்,
2: ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் என்னுடைய ஆவியிலே கொடுத்த வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். ஹாலேலூயா. இந்த வசனத்துக்கு பின்பாக எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. தேவன் இந்த மாதத்திலே இந்த வசனத்தை நினைப்பூட்டி தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை நினைப்பூட்டினார். இந்த வசனத்தை நான் நிறைய நாள் அதை நான் யோசிக்கவில்லை. இந்த மாதத்திலே தேவன் எனக்கு அந்த வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டினார். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இன்று காலையிலேயும் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். என்னன்னு சொல்லிச்சுன்னா, தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நன்றி இல்லாதவன் பாருங்கள், மிருகங்களுக்கு நன்றி இல்லை, நாயை தவிர. அதுக்கு நாயும் கூட பாருங்கள், நன்றி உள்ள மிருகம்னு சொல்லி சொன்னாலும் கூட அது எந்த விலையும் நன்றி உள்ளதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் நன்றி உள்ளவனாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அவன் நன்றி இல்லாதவனாயிருந்தால் அது ஒரு மிருகத்துக்கு ஒப்பான காரியம்தான். அதே போல ஆவியானவர் என்னுடைய ஆவியில சொன்னார், ஒரு மனுஷன் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்கு அவர்களோடு நாங்கள் அன்பு செலுத்தவனும் நன்றி செலுத்தவனும். அதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எப்பொழுதுமே மறவாதபடிக்கு அவரை நினைத்து நாங்கள் எப்பொழுதும் நன்றி செல்ல வேண்டும். ஒரு கணம் அவர் நமக்கு இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். அதனுடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், ஒரு உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா. இந்த வசனத்தின் சாட்சி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, 2003 ஆண்டுல நான் இலங்கை தேசத்துக்கு சென்றிருந்தேன். முதல் என்னுடைய தாய் சகோதரங்களை பார்ப்பதற்காக நான் இலங்கை சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு நினைக்கிற ஒரு 22 பின்பாக நான் என்னுடைய தாயாரை பார்க்குவதற்கு போயிருந்தேன். போகின்ற வேளையிலே இந்த லண்டன் ஏர்போர்ட்டிலே என்னுடைய மகளுடைய ரிட்டர்ன் டிக்கெட்டை கிழித்திருந்து விட்டார்கள். அது எனக்கு தெரியவில்லை. நான் ஊருக்கு போய் அதற்கு அப்புறம் பாருங்கள், 1 போய் நின்று இருப்பேன். நின்றுட்டு திரும்பி வந்து டிக்கெட்டை பார்த்தால் அதில் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை. ஆனப்படினா அப்பொழுது அந்த சூழ்நிலையில் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கவும் முடியாது. 1 வர வேண்டியவள் டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை. ஆனப்படினா நான் அலைந்து திரிந்து அந்த அந்த காரியத்தில் ஒரு ஊழியக்காரன் எனக்கு உதவி செய்த, அதுவும் பாருங்கள் கிட்டத்தட்ட அது 1 எடுத்து விட்டது. என் பிள்ளையை கொண்டு கொழும்பில் நின்று சரியான இடமில்லை, சரியான சாப்பாடுகள் இல்லை, பிள்ளைகளுக்கும் வருத்தம், இப்படிப்பட்ட காரியங்கள், திருச்சபையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் நொறுக்கப்பட்ட அப்பொழுது நிற்கின்ற வழியிலே தேவனுடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்திய உண்மைமானவர்களை எழுது என்றார். ஹாலேலூயா. அனுபடி நாள் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அந்த நாட்களிலே திருச்சபைக்காக எல்லா பிசினஸ்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து விட்டோம். கனடா தேசத்திலேயே ஒரு ஒரு பிள்ளைகள் பிறந்துட்டார்கள், பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சரியான விதத்திலே பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்க முடியவில்லை என்ற ஊழியத்திலே நாங்கள் இருந்தோம். ஊழிய பாதையில மிகுந்த கஷ்டமான காரியங்கள். ஆனா கர்த்தர் அந்த வார்த்தையின்படி திரும்ப நாங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவும், திரும்ப ஆண்டவர் அதுக்கு பிற்பாடும் தேவன் அநேக திருச்சபைகளை இந்த தேசத்திலே நாங்கள் நடத்தவும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். ஹாலேலூயா. அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஹாலேலூயா. சகலத்தையும் என் ஆண்டவர் புதிதாக்குறார். அது மட்டுமல்ல, சொன்னவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். அவருடைய அதிகாரம் எப்பொழுதும் பாரு, உலகத்து அதிகாரங்கள் மாறும், தேவனுடைய அதிகாரம் ஒரு நாளும் மாறாது. ஹாலேலூயா. அவர் இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தின் மேல் தான் இருக்கிறார். அவர் நம்முடைய அப்பா. அடுத்த வசனம், சத்திய உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். ஹாலேலூயா. அந்த 2003 இந்த வசனத்தை நான் எழுதினேன். ஹாலேலூயா. தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஹாலேலூயா செய்து முடித்தார். ஆனபடினால் இந்த நாளிலே கூட, இந்த மாதத்திலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அது உங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஹாலேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. சூத்ரமையராஜ தேவனே, துன்பத்தின் பாதையில் எல்லாம் அப்பா அப்பா தோளோடு சும

தந்தை போல் தாயை போல என்னை காத்து கொண்டீரே, தந்தை போல் தாயை போலயே என்னை காத்து காத்து

அது பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு என் தன்மனம் பிஞ்சு அப்பா, உன் தன்மனம் பித்து அப்பா, ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா, உந்தன் பிள்ளை நான் அப்பா, நீங்க மட்டும் இல்லை என்னாக்கா, எங்கோ நான் மண்ணாய் போயிருப்பேன், நீங்க மட்டும் இல்லை என்னாக்கா, எங்கோ நான்

கிடையாது. பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு எந்தன் மனம் பிஞ்சு அப்பா, உந்தன் மனம் பித்து அப்பா, ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா, உந்தன் பிள்ளை நான் அப்பா, நீங்க மட்டும் இல்லை என்ன அக்கா, எங்கோ நான் மண்ணாய் போயிருப்பேன். நான் அழுத வேளையில் எல்லாம் அப்பா அப்பா கண்ணீரை துடைக்க வந்தீரே, நான் அழுத வேளையில் எல்லாம் அப்பா அப்பா கண்ணீரை துடைக்க வந்தீரே, அன்பு அந்த வேளையில் எல்லாம் எனக்கு அன்பு தந்து அரவணைத்தீரே, அன்பிழந்த வேளையில் எல்லாம் எனக்கு அன்பு தந்து அரவணை

அது பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு, எந்தன் மனம் பிஞ்சு அப்பா, உந்தன் மனம் பித்து அப்பா, ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா, உந்தன் பிள்ளை நான் அப்பா, நீங்க மட்டுமில்லே என்னாக்கா, எங்கோ நான் மண்ணாய் போயிருப்பேன், பாவத்தில் சூழ்ந்த என்னையே அப்பா அப்பா உன் கைகள் உருவாக்கினதே, பாவத்தில் சூழ்ந்த என்னையே அப்பா அப்பா உன் கைகள் உருவாக்கினதே, உமது வார்த்தையால் என்னையே தினந்தோறும் உம் வழியில் நடத்தி சென்றீரே, உமது வார்த்தையால் என்னையே தினந்தோறும் உம் வழியில்

பிஞ்சு பிஞ்சு பிஞ்சு எந்த மனம் பிஞ்சப்பா உந்தன் மனம் பித்தப்பா ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா உந்தன் பிள்ளை நானப்பா நீங்க மட்டும் இல்லை என்னாக்கா எங்கோ நான் மண்ணாய் போயிருப்பேன். ஹாலேலூயாமே துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹாலேலூயா ஆண்டவரேயும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா எங்கள் வாழ்விலும் எங்கள் தாழ்விலும் உண்மை நினைக்கிறோம் ஐயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா ராஜா. கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறங்களே நல்ல தெய்வமே ஆண்டவராகிய தேவனே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை எங்களை தாங்குறது ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதூர கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூய தகப்பனே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்லுகிறதாவது இதோ சகலத்தை புதிதாக்குறேன். இது சத்தியம் உண்மையும் உள்ள வசனங்கள். ஹாலேலூயா இதை எழுதுன்னு சொன்னீர் ஐயா. சகலத்தையும் புதிதாக்குற தேவனையா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. நல்லவரேம துதிக்கிறோம் நல்லவரேம துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மாதத்திலே சகலத்தையும் புதிதாக்குறீர் ஐயா ராஜா. எங்களை சுற்றி சகலத்தையும் புதிதாக்குறதுக்காக சூத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிதாக்குறீர் ஐயா. பொருளாதார காரியங்களிலே புதிதாக்குறீர் ஐயா. திருச்சபை ஊழியங்களிலே எங்களை புதிதாக்குறீர் ஐயா ராஜா. எங்களுடைய மனம் எங்களுடைய சரீரம் எங்களுடைய உடல் ஆண்டவரே தேவன் எங்களுடைய ஆத்மா எங்களை கரத்தில் எங்களை தாக்கி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர்.

பேசுகின்றாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் எண்ணி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் எண்ணி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே, கிருபை தந்து என்னை உயர்த்தி வைத்தாரே, என்னாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே, ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பெலனை தந்தாரே. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா தகப்பனே, அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறது ஐயா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா, அவை காலதோறும் புதியவர்களாயிருக்கிறபடியா நம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனீரில் ஒரு அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா, அற்புதங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவரே, அப்பா தேவ சுதனாய் பிறந்த எங்களுடைய தேவனே, அற்புதத்தை நடத்திய தேவனே ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே, முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, உடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே ஐயா. தடைகளை உடைத்து எங்களை வழி நடத்துகிற தேவனே ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பிளமுள்ளவன் பிளனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, ஜோசபாத்துக்கு விரோதமாக ஆண்டவரே, எத்தனையோ எதிரிகள் எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்திருந்த வேளையில் அவன் உம்மை நோக்கி பார்த்தானப்பா ராஜா. ஆண்டவரே, முக்க சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே, முறையிடுகிற ஏழைகளுக்கு நீர் உதவி செய்கிற தேவனப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, முக்க சூத்திரம், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எனக்கு நிக்க பலனில்லை, என்னுடைய கண்கள் உமே நோக்கி கொண்டிருக்கிறது சொன்ன ஆண்டவரே, யோசபாத்துக்கு ஆண்டவரே, அவனுக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்களை ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் கைகலந்து ஒருவருக்கொருவர் முறியடிக்கப்பட்டார்கள் அப்பா ராஜா. தேவனே ஆண்டவரே, எங்கள் கண்கள் உமே நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம், திக்கற்றவர் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் ஐயா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. நீர் பஞ்சபாதம் உள்ள தேவன் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல,
டிக்கெட் பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அன்னவஸ்திரம் கொடுக்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஆதரவில்லாத பெண்களுக்கு நீர் ஆண்டவரே தேவனே ஆதரவை கொடுக்கிற தேவனப்பா ராஜா. என் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஒரு சமாரிய ஸ்திரீ அப்பா ராஜா, ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அவள் அன்புக்காக தேடி அலைந்தாளப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, மனுஷ உறவுகள் அல்ல ராஜா, அவளுக்கு ஒரு அடைக்கலம் வேணும் என்பதை ஆண்டவரே தேவனே நீர் அறிந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பா. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதப்பா. உலகத்திலே திரும்போ ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கோ ஐயா, தடைகளை நீக்கி போடுங்கோ ராஜா. தேவனே, மனுஷ உறவுகள் அல்ல ராஜா, உம்மோடு உறவு கொள்ள, உம்முடைய ஆண்டவரை ஃபெலோஷிப்பை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு பெரியதப்பா. என் தகப்பனையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பிளமுள்ளவன் பிளனற்றவன், பிளமுள்ளவன் பிளனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பிழையை காப்பது லேசான காரியம், பெருமழை பெய்தும் பிழையை காப்பதும் லேசான காரியம், பெரும் கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே என்னென்ன துன்பங்களுக்குள்ளாக ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது உடைய பார்வையில் லேசான காரியம் அப்பா. நீ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா தகப்பனே, ஏதோ உலகம் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே ஒவ்வொருவருடைய துன்பத்தை மாற்றும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய காரியமாயிருந்தால் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயங்களிலே நீங்கள் இடப்பட விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருமண தடைகளாயிருந்தால் அதோடு ஆண்டவர் நீங்கள் இடப்பட விடுமா செபிக்கிறோம். வியாதியின் கொடுமையாயிருந்தால் ஐயா, நாவியானவரே இந்த சரீரத்திலே நீங்கள் அசை வாட விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் காரியங்களில் ஐயா, உங்களுடைய கரங்களை வைத்து ஐயா பொருளாதார காரியங்களில் ஜனங்களுக்கு விடுதலை தரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், சகலத்தையும் இதோ புதாக்குகிறேன், இது சத்தியமும் உண்மையும் உள்ள வார்த்தைகள் இது எழுது என்று சொன்னீரப்பா ராஜா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா, சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்கிறவர் அப்பா ராஜா. என் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, ஈசாக்கு ஐயா ராஜா, ஆபிரகாம் ஆண்டவரை தோண்டின துறவுகளை பெலிஸ்தர் தூர்த்து போட்டாலும் திரும்ப ஆண்டவரை தோண்டி எடுத்து ஆண்டவரை தோண்டி எடுக்க வைத்திரு ஐயா ராஜா. ஆண்டவரே அவன் நீரூற்றை கண்டாரப்பா ராஜா, திரும்ப இந்த வார்த்தைகளை தோண்டி எடுத்து இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கிறதுக்காக சூத்திரமின் ஆவியான சகலத்தையும் புதிதாக்குற தேவன் ஐயா, சகலத்தையும் புதிதாக்குற தேவனப்பா, சகலத்தையும் புதிதாக்குற தேவனப்பா. ஏனென்றால் நீ சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறீரப்பா, சகல அதிகாரம் உமக்குண்டப்பா ராஜா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவன் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொன்ன தேவனே ஐயா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தேவனே புதிதாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, பொருளாதார காரியங்களிலே புதிதாக்குற தேவன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிதான காரியங்களை ஆண்டவரே அப்பா நடப்பிக்கிற தேவனப்பா ராஜா. களஞ்சியங்கள் புதிதாக்கப்படுவதாக, பேங்க் அக்கவுண்டுகள் புதிதாக்கப்படுவதாக ஆண்டவரே, தேசத்தின் நன்மைகள் புதிதாக்கப்படுவதாக ஆண்டவரே, தேசம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் ஆண்டவரே தேவன் பின்தொடர் செய்வீராக ராஜா. ஆண்டவரே நீர் அதிசயமானவர், அற்புதமானவர், ஹாலேலூயா. உம்மாலே செய்யக்கூடாத ஆண்டவரே அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லையப்பா ராஜா. தேவனே நமக்கு சோத்திரம் ஐயா, உம்மாலே செய்யக்கூடாத எந்த ஒரு காரியம் இல்லையப்பா. உம்மால் கூடும், உம்மால் முடியும் ஆண்டவரே தேவனே அப்பா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி அப்பா ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் தகப்பனே நமக்கு சோத்திரம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும்
லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். ஆண்டவராகி தேவனே, ஐயா மனிதர்களாகிய நாங்கள் ஒரு சின்ன மூளையை வைத்து ஐயா எத்தனையோ காரியங்களிலே அல்லப்படுகிறோம் ஐயா. இது இப்படியா அது அப்படியா சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் தகப்பனே. என் ஆண்டவரே நீர் நல்லவரப்பா ராஜா தேவனே, மக்கு சூத்திரம் உம்மால் செய்யக்கூடாத எந்த ஒரு காரியம் ஆண்டவரே இல்லையப்பா. என் தகப்பனே நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே ஜோனாவே ஆண்டவரே மீனின் வயிற்றில் அற்புதமாய் 3 நாளிலே ஒழித்து வைத்து அவனை வெளியிலே கொண்டு வந்து கக்கி விட பண்ணின தேவனப்பா. என் ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா. ஆண்டவரே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே அப்பா அநேக வைத்தியர்களினால் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா வருத்தப்பட்டு உம்முடைய ஆண்டவரே உம்மை தொட்ட மாத்திரத்திலே வார்த்தையை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமடைந்தாள் ஐயா. உம்முடைய வல்லமை அங்கே புறப்பட்டதே தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா. இது உம்முடைய பார்வையில லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம் அப்பா. தேவனீரங்கள் சின்ன புத்தியை மன்னிக்கும்படி செவிக்கிறோம், சின்ன மூளையை மன்னிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு சோத்ரம் ஆண்டவரே. அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்மா கூடாத காரியம் ஒன்றும் இல்லையாப்பா. தேவ ஜனங்களை உலர்ந்த தர வழியாய் செங்கடலை பிரித்து அக்கறை கொண்டு வந்து சேர்த்த தேவன் ஆண்டவரே தேவனே. எங்களுடைய பாடுகள் காரியங்கள் மாத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே உடைய பார்வைக்கு இதெல்லாம் வெறும் காரியங்கள் அப்பா ராஜா. உண்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையாப்பா ராஜா. நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான உடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே முகு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. கூழாங்கல்லாலே கோலியத் விழுந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியத் விழுந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் அதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீன் அதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். பிலமுள்ளவன் பிலனற்றவன், பிலமுள்ளவன் பிலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆண்டவராகி தேவனே, ஆண்டவரே தேவனே யாவற்றையும் புதுப்பியும் ஆண்டவரே. பேங்க் அக்கவுண்டுகளை புதுப்பியும் ஆண்டவரே அப்பா. அப்படியே பிள்ளைகளை புதுப்பியும் ஐயா ராஜா. எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி புதுப்பியும் ஆண்டவரே தேவனே அப்பா. முதிர் வயது உள்ள ஜனங்களை புதுப்பியும் ஆண்டவரே. அவர்களை பிள்ளைனை புதுப்பியும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அல்சைமர் வியாதியிலே மறதி வருத்தத்திலிருந்து ஆண்டவரே முதியவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே மக்கு சூத்திரம். டிப்ரெஷன்ல இருந்து வாரிவ பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இது உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா ராஜா தேவனே. ஆண்டவரே இப்படி கரம் ஜவீருடைய மகளின் மேல் கரங்களை வைத்தீரேயா. ஜவீர் கேட்டானே அப்பா உடைய கரங்களை வந்து ஆண்டவரே அப்பா என் பிள்ளை மேல் உடைய கரத்தை வையும், நீர் வந்து கரத்தை வையும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே அவனோடு கூட போனீரேயா. அற்புதம் செய்தீரேயா. அதே போல ஆண்டவரே இந்த முதிர் வயது உள்ளவர்கள் மேல் ஆண்டவரே டிப்ரெஷன்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா. ஆண்டவரே முகு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே முதிர் வயதிலே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் கரத்தை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே முகு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எந்த அகப்பனே மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காதபடி, மற்றவர்கள் மேல் டிபெண்ட் பண்ணி இருக்காதபடி என் ஆவியானவர்களை வழி நடத்தும் ஐயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்யும் என் ஆவியானவரே. முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க கிருபதாரம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முகு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கற்பாறை மேலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை மேலே கடல் மேல்

0: காரியம் உமக்கது லேசான காரியம். பிளன் உள்ளவன் பிளனற்றவன் பிளன் உள்ளவன் பிளன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பிளமுள்ளவன் பிளனற்றவன் பிளன் உள்ளவன் பிளன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். ஹலிலூயா. சிங்காசனத்தின் மேல் விட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். ஹாலேலூயா. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் எங்களுக்கு புதிதாக்கி கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களில் காலடி வைக்கிறார்களோ ஆண்டவரே அந்த காலடிகள் எல்லாம் ஆண்டவரே தேவனே அவர்களுக்கு சொந்தமாகும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரம் அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம். மிக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தும் ஆண்டவரே தேவனே தகப்பனே உமக்கு சூத்திரம். ஐயா ராஜா அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்கள் மேல் தங்கி இருக்கிறீர். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல எங்களை அபிஷேகித்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும், அதே வேளையிலே பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு புதிய வாரத்திலும் புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களோடும் தங்குவதாக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புக்கிறோம். God bless you, அம்மா. Amen.
0: Amen. Bless you, everybody. Bless you. Bless you.
2: Recording stopped.
1: Amen. Amen. அருமையானவர்களே, நாங்கள்
2: recording in progress.
1: சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். அத்திகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே எந்தெந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறோம் ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். இன்று 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆவணி மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம் உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமேன். இன்றைய நாட்களிலே பலர் வியாதியோடு இருக்கிறார்கள். ஒரு சிலர் கர்த்தருக்குள்ளே மரித்திருக்கிறார்கள். அந்த காரியத்துக்கூடாக பலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், கோமாவில் இருக்கிறார்கள், படியாக பல்வேறு காரியங்களில் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அது மட்டுமல்ல உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அவர் கத்தரை அறிந்தவர்களை சந்தோஷம் சமாதானத்துடனும் அதே வேளையிலே பாதுகாப்பாகவும் வழி நடத்துகிறவர். அவர் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து அதே வேளையிலே சந்தோஷம் சமாதானத்தோடு வழி நடத்துகிற கத்தர். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 22, எரேமியா 25, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் ரோமர் 13, 14 வசனங்களை வேண்டி நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர்தாமே அந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிவிப்பு கொடுங்கள். அத்தோடு நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், ஜீவவார்த்தை, வேத ஜீவவார்த்தை, நற்சிந்தனை மட்டுமல்ல, பாடல், விளங்கல், வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன் அவையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவற்றை ஒப்புவிக்கிறோம், அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கால வேளையிலும் நாங்கள் இதுவரை நேரமும் தேவ ஊழியர்

0: அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி நர்மலா மரியா சகோதரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் சகோதரி ஜானட் அவர்கள் நினைவில் சகோதரி டோலி அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த வேளையிலும் சகோதரி டோலி அதிகாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அவருக்கு காலை 5:35 இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். சகோதரர் மைந்தனை அவர்கள் கேம்புக்கு போயிருக்கிறார். அந்த வகையிலே இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை இணைவார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுகீனமாக இருக்கிற சௌரி சுபாவுடைய கணவன் இளங்கோ அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பலர் இப்படியான காரியங்கள் கூட கடந்து செல்கிறார்கள். சௌரி ரஞ்சினி அவருடைய உறவினர் கூட மறித்திருக்கிறார். அவர்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு மீதியான ஊழியங்களை கூட வழி நடத்த சௌரி டோலி அவர்களிடம் படைப்போம். பிரைஸ்லோடமா
1: நன்றி ஜபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றும் நேற்றும் இன்றும் மாறாதவரே, எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிறவங்க வல்லமை நிறைந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் புதிதான கிருபையில ஒவ்வொருத்தர்களும் கொடுத்து இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்களே எங்களுக்கு போதும் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதிப்பேன். உண்மையன்றி யாரை நாங்கள் பாடுவோம், உண்மையன்றி நாங்கள் யாரிடம் செல்வோம். ஐயா அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே யாவரே அனைத்து ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமே பட வேணும் அப்பா. எங்களை என்று உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. முதலாவது உங்களோட ராஜ்யத்தை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்க முதலாவது பாஸ்டர் இருக்கு, நாங்க பாஸ்டரை அழைத்து வருவோம். பாஸ்டர் கிச்சிக்கிற சிங்கம் போல அவர்களுக்கு சோதனைகளை கொண்டு வந்து அவர்களை இழுத்து அவர்களை இழுத்து பாக்குறான். ஆனாலும் கத்தர் பெரியவர், நல்லவர். அவர்களுக்குள்ள கத்தர் பெரிதான அற்புதங்களை செய்து கத்தர் அவர்களை அவருடைய சித்தத்தின்படி வணைந்து அவருக்கு ஏற்றவர்களாக இன்னும் அதிகமாக வணைந்து நடப்பதற்கு அவர்கள் அவருடைய வல்லமை கிருபையும் கொடுப்பதற்கு ஜெபிங்க. அது கூட சுபாவோட கணவன் அவனும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி பாஸ்டர்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய மனவாட்டி சபையை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல பிசாசின் கிரிகைகளை கட்டி ஜெபிக்கிறேன். துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கண்ட மக்கள் திருச்சபைகளிலேயும் கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய விடுதலையை ஒவ்வொரு சபைகளுக்கும் கட்டவிழ்கிறேன். உம்முடைய காரியமாக ஒவ்வொரு சபைகளையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நீர் அழைத்த அழைப்பில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அந்த சபைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல இயேசு தலைவராக இருக்கிறார் என்ற உணர்வோடு ஒவ்வொரு சபைகளிலையும் கலந்து கொள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய பிரசன்னத்தை அத்தனை சபைகளிலேயும் கொடுத்து வல்லமையாக இந்த காலத்துல எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலங்கள் உமக்கு பிரியமான காலங்களாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற காலங்களாக மனவாட்டி சபை ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நீர் அழைத்த அழைப்பில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உமக்கு பிரயோசனமான பாத்திரங்களாக ஒவ்வொரு பாத்திரங்களை நீர் வணைந்து உம்முடைய வழியில உம்முடைய நீர் அழைத்த அழைப்பின் சித்தத்தில் ஒவ்வொரு உதரை நீர்

0: வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். என்னோட சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். என் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிஸ்டர் சுபா இளங்கோவுடைய கணவருக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகள் அப்பா அந்த மகளுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கப்படியாக. அந்த நோயை கொடுக்கிற சத்துரு, உம்முடைய தள்ளம்புகளால நீர் அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கிற கிருபைக்காக வாங்கிறான். ஒரு இரக்கம், உம்முடைய கிருபை அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறத நிமித்தம் வருகிற இந்த தடைகள் ஒவ்வொன்றையும் நீர் நீக்கி போடும்படியாக ஜபிக்கிறேன். இந்த வேளையில நீர் ஒரு இரக்கத்தை காண்பித்து சுபா இளங்கோவுடைய ஜபத்தை நீர் கேட்கிற தேவன், பதில் தருகிற தேவன். ஆண்டவரே, அவர் இந்த நேரத்துல ரட்சிக்கப்பட்டு உம்முடைய மகனாக மாற இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்ற உணர்வோடு எழுந்து உம்முடைய ஊழியத்துக்கு இன்னமும் உதவி செய்ய, உம்முடைய ஊழியத்துல பங்கு கொள்ள நீர் கிருப செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ரஞ்சினி சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். அவருடைய உறவினர் இருந்த கிரிகையில நீர் கூட இருந்து அந்த இடத்துல இயேசுவை பிரசங்கிக்க ஆண்டவரே உம்முடைய கரம் ரஞ்சினி சிஸ்டரோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன், அவருடைய பாதங்கள் அழகானவைகள் என்று உங்களுடைய ஊழியத்துக்கு செல்லும் போது நீர் காண்பித்தபடி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விடுதலையோடு ஊழியங்களை செய்ய, உம்மாக்கு பிரியமாக ஊழியம் செய்ய ஒருவரோடும் கூட இருப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாயோ மக்கே செலுத்தி ஆண்டவர் லட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். பாஸ்டர், கர்த்தர் நல்லவர், போதுமானவர். இப்பொழுதும் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜபித்த ஜபத்துக்கு ஜபங்களுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களையும் கூட, உங்களோட கர்த்தர் கூட இருந்து உங்களோட ஊழியத்துல இருந்து உங்களையும் மேலும் ஆக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமீன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வரவழைப்போம். சிஸ்டர் மேகலா, சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் வாருங்கள் வந்து, நீங்க இலங்கை தேசத்துல அரசாங்கத்துக்குள்ள நடைபெற இரகசியங்களும் அங்க இருக்கிற போராட்டங்களும் அங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்காக வந்து ஜபியுங்கள். அது மட்டும் இல்ல சிஸ்டர் ஜெனட்டுக்காகவும் ஜபியுங்க. அவங்க வெளிப்படுத்துற அந்த புத்தகத்தை கத்த இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து அந்த நாளை அவர்களுக்கு பிரிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்க வேணும் என்றும் ஜபியுங்கள்.
2: தேங்க் யூ சிஸ்டர். தேவாதி தேவன், இந்த வேளையில நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வானொலி மூலமாக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே அநேகருடைய ஆண்டவரே இதயத்தை நீ தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனும் ஆரோக்கியத்தை நீ கொடுக்கிறவனாலே ஸ்தோத்திரம். இந்த நாள்ல யார் யார் சோர்வாய் இருந்தாலும் தகப்பனே, இந்த காலை மாலை மத்தியான வேளையில தகப்பனே அவர்களோடு நீ தாமே கூட இருந்து அவர்களை பலப்படுத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு ஜபங்களும், ஒவ்வொரு ஆராதனைகளும், பாடல்களும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பெரிதான ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவனாலே ஸ்தோத்திரம். சுகஹீனமாய், பலவீனமாய் ஆண்டவரே மனதில் அநேக தாக்கங்களோடு கேள்விகளோடு இருக்கிறவர் மத்தியில ஆண்டவரே பெரிதான ஒரு பதிலை ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக நீர் உண்டு பண்ணுகிறபடி நாளே ஸ்தோத்திரம். இதற்காக பாடுபடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கா ஊழியக்காரர்களுக்கா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே விசேஷமா இன்றைய நாள்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை குறித்து ஆண்டவரே வெளியிடப்படுகிற அந்த புத்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. அதை வாசிக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் நீர் உண்டு பண்ணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கர்த்தாவை பலவீனத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவரே பலனடையும் உற்சாகமடையும் கர்த்தருக்கென்று நானும் எழும்ப வேணும் என்று சொல்லி எழும்பத்தக்கதாக கிருபையை நீர் கொடுக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். சகோதரியை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது எழுதத்தக்கதாக ஆண்டவரே கொடுத்திருக்கிற பலத்துக்காய் தைரியத்துக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அது போற பயணங்கள் ஒவ்வொன்றையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே சிஸ்டர் கருணாமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த சகோதரி இந்த வானொலி மூலமாக அநேகருக்கு ஜபிக்கிறதை நீங்க காண்கிறீங்க அப்பா. அந்த உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நீங்க காண்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அந்த கணவரா இருக்கு ஆண்டவரே பெரிதான சுகத்தை நீங்க கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறேன். நீ சொன்னீரே நீ சொல்ல ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் அந்த பலவீனங்கள் சுயினங்கள் அனைத்தும் மாறி ஒரு புது பலன் அடையட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு நிச்சயம் ஆண்டவரே உள்ளத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்ற தைரியம் வரத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சகோதரிய கணவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அந்த சரீரத்துக்குள்ள இறங்கினபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே நீர் அந்த இடத்துல இடைப்படுகிறவனாலே சோத்திரம். நீ சொன்னீரே வார்த்தை வெறுமனே திரும்பாது என்று சொல்லி அது போன காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்னீரே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த வார்த்தை கட்டளையிடுகிறபடி நாளே நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆண்டவரே இலங்கை தேசத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இலங்கையில நடக்கிற ஆண்டவரே அந்த காலநிலை காரணமாக ஆண்டவரே எத்தனை வீடுகள் அழிந்திருக்கிறது எத்தனை ஜனங்கள் மரித்து போயிட்டார்கள் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து வீடு இல்லாமல் ஆண்டவரே அழைகிறது இங்க காண்கிறீங்க ஆண்டவரே. அந்த வெள்ளப்பெருக்கின் நிமித்தமாயும் மண் சரிவின் நிமித்தமாயும் ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனையை நீங்க காண்கிறீங்கப்பா ஆண்டவரே. கத்தாவே இந்த இந்த இடத்துல நான் ஜெபம் நடந்த வேளையில கூட ஆண்டவரே அந்த சகோதரி சொன்னா எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரி பிள்ளைகளை குறித்து பரிதவிக்கிறேன். அந்த ஹவுஸ்ல வேலை செய்யறாங்க வீட்டு வேலைக்கு வந்திருக்கிறவங்க ஒரு லேடி உண்டு அவ சொன்னவையாமன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னா தன்னை மகள் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அவங்க என்ன கெதியானாங்கன்னு தெரியான்னு சொல்லி என்ன போனும் வேலை செய்தில்லைன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனை ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் இறங்க உள்ளவராயிருந்து இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே பாதுகாப்பை இந்த வேளையில கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் எந்த சேதமும் அடையாத படிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக அதிசயம் செய்வீராக. இந்த காலநிலைகள் சூழ்நிலைகளை மாற்ற நீர் மாத்திரம் வல்லவராண்டவரே. நீர் மாத்திரம் வல்லவராண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல ஆண்டவரே அந்த ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த கவர்மெண்ட்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதம் செய்வீராக அதிசயம் செய்வீராக ஆண்டவரே. இங்கிருக்கிற தலைவர்களுக்கு வேண்டிய தெளிந்த ஞானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. உம்முடைய தெய்வீக ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த அரசாங்கத்தை சரியான முறையில ஆண்டவரே வழி நடத்தவும் இந்த ஜனங்களை சரியான முறையில வழி நடத்தவும் வறுமையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே சரியான காரியங்கள் நடக்கவும் ஆண்டவரே பணக்காரர் இன்னும் பணக்காரராகாதபடிக்கு ஆண்டவரே ஏழைகள் இன்னுமாய் தாழ்ந்து போகாதபடிக்கு சரியான முறையில் ஆண்டவரே ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் ஆண்டவரே கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஜெயில் எல்லாம் முடிக்கப்பட்டு அந்த பிரச்சனையான காரியங்கள் நிலவினது அந்த இடமெல்லாம் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே கத்தா அந்த இடமெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வரக்கூடாது. அந்த இடத்துல யார் யார் அந்த இடத்துல மறித்து போனார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீர் ஆண்டவரே, தயவுள்ள தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு உயிர்கள் மேலும் ஆண்டவரே கரசனை உள்ளவர், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல நம்மை தாப்பணி. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவர். நன்றி, நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ்லா சிஸ்டர்.
3: சிஸ்டர் அருந்ததி,
1: ஆமா பிரைஸ்லா, நீங்க வாருங்க வந்து இலங்கையில் உள்ள பொருள் பொருள் ஆதாரம் அதுகளுக்காக ஜபிங்க, அங்குள்ள குறைகளுக்கான ஜபிங்க. எத்தனை பேர் இந்த வெளியே இந்த பொருள்கள் எல்லாம் வெளியேறப்பட்டு இருக்கிற பிரியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக கத்தரினும் அதிகமாம் ரெண்டு அப்பத்தையும் அஞ்சு மீன்களையும் அவர் ஆசீர்வதித்தார். அதே போல இருக்கிறதுல கத்தரின் அதிகமாக கொடுக்கத்தக்கதாக அங்க அங்குள்ள மக்களுக்கும் அங்க கத்தர் அதை பெரிதாக ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக ஜபிங்க.
3: துதிக்கிறோம். சர்வத்துக்கும் அதிகாரியான தேவனே, எங்களே ஜமானனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். வானத்தின் கீழும் பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்பா. இந்த நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம். இயேசு என்னும் நாமம் ஆண்டவரே, அற்புத நாமம், அதிசய நாமம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, நீங்க சமாதான பிரபு, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரின் நிரப்புவதாக இந்த காலை வேளையிலும் மாலை வேளையிலும் ஆண்டவரே, மத்தியான வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்யும். இலங்கை தேசத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் இறங்குவதாக. பொல்லாத துரைத்தனத்தின் அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் சக்திகள், வான மண்டலங்களிலிருந்து கிட்டிய செய்கிற பொல்லாத அசுத்தாவின் சேனைகளின் கூட்டங்களை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்தகார வல்லமைகளை துடத்துகிறோம். தேசங்களை விட்டு அகன்று போகும்படி கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. சகல அதிகாரம் உண்டெனக்கு என்று சொன்ன உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்தை தேசமங்கம் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையின் வெளிச்சம் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கட்டும் அப்பா. பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தேசத்திலே ஆண்டவரை. ரத்தம் சிந்தி நிலத்து நிலங்கள் ஆண்டவரை பால்பட்டு ஆண்டவரை சாபமா இருக்கிற எல்லா சாபங்களையும் நசரேனாய இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி போடும்படி, இரக்கம் பாராட்டும்படி ஆண்டவரே. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல எங்களுடைய தேசத்து மக்களுக்கு ஆண்டவரே கிருபை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொல்லாத ஆண்டவரை இருதயங்கள் மன்னன் திரும்பி ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும் போது, தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீரங்கள் தேசத்துக்கு சோபத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆசீர்வதி இங்க ஏழைகள் கூட சாப்பிடத்தக்கதாக ஆண்டவரே விலை குறைப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே செழிக்கட்டும் நிலங்கள், பயிர் நிலங்கள் செழிக்கட்டும், வயல் நிலங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே அவாந்தர வழிகளிலே ஆண்டவரே, நான் வழிகளை மானாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் ஆண்டவரே. நீட்டூற்றுக்களை உருவாக்குங்க, நல்ல காலநிலையை கட்டளையிடுங்க, அளவான ஆண்டவரே மலை நீட்சியை கொடுங்க சுவாமி. வறட்சிகள் நீங்கட்டும் அப்பா. தேசத்திலே உம்முடைய மகிமை பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவை வெளியேட்டும், வெளியேட்டும், வெளியேட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பல்கி பெருகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் கரம், ஓங்கும் புயமும், பலத்த கரமும் தொடர்ந்து வழி நடத்தட்டும் சோழன் ஆண்டவரே. ஏழைகள் இருந்து பணக்காரிருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. குடிகளுமை அறியட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கர்த்தரை அறியிற அறிவினால் அந்த தேசம் நிரம்பி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜபித்திருக்கிறோம் அப்பா. இறங்குங்க சாப்பனே. மனம் திரும்புதல் உண்டாத நிமித்தமாகும் ஆத்துமாக்கள் ரட்சிப்பு உண்டாவதுனாலும் தேசத்திலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. கொலைகள் மற்றும் சண்டைகள் ஆண்டவரே, கலகங்கள் எல்லாம் நீங்கி தேசம் அமைதலாக ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே பாவிகளுக்கு இறங்குற தேவம், பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே. எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. ட்ரக்ஸுகள் மற்றும் தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் சகல சகலவற்றையும் இயேசுவே நீங்க நீக்கி போடுங்க. தேசத்திலே அமைதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உலகம் தரக்கூடாது, உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் தேச மக்களுக்கு கொட்டுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யுங்க. சகலவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களது தேவைகளை சந்தித்து யாவரையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. இப்பொழுது நாங்க சிஸ்டர் சாந்தி அவர்களை வரவழைப்போம். பிரைஸ்லா சிஸ்டர்,
4: பிரைஸ்லா சிஸ்டர்.
1: ஆமேன், பிரைஸ்லா, பிரைஸ்லா. பாருங்க வந்து அந்த வாழ கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்குள்ள உள்ள பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கான ஜெபிங்க. அந்த வாலிபர்களை கர்த்தர் பெரிதான கிரிகைகளுக்கு இது நடத்த வேண்டும்னு சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஒரு காலம் கர்த்தருக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு ஜெபியுங்கள். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ.
4: ஆண்டவரே, அப்பா இந்த ஜெப நேரத்தை தந்ததுக்காகவும் ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பத்தை எனக்கு தந்ததுக்காக ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உங்களோட காலடியில வைக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே அப்பா, பூமி உம்மோட பாதவழி என்று சொன்னவரே அப்பா, உங்களோட கரத்துல இந்த விண்ணப்பத்தை தருகிறோம் ஆண்டவரே அப்பா. சிறியவர்கள், கர்த்தருக்குள்ள இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அவர்கள் வழி விலகி போகாதபடி அப்பா, அப்பா உம்மோட வாக்கு வேதத்தில் சொல்றது போல வாலிபன் எதுனால் சுத்தம் பண்ணுவான் உம்மோட வேதத்தினாலே என்று சொன்னது போல ஆண்டவரே, உங்க வேதத்தை வாசிக்க அவங்களுக்கு நேரத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறவர் நீங்கள் அப்பா. அப்பா தகப்பனே நீங்க அப்பா அந்த பிள்ளைகளே அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. அப்பா ஞானமா நடத்துக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சோஸ்திரம் சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை நீங்க இனி வார காலங்கள்ல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை உண்மையாகவும் உங்களுக்கு பயந்தும் இந்த வார்த்தைகளை சரியாக இனிவார சந்ததிகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இனிவார சந்ததிகளுக்கு அவர்கள் ஒரு போதிக்க சத்தியத்தை சரியான முறையில நேர் வழியில போதிக்கத்தக்கதான ஞானத்தையும் வழி நடத்தலையும் நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா இந்த ஜெபம் ஆண்டவரே நீங்க கேட்டு கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா இந்த சங்கம வானொலியில இருந்து இவ்வளவு பேரும் நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து நீங்க எங்களுடைய ஜெபங்களை காது கொடுத்து கேட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நாங்க எங்களை தாழ்த்தி நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. இந்த நேரத்துல எங்களை இணைந்து எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு சோத்திரம் ராஜாதி ராஜா. அப்பா இந்த பிள்ளைகள் வழி தப்பி போகாதபடி ஆண்டவரே பிள்ளைகளை அப்படியே நீங்க பார்த்துக்கொண்டு நீங்க இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இல்ல, நீங்களே இந்த குழந்தைகளை பராமரிங்க. சிந்தனைகள் தவறுதலா போகாதபடி ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நடக்கும்படி இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பராமரிங்க ராஜா. பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா அப்பா உங்களோட கைகள்ல ஆண்டவரே வரைந்து இருக்கிறவரா இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் அல்ல, நீங்களே இந்த பிள்ளைகளை தேடி வந்தவரா இருக்கிறீங்க ராஜா. உங்க உள்ளங்கையில இந்த பிள்ளைகளின் பெயர்களை வரைந்திருக்கிறதுக்காக சூத்திரம் சொல்லுறோம் ஆண்டவரே. அப்பா இனிவார காலங்கள்ல இந்த பிள்ளைகள் சாட்சியாகவும் உதாரணமாகவும் ஆண்டவரே சத்தியத்தை சொல்லுற நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வருகிறதுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நீங்க காவலா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வழிதவறி கெட்டு போகாதபடி உங்களுக்குள்ள அமர்ந்திருக்கும்படி ஆண்டவரே உங்களை கைக்குள்ளே அடங்கலமா இருக்கும்படியாக ஆண்டவரே அப்படியாய் நீங்க இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதே வேளையில ஜெனசிஸ்ட நாங்க உங்க கருத்துல தருகிறோம் அவங்களுடைய புத்தகங்களை ஆண்டவரே. இன்னுமா இன்னுமா எத்தனையோ கோடி ஜனங்கள் உங்களை அறியாத ஜனங்களும் உங்களை அறிந்தும் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள மனம் நினைத்தாலும் தடைகளாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்படியான ஜனங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி வாசிச்சு ஒரு வார்த்தை தன்னும் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிற புத்தகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தன்னும் அவர்களை ரட்சிப்புக்களை கொண்டு வருகிறதுக்காக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த ஜனசிஸ்டரின் புத்தகத்தின் வெளியீட்டு நாளிலே நீங்க இருக்கிறதுக்காக அந்த சிஸ்டரை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அவங்க செய்ய நினைத்ததை நீங்க தடைப்படாமல் ஆண்டவரே எந்த தடையும் வராதபடி ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த லெசி பிரதை மாண்டவரே சகோதர சகோதரிகளை நாங்க உங்க கரத்துல தருகிறோம். இவங்களுடைய ஊழியங்கள்ல நீங்க கூட இருங்க ஐயா. அப்பா சகோதரி நிர்மலாவை மாண்டவரே உங்க கரத்துல தருகிறோம். பாலிவ பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அண்டன் பிரதர் உங்களோட கரத்துல தருகிறோம் மாண்டவரே. பாதுகாப்பா வைத்திருங்க ராஜா. அப்பா சுபா இளங்கோ அவர்களுடைய வருத்தங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு வெள்ளனை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அந்த கணவருக்கு சுகம் பெள்ளத்தை கொடுக்க ஆண்டவரே தொடங்கியது என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அந்த மானுக்கு ஆண்டவரே நீங்க கூட இருந்து சுகம் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுவோம். ரகுபா தொடங்கியது என்று சொன்னவர் அல்லவா. அப்பா சித்தினா ஏக்னா முடிந்தது என்றோடு என்று சொல்லி அந்த மகனை சுக பலத்தோடு எழுப்பி விடுகிறவராயிருக்கிறேன். அவ்வளவு அதிசயம் செய்தவர் அல்லவா நீங்க ஆண்டவரே. எத்தின சுகத்துல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எழும்பி விட்டவராய் இருக்கிறீர். சுகம் கொடுத்து எடுத்து விட்டவராய் இருக்கிறீர். அப்பா வெள்ளம் கொடுத்தவராய் இருக்கிறீர். அந்த சுபாக்கு நீங்க வெள்ளத்தை கொடுக்கறதுக்காண்டி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீங்க சுக பெல்லத்தோட வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா பல்லவத்துல இருக்கிற எங்க பிதா நீரப்பா. அப்பா பாவங்களை போக்கவும் சாபங்களை நீக்கவும் பூலோகம் வந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைத்தவராய் இருக்கிறீங்களப்பா. எங்களுடைய சந்தோஷத்தை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. நீங்கள் எல்லாம் எங்களை தேடி வந்தீங்களப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க தேடி வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதுல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு சகோதரனையும் உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய ஜெபங்களை நீங்க கேட்டு அப்பா நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை சாட்சியாய் நீங்க நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோட ஆண்டவரே எனக்கு என்னுடைய சிநேகிதியின் மகன் ஒருவர் அப்பா அவர் வேலை இடத்துல அவன் முதலாளி ஆண்டவரே ஏமாத்திட்டு போனதின் நிமித்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நாலஞ்சு பேர் வேலையில இருக்கிறவர்களை தூக்கி அப்பா ஜெயில தூக்கி போட்டிருக்கிறாங்கள் ஆண்டவரே. அவர்கள் பிழசையே இல்லை. பிழை செய்தவன் தப்பி ஓடி விட்டான். அந்த பிள்ளைகள் அதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர்களுடைய மனைவியல் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறத பாக்குறோம் ஆண்டவரே. அந்த கலங்கி எங்களை ஜெபியுங்கோ இந்த மானுக்காக என்று சொல்லி ஜெபத்தை கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபம் கேட்டு நிற்கிறேன் தாப்பனி. இந்த நேரத்துல தகப்பனை ஜெபம் கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காலத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஜெபம் கேட்டதுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
5: ஆமேன்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க் யூ தேங்க் யூ. God bless you. உங்களையும் கர்த்தர் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ சிஸ்டர் நிர்மலாவை வரவழைப்போம். Praise the Lord sister நிர்மலா.
6: Praise the Lord sister.
1: ஆமேன் ஆமேன். வாருங்கள் நீங்க வந்து இந்த ஊழியத்தை நடத்துறவர்கள் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பிரதர் மகேந்திரன் ஐயாவுக்காவனின் நியோமி லோகன் மற்றது சிஸ்டர் ஜெனட் இவர்கள் இந்த ஊழியத்துக்குள்ள சங்கம மொழியில இருக்கிற விசேஷமான காக்களுக்கான ஜெபிங்க அவங்களை கத்தர் வேலி போட்டு அடைத்து கூட்ட வாழ ப்ரொடெக்ஷனை கொடுக்க வேணும்னு ஜெபித்து அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஜெபிங்க. நன்றி.
7: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறேங்க நல்ல அற்புதமான தேவனே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் ஆண்டவரே தேவனாக கர்த்தர் எங்களோடு குடிந்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா நீர் ஆண்டவரே ஒரு நாளாம் ஆண்டவரே எங்களை மறவாமல் காத்து வழி நடத்துகிற தேவன். அப்பா உம்முடைய காரியங்களிலே நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய தயவும் உடைய ஆண்டவரே இறக்கம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் சிநேக போதும் எங்களோடு குடிந்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே சங்கம ஊடகத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவன். நீர் ஆண்டவரே இந்த ஊடகத்தை எடுத்து ஆண்டவரே அநேக தேசங்கள் மத்தியில நீர் கொண்டு சென்று ஆண்டவரே அந்த சுவிசேஷமும் ஆண்டவரே துதிகளும் பாடுகளும் ஆண்டவரே அப்பா ஆராதனைகளும் எடுத்து சென்று ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் கொடுக்கத்தாவே இந்த ஊடகத்தை நீர் ஆண்டவரே அப்பா எந்த விதமான அண்டகார சக்திகள் ஆண்டவரை நுழையாதபடி தொடாதபடி ஆண்டவரே இதற்கு தடைகள் உண்டாகாதபடிக்கு தேவனே நீர் ஆண்டவரை ஏற்படுத்தின இந்த ஊடகத்துக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரே பலனாயிருந்து நீரே ஆண்டவரை வழியாயிருந்து நீரே ஆண்டவரை வாசலாயிருந்து வழி நடத்த முடியாய் சபிக்கிறோம். இதை நடத்துகிறதான அருமையான சகோதரர் ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க மட்டுமாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே தடைகள் மத்தியிலும் பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்படியா இருக்கிறதான சூழ்நிலையிலும் இந்த ஊடகத்தை தொடர்ந்து ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே அது நின்று போகாதபடிக்கு கர்த்திருந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே இந்த ஊடகத்தை ஆசீர்வதித்து இதை உலகமெல்லாம் அநேக ஜனங்கள் கேட்கும்படியாகவும் அநேக தேவ பிள்ளைகள் இதனோடு கூட ஜெபிக்கவும் உம்முடைய உம்முடைய வார்த்தைகளை பேசவும் பிரசங்கிக்கவும் ஆராதனை செய்யவும் கர்த்தர் நீர் ஏற்படுத்தின இந்த ஊடகத்தை தேவனாகி கர்த்தர் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நடத்துகிறதான ஆண்டவரே சகோதரனுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்த முடிய ஆயிடுச்சு வைக்கிறோம். மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல பலத்தை கொடுங்க. அதே வேளையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஓடுகிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறேன் உமக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டு வருகிறதான் இந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையா இருந்த ஆண்டவரை வழி நடத்த முடியாய் சபிக்கிறோம். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து அப்பா இவர்கள் குடும்பங்களை நீர் ஆண்டவரை உயர்த்த முடியாய் சபிக்கிறோம். சகோதரி கூட ஆண்டவரே ரீட்டா சிஸ்டரை கூட சமூகத்துல கொண்டு வரும் மகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரும் உம்முடைய கூடாரம் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே எந்த பலவீனம் வராதபடிக்கு எந்த பலவீனங்கள் தாக்காதபடிக்கு தேவனே இவர்களுக்கு பலனாயிருந்து வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே இவள் குடும்பங்களை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். இந்த வேளையில் கத்தாவே மகேந்திரன் ஐயாவையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஜெனட்டு சகோதரியும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இனி யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஊடகத்தோடு இணைந்து ஆண்டவரை முடிய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு நீர் எப்போதும் தயவு பாராட்டி ஆண்டவரை வழி நடாத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீங்க இருங்கப்பா. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரை மகேந்திரன் ஐயாவுக்கு ஆண்டவரை இந்த வயதான முதிர் வயதிலும் ஆண்டவரை முடிய ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரை நீர் எப்போதும் துணையாயிருங்கப்பா. நல்ல பலத்தை தாங்கப்பா. சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லா சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்கி ஆண்டவரே மகனை இன்னும் எடுத்து ஆண்டவரே இந்த ஊடகத்தோடு கொண்டிருந்து பயன்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்போடி இன்னொரு சகோதரர் கொடுக்க தாவும் சமூகத்துல கொண்டு வர அந்த மகனை கூட ஆசீர்வதிங்க. அந்த மகனுக்கு கூட நீங்க துணையா இருங்கப்பா. அவர்கள் செய்கிறதான ஊழியத்தை தேவன் நீர் அங்கீகரித்து அநேக ஜாதி ஜனங்கள் இதன் மூலமாய் மனம் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜனட் மகளையும் சமூகத்துல கொண்டு வரும் மகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த மகள் ஆண்டவரை ஜெர்மன் தேசத்தில் இருந்து ஆண்டவரை கனடா தேசத்திற்கு அப்பா வருகிறதான வேளையிலே அந்த மகளோடு கூட இருங்க. அந்த குடும்பத்தோடு கூட நீங்க இருங்க. அவர்கள் செய்கிற அந்த எல்லா ஊழியத்திலும் ஆண்டவரை தேவன் நீர் துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் சபிக்கிறோம். 8ஆம் தேதி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அந்த புத்தகத்தின் வெளியீடை ஆண்டவரே அப்பா நடத்துகிறபடியா அந்த பிள்ளைகளுக்கு துணையாருங்கப்பா. அது ஏற தாழ ஆண்டவரே ஒரு
8: வருடத்திற்கு மேலாக ஆண்டவரே இவையெல்லாம் தயார் செய்து ஆண்டவரே இதற்கு பல பிரயாசங்கள் பட்டு அந்த மகள் ஆண்டவரே இதற்கு மிகவும் ஆண்டவரே உறுதுணையாயிருந்து எல்லா காரியங்களும் செய்து இந்த கடைசி வேளையிலே தேவன் அந்த புத்தகத்தை ஆண்டவரே நீர் விடுவிக்க சமமும் சமயத்தை வாய்க்க தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த புத்தகம் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே அது பிரசாபம் ஆட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசைக்கிறோம் ஜெபிக்கிறோம். நாங்கள் படித்திருக்கிறோம் கர்த்தாவே அந்த ஒவ்வொரு ஆண்டவரே அந்த மகள் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை முழுமையாய் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே அந்த மகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தே அப்பா அப்படியாய் கொடுக்கத்தாவே அந்த புத்தகத்தின் மூலமாக ஏன்னா அநேக ஜாதி ஜனங்கள் அதை வாங்கி பிரயோஜனப்பட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே அவர்கள் நினைத்த காரியம் ஈடேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய்ச்சிக்கிறோம். இந்த வேளையில் கொடுக்கத்தாவே ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் இரு பிள்ளைகளையும் கொடுக்கத்தாம் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்கப்பா. ஜானட் மகள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் குடும்பத்தோ ஒரு வேளை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே பிரயாணப்பட்டு கனடா தேசத்துக்கு வருவதான சூழ்நிலையில கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க செய்து நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்தில் ஆண்டவரே டொரண்டோவுக்கு வந்து ஆண்டவர் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறதான சூழ்நிலையில அங்க தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக கூடி அந்த புத்தகத்தை ஆண்டவர் பெருவாரியாக அது ஆண்டவரை பரவ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படி ஆகி கொடுக்கத்தாவே இந்த சங்கம ஊடகத்திலே அநேக தேசங்களுக்காகவும் ஆண்டவரே அநேக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவும் அடம்பு அநேக குடும்பத்திற்காகவும் அதே வேளையில் கொடுக்கத்தாவே சங்கம ஊடகத்துக்காகவும் ஜெபிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே இதனோடு கூட இணைந்து ஆண்டவர் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவனாக கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே நீரே வெளிச்சமாயிருந்து அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒளிவூட்டி ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப ஆண்டவரே இந்த ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே முடிய சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ எந்த விதமான ஊழியம் செய்தால் ஜெப ஊழியமாக இருக்கட்டும் ஒரு பாடல் ஊழமா இருக்கட்டும் ஒருவேளை சங்கீத ஊடமாக இருக்கட்டும் ஒருவேளை பிரசங்கமா இருக்கட்டும் இவைகளை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பிரதர், நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்களோட ஊழியத்திலையும் உங்களோட குடும்பத்திலையும் கர்த்தர் எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் நிர்மலா அவர்களை வரவழைப்போம். சிஸ்டர், God bless you. உங்க ரெண்டு பேரும் குரலுக்கு ஆசையா இருக்கு. ரொம்ப நாளுக்கு நான் அதிகமா வந்ததில்லை, இருந்தாலும் காலம் இல்ல கத்தர் உங்களை சந்திக்க தந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்ப நீங்க வயது போன வயது சீனியர்களுக்காண்டி ஜெபிங்க. இலங்கையில உள்ளவர்கள் தனிமேல் தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். வயோதிபர்களுக்காண்டி ஜெபிங்க. ஊக்கமாக அவர்களுக்கு கத்தர் பெரிதான ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவங்களை பிழைப்படுத்த வேண்டும்.
9: நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு நாளிலும் காலையிலே முது கிருபையால எங்களை திருப்தி ஆக்குவீராக. காலையும் மாலையும் ஆண்டவரே துதித்து முது நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வேலையிலே கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி இலங்கைக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே தேவரீர் நீ சிங்காசனத்திலே வீற்றிருந்து எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களுடைய பாவ சாபங்களே அக்கிரமங்களே இந்த ஜபைக்கு இந்த ஜபங்களுக்கு தடையா இல்லாத படிக்கு ஒரு விசை கூட எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலையிலே கூட சகோதரி கொடுத்ததான அந்த ஜப குறிப்புக்காய் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான காலங்களிலே வருகிறதான எல்லா பலவீனங்களப்பா, கை கால் வலி ஆண்டவரே, இடுப்பு வலி, தலைவலி போன்ற அநேக வழியிலிருந்து பிள்ளைகளை நீர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. முது வாக்குத்தத்த வசனங்கள் மீது நாங்கள் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கிறோம். அப்படியான நீங்க சொன்ன எல்லா வாக்குகளையும் நீ நினைவு கூறும்படியா இந்த வயதானவர்கள் மேலே முது ஆசிர்வாத கரம் அமரும்படியாய் ஜபிக்கிறப்பா. அவர்களுடைய போக்கு வரவு செய்கிற வேலைகளப்பா எல்லாவற்றையும் தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. வயதானது என்று குடும்பங்களிலே யாருமே அவர்களை புறக்கணிக்காதபடிக்கே அவர்களிடமிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள, அவர்களிடமிருந்து நல்ல நல்ல யோசனைகளை பெற்றுக்கொள்ள, அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, முதிர் வயது காலத்திலே ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டப்பா. அநேகருக்கு மருந்து மாத்திரைகள் கூட வாங்க முடியாத நிலையில இருக்கிற அந்த அப்படியான வயதானவர்களுக்கு தேவரே நீரே நல்ல மருத்துவராயிருந்து ஆலோசனை கர்த்தராயிருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இலங்கையிலே வாடுகிறதான எல்லா வயதானவர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர்கள் ஆண்டவரே சோத்ரப்பா, இந்த ஆர்ஃபனேஜ்லியாப்பா, வயதான விடுதிகளிலும் இருந்து அவர்களை கண்காணிக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே இந்த சேவையை உண்மையும் உத்தமமாய் செய்து வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கணத்தையும் கொடுத்து செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய அவர்களுக்கு நல்ல இருதயத்தை நீ சிருஷ்டிக்கப்படியா ஜபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே நீர் இப்படிப்பட்ட வயதானவர்களுக்கு ஆண்டவரே பெரிய ஆறுதலும் தேர்தலுமா இருக்கும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. அநேக நாட்களிலே அவர்களுக்கு உடுக்கவும் உண்ணவும் ஆண்டவரே என்ன போதிய எல்லா வசதிகளையும் நீங்க கூட்டி தாங்க தகப்பனே. நிறைய வயதானவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தாவே நடக்க கூட சக்தி இல்லாத நேரத்திலே கூட அப்பா அவர்களுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவர்கள் வேதனைப்படுகிறத நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக, அப்படிப்பட்ட வயதானவர்களுக்காக அப்பா உதவி செய்ய ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியா ஜபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவரே நீர் பேசிய பேர்பட்ட வயதானவர்களுக்கு உதவி செய்ய எல்லா விதத்திலும் பண ஒத்தாசிகளில் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு உணவு கொடுக்கிற காரியத்திலிருந்து உடை கொடுக்கிற காரியத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய தேவன் தாமே நீர் உதவி செய்யுங்கப்பா. முதிர் வயதிலும் உன்னை நான் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. அப்படியாக ஒரு திருக்கரத்திலே அவர்கள் எல்லோரும் ஏந்தி கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் அப்பா. அவர்களுக்கு நீடித்த ஆயிலும் பூர்ண சுகத்தை, சமாதான சந்தோஷ ஐக்கியத்தை நீர் உருவாக்கி தந்து ஆசிர்வதிக்க முடியாது கூட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே உலக நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் இலங்கையிலும் இருக்கிறதான ஒவ்வொரு வயதானவர்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லோரையுமா நீங்க ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியாக கூட ஆண்டவர் தாமே ஒரு ஒருத்தரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீங்க பொறுப்பேடுங்க, அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இதுவும் இந்த கவர்மெண்ட் கூட அப்பா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சலுகைகள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் அவர்களை சென்றடைய தக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா, தேவதாசனை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆண்டவரே ஒரு வலிமையான கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து இன்னும் அதிகமான அடுத்த பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து செல்ல வேண்டியப்பா. எல்லா ஞானத்தையும் பரனோ பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாய், பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக இணைந்து பணி புரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க பொறுப்பெடுத்து ஆசிர்வதித்து அமோகமாக அவர்கள் வாழ்ந்திருக்க உமது ஊழியத்தை செய்ய கர்த்தன் நீர் கிருபை செய்வீராக. அப்படியாக கூட ஆண்டவரே ஜானட் மகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே அந்த மகள் 8ஆம் தேதி வெளியிடுகிறதான அந்த பெண்ணே விழுத்திரு என்ற புத்தகத்தை தேவன் நீர் ஆசிர்வதிங்கப்போ அநேகருக்கு அது ஆசிர்வாதமாக இருக்கட்டும். அந்த மகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதித்து அந்த நாளிலே தேவரீர் நீர் மகிமையாய் இந்த காரியத்தை செய்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். போக்கையும் வரவையும் ஆசிர்வதிங்க. வேண்டிய எல்லா பணம் ஒத்தாசுகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி தந்து ஆசிர்வதிங்கப்பா. உன் மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி மகளை ஆசிர்வதிங்க. அப்படியே கூட இயேசப்பா இந்த மகளுடைய கணவனையும் மகனை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவன். தாமே அவர்களை ஊழியங்களை எல்லாவற்றிலும் இன்னும் விரிவாக்கி கர்த்தர் நீர் அவர்களை ஆசிர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறோம் மக்கு சோத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான அப்பா டாலி சிஸ்டரி அவருடைய கணவன் மகனை ஆசிர்வதிங்கப்பா. இவர்களும் உங்களுக்கு செய்யற ஊழியத்தை தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க, பெருக செய்யுங்கப்பா. அப்படியே கூட ஏசப்பா ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. உமக்கு சூத்திரம். இறுதியாக வருகிறதானே ஏமி புஷ்பராஜ் மகளை கூட ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க. எல்லாவற்றையும் பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. அருமையா ஜெபித்தீங்க. கர்த்தருக்கு சோஸ்திரம். உங்களையும் கர்த்தர் மேன் மேலுமாக ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன். இப்பொழுது நாங்க சிஸ்டர் டெபோராவை அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இந்த உலகத்துல உள்ள இந்த ஸ்ரீலங்கால இல்ல கனடால நோவேல ஆஸ்திரேலியா உள்ள எல்லா ஆத்மாக்களும் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட வேணும்னு சொல்லி ரட்சிப்பின் ஆவிய அவர் அந்த ரட்சிப்பின் ஈவை அவர் எல்லா மக்களுக்களையும் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிங்க சிஸ்டர்.
10: அன்பான பரலோ பிதாவே, தந்தையே சோதரம் அப்பா, சோதரம் ஆண்டவரே, தந்தையப்பா ஒரு விஷயப்பா, தந்தையே அப்பா என்ன ஒரு விஷயம் மன்னித்து கழிவு சுத்தி அறிங்க அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா எல்லா தேசங்கள்லயும் இருக்கிற இனங்கள் மீதப்பா சத்ததா பெரிய ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்கப்பா. தந்தையே ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் அப்பா ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் நீங்கள் அப்பா. ஒவ்வொருத்தர் மேலையும் ஆவியை ஊற்றுங்க அப்பா. ரட்சிப்புக்குள் வரும்படியாக சுகிக்கிற மாண்டவரே அப்பா. தந்தையப்பா எல்லா பாவங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டப்பா தந்தையின் பாதத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களாக அப்பாவே அப்பாவே நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. தந்தை இந்த வானத்தையும் பூமியை சிரிச்சித்தவர் ஒருவர் அப்பா இயேசப்பா ஒருவரே என்று சொல்லி அவர்கள் அறிய கிருப செய்யுங்கப்பா. தந்தையே அவர்களுக்கு அப்பா அப்பா அவர்களுக்கு அப்பாவின் வார்த்தைகள் அப்பா. அவர்கள் என்னென்ன மொழிகள் எந்தெந்த தேசத்தில வாழ்கின்றார்களோ அந்தந்த மொழிகளிலே அவர்களுக்கு அப்பா வார்த்தைகளுக்கு சென்றடைய கிருப செய்யுங்க தந்தையப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கணுங்க வழி நடத்துங்கப்பா. எல்லா தேசங்கள் மீதும் தேசங்களை ஆளுக செய்கின்ற தகப்பனே முதலமைச்சர் அனைவர் மீதும் அப்பா ரட்சிப்பினாவிய நீங்கள் ஊற்றுங்கப்பா. தகப்பனே தேசத்தை ஆளுக செய்கின்ற முதலமைச்சர் ரட்சிக்கு ரட்சிப்புக்குள் வந்தால் ஆண்டவரேப்பா தேசமே ரட்சிப்புக்குள் வந்துவிடுமே தந்தையப்பா. இவர்கள் மீதும் அப்பா நீங்கள் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவர் அப்பாவின் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் தந்தையின் சித்தம் செய்யப்படுவதாக அப்பா. ஒவ்வொரு தேசத்தை நீங்களாக செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க தந்தையப்பா. தந்தையின் வார்த்தையை கை கொண்டு நடக்கின்ற அத்தனை ஜனமீதம் அப்பா வார்த்தையில அனுப்பியப்பா. அவர்களின் இருதயத்தில் அப்பாவின் வார்த்தைகள் சென்றடையும்படியாக அவர்களை தொடும்படியாய் சொல்லிக்கிறனப்பா. எந்த மனிதர்ல வார்த்தை நிலைத்திருக்கிறதப்பா அவர்கள் அப்பா தகப்பரே அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிப்பார்களே என் தந்தையப்பா. மாத்தாளமாலை அல்லாமல் மரியாதை போல அப்பாவின் பாதத்திலே பற்றி பிடித்து எவிக்கிற எண்ணங்களாய் மாற்றும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க. அனைத்து தேசங்களையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையா ஜெபித்தீர்கள். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் மென்மேலையுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. நானும் ஜெபித்து விட்டு சிஸ்டர் ஏமியின் கையை
11: கொடுப்பா. நன்றி
1: நன்றி.
11: இணைஞ்சிருக்கிறார்.
1: ஓ ஓகே ஓகே. குணா, நீங்க அந்த வாலிபர்களுக்கான ஜெபிங்க, இந்த கடைசி காலத்துல வாலிபர்கள், அந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கிற வாலிபர்களும் ஊழியத்துக்குள்ள இருக்கிற வாலிபர்களையும் கத்தர் பெரிதான அற்புதங்கள் செய்யும். நாங்க ஜெபித்தோம், இருந்தாலும் உலகமெங்கும் உள்ள வாலிபர்களுக்கான ஜெபிங்க கத்த நாள் குறைவிட்டது. அதுபடியா கத்தர்ட வரையில யாவரும் எடுப்பட வேணும், இவர்களையும் கத்தர் ரட்சிக்கப்பட வேணும் என்று ஜெபிங்க. நன்றி.
12: நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வலுவாதபடி காக்கிறவரும் தம்முடைய மகிமை உள்ள சந்தானத்திலே மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வண்ணமோள் உடையவராயிருக்கிறவரே, உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம் ஆண்டவர. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற சர்வபல்லமுள்ள இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனே, உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. இப்பொழுதும் பிதாவாகிய தேவன் உங்களிடத்துல இழுத்து கொண்டு வந்து விட்ட ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கத்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. ஆண்டவரே, இந்த உலகம் அவர்களை பிடித்து கொண்டு போவதற்காக கைகளில டிவைஸுகளும் வீடுகளில் ஆண்டவரே படிப்புகளிலும் ஆண்டவரே டிவைஸுகளை கொடுத்து இந்த பிள்ளைகளை பறித்து கொண்டு போவதற்காக ஆண்டவரே ஆயத்தப்பட்டு நிற்கிறது ஆண்டவர. இப்பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. ஆண்டவரே, உம்முடைய கரம் குறுகி போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போவதில்லை என்று ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவர. இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை கத்தர் இழுத்து கொள்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எந்த வாலிப பிள்ளைகளும் தவறான வழிகளுக்குள்ளே போகாதபடிக்கு தங்களை காத்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உன்னுடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன்னுடைய சந்தானத்தின் மேல் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் வருவிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறவர. இந்த வேளையிலும் ஆண்டவர், எங்களுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக உம்முடைய வருகை வரும் வரைக்கும் இந்த வாலிப பிள்ளைகளும் சரி, அவர்களுடைய குடும்பத்துல பிறக்கிற வாலிப பிள்ளைகளும் சரி, உம்மை விட்டு விலகி போகாதபடி காத்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை கொண்டு போக வேண்டியவர்கள், இதோ அவர்கள் கத்தாவே தெளிவுள்ளவர்களா இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, ஐயா தகப்பனே, வேண்டாத காரியங்களை பிள்ளைகளை விட்டு விலக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறீங்க ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் திராட்சை செடியா இருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் கொடிகளாயிருக்கிறோம் சொல்லுகிறவர், கனி கொடுக்காத கொடிகளை ஆண்டவரே சுத்தம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த பிள்ளைகள் கனி கொடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை சுத்தி இருக்கிறதான வேண்டாத காரியங்கள், பிள்ளைகளை சுத்தி இருக்கிறதான தேவையில்லாத நண்பர்களை அகற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சரியான வழியிலே ஐக்கியத்தோடு நடக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். பிள்ளைகளை தவறான வழிகளுக்குள்ளே கொண்டு போய் அசுத்தங்களுக்குள்ளே தள்ளுவதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே அசுத்தங்களை வித்து பிள்ளைகளை கத்தாவே தீய வழிகளுக்குள்ளே கொண்டு போக நினைக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக நான் செவிக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்களில் சொல்லிக் கொடுத்த வாசனங்களின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வாலிப வயசுல வந்த பொழுதும் கத்தாவே உம்முடைய கரம் குறுகி போவதில்லை ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பிள்ளைகள் மீது இறங்கு வீராக செவிக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறதற்கு நேரங்களை செலவழிக்க கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிற கிருபையை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இதயங்களில் ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உரித்தறியப்படுத்தும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே காத்துக்கொள்ள கத்தர்
13: தூத விஷயம்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சகோதரர்களாக சகோதரிகளாக பண்புள்ளவர்களாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த வாலிப பிள்ளைகளாக காணப்பட கத்தர் உத விஷயம்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்தில் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தர். காத்துக் கொள்வீராக. உங்களுடைய வேத வசனத்தை கத்தாவே அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள என் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யபடியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் கிரிகை செய்வீராக. ஆவியானவர் எங்களுடைய வீடுகளில் அச்சைவாடிவீராக. பிள்ளைகள் மேல் அச்சைவாடி கத்தாவே பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கத்தருடைய ஆவியானவருடைய நிறைவுகள் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் ஐயா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கத்தருடைய ஆவியானவருடைய நிறைவு இதோ பிள்ளைகளுடைய இதயங்களை தொதுவதாக செவிக்கிறோம். பிள்ளைகள் தீமைகளுக்கு விலகுவார்களாக செவிக்கிறோம். பிள்ளைகள் அந்நிய நுகங்களுக்கு விலக்கப்படுவார்களாக செவிக்கிறோம். பிள்ளைகள் அந்நிய காரியங்களுக்கு விலகி நிற்க கத்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மதுபானங்களுக்கும் புகைத்தல்களுக்கும் கத்தாவே பொல்லாத விபச்சார ஆவிகளுக்கும் பிள்ளைகள் விலக்கி காக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை கத்தர் காத்துக் கொள்வீராக செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஞானத்தினால் நிறைந்திருக்க உதவி செய்வீராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்தயவிலும் வளர்ந்தது போல ஐயா இந்த பிள்ளைகளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்தயவிலும் வளர்ந்து ஆண்டவரே அநேகருக்கு சாட்சிகளாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நிற்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். சபை சபை பாதுகாப்பீராக செவிக்கிறவையாம். வாலிபர்கள் எழுந்து கத்தாவை உமக்கு சாட்சிகளாய் உதவி செய்வீராக செவிக்கிறோம். எல்லா சபைகளிலும் இருக்கிற வாலிபர்கள் கத்தாவையும் எழுந்து நிற்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கத்தாவே இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ கிருபைகளுக்காக தேவ செயல்களுக்காக உண்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளில் கத்தாவே இந்த சங்கமம் ஊடகம் இப்பொழுது ஆண்டவரே இருந்து செயல் அந்த வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கத்தாவே தோட்டப்படுவார்களாக நான் செவிக்கிறேன் ஐயா. பெலவீனம் உள்ளவர்கள் பெலமாய் மாறுவார்களாக செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இன்னும் அநேக குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே இந்த செய்தி கடந்து செல்லட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அது மாத்திரமல்ல லட்சுமி அண்ணனுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்து வீராக செவிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் ஊழிய காரியங்கள் யாவற்றிலும் உம்முடைய நிறைவாயிருக்கட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஏன சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் செவிக்கிறோம். கத்தர் தாமே அவர்களையும் பாதுகாப்பீராக. அவர்களுடைய கத்தாவை காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து கொண்டு கத்தாவை உண்மை துதித்து மகிமைப்படுத்தி உம்மிடத்துல விண்ணப்பம் செய்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கத்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை நிறைவாய் காணப்படட்டும் என நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தாவை உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நிக்க கத்தாவை மனவாட்டிகளாக நிக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்துவாரு ஆகாம். ஆண்டவரே கத்தாவை உமக்கு சித்தமானால் மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்த எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
14: ஆமென் ஆமென். நன்றி நன்றி பிரதர். அருமையா ஜபித்தீங்க. கர்த்தர் உங்களை மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் கருணா அழைப்போமாக. சிஸ்டர் கருணா பேசுறா? சிஸ்டர் கருணா,
15: சிஸ்டர் கருணா லைன்ல இல்லையம்மா.
14: ஓகே ஓகே ஆமென். அப்ப சிஸ்டர் ஏமி ஒப்பு கொடுக்குறா பிரதர்?
15: ஏமி வந்துட்டு போயிட்டா, நீங்கள் தொடருங்கள். அவ இணைந்தால் அவட்ட கொடுங்க.
14: ஓகே, நான் வெளியில நிக்கிறேன் பிரதர். நான் ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் முடிவு ஜெபம் செய்துட்டு பாக்குறவங்க வர்றாங்களா? நன்றி ஆமே. ஆமே, நன்றி நன்றி இயேசுவே. இவ்வளவு நேரமானவரே எங்க கூட இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்த தகப்பனே உங்களுக்கு நன்றி. நேற்று மீண்டும் மாறாதரே, இன்றும் உங்களோட கிரிகைகளை எங்களுக்குள்ள அப்பா தெரியப்படுத்தி, உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க வழிநடத்துற கிருபைகளுக்காவே நன்றி அப்பா. எழுந்து பிரகாசி உன்னொளி வந்தது, கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கூறியபடி ஆண்டவரே கத்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே இந்த கால நேரம் வந்த ஒவ்வொரு ஊழியக்காரன் கூட காரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்குற, நீங்க அவர்களை ஆசீர்வதித்து உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. காலை ஜபங்களை ஆண்டவரே அப்பா, இந்த மாலையில வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற பிரதர் லெஸ்லி செய்யற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவர், சிஸ்டர் ரீட்டா குடும்பத்தோடு செய்யற இந்த அருமையான ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன். சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் உங்களுக்குரியது அப்பா. அப்பா உங்களோட சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க அப்பா. எந்த விதமான கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே நாங்க அதுக்குள்ளால போகும் பொழுது எங்களுக்கு நீங்க கிருபை கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி. யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் அப்பா உங்களோட உங்களுக்குரியவர்களாக இந்த அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கண மகிமை உங்களுக்கே உரியது அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
15: ஆமேன் ஆமேன். கால வேளையிலும் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள் கத்திரதாமே. உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வளர்ந்தவாறாக கத்திரி கருத்தில் உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையில் இணைந்து ஜபித்த சகோதரன் குணா, சகோதரி அருந்ததி, சகோதரி சாந்தி, சாந்தி சகோதரி சாந்தி, சகோதரி மேகாலா வாஸ் அவர்கள் கூட இணைந்திருந்தார்கள். இணைந்து சென்ற சக பாஸ்டர் அன்டன் ராசனயம் அவர்களையும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரி சார்ஸ் அவர்களையும், சகோதரி தயா அவர்களையும்

0: தொடரும். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்ஸ் உயர் நிகழ்ச்சி இரவு 6:30 ஆரம்பமாகும். ஒரு டாலி அவர்கள் வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வயலை திரும்பமாக இணைவோம். கத்தர் வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
1: ஆமேன்.
0: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நீங்களும் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் சகோதரன் பாலனவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அதற்கு முன்னதாக நாங்கள் வீத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம். வீத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வனோடு ஊழியர் இணைந்தால் அவரை இணைப்போம்.

அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.

நமது ஐக்கிய நேரங்கள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மகத்துவங்களை குறித்தும் நமது உரையாடல்கள் இருக்கிறதா? இல்லை என்றால் திருச்சபையின் பெயருக்கு கேடு விளைவிப்பவர்களை குறித்தும், சாட்சி இல்லாதவர்களை குறித்தும், அல்லது அழிந்து போகும் உலக பொருட்களை குறித்தும் நமது உரையாடல் இருக்கிறதா என்று சிந்தித்தோம். நாம் ஒன்று கூடி கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதுதான் விசுவாசிகளுடைய ஐக்கிய நேரம் என்பது. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் பேசுவதே சரியான கிறிஸ்தவ ஐக்கியமாகும். இதைத்தான் யோவான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 4 வசனம் முதல் தொடர்ந்து இன்றைக்கு

0: சிந்திப்போம். இதிலே வெளிச்சத்திலே நடப்பதை குறித்து அவர் பேசுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 4:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த நிருபத்தை யோவான் எழுத 2வது காரணத்தை இங்கே பார்க்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்றால் அது எவ்வளவு மேலானது இல்லையா? தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது நமது சந்தோஷம் நிறைவானதாயிருக்கும். கொயினோனியா என்பது ஐக்கியத்தின் செயல்பாட்டினை குறிக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்திலே யோவான் ஐக்கியத்தின் அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே கருத்திலேதான் பிலிப்பியர் 3:10 நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு கொடுப்பதின் நோக்கமே நீங்கள் உணர்வடைந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் அது உங்களுடைய உள்ளத்திற்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகத்தான். பிலிப்பு மூலமாய் இயேசுவை ரட்சகராக அறிந்து கொண்ட அந்த எத்தியோப்பிய மந்திரி என்ன செய்தான்? சந்தோஷத்தோட தன் வழியே போனான். ஏன் அவன் சந்தோஷத்தோட போனான்? அவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேலான காரியங்களை
1: Recording in progress.
2: Praise the Lord, brother.
3: ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களிடம் படிக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் ஆகஸ்ட் மாதம் 4 காண தந்த கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம் ராஜா. நன்றிகளை செலுத்துவோம் தகப்பனே. கடந்த 7 கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, தகப்பனே, சங்க மும்பானுடைய இடத்தில் நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர்கள் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கம் அம்பாலுனியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உலக ரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன பலர் எடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, அவங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் செபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே ராஜா நீங்கள் திறமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதனுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி தகப்பனே. சொல்றேன் ராஜா, உலகில் நிரந்தரமான சமாளத்தை கொண்டு செபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, அந்த நாடுகள் அதிபர்களோடும் ராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. நிரந்தர சமானத்தை கொண்டு தேசங்களை ஆசைப்படுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.
4: அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா.

உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூனியங்களை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. ஏ அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, அதை எடுத்து பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா, அதை எடுத்து பயன்படுத்தி

0: உனக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, என்று சொல்லி அடைத்தையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினீர்கள். உருக்கமான பாடலோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கர்த்தர் விஜயத்தமான நாளைய நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன்
0: பிரதர். அதே போல பிரதர், கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தினரையும் உலகில் உங்களோட கூடிய குடும்பங்கள் மற்ற உலக எல்லா குடும்பங்களையும் என்றென்றும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
1: கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து. ஆமீன்.

0: ஆமீன் ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாரா. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோமா, வழி நடத்துங்களா. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். இந்த காலைகளுக்கா, எவ்வளைக்கா, இந்த நாளுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கோடி நாவுகள் ஆகிற நாவுகள், கோடி நாவுகள் கூதாதப்பா, கூதாதப்பா. நாங்கள் மாத்திரம் உங்களை துதிக்க, உங்களை மாய்மைப்படுத்த, உங்களை உயர்த்த மாண்டவரே. நாங்கள் மாத்திரம் அப்பா உங்களை துதிக்கிறோம். எல்லாம் உங்களை கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை கிருபை. தகுதியற்றவங்களுக்கு ஆண்டவரே நீங்க அந்த கிருபை கிருபை நீங்க சொந்த கிருபை அப்பா. நாங்கள் நிற்கிறோம் அப்பா. அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. அந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களோட சமூகத்துல மன்னிப்புகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை. உங்களுக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, உங்களுக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையாப்பா. சௌதியற்ற மக்களுக்கு கொடுத்த கிருபை நீங்க ஆண்டவரே. ஐயா உங்களை பாத வழியிலிருந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் உங்களோட மனமா ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. சேராவிங்க கேராவெங்கள் பரிசுத்த வாங்க மத்தியில் ஆண்டவரே வாழுகிறங்கள் தாப்பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். காணக்கூடாதவழி, சேரக்கூடாதவழி அப்பா. மகிமைந்தவன், மகத்துவத்தின்தவன், வல்லமைந்தவன் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. லபிக்கர லப சந்தர லபங்கர லபத்தர ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகள், துதிகள், துதிகள். கர்த்தாவே நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக உங்களது ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களும் சூழ்நிலும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் பொல்லாங்கான காரியங்கள் ஆண்டவரே. காங்கிர தேவன் நீங்க ஆண்டவரே. உங்களது ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காரியங்களுக்கெல்லாம் இந்த அகப்பனே நீங்களானப்பா இரக்கம் செய்ய வேணும். உங்களது இரக்கத்துக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. மன்னிப்பு இறக்கம் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேணும் சுவாமி. மனம் திரும்புதல் உண்டாக வேணும் சுவாமி. மனம் திரும்புதல் உண்டாக வேணும். கடைசி நாட்களில் நிற்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச காலங்கள் நிற்கிறோம் சுவாமி. இந்த காலங்களில் உள்ள காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பனே நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. நீங்க வாக்கு மாறாதவர் அப்பா, நீங்க வாக்கு மாறாதவர் தகப்பனே. இந்த காலங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆனாலும் தகப்பனே உங்களுடைய இரக்கங்களுக்கா, உங்களுடைய மன்னிப்புகளுக்கா, உங்களுடைய கிருபைகளுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க அப்பா. வசாலும் ஆண்டவரே, ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, அக்கிரமம் அநியாயம் ஆண்டவர், இறக்கமற்ற செயல்கள் ஆண்டவரே, உணர்வில்லாத ஜனங்கள் ஆண்டவரே. இந்த காலத்துக்காக வேண்டி கழுவுறோம், வேண்டி கழுவுறோம். கருவை செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்கள் வார்த்தைகளை கேட்கு, வார்த்தைகள் உண்டு சுவாமி. இந்த நாட்கள் வேதம் உண்டு சுவாமி. சகபனே கேட்கிறவளாய்க்குள்படுகிறவளாய் மறந்திரும்புகளாய் மாறட்டும். ஹிருதயத்தை தாழ்த்தட்டும் சுவாமி. சகப்பணிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றிங்கப்பா. யுத்தங்களாப்பா, யுத்தத்தில் ஆண்டவர் ஜனங்களுடைய பணி அல்லப்படுகிற ஜனங்களாம் விளைகிறார்கள் சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவரே, அவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்வருடைய வாளிகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. உங்களுக்கு கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. முதியவர்கள், குழந்தைகள், வயது வரம் ஆண்டவரே, நிகழ்த்தத்தினாலே எவ்வளவு இழப்புகள் ஆண்டவரே. ஜனங்கள் அழைப்படுகிறார் சுவாமி. உங்களோட இறக்கம் தானாப்பா வேணும், உங்களோட இறக்கம் இல்லாமல் ஒன்று இல்லை சாமி. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும், வேதத்துக்கு கீழ்ப்படியட்டும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே எங்களை முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே. அப்படியான வழிகள் இவர்கள் வரட்டும் சாமி. இவர்களுக்காக இறுதிய கடினங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சுவாமி தங்களை தாழ்த்துகிறவர்களாய் அப்பா ஜனங்களுங்கெல்லாம் அலைகிறார்களோ சுவாமி அந்த இடங்களிலெல்லாம் எந்த அப்பமே எங்களுக்கு கிருபை கிருபை கிருபை உண்டாவதாக கிருபையப்பா நன்றி சொல்லுகிறவர்களுக்காக வியாதி படுக்கள் இருக்கு ஜனங்கள் அநேகமானவரை வியாதியின் கொடுமையானவர் வயது வரை முந்தியான குழந்தைகள் வங்கி முந்தியவர்கள் வரை தகப்பனே வியாதி வியாதி வியாதி அப்பனே இந்த வியாதினால் எழுப்பது ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவரே நீங்க வியாதிகளை தொட்டு கூட மாற்றினேன் நீங்க மாறாதவர் பயிருக்கு இங்குள்ளமாய் வந்த ஒருவர் தான் பெருமையாய் போனதில்லை சுவாமி. எல்லா மக்களுக்கும் சுகம் கொடுத்தீங்க சுவாமி. அதே பிரகாரம் இந்த ஜனங்கள் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவங்களை நோக்கி கூப்பிட உங்களமாய் வர்றது சுவாமி. வியாதியை ஆண்டவரே நினைக்க போடுகிற கத்தர் நீங்க சுவாமி. பரிகாரியாகிய கத்தர் நீங்க ஆண்டவரே. சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சொன்னது கத்தர் ஆண்டவரே. ஜனங்களுக்கு பிரிவார்களாக வேதம் உண்டு சுவாமி, வசனம் உண்டு சுவாமி, வார்த்தை உண்டு சுவாமி. கீழ்ப்படிவார்களாக கீழ்ப்படிந்து ஆண்டவரே சுகத்தை பெறுவார்களாக. சுகத்தை பெறுவார்களுக்கு இரக்கம் செய்யபடியாக வேண்டிக் கொள்ளும். கட்டுக்கள் எல்லாம் தேய்க்கப்படட்டும். சாபங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்க ஆண்டவரே. இவர்கள் உங்களமாய் திரும்பட்டும். திரும்பட்டு சாபத்தை நீக்கிற தெய்வம் நீங்க சுவாமி. கட்டுக்களை உடைக்கிற தெய்வம் நீங்க சுவாமி. இவர்கள் உங்களமா தகப்பனே சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டிய உதவி உத்தாச கட்டளை கட்டளை எழுந்தப்பா. உதவி செய்யற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கூப்பிடுகிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. நன்றி சொல்லுவாப்பா. வியாதி படுக்கிற முதியோர்கள் ஆண்டவரே. ஆதரவாக இருக்கிற முதியோர்கள் எத்தனையோ பேருண்டு வைத்தியசாலைகள் நிரம்பி விடுகிறோம் எந்த இடத்துல தகப்பனே. காண்கிற சேவன் நீங்க, ஆதரவு செய்யற தேவன் நீங்க தகப்பனே. இந்த முதியோர்களுக்காக வேண்டி கொள்ளுகிற மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களையும் காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே துப்ப போராட்டம் உங்கள் மாய் வந்து சேரட்டும் சுவாமி. காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆறுதல் கொடுங்க சுவாமி, அமைதி கொடுங்க சுவாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கடையாந்திரங்களில் ஒவ்வொருவரையும் உங்களை கரத்துல போய் கொடுக்கிறோம் சுவாமி. காண்கிற தேவன் நீங்க சுவாமி. காண்கிற தேவன் சுவாமி. வியாதி இருக்கிறவர்களுக்காக வேண்டி கொடுக்கிறோம். இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் கிருபை செய்யுங்கப்பா. இவர்களுக்கு ஆவனுக்கு தகுதியற்ற மக்களுக்கு ஆண்டவரே எங்களை கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை. இவர்களுக்கு ஆவண்டி கொள்வோம். தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்களுக்கு ஆவண்டி கொள்வோம். தலைவர்கள் மத்தியில் ஒரு நீதி உண்டாகட்டும் சுவாமி. தகப்பனே தேசங்கள் எல்லாம் தலைவர்களுடைய குழப்பம் அதிகம் சுவாமி. உண்மையிலே ஆண்டவரே ஒருவரே ஒருவர் ஆண்டவரே அப்பாவா என்று சந்தித்தாலும் ஆண்டவரே குழப்பங்களும் ஆண்டவரே உண்மையான காரியங்களும் அந்த இடத்தில் இல்லை சுவாமி. அப்படியான நிலைகள் தலைமத்துவங்கள் போய்கொண்டிருக்கு சுவாமி. இவர்கள் மத்தியில் ஒரு தேவ பயம் தேவ நேரி உண்டாகட்டும் விட்டார். தலைவர்களை எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தேவன் சுவாமி. தேவனுடைய நீதிக்கு பயந்து ஆண்டவர் உண்மைக்கு பயந்து ஆண்டவரே இவர் தேசங்களுக்கெல்லாம் ஆளுகை செய்தவர்களாக இருக்கட்டும். இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேதம் மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. உங்களோட வார்த்தை இவர்களுடைய வழி நடத்தட்டும் சுவாமி. இவர்களுக்காக தேசங்களின் நீதி இல்லாமல் ஆண்டவர் அழைகிற மக்கள் ஆண்டவர் அங்கு முங்கு அங்கலாக்கிற மக்கள் ஆண்டு இவர்களுக்கு நீதி செய்தவர்களாய் மாறட்டும் சுவாமி. நீதி செய்தவர்களாய் மாறட்டும் சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு இதுவாக நீங்க கொடுத்த தேவன் சுவாமி. நன்மைக்கு இதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. நன்மைக்கு வாய்ந்த அதிகாரங்களை ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிகளுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் சகப்பனே, நன்றி சொல்கிறோம். தேசத்தில் நிற்கிற ராணுவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் அந்தவர் எங்கெல்லாம் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள், இவருடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே தேசத்தை காத்து கொள்கிறான வீரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நடத்தினர் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்றோம். இவருடைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே அவருடைய குடும்பங்கள் இந்த அவைகள் பாதுகாப்பதான் நீங்க ஆண்டவரே, ஆசீர்வாதம் தான் நீங்களா அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் தகப்பனே. வேலையிலும் அந்த தேசங்களை எல்லாம் கவர்ந்திருக்கிறப்பா, பஞ்சங்கள் அப்பா, வேலை இல்லையப்பா, குக்குகள் அப்பா, வறட்சி அப்பா, ஜனங்களுடைய போராட்டங்கள் அப்பா. தகப்பனே தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பை கொடுங்கப்பா, மன்னிப்பை கொடுங்க. இவர வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்கள் தங்களை தாழ்த்தியும் கூட முகத்தை தேடுவார்களாக, தேடுவார்களாக. சுகமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. கீழ்ப்படி இவர்களுடைய இதயங்களில் வரட்டு சுவாமி. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இது இவர்களுக்கு வரட்டு சார். கூக்குறது கத்தாவை மனுஷத்திரிகாரம் அல்ல ஆண்டவரை, தேவனை நோக்கி கூப்பிடுகிற கூக்குறதாக மாறட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரை வறட்சியா இருக்கிறதோ, எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ, அந்த இடங்கள்லாம் தேவகாரமான விஷயம்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இவருக்கு வேண்டி ஆதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி, உணவை கட்டளையிடுங்க சுவாமி. அவர் நேரம் இல்லாமல் ஆண்டவரை தாய்க்கிற மக்களும் உண்டு சுவாமி. இரக்கம் செய்யுங்கப்பா, இந்த இடங்களில் இருக்கிற மக்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்களுக்கு வாழ்வாதாரம் உண்டாகட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கம் செய்யுங்கப்பா. சகப்பனே நன்றி சொல்கிறோம். இவர்களோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். கோஷிங்கப்பா, கோஷிங்கப்பா. அவர்களுக்கு பரியட்டுங்களாவது உங்கள் ராஜ்யத்தை நீரியை தேடுகளாய் மாறட்டும். அப்பொழுதுவையெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இவர்களும் அப்படியான நிலைக்கு மாறட்டும். நீங்க தானப்பா வாதி, நீங்க தானப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்தில் நிற்கிற ஊழியக்காரர்கள் விசேஷமாக ஆண்டு இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்களால் ஒன்னையோடும் ஆண்டவரே, அப்பா நேரியோடும் ஆண்டவரே, காலத்தோடும் நிற்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அப்பா கடைசி நாட்களில் ஆண்டவரை நிற்கிற ஊழியர்கள் புதுசாசின் போட்டான் வஞ்சனையான ஊழியங்கள் அவங்க வார்த்தைகள் ஆண்டவரை மனுஷருடைய போராட்டம் ஆண்டவரே மத்தியிலும் கத்தாவே இவர்கள் நின்று ஆண்டவரே எங்களோட வார்த்தையை சொல்லும்படியாக ஐயா ஊழியம் செய்யும்படியாக பலப்படுத்துங்க. பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் இவர்களுக்கு பலத்தை கட்டளையிடுங்க சுவாமி, பலத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் நின்று ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே எங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, சீரழிக்கப்படட்டும், ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பட்டும், ஜனங்கள் பெருகட்டும் சுவாமி. வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய வழிகளில் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய திருக்கிரமர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். சாப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரை, விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவரே கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சாப்பனே சாப்பனே ஆண்டவரே உதாசீனப்படுத்தாதபடி, துச்சம் என்று மதிக்காதபடியானதன் மகிமையை உணர்ந்தவர்களாய் அதை காத்துக்கொள்வதாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி, சுவாமி. எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் விழுந்தாலும் தகப்பனே தனப்படுத்தி தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா. இவர்களுக்காக நிற்கணும் ஆண்டவரே ஊழியர்கள் ஆண்டவரே, உயத்தை விட்டு மறுதளித்து உலகத்துக்காகவும் ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போனவர்களை காரங்கள் நினைவு சுவாமி இந்த நாட்கள் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக வேண்டி கொண்டு தகப்பனே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்பி கொண்டு எந்த நிலையில் இருந்தாலும் இந்த தகப்பனே தூக்கி விடுறதே நீங்க இவர் திரும்பமாக உங்களுக்கு மன்னிப்பை பெற்று சமாதானத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று முடிவுடைய செய்யவளாய் மாறட்டும் சுவாமி உங்களோட நாமத்தை மாய்மைப்படுத்துவளாய் மாறட்டும் சுவாமி தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவர்களுக்காக தகப்பனே உங்களோட சபைகளுக்காக ஆண்ட பூமியா கிடையாது எங்களுக்கு சபைகளை வந்து கொல்லப்பட்ட ஒரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே நீங்க கொடுத்த விலை அதிகமாகவே சபைகள் பரிசுத்தமாகட்டும் வரைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆயத்தமுள்ள சபைகளாய் மாறட்டும் மனவாட்சிகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக உங்கள வருகையில் எடுத்துக் கொடுப்பவர்களாய் மாறட்டும் ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே நீங்க காங்கிரஸ் பாதாளத்தின் வாசனைக்குள்ளாதபடி காத்துக் கொள்ளுகிற தேவன் நீங்க ஆண்டவர் இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் சபைகளும் வந்து உங்களோட வருகையிலே பரிசுத்தமான சபைகளாக இருக்கட்டும் ஒரு மனமும் ஒரு அன்பும் சபையை காட்டுறவளாய் ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக் கொள்ளுறோம் சத்தியத்தை காத்துக் கொள்ளுறோம் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சபைகளை நிற்கத்தக்கதாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க சபையில நிக்கிற போகையும் தருகிற சுவாமி உன்னையும் உத்தரவாதம் இவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி சபையை மேய்க்கிறவர்களாய் சபையை காக்கிறவர்களாய் ஆண்டவரே சபையை நடத்துறவர்களாய் இவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை கட்டளை சுபத்தை பிளத்தை கட்டளையிருந்து சுவாமி வார்த்தைகளை கொடுங்க சுவாமி சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவருடைய குடும்பங்கள் சாட்சி உள்ளவளாக மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி இருக்கட்டும் சுவாமி நன்றி சொல்லுவோம் வழியாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே ராஜ்யத்தின் சிசுசால ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் சித்தம் அப்பா இவ்வளவு நல்லவர பார்வர்தானம் கட்டு போகக்கூடாதென்று எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கமா இருக்கிறது சுவாமி அதற்காகத்தான் அப்பா உங்களை குமாரன் இந்த உலகத்துக்கு தந்தீங்க தந்தீங்க ஒருவரும் கட்டு போகக்கூடாது என்று சொல்லி உங்கள் குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவாய் கிருபை செய்த தேவன் நீங்க அன்பு செய்த தேவன் சுவாமி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் எங்கெல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களில் நிற்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் இந்த நாட்களில் ஒவ்வொருடைய வாழ்களிலும் ஆண்டவரே உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுகிறவளாய் உங்களோட வார்த்தையை சொல்லுகிறவளாய் மாறட்டும் எங்கிருந்தாலும் தகப்பனே வேலையில் இருந்தாலும் பாடசாலைகளில் இருந்தாலும் வழிகளில் இருந்தாலும் காண்கிறவளுக்கு உங்களை அன்பை சொல்லுகிறவளாய் மாறட்டும் தமிழ மக்களும் உங்களுடைய அன்பை அறிகிறவளாய் மாறட்டும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா இந்த மாய ஆண்டவரே மீடியாக்கள் ஆண்டவரே டெலிவிஷன் ரேடியோக்கள் வந்து செய்யறோம் இந்த டெக்னாலஜி காலத்தில் ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறேன் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மையோடும் ஊக்கத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அந்த ஊழியர்களை செய்யத்தக்கவாய் நடத்துங்க சுவாமி நடத்துங்க சுவாமி எவ்வளவாய் உங்கள்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவாய் சொல்லக்கூடியதாக காத்திருக்கிறீங்க சுவாமி எனக்கா நன்றி சொல்லுவோம் எவ்வளவு வேகமா சொல்ல முடியும் அவ்வளவு வேகமா வார்த்தைகள் சொல்லுகிறப்பா நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம் என்ன ஆண்டவரே கிராமங்கள் உண்டு சுவாமி பட்டணங்கள் உண்டு சுவாமி இந்த இடத்துல எல்லாம் நிக்கத்தக்க ஊழியர்கள் அமைச்சர்களே ஆண்டவரே காண்கிறீங்க சுவாமி காண்கிறீங்க சுவாமி என்ன ஆண்டவரே தேவையாண்டவர் எவ்வளவு தேசங்களோடு பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு தேவையாண்டவர் எழுப்பி கொடுங்க சுவாமி எழுப்பி கொடுங்க சுவாமி தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொன்னி நிற்கிறவர்கள் தாங்குங்கப்பா அவர்களுடைய எல்லா வித விதவீனத்திலும் மெதனாயிருங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா விதப்படுத்துங்கப்பா அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்பா தேவைகள் சந்திக்கப்படாது, தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. அந்தவரே வியாதியா இருக்கிறார்கள், வியாதிகளை குணப்படுத்துங்க சுவாமி. இந்த இடத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, கற்கிற மக்களாய், கீழ்படுகிற மக்களாய், வாழ்வாதாரம் பெற்று வாழ்கிற மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, கிராமத்தில் மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. சேவையப்பா, எவ்வளோக்கார தேவைகளோ நிற்கிறார்கள் சுவாமி, தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவர்களை எல்லாம் நீங்க காண்கிற தேவை சுவாமி, இவர்களை எல்லாம் தூக்கி விடுகிற உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, ஊதியத்துக்கு கொடுக்குற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. இந்த மக்களுடைய இருதயங்கள் திருப்பப்படட்டும். இந்த காலங்களை பார்த்து, இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனு ஐயா உணர்வுள்ளவர்களாய் ஊழியத்தை தாங்கவர்களாய் மாறட்டும் சுவாமி. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவர், எல்லாம் ஆகி எல்லாம் அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டவை. ஆண்டவரே ஒன்றும் இல்லையப்பா, நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும், கொடுக்கிறவர்களாய் மாறட்டவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், நினைக்கிற ஊழியர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கொள்ளும், வேண்டிக்கொள்ளும் தகப்பன் வேண்டிக்கொள்ளப்பா. இந்த நாட்களில் மக்களுக்காக வேண்டிக்கொள்ள, கடைசி நாட்கள் நிற்கிற மக்களும், அன்புதலைந்து போன காலத்தில் நிற்கிற மக்களும் அப்பா, உரிய காலங்களில் நிற்கிற மக்கள் அப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் பிடிவாதங்களும் பெருமைகளும் அக்கிரமங்களும் ஆண்டவரே எப்படியாமே வாழ்கிற மக்கள் வந்து இறக்கம் செய்தப்பா, திருப்பி கொண்டு வாங்க. உங்களோட அன்பு வேணும், உங்களோட அன்பு வேணும் உற்றுங்கப்பா. உங்களோட அன்புதானப்பா சாலத்தையும் தான், சாலத்தையும் சாய்க்கும், நன்மைகளை செய்யும் ஆண்டவரே. இவர்களுக்கும் கூட அன்பை ஒரு விசை, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்தை நிரப்புங்கப்பா. இன்னும் கொஞ்ச காலம்தான் சுவாமி, உங்களோட வருகையின் காலத்தில் நிற்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்களுடைய இருக்கிற பிடிவாதங்கள், ஆண்டவரை முரட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கீழ்படுகிறவளாய், ஒருவருடைய மன்னிக்கிறவளாய், குடும்பங்களை சேர்த்துக்கோ. உங்களோட அன்பினால் நிரப்பப்பட்டு, உங்களோட தேவநீதியினால் நிரப்பப்பட்டு குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி. குடும்பத்தில் ஒருவரையா உங்களை ஆராதிக்கட்டும் சுவாமி, சேர்த்துக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி குடும்பங்கள் எங்கிருந்தாலும் பெற்றோர்கள் கணவன் மனைவிகளுடைய கண்ணை துடைக்கப்பட்டு சுவாமி. இறக்கம் செய்யுங்க அப்பா, எங்கட நீதி அல்லாண்டவர், எங்கட கிரியர்கள் அல்லாண்ட, உங்களோட நீதி, உங்களோட இறக்கம் ஆண்டவர், உங்களோட தயவாண்டவர். ஆண்டவரே நிரப்பட்டம் பாதியற்ற மக்களுக்கு ஆண்டவரே இந்த கிருபை காலத்தில் தந்திருக்கிறீங்க சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஜனங்கள் மனந்திரும்பட்டு, மனந்திரும்பட்டு, மனந்திரும்பட்டு இவர்களுக்காக வேண்டிக்கொள்ள அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. காலையில் நிற்கிற வாலிய பிள்ளைகளுக்கு, வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. அப்பா பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நாகரிகம், நாகரிகம் என்ற போர்வையில் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, பாவத்தைக்கு ஆண்டவரே இன்னதென்று ஆண்டவரே உணர்வில்லாமல் ஆண்டவர் போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா பல்லாங்கனை கையில் ஆண்டவரே ஐயா இந்த மன்று ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. உணர்வு சுவாமி, கண்கள் திறக்கப்பட்டு சுவாமி. தகப்பனே இந்த வாலிய புகழை கொண்டு வாங்கப்பனே. சத்துருவானவனுடைய வலையில் ரசிக்கப்பட்டு ஆண்டவரை அலைந்து கொண்டிருக்கிற வாலிபரும் கர்த்தாவே, கண்ணீர் அதிகமானவர், சிறைச்சாலை வேலை இல்லை, ஆண்டவரே படிப்பில்லை, பெற்றோருக்கு கீழ்படியார், எத்தனையோ கண்ணிகள் ஆண்டவர் இவர்களிருந்து விடுதலையாக்கி கொண்டு வாங்க சுவாமி. இந்த வாலிய பிள்ளைங்களோட ஆட்சிய சிந்தளைகளா மாறட்டும் தேவையப்பா. இந்த கடைசி நாட்களில் குருவூழியத்துக்கு இவர்கள் தேவை ஆண்டவருடைய வெளம் தேவை, வாலிப வயதில் ஆண்டவரையுடைய வெளம் தேவை ஆண்டவரே மாறட்டும், மாறட்டும். ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாறட்டும். பெற்றோர்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறவர்களாய் மாறட்டும். வார்த்தை சொல்லுகிற சுவாமி, வார்த்தைகளை பராக்கிரம ஆசிரியப்பட்டு போனவன் விடுதலையாக்கப்படுவான். பல வந்தனால் கொள்ளையிடப்பட்டது வழி கண்ணோடு வழக்காடுகிறவர்கள் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன் என்ற வார்த்தை ஆண்டவரை இவர்கள் சந்திக்கட்டும் சுவாமி, இவர்கள் சந்திக்கட்டும். பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பெற்றோர்களுக்காக இவருடைய கண்ணீர் அப்பா அந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. இந்த பெற்றோர்கள் எல்லாம் மனந்திரும் போட்டும் ஆண்டவரை, மனந்திரும் போட்டும், மனந்திரும் போட்டும். இவருடைய காரியங்கள் எல்லாம் கூட வரிகளாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அப்போ அந்த கனடா தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளும். இந்த நன்மைக்காக வேண்டி எங்களோட உறவுகள் எல்லாம் தேசத்துல வந்து அடைக்கலம் பூந்து வாழ்வாதாரம் பெற்று வாழ்ந்த தேசம் ஆண்டவர், நன்மையுள்ளவர்களாய் ஆண்டவர் தேசத்தில் இருக்கட்டும் சுவாமி. இருக்க நீங்க தான் அப்ப வந்து நன்மை, நன்மையை கொடுக்கிற தேவன் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் நன்மையின் தேவன். தாப்பனே எங்களுக்கு ஜனங்கள் ரசிக்கப்படட்டும், மனந்தில போட்டு நதிகளோளாய் மாறட்டும். தேசத்தில் உள்ள விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர்கள் விடுதலையாகி, விடுதலையாகி இந்த தேசத்தில் உள்ள விக்கிரகத்தை கொண்டு வந்து அப்பா அவைகளை ஆராதிக்கிறோம். ஆராய்க்க அப்படி அவர்களை உணர்வுள்ளாக்குங்கப்பா, உணர்வு உள்ளாக்குங்கப்பா. ஆண்டவரே தேசம் உங்களுடையது, இந்த வார்த்தையினால் கட்டப்பட்ட தேசம் எல்லா விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் அசுத்தங்களும் விபச்சாரங்களும் பொருளிகளும் ஆண்டவரே அந்த தேசத்தை விட்டு நீ பரிசுத்தமாக விக்கிறோம். தலைவர்கள் ஆண்டவரே உங்களுக்கு நீதிக்கு பயந்தவர்களை கொடுத்தாலுமே தேசத்துக்கு நன்மையாக நடத்திட்டு சுவாமி. எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்துல இருக்கிறோம், அத்தனை மக்களும் தேவனுடைய மக்களாய் மாற வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேணும் தேசம் உங்களுடையது அறிக்கை செய்யறோம் சுவாமி, தேசம் உங்களுடையது அறிக்கை செய்யறோம். தேவம் கனடா தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று நாங்கள் சொல்லுறோம் சுவாமி. அப்படியே ஆக்கிறவர், அப்படியே ஆக்கிறான் ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். எப்படியாக எங்களை இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இலங்கை தேசத்துக்காக அப்பா நாங்கள் முதலாளிய தேசம் ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை மன்னிங்கப்பா, கிருப்படியாமைகளை மன்னிங்கப்பா ஆண்டவரே. எங்களை முதலாளர் இது வந்த அக்கிரமங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே, மன்னிங்கப்பா. மணந்திரும் பொறுத்து ஆண்டவரே, மணந்திரும் பொறுத்து தேசத்துக்கு நன்மையை கொண்டு வந்த மக்களை மாறட்டும், மாறட்டும். இந்த தேசத்துக்காக தேசத்துக்காக அப்பா தாய்மார்களின் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படவும், மக்களின் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படவும், எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வாதமாய் வாழும். அவளோடு இருந்து மந்திரி சொல்லியிருப்பான் வேண்டிக் கொள்ளுவோம். ஆளுகையே அண்டவரே நீங்கள் ஆளுகையா மாறட்டு, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்காக வந்து எப்படியா தேசங்களுக்காக இருந்த தேசங்கள் அநேகம் ஆண்டவர், அப்பாடைக்கப்பட்ட தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் என்ற பிரகாரம் வெளிச்சம் உண்டாவதால் உங்களை வார்த்தை அந்த தேசங்களை நிரப்புவதால் நீங்கள் தான் அப்பா வெளிச்சம், நீங்கள் தான் அப்பா அந்த தேசங்களுக்கு ஒளி. தகப்பனே இந்த தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், தேசங்களுக்காக வந்து எங்களுடைய அயல் தேசமா இந்திய தேசம் கோடி மக்களால் வாழ்கிற தேசம் வந்து ஆண்டவரே இன்னும் குருட்டாட்டங்களுக்கும் ஆண்டவரே மூடத்தன கொள்கைகளில் ஆராதனை சொல்லிருக்கிற மக்களாக இருக்கிறார் சுவாமி. இவர்களுடைய முரட்டாட்டங்கள் ஆண்டவரே அந்த மூட கொள்கை ஆண்டவரே எல்லாம் மாற வேணும் சுவாமி. அறிவு பெருத்த காலம் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே அறிவுள்ளவர்களாய் அப்பா மாறவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளாய் மாற வேண்டும். சகப்பனே தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வாழ்ந்து கொள்ளுறோம் சகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா, எப்படியாக ஒரு இரண்டு தேசங்களையும் காண்கிறவரு, தேசங்களில் வெளிச்சத்தை தாங்கப்பா, ஆசீர்வாதப்பா. அப்பா அவட வார்த்தை சொல்லுகிற சுவாமி, அதையும் அதையும் காலத்தில் நேர்த்தியாய் நடப்பிக்கிற தேவை, நீங்க நேர்த்தியாய் நடப்பிக்கிற தேவை. அப்பா அநாதி காலம் போய் இதுவரைக்கும் ஆண்டவரே நீங்க நேர்த்தியாய் நடத்தி வாருங்க சுவாமி. நீங்க நீதி, உங்களோட நியாயம் ஆண்டவரே சிங்காசனம் மாறுவதில்லை அப்பா. அதன் காலத்தில் நீங்கள் தேசங்களுக்கு செய்கிற காரியங்களை ஒன்றுக்கா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லாம் கூட வார்த்தையின்படிதானப்பா நடக்கிறது. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேசங்களுக்கா உங்களுக்கு தேவை, உங்களுடைய காரியங்களுக்கா நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, எல்லாவற்றையும் நன்மைக்கு இதுவா செய்து முடிக்கிற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க நன்மையின் தேவன். நன்மை எதுவாயிருந்தாலும் சிறுமையாயிருந்தாலும் நன்மை எல்லா நன்மைக்கு எதுவா செய்கிற தேவன் சுவாமி. உங்களுக்காக நன்றி கொள்ளுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபையப்பா, கிருபியாக தேசங்களுக்காக வேண்டி கொள்வோம், எல்லா தேசங்களுக்காக வேண்டி கொள்வோம், எல்லா நன்மைகளுக்காக வேண்டி கொள்வோம். தகப்பனே இதுவரையும் ஆண்டவரே சங்கம் ரேடியோக்காக வேண்டி நடத்தி கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்வோம். ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, ஆவியானவரே நீங்க நடத்துங்கப்பா. மனுஷ பலன் வேணாம் ஆண்டவரே, மனுஷ சித்தம் வேணாம் ஆண்டவர். தேவனே உதவி செய்யுங்கப்பா, என்னென்ன காரியங்களை நடத்த வேணுமோ, எப்படி நடத்த வேணும் எல்லாம் நீங்க வழி நடத்தி செல்லுங்கப்பா. இவர்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே இதில் நினைஞ்சிருக்கிற ஒவ்வொருடைய காரனுக்காக வேண்டிக்காயா, ஒவ்வொருடைய காரன் எங்க மகிமைப்படுத்துற தேவன், கனப்படுத்துற தேவன் என்று சொல்லியிருக்கீங்க. இவர்கள் ஆண்டவர் இவர்களுடைய தித்தக்கன கனத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா அவங்க பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்வோம். எம்மட்டுமாய் நீங்க நடத்தி வருவதுக்கு சுவாமி, எங்களுடைய விலை நல்ல எங்களால் முடியாது சுவாமி. தகப்பனே எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தகப்பனே நீங்க தாங்குற தேவனா இருக்கீங்க சுவாமி. அப்பா நன்றி சொல்ல, உங்களையே நம்பி இருக்கிறோம், உங்களையே நம்பி இருக்கிறவளுக்கு சமாதானத்தோடு காத்து கொள்ளுவேன்னு சொன்னவர் நீங்க காத்து கொள்ளுறீங்க அப்பா. உங்களோட வார்த்தையின் பணி ஆண்டவரே நீங்க சிறுவடினா நன்றி ஆண்டவர், நன்றி சுவாமி, நன்றி. எப்படியாக ஆண்டவரே தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேண்டி கொள்வோம், பாதுகாப்புக்காக வேண்டி கொள்வோம், நன்மைக்காக வேண்டி கொள்வோம். அப்பா இந்த மக்கள் ஆண்டவரே தேசத்தை வந்து சமாதான கர்த்தர் நீங்க தான் என்று சொல்லி தேசத்திலே வந்து ஆளுகை செய்யபடியாய் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் எல்லாம் எல்லா ஜபங்களையும் சமாளத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரமாண்டவரே உங்களை கிருவை தானப்பா. எல்லா கணமும் துரியும் உங்களுக்கு சரி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். வர நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை சேத்தமானால் நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் ஜபங்களுக்கூடாக ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபித்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திரை கருத்தில் ஒப்புவிப்போம். கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக தேவ ஊழியர் சுவிசேஷரை பின்வானவர்கள் என்ன வாரம் விசுவாசிக்கிறோம். அதுவரை நாங்கள் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோமா? ஆமேன்.

0: அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
1: கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பும் எண்ணங்களையும் அறிந்து எங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தராயிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய ஒரு வாரத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தீர், கிருபை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறையிலே இருக்கும் பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பயனுள்ள வகையிலே செலவு செய்ய கர்த்தர் ஞான இருதயத்தை தாரும். அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அறிவை பெற்றோருக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். அன்பரே, பணி செய்யும் இடத்திலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வைத்திருக்கிற இடங்களிலே உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் தங்கியிருந்து மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை பல்வேறு வகைகளிலே பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சிகளையும் இன்டர்நெட் நிகழ்ச்சிகளையும் பலருக்கு அறிமுகப்படுத்துகிற சகோதர சகோதரிகள் உண்டு. கர்த்தர் தாமே அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் இல்லந்தோறும் நற்செய்தி ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வீடு வீடாய் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவரே நீர் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விஷ பூச்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அர்ப்பணிப்போடு அவர்கள் விதைக்கிற விதைகள் 60, 80, 100 கனி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வேதாமைக்கு சங்கத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரை அநேக வேதாமங்கள் தொடர்ந்து அச்சிடப்படவும் வேத வசனத்தை வாசித்தராத பலர் அதை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். எனவும் சத்தியத்தை கேட்டும் கீழ்ப்படியாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் இருதயங்களை மென்மை உள்ள இருதயங்களாக மாற்றி உண்மை அறியும் அறிவுக்குழாய் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று எங்களிடத்தில் எழுதினவர்கள், தொலைபேசியிலே தொடர்பு கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தந்தரலும். பாவத்திலிருந்து விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும், சரீர சுகத்தை தாரும். கர்த்தர் தேவைகளை சந்தித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் இந்த நிகழ்ச்சி கேட்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அன்றுவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்களோடு உமக்குள்ளே தெளிவாய் வளர்ச்சி அடைய உண்மையான சீஷர்களாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த ஜப வேலைக்கா மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நான் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காக்கப்படுவோம். உம்முடைய வசனங்களை கவனமாய் கவனித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய உதவி செய்யும் மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே.

நன்றி போ என் காயங்கள் ஆற்றும் கிருபை. என்னை ஒதுக்கி வைத்து போதும் வந்த உயிரோடு என்னை வாழ வச்சிங்க நன்றி பா. உம்மை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை என் இயேசுவே என் அம்மா.

தேவர்கள் வச்சு போச்சே. ஓ ஐயோ, ஏசு சுவாமி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப மகிழ்ச்சி காலாவா.

0: ஆடை. Recording in progress.
1: Praise the Lord, ma.
2: Praise the Lord, brother.
1: ஆமீன். இணைந்திருக்கோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜப வேளையிலே, ஜப வேளைக்கூடாகவும், பாடல்களுக்கூடாகவும், துதிகளுக்கூடாகவும், ஆராதனைக்குடாகவும் வழி நடத்த இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜாம்மா இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, கத்தருடைய வார்த்தைகளோடும் வழி நடத்தப்படுகின்ற பொழுது கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க கத்தர் கொடுத்த சாலங்களை கத்தர் நாம மேமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் வழி நடத்துகிற உங்களை பரிசுத்தாவியான தாமே வழி நடத்துவாராக. உங்களோட கரத்திலே போய்க்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

ஆம், வான்புறாவான் பரிசுத்தாவியானவரே, அழைக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு உதவி செய்யறது போல இந்த நாளிலும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் ஒருவர்தான் அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நேரத்தை நான் மூற்றமாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகவும் உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் வரத்தக்கதாக நீங்க செய்ய போறதுக்காக நான் உண்மை சோதித்து என்ன பலப்படுத்துற கிறிஸ்துனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் அறிக்கை பண்ணி எல்லா துதிக்கன மகிமையும் உங்களுக்கு தந்து உங்களை பாதாரம் இந்த முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா தடையாளும் அகன்று போட்டும். ஆமேன், ஆமேன். 1st of June 1999 அங்கே என்னுடைய மகன் இந்தியாவில இருந்தவன் இப்பொழுதும் அங்கதான் இருக்கிறான். அவனை நான் கூப்பிட்ட பொழுது அவன் சொன்னான் தன்னுடைய உடல் நிலை சரியில்லை என்பதாக. நான் அவனுக்காக ஜெபித்தேன். அடுத்த நாள் காலையிலே நான் கூப்பிட்ட பொழுது அவனுக்கு பேசவே பலம் இல்லை. நான் திடுக்கிட்டேன். ஆனால் என்ன செய்வேன், நான் ஜெபித்தேன். நான் ஜெபித்து முடிச்சு நான் போய் ஜெபத்திலே முழங்காலே நின்று நான் ஜெபிக்கும் பொழுது கத்தர் ஒரு சூத்திர பாடலை கொடுத்தார். அதைத்தான் இந்த நாள்ல நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். இந்த பாட்டு

நான் பாடிவிட்டு 12:30 அளவிலே அங்கே இந்தியாவில இருந்து ஒரு கால் வருகுது. சிஸ்டர் நிருபா ஜபராஜிடம் இருந்து அவள் சொன்னாள், அக்கா ரோனேஷை மருத்துவமனைக்கு அங்கே அவனோட உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனையில சேர்த்து விட்டதாகவும் வைத்தியர்கள் அவனுடைய நிலைமை சரியில்லை, ஆகவே நீங்க பெற்றோருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அந்த அறிவித்தல் வந்தது. நான் என்ன செய்ய முடியும்? நான் எல்லா விதங்கட சர்ச் உள்ள எல்லா பிரே வாரியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஜபிக்கும்படி சொன்னேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்திலே கத்தர் கொடுத்த ஸ்தோத்திர பாடல் அங்கே எனக்கு அந்த பாட்டு தொனித்து கொண்டே இருந்தது. நானுமோ துதித்து கொண்டே இருந்தேன். எனக்கு தெரியும் துதியின் வல்லமை. துதித்து கொண்டே இருந்தேன். 4 நாட்களாக அறிவில்லாமல் இருந்தவன், நான் எப்பொழுதும் சொல்லுவேன் லாசருவை உயிரோடு எழுப்பினது போல, 4ஆம் நாள்தான் ரோனேஷ் அறிவுள்ளவனாக வந்தான். இந்த நாளிலும் ஜீவனுள்ளோர் தொகையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். கத்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த பாடல் ஸ்தோத்திர பாடலுக்காக கத்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். தேவனுடைய ஜனம் தேவனை துதித்து நன்றி கூற வேண்டும் என்று வேதாகமம் உற்சாகப்படுத்துறது அல்லது நாங்க சொல்லலாம் ஊக்குவிக்கிறது என்று. அங்கே பிலிப்பியர் 4:6 பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதுறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் நாளும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் we have to praise him for who he is. அவர் இப்படிப்பட்டவர் உண்டு, அந்த எங்களுக்கு அவர் மகத்துவம் உள்ள தேவன் என்ற படியால் நாங்கள் அவரை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. தாவீதும் 68:4 சொல்லுறான், தேவனை பாடி அவருடைய நாமத்தை தீர்த்தனம் பண்ணுங்கள். இன்னும் 32 அதே அதிகாரம் 68, பூமியின் ராஜாக்களே தேவனை பாடி ஆண்டவருக்கே ஆண்டவருக்கு அவன கீர்த்தனம் பண்ணுங்கள்னு சொல்லுகிறார். இன்னும் 95:2 கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய கதுத்தரை, கத்தரை சங்கீதமாய் பாடி நம்முடைய ராஜன்ய கண்மலையை சங்கீதனம் பண்ண காடவோம் வாருங்கள்.

அவரே ஆட்பரேத்து பாட கடவோம். கத்தரே மகாதேவன் ஆண்டவர், அவர் பெரியவர். ஆனபடியா நாங்கள் அவரை துதிக்க வேண்டியதாக இருக்கிற என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 105:3 வசனங்கள், கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மையை பாராட்டுங்கள். கத்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கத்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி அங்கே 105 நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் எபேசியர் நான் எடுத்து வாசிக்கிறேன். எபேசியர் 5:19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவை ஸ்தோத்திரித்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் எல்லா வேளைகளிலும் நாங்கள் கர்த்தரை நாங்கள் அவரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவராக இருக்கிறோம். அங்கே 150:6 வசனம் சொல்கிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி அல்லேலூயா. இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம், அங்கே யோவானுடைய தரிசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தின் புத்தகத்திலே 4:11 வசனத்திலே அங்க பார்க்கிறோம், கர்த்தருக்கு மட்டும் நாங்கள் துதி ஆராதனை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் பிரைஸ் இஸ் டியூ டு காட் அலோன், அவர் ஒருவருக்கு மட்டும்தான் அங்கே நாங்கள் துதி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அங்கே வசனம் சொல்றது, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்வதற்கு நீர் பாத்திரராயிருக்கிறீர். ஆண்டவர் ஒருவர் தான் துதிக்கும் எல்லாவற்றுக்கும் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். அங்க இந்த இதை வந்து இந்த 24 மூப்பர்கள் அங்கே தங்கள் கிரீடங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பாக வணங்கி இப்படியாக சொல்லுகிறாரு. இன்னும் நாங்கள் 42:8 கத்தர் சொல்லுற, நான் கத்தர் இது என் நாமம், என் மகிமையை வேறொரு எனக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க எனக்கு ஒரு சாட்சி, நான் முன்பும் அங்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் யூனியன் காலேஜில் படிப்பிச்சு கொண்டிருந்த பொழுது 1973 சித்ரா என்ற ஒரு பிள்ளைக்காக 7 பிள்ளைக்கு நாங்கள் ஜெபிக்க போனோம். அந்த பிள்ளைக்கு கத்தர் அதிசயமா ஜெபம் ஜெபம் கேட்டு அவளுக்கு சொஸ்தம் கொடுத்தார். எனக்கு டீட்டெயில்ஸ் உள்ள நேரம் இல்லை. அவருடைய தகப்பன் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதே என்னுடைய ஸ்டூடெண்ட், அவளும் இந்த பிள்ளையுடைய தாயும் ஆண்டவரை அவர்கள் நம்பி விட்டார்கள். அது இயேசுடைய சொஸ்தம். ஆனா தகப்பன அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய கடவுள் தந்த சொஸ்தம் சொல்லி அவைக்கலாம், ஏதோ ஒரு சண்டையோ இன்னும் நடந்திருக்கு எனக்கு தெரியாது. ஒரு மாதத்துக்கு பின் இவர்கள் சித்ராவை குளிப்பாட்டி அவளை ஊர்த்தி ஈரம் எடுக்கும் பொழுது அவளோட பெலி பட்டன் அந்த பயிற்றடியிலே ஒரு அழகான ஜே ஒன்று எழுதப்பட்டிருந்தது. ஆகவே தாப்பன் சொல்லி போட்டார், இது ஆண்டவர் இயேசு தான் தந்த சொஸ்தம். அவர் ஆண்டவர் சொல்றார், என்னாமம் என் மகிமே நான் வேறொருவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கத்தர் தாமே சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், நான் ஒரு கிட்டத்தட்ட ஆஃப்டர் 8 இருக்கும் ஒரு நாள் நான் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ்ல நிற்கும் பொழுது ஒரு வாலிப பிள்ளை என்ன பார்த்து சிரிச்சிரு. அப்ப நான் பிள்ளை நீங்கள் யாருன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னா, டீச்சர் நான் சித்ரா. அப்ப நான் கேட்டேன், ஜே இன்னும் இருக்குதா? ஆம், அவங்க 15 அவள் 15 வாலிப பிள்ளையா வந்து அந்த ஜே ஆண்டவர் தன்னுடைய மகிமை ஒருவருக்கும் கொடுத்தார். ஆனபடி என்னால் அவர் 118:17 வசனம் சொல்லுறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். He God wants you to live. உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஜீவித்து இருக்கட்டாம், இந்த நாளும் வேன் வைத்திருக்கிறேன், அவருடைய மகிமையை நாங்க சொல்ல வேண்டும் என்பதாக. ஆனபடியினால்தான் அவருக்கு நான் சாவாமல் பிழைத்திருந்து அவரை துதிக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் துதி வந்து இன்பமானது, ஆண்டவருக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏசாயா 43:2 சொல்லுறது, ஆண்டவர் சொல்லுறார், இந்த ஜனத்தை எனக்கு கண்டு ஏற்படுத்தினேன், இவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்களாம். அதுதான் ஆண்டவர்
நாங்கள் அவரை துதித்துக் கொண்டு அவருக்கு விருப்பம், நாங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று. இனி 147 சங்கீதம் 1 வசனம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறதாம். 135 சங்கீதம் 3, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சொல்லுகிறாரு. ஆனால் ஆண்டவருக்கு அது கர்த்தருக்கும் இட்ஸ் பிளேசிங் டு காட். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தான் கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். முதலாவதாக இந்த நாளிலே நான் இரு ஜீவனுள்ள தொகையில் இருக்கிறதே கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருக்கு ஆகவே அவர் துதிக்கு பாத்திராயிருக்கிறார். சோத்திரம்.

இன்னும் இன்னும் ஒரு பாட்டு, சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கத்தருக்கே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே. அடுத்தது அவர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, சல்வேஷன். சல்வேஷன் சொல்லும் பொழுது எங்களுக்கு இயேசுவை பிதா தன்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்கு அனுப்பி அவரும் தன்னை தாழ்த்தி எங்களுக்காக வந்து உதித்தார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா 2:10 14 வசனங்களிலே, லூக்கா 10:14 அங்கே மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து அங்கே தோன்றி சொல்லுகிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தரா கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்று சொல்லும் பொழுது அவர் எங்களை இரட்சிப்பதற்காக அவர் பிறந்தார். அந்த வேளையிலே அவர்கள் பாடுகிறார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பூமியிலே சமாதானமும் மனுஷ

ஆமென். பாருங்க, ஆண்டவர் வந்து உதித்ததே எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் வர வேண்டி இருந்தது. சோ ஹி எங்களுக்கு சல்வேஷன், ரட்சிப்பு தருவதற்காக. இன்னும் அவர் ஃபார் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் ட்ரபுள். நாங்கள் கஷ்டப்படுற நேரங்களே அந்த வேளையிலே தான். இங்கே சங்கீதம் 34:1-6 வசனங்களே தாவீது சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தாராம் சொல்லி. அங்கே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இந்த வேலை கஷ்டம் நீளங்களும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். எனக்கும்

நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஆபத்து வேளையில் நாங்க எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. நான் 11 வயசுல ஒரு கிணத்துக்குள்ள விழுந்தேன். அந்த அதிகமான தண்ணி அதில், ஆனால் அவன் என்ன, நான் 11 வயசுதான், பக்கத்துல நின்ற பிள்ளை நான் அதை என்ன கண்ட பொழுது நான் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டேனா. ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆள் ஒருவர் வந்து என்ன பாஞ்சு அதுக்குள்ள என்ன தூக்கி விட்ட. அந்த என்ன சே பண்ணினவருக்கு நீந்த தெரியாதாம், அவ்வளவு தண்ணி. ஆனால் பாருங்க, ஒரு ஏஞ்சலி அனுப்பி ஆண்டவர் என்னை இப்படி தப்பு வித்தாரு. இனி அடுத்து நாங்கள் பார்க்க, அவர் செய்த ஹீலிங், எத்தனை விதமான ஹீலிங் எங்களுக்கு செய்திருக்கிறார். என்னுடைய சரீரத்திலே ஒவ்வொரு முறையும் ஒரு ஹீலிங் வரும்பொழுது ஒரு பாட்டோட தான் வரும் எனக்கு. என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தாழும் புகழால் நான் குணமானேன், உயிருள்ள மட்டும் பாடிடுவேன். அப்படியே எத்தனையோ பேர் நீங்களும் தான் அனுபவிச்சிருப்பீங்க. எத்தனையோ முறை ஆண்டவர் எங்களுக்கு வியாதி வந்த நேரம் இல்ல எங்களை சுகப்படுத்துறாரு நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய ஒரு காரியம் வந்து எனக்கு எல்லாருக்கும் தான் உங்களுக்கும் தான் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். எனக்கு ஒரு அபிஷேகம் தந்த அந்த அபிஷேகம் தான் இன்றும் நான் அந்த அனாயிண்டிங்ல நடக்கத்தான் எனக்கு என்ன பலன் உண்டு. எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தும் என் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினாலே என்னை தாங்கி கொண்டு நடத்துகிறார். இது வந்து நடந்தது வந்து April 2nd 1972, மறக்க முடியாத ஒரு நாள், ஈஸ்டர் சண்டே. இன்னும் 1973 இருந்து கத்தர் எனக்கு பாடல் தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என் வான் பிராவே மினிஸ்ட்ரி பாடல்கள், மதுர கீதங்கள், இதெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி. இந்த யூடியூப் உண்டால் என்னவே தெரியாத இடத்திலே கத்தர் என்னுடைய பாடல்கள் எனக்கு தரார். ஒரு பாட்டும் நான் இருந்து எழுதினது இல்லை, நான் சிந்தித்ததும் இல்லைலாம் கத்தர் கொடுக்குற பாடல். கத்தருக்கு சோத்திர, நான் எப்படி நன்மை செய்யாம அவரை மறக்க முடியும். ஆனபடினா தான் அங்கே ஒரு பாடல், மறவாதே நீ மனமே

கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடி சூட்டினாரே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறாரே, தீங்கினாலே தம்முடைய கூடாரத்தில்

வாழுவாமல் காத்து வந்தாரே மறவாதே நீ மனமே என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரே என் மூடு உள்ளமே அவன் நாமம் சோத்தரே.

உள்ளவர் அவர் வாக்கு என்றும் மாறிடாதே. துதிக்கு பாத்திரர், இங்கே சங்கீதம் 18:3 தாவீது சொல்லுறான், துதிக்கு பாத்திரரான கர்த்த்தரை நோக்கி கூப்பிடு, கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தாவீது, அவனுடைய அது அவனுடைய சாட்சி. என்ன நடந்தது, அவன் வந்து எல்லா சத்துருக்களிலும் அவன் சவுலின் கைக்கும் நீங்களாக்கின வேளையில் தான் அவன் இந்த பாட்டை அவன் பாடுகிறான். தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை அங்கே பாடுகிறான். அதே கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகரும், நான் நம்பியிருக்கிற துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இன்னும் இதனால் எனக்கும் இந்த துதிக்கு பாத்திராகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது

அடுத்தது நான் பாடுகிறேன். உம் நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது. சங்கீதம் 8:1 சொல்லுகிறது. தாவீது தான் சொல்லுகிறான், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. எனக்கும் பாட்டிலே நான் பாடுகிறேன், உம் நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது. எனக்கும் அங்கே

பாருங்க, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம். எல்லாம் முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிக்கை பண்ணும். இன்னும் நான் பார்வன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் அழைக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், சொன்னது எல்லாம் செய்வார். இன்னும் 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை உள்ளவர்களாய் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். ஜோஷுவாவும் அங்கே 21:45 சொல்லுறான், God's word will not fail. அவன் சொல்றான், கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை தானே தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. அவன் சொல்கிறான், ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டது. அங்கே 1 ராஜாக்கள் 8:56 அங்கே 1 ராஜாக்கள் 8:56 அதிலும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், 86 தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. பாருங்க, ஆண்டவர் போல உண்மை உள்ளவராக இருக்கிற அங்கே ஒரு வார்த்தை தன்னும் அங்கே வீணா போகவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் 13:8 நாங்கள் பாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், காலங்கள் மாறிடும், அவர் மாறிடார், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் ஜீவன் என், அவர் ஆவி என்னை நிரப்பினதால் என்றென்றும் நான் துதித்திடுவேன். காலங்கள் மாறும், ஆனா கர்த்தர் அவருடைய ஆவி உங்களுக்குள் நிரப்பினபடியார், அவருடைய வாக்கு ஒரு நாளும் அவர் சொன்ன ஒரு நாளும் மாறாது. 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அடுத்து நாங்கள் வந்து அவருடைய உண்மை, அவர் இட்ஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், ஒரு நாளும் மாறாதது. மற்ற 2 பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 2:13 நான் ஏற்கனவே அங்கே சொல்லி போட்டேன். அடுத்தது நாங்கள் ஆவகூக்களை பார்க்கணும். ஆவகூக் அருமையா சொல்லுறார், 2:3 குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் ஒரு ப்ராமிஸ கொடுத்தார், அது செய்விப்பார், ஆனால் இட் மே டேக், ஒரு டிலே இருக்கும். ஏன்னா நாங்கள் அவருடைய ஜெபம்க்கு ஆன்சர் வந்து எஸ் நோ வெயிட் ஆனபடியான, ஆனால் அவர் தந்தால் அது நிறைவேறும். ஆகவே நாங்கள் எங்களுக்கு பொறுமை வேணும், நாங்கள் காத்திருக்க வேணும் அவரிடத்தில், அவர் எப்ப திருப்பி அதை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேணும். ஏசேக்கியேல் 12:25 சொல்லுகிறது, நான் கர்த்தர் நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, நான் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேற்றப்படும், நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றேன். அங்க 2 சரணத்திலே நான் பாடுகிறேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த

ஸ்ரீராமே, தேவனுடைய இயற்கையான குணம் வந்து பரிசுத்தம். காட் இஸ் ஹோலி. அங்கே வெளிப்படுத்தல் 4:8 அந்த அங்கே 4 ஜீவன்கள் அவர் சொல்லுகிறார்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் அவர்கள் அங்கே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பே ஓயாமல் அங்கே பரலோகத்திலே ஓயாமல் கர்த்தரை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அங்கே ஏசாய 3:3 உசியா ராஜா மரணமடைந்த நேரத்திலே தான் அங்கே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறார். அங்கே கேராபியன்கள் வந்து அங்கே 6:3 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சே

அங்கு கர்த்தர் பரிசுத்தர் ஆபகோ 1:13 சொல்லுகிறார். ஆபகோ சொல்லுகிறார், தீமைய பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனையே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று சொல்லுகிறார். இன்னும் ஏசாயா 41:13 ஏசாயா சொல்லுற ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய மீட்பர், அவர் வந்து இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆகிய மீட்பர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லுறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, ஒரு நாளும் அது பிசகாது. இன்னும் சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதியலுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் தாவீது பாடுகிறான். இன்னும் அடுத்தது காட்ஸ் பீப்புள், நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது ஒரு கமாண்ட். ஆண்டவரே சொல்லுகிறார், ஐ ஆம் ஹோலி தேவ, நீங்களும் ஹோலி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று வந்து பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலே, எங்களுடைய எல்லா நடக்கைகளையும் நாங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகம் 11:45, கர்த்தர் சொல்லுற, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக, இட்ஸ் அ கமாண்ட். இன்னும் லேவியர் 20:26, லேவியாகமம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இன்னும் கொலோசியர் 3:12, பவுலப்போஸ்தலன் கொலோசியர் சொல்ல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்று, நாங்கள் ஆண்டவர் எங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தராகத்தான் எங்களை அழைக்கிறார். இன்னும் எனக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. இன்னும் 1 John 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கினங்களை சுத்திகரிக்கிறது, அவர் தான் எங்களை சுத்திகரிக்கிறார். எபிரேயர் 13:12, சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எங்களுக்கு தினம் இவ்வளவு பாடுபட்டதே இரத்தம் சிந்தினது எங்களை மீட்டுக் கொள்வதற்காக. இன்னும் எனக்கும் ஒரு பாடல்,

கர்த்தரில்லாய என்னாயோ உம்மை போல் மாத்திடுமே. இன்னும் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தின் 5:6 இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியானவரை நிற்கிறாருன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராக அங்கே அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். 4 ஜீவன்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கிறார். இன்னும் 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் வந்து ஆண்டவர் வந்து எங்களை தன்னுடைய இரத்தம் அந்த இரத்தம் வந்து குற்றமில்லாதவர் குற்றமில்லாத ஆண்டவர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டு குற்றமாக்கப்பட்டார். அந்த இரத்தத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே அந்த பாட்டு அடிக்கப்பட்ட ஆட்டா மாசட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லித்தான் நான் இப்ப பார்த்தோம். அடுத்தது வந்து அந்த நான் பாடுகிறேன் 3 சரணத்திலே மகிமையும் கனமும் வல்லமையும் ஜெயமும் மகிமை

ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நான் இந்த பாட்டுகளை தான் நான் பாடுகிறேன். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். மகிமை மகனம் எல்லாம் இயேசுவுக்குத்தான் உரியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த பந்து உலகத்திலே அமரும் மூன்றாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாம் சரணத்திலே மாசற்ற ஆட்டுக்குடி இரத்தத்தினால்

ஏனென்றால் அவர் சொல்லுறார், அங்கே ரோமர் 8:37 நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 1 Corinthians 15:27 நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 1 John 5:4-5 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னும் எனக்கும் அங்கே ஒரு பாட்டிலே, உமை அறிவதை விட பெரிதானதொன்றில்லை, நீரே என் மன மகிழ்ச்சி, என் நீதி எனக்கு எல்லாமே, மூட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே ஸ்தோத்திரமே

இன்னும் எனக்கு ஒரு பாட்டு, எனக்கு நேரம் இல்ல பாட. ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறா, ஜெயமா என்னை நடத்திடுவார். எப்பொழுதும் எனக்கு ஜெயம், எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற ஜெய அவர் ஜெயஹோவா என்ன நாமம் உள்ளோர் எனக்குள் இருக்கிறபடியினாரே. இன்னும் மூன்றாம் சரணத்தான், மகிமையும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னேன், அங்கே ரெவலேஷன் 4:11 அந்த அந்த மூப்பர்கள், 24 மூப்பர்கள் அங்கே பாடுப்பா அவர் கத்தரை வணங்குகிறார்கள் என்று நான் சொன்னேன். எனக்கும் ஒரு பாட்டிலே அங்கே

இன்னும் சங்கீதம், சாரி நாட் சங்கீதம், 20 ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தின் 22 அதிகாரத்தின் 17 வசனம் சொல்லுகிறது, ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள். இங்கே ஆவி சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், அங்கே மனவாட்டி சொல்லப்படுது சபை. இந்த ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் மனவாட்டி சபையும் வந்து இந்த அழைப்ப ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற இந்த அழைப்பு, இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அங்கே ஜீவ தண்ணீர் கிடைக்கும் என்று நாங்கள் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு சூத்திரம். இன்னும் ஏற்கனவே நான் பாடிவிட்டேன், இயேசுவின் வருகை அது சீக்கிரம், ஆகவே நாங்கள் அதற்காக நாங்கள் ஆயத்தமாக நாங்கள் இருக்கோம். ஆகவே இந்த நாளிலே இந்த சாட்சி தான், அங்கே நான் வந்து என் மகனுக்கு வியாதி என்று சொன்ன பொழுது அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போனாச்சு என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். கவலை, கவலைக்கிடமான நிலைமை. ஆனால் ஆண்டவர் இந்த சோத்திர பாட்டு எனக்கு உள்ளத்திலே தந்ததினாலும் நாங்கள் எல்லா புவளையிலும் அவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டியவராக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அந்த ஸ்தோத்திரம் வந்து ஆண்டவர் ஒருவருக்குத்தான், அவர் ஒருவர் தான் இந்த மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார், துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆகவே துதிக்க வேணும், நாங்கள் எல்லா நிலவரங்களிலும் நாங்கள் அவரை துதிக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நான் ஏதோ உங்களுக்கு இந்த நான் அனுபவித்ததை கர்த்தருடைய வசனத்திலேருந்து உங்களோடு ஷேர் பண்ண கர்த்தர் அந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நான் இந்த தீம் சாங்கை நான் பாடி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஸ்தோத்திரம்.

நேரம் இந்த நாளிலும் இந்த செய்தியை யாராவது நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் இன்னும் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க இல்லாவிட்டால் அந்த வசனம் சொல்லுது 22 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் கண்ட தரிசனத்திலே கடைசி வசனமா அங்கே சொல்லப்படுகிறது. கடைசி 22 ஆவியும் மனவாட்டியும் உங்களை அழைக்கிறார்கள் என்று. இந்த நாளிலே மனவாட்டி சபையின் ஒரு அங்கத்தவளா நான் இருந்து கொண்டு நானும் உங்களுக்கு ஒரு அழைப்புதல் தருகிறேன். உங்க ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர், அவர் ஒருவர் தான், அது சீக்கிரத்திலே வரப்போற. ஆனபடியினாலே நீங்கள் இன்னும் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் இந்த நாளிலே நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்க. இதோ அவர் அழைக்கிறார், பருத்தப்பட்டு பரிசு மக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இழப்பாறுதல் இழப்பாறுதல் இல்லாமல் யார் இருந்தால் அவரிடம் வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இழப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்து இந்த செய்தியை கொடுக்க நீர் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் பேசி நீங்களே இந்த பாட்டுகளை பாடினீங்க. உங்களோட நாமம் ஒன்றே மாய்மைப்பட நான் என்ன நீர் அழைத்திருக்கிறீர் ஐயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அது போல நானும் உண்மை உள்ளவளா இருக்க என்னையும் தான் என்ன கேட்டுக்கொண்கள் இருப்ப ஒவ்வொருவரும் தான் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக நிற்க வேணும். கடைசி நாளிலே ஆண்டவரே நாங்கள் வெட்கமடையாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. திருடனை போல நீங்க வர போறீங்க, ஆகவே நாங்கள் ஆயத்தமா இருக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கம வானொலிக்கான நம்ம சோத்திருக்கிறேன். இந்த வானொலி இல்லாவிட்டா நான் என்ன செய்திருப்பேன் ஆண்டவரே? இந்த கதிரையில இருந்து கொண்டு நான் என்ன செய்திருப்பேன்? இப்பொழுது ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எனக்கு தந்த அழைப்புக்காக நன்றியோடு நான் சோத்திருக்கிறேன். இந்த வானொலி ஆசீர்வதியும் இதை நடத்துற உங்களோட அடியானையும் மனைவியையும் ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகம் கொடுத்து உங்களோட ஞானத்தை கொடுத்து நடத்துங்க. இந்த செய்தியில சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கூட அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை நீர் கொடுத்து இந்த நாளிலும் இந்த செய்தி சோத்திரத்தோடு உங்களுடைய எல்லா தேவையிலையும் ஆண்டவருக்கு அறிவிக்க வேணும் என்று சொல்லப்பட்டதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திரித்து எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தை இன்னொரு விதம் முத்தம் செய்து நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: ஆமென்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வான்புறா நேரத்திலே அருமையான பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வத்த உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தர் நாம் அமைமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையில் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக செல்லுகின்ற பொழுதும், கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்களையும் கத்தாமே இந்த சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா? கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா?
0: தலைப்பு வந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் துதிக்கு பாத்திரர்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. துதிக்கு பாத்திரர்
0: கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே துதிக்கு பாத்திரர்.
1: ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நாங்கள் அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
0: தேங்க் யூ பிரதர். காட் பிளெஸ் யூ. பை.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார். கேட்டுக்கொண்ட ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கெட்ட ஒவ்வொருவரும் விடுதலை வெற்றிக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அம்மாவையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல தேவ ஊழியரை வரவேற்போம். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்தில் வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் தேவ ஊழியர்
2: சுசேஷ் ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ் வரவேற்போம்.
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா.
3: ப்ரைஸ் லார்ட் ஐயா. ப்ரைஸ் லார்ட்.
1: ஆமீன். நின்றுக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாரா? வேளையில் என்ன தலைப்பிடம் வந்திருக்கிறீர்கள்?
3: இன்றைய நாளும் ஐயா, நான் கடந்த கிழமையில கொடுத்த அந்த தலைப்பினுடைய நான்காவது நான்காவது பகுதிக்கு இந்த நாட்கள், அதாவது கத்தருடைய நம்பிக்கையை குறித்து, தேவனை சார்ந்து நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, விசுவாசிகளின் நம்பிக்கை இப்படியாக ஒவ்வொரு பகுதியில் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைய நாட்களிலே விசுவாசிகளின் நம்பிக்கையின் உள்ளடக்கம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக வாங்கிக்கின்றன.
1: விசுவாசிகளின் நம்பிக்கையின்
3: உள்ளடக்கம்.
1: உள்ளடக்கம்.
3: ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. தொடருங்க. God bless. ஆமென்.
3: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த வழியில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் உடைய சமூகத்திலே வரவும், உடைய நாமத்தை உயர்த்தவும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவரீர் அடியனுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் அடியனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தாவே மகிமைப்படுத்தாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி விசுவாசிகளின் நம்பிக்கையின் உள்ளடக்கம் என்று சொல்லி இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் இறுதியான நம்பிக்கையையும் விசுவாசமும் மற்றும் இந்த நாட்களில் மனிதர் மேல் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லது உலக சமயங்கள் மேலும் இந்த நாட்களிலே பணத்தின் மேலும் இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதையும் குறித்து இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பேசும்படியாக வாங்கிக்கின்றோம். ஏனென்றால் சங்கீதம் 33 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்வோம், என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள். சங்கீத புஸ்தகத்துக்களை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 33 அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 அதிகாரத்திலே 16-17 வாசிக்கிறவர்களே, மீண்டும் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியான் தன் பலத்தினாலே மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரைகள் விருதாவா, அதன் தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் அந்த விசுவாசிகளுடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அறிமா அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசியுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடாது, பணத்தின் மேல் இந்த நாட்களில் அவர்களுக்கு நாட்டம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் அங்கே வேதம் நமக்கு லூக்காவின் புஸ்தகம் சுவிசேஷம் 12:13 வாசிக்கிற வேளையிலே 12:13 வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6:17 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்று சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே நாங்கள் நம்முடைய விசுவாசம் தேவன் பேரிலும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் அவருடைய வார்த்தையின் பேரிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை வலியுறுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த விசுவாசம் இந்த நாட்களில் அடங்கி இருப்பவைகள், முதலாவதாக நாம் நமது இன்றைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பங்களிலே இருந்து தேவன் அளிக்கும் விடுதலையிலும் அங்கே தேவ கிருபையிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு என்பதை அங்கே இந்த நாட்களிலே காட்டிக்கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இந்த சங்கீதம் 33 இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே 18:19 வசனம் சொல்லுகிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். முதலாவதாக இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே வர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்கு இருக்குமா இருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு அனுகூலமாகவும் அங்கே இந்த நாட்களில் ஒரு துணையுமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஞானத்தை உருவாக்குகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் அந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதினால் அவருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலேயே கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதுதான் நாங்கள் பார்க்கவும். இப்ப நான் யோவுடைய அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை காண்பிக்கும்படியா வாங்கிக்கின்றேன். பாருங்கள், யோவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவு தேவனுக்கு பயந்த மனுஷன். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவேன், யோவுனுடைய நாட்களிலே வேத வார்த்தைகள் இல்லை, புத்தக சுருள்கள் இல்லை, தீர்க்க தரிசிகள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ அல்லது நல்ல புத்தியை தெளிவிக்கிறதற்கோ அல்லது நல்ல புத்தியான காரியத்தை சொல்லுவதற்கோ எந்த மனுஷனும் அங்கே இல்லை என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். ரொம்ப கவனமா அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏனென்றால் யோபு கிட்டத்தட்ட ஆதிகாமில் ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்புக்கு வாழ்ந்தார் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியின் படி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் யோபு அங்கே தேவனுடைய சத்தத்தை கூட அந்த நாட்களை எப்படியாக கேட்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த நெருக்கங்கள் துன்பங்கள் சூழ்நிலைகள் வந்து இந்த நாட்களில் அவர் எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களில் அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் அப்படியாக அந்த நாட்களை போய் அந்த மரத்தின் அடியில் போய் ஓட்டு துண்டாலே சுரண்டி கொண்டிருந்த வேளையிலே தான் யோவ ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுக்கிற வேளையிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம் அதே வேளையிலே ஆண்டவர் யோவ மூலம் வைத்திருந்த காரியம் நம்பிக்கை என்னவென்று சொல்லி சொன்னால் ஆண்டவருக்கும் அங்கே இந்த உலகத்தின் அதிபதிக்கும் என்ன இருந்தது சொல்லி சொன்னால் ஒரு பயங்கரமான போட்டி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல பகடக்காயாக யார் நிற்கிறது? யோவு. ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு தெரியும் யோவு இந்த நாட்கள்ல என்னை காணவில்லை. பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது கண்டு விசுவாசிக்கிறவரோட காணா விசுவாசிக்கிறவன் மேன்மேனு சொல்லி. அப்படியானால் யோவா ஆண்டவரை காணவில்லை ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவருடைய தீர்மானம் அப்படின்னு சொன்னால் யோவு இந்த நாட்கள்ல என்னுடைய தலை குனிந்து போகிற அளவுக்கு இந்த நாட்கள்ல செயல்பட மாட்டான்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல யோவு மேலே ஒரு நம்பிக்கையான காரியத்துக்கு இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசி மேலேயும் ஆண்டவர் நம்பிக்கை வச்சுக்கிறார். ஐயா, என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார், உங்கள் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார். இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இந்த நாட்களில் நம்பிக்கை வச்சுக்கிறார். ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் இவன் எனக்காக இந்த நாட்கள் என்னுடைய ராட்சியத்துக்காக அவன் காரியத்தை செய்து முடிப்பான். ஏனென்றால் இவனுக்காகத்தான் நான் இரத்தத்தை சிந்தினேன். இந்த பூமியிலே ஒவ்வொரு ஆத்துமாக்கள் அது பிறந்திருக்கலாம், பிறக்காமல் இருக்கலாம், பிறக்க போற ஆத்துமாக்களா இருக்கலாம். அருமை எனக்கத்தோடு பிள்ளைகளை, அவர்கள் ஒவ்வொருக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார், இந்த நாட்களிலே 3 நாள் உயிர் தெழுந்தார், இந்த பூமியிலே வாழ்ந்தார், மறுபடியுமா இந்த நாள் காட்சி அளித்தார், மறுபடியுமா வரப்போறார் என்பதைத்தான் நீங்க சொல்லுவோம். இது உலக தோற்றத்திற்கு முன்பாக நடந்த காரியமாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை இந்த நாட்களை தேவன் கண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களை அழைத்திருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். இன்றைய பாருங்க, ஏதோ நீங்க நினைக்கலாம், இந்த போன வருஷம் தானே நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், அதனால இந்த நாட்களை போன வருஷம் தானே ஆண்டவர் என்ன கண்டார்னு நீங்க பெரும் பாராட்டி கொண்டிருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகள், அது அப்படி அல்ல, தவறான காரியம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது இந்த உலக தோற்றத்துக்கு. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அப்படியானால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிட்டத்தட்ட எவ்வளவு காலங்கள்னு நமக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனாய இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே முடித்து விட்டார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியத்தின் பார்க்கிற வழியிலே அது ஒரு ஷடோவாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடன் முடிந்ததை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களை ஒரு நிழலாட்டமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இன்ன இடத்திலே இத்தனாம் தேதி நான் பிறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நிர்ணயித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய தாயினுடைய இன்ன இப்படியான பேர் வழி உள்ள தாயினுடைய கற்பத்திலே இவன் பிறப்பான், இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு, அதுவும் இந்த இடத்துல இந்த நாட்களே பிறப்பான், இவருடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் நடக்கும், இவனுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்திலே இந்த தேசத்திலே வந்திருப்பான், இந்த தேசத்துல இருப்பான், இந்த நாட்களை இப்படியான காரியத்தை செய்வான் சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய, அதாவது நம்முடைய வரலாற்றை ஒரு பெரிய புத்தகத்தில் எழுதி இந்த நாட்கள் எப்படி என்ன செய்துட்டார், வச்சுட்டார். அப்படியே அருமையான கத்து வச்சுட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியத்தை அடி தடி பார்த்து கொண்டு போவார். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இதுதான் ஆண்டவுடைய காரியம். அப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இங்கே யோவனுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே, யோ எனக்காக எல்லாவற்றையும் செய்வான், மறுதளிக்க மாட்டான் ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ள இருந்த நிமித்தம் தான் யோவை அவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், யோவுக்கு நண்பர்கள் இருந்தார்கள், யோவுடைய நண்பர்களை குறித்தாலே சொல்லப்படவில்லை. யோவு என்ற புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே யோவு தான் அந்த இடத்துல பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா அந்த இடத்துல நிக்கிறதை பார்க்க. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறைகள், அவனுடைய அதாவது அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் மட்டுமல்ல, வாழ்ந்த முறைகள் அதே வேளையிலே பாருங்கள், அருமையான கத்தோட பிள்ளைகளை, வாழ்ந்த முறை மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையை எப்படியாக சீராக நடத்தினான், பிள்ளைகளை எப்படியாக சீராக நடத்தினான் என்பதைத்தான் அந்த வேத அந்த புஸ்தகம் சித்தரிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யோவனுடைய யோவு பிள்ளைகளை வளர்த்த மாதிரி இன்றைக்கு நாங்கள் வளர்க்குறோமா, முதல்ல அதை பாருங்க. யோவு சொல்லுற என் பிள்ளைகள் போயிட்டு அங்கனைக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ள போயிருந்தார், திருவிழாவுக்கும் அங்கே காரியத்துக்கு போயிருந்தால் என்ன நடக்கும், ஏதாவது காரியத்தை பாட்ட இச்சப்பட்டிருப்பாங்க, அதை பாட்டு இந்த நாட்களை பாருங்க இப்படியான காரியங்கள் செய்திருப்பாருன்னு சொன்னோன்னா உடனே வீட்டை வந்தவன் என்ன செய்யறான்னு சொன்னா, முதலாவது வேலை நீங்க ஒன்றும் இங்கே வேண்டாம், கால்கையை கழுவி சுத்தி அடிச்சுட்டு வாங்க யோகம் பண்ணு உங்களுக்கான ஹரிமன் கதை தான் யோவுடைய காரியம், ஒரு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஒரு அருமையான ஒரு தகப்பன் யூ, பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியான ஒரு வளர்ப்புக்குள்ள இந்த நாட்களை பிள்ளைகளை அப்படியா பக்குவம் வளர்த்த. ஆனா பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களில் அங்கு கண்காணித்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு அங்கே இந்த நாட்களில் யூவை குறித்து நல்லொரு ஒரு திடமான நம்பிக்கை உண்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோவனுடைய எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆனால் தேவனுடைய காரியத்தையோ தேவனுடைய திட்டத்திற்கோ அந்த நாட்களிலே விரோதமாய் யோவு அந்த இடத்திலே பாவம் செய்யவும் இல்லை, அந்த திட்டத்துக்கு விரோதமாய் யோவு செயல்படவும் இல்லை என்பதை தான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அதான் அந்த வேதத்தில் அடிப்படையான சத்தியம், அடிப்படையான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப அதன் நிமித்தம் தான் செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே எந்த காரியத்தை குறித்தும் அங்கே யோவு கேட்கவில்லை, அமைதியாக இருந்து காரியத்தை சொல்றாங்க. ஆனா யோவு எல்லாவற்றையும் இழந்திருந்த வேளையிலும் நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படி செய் இப்படி செய், கடைசியாக மனைவியா சொல்றா, எல்லாவற்றையும் விட்டு போ, போ என்ன காரியத்தை செய் துளியன்ற மாதிரி இந்த நாட்களை பேசுறாங்க, இது கோபத்துல சொல்லுற காரியம். ஆனால் இந்த நாட்கள்ல யோவு அதற்கு கூட மறுமொழி சொல்லுற, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி நீ பேசுகிறாய், ஏனென்றால் ஆண்டவடத்திலேருந்து நல்ல காரியங்களை பெற்றினாங்க. இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கு ஐயா, சில இடங்கள்ல இருந்து நாங்க நல்ல காரியங்களை போடுவோம், நல்ல பிரதர் நல்லா செய்றீங்க, பிரதர் சிஸ்டர் நல்லா செய்றீங்க, சிஸ்டர் தம்பி நல்லா செய்றீங்க, தங்கச்சி நல்லா, எல்லாவற்றையும் நல்ல வடிவம் அந்த நாட்கள்ல இதுண்டு, அவங்க எல்லாம் அந்த நாட்கள்ல இருக்கிற வழியில பாருங்கள், இந்த நாட்கள்ல சில வேளைகளில் அந்த நன்றியை நாங்கள் மறந்து போறோம், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்த நன்றி அந்த நாட்கள்ல மறந்து போறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, சபையில் இருக்கிற சில ஊழியர்கள் செய்யற நம்பிக்கை அது காரியங்களை சில வேளைகள் நாங்கள் மறந்து போறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, ஆனாலும் அதே வார்த்தையை தான் யோபு சொல்லுகிறார், அவரிடத்திலே இருந்து நன்மையான காரியங்களை பெற்ற நாங்கள். அருமையான கத்து, அருமையான ஒரு வார்த்தை அப்படி என்று சொல்லி சொன்னால், அவ்வா அந்த வா நன்மையான காரியங்களை பெற்ற வேளையிலே, இன்றைக்கு ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே, ஏன் இந்த தீமையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறோம்? எனக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களை வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்களை கலைஞ்சங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு நல்ல வாகனத்தை, நல்ல காரியங்கள், நல்ல வீடு, இந்த நாட்களே பொஞ்சாதி பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், சந்ததி சந்தானம் எல்லாவற்றையும் தந்து ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு அதாவது இந்த நாட்களில் உங்களுக்கு பிஸி, பிற பிள்ளையோட நிற்கணும், பிற பிள்ளைகளோட பிள்ளைகளோட நிற்கணும், இப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்குது. நாட்கள் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வாருங்க, சந்தோஷம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் பாருங்க அருமான கத்துடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே ஒரு சடுதியாக ஒரு காரியம் வருகிற வேளையிலே உடனே பார்த்து உடனே சொல்லுவேன், கத்தர் ஆண்டவர் எல்லா காரியத்தில் நம்முடைய காரியத்தில் கை வச்சுட்டார், ஆண்டவர் இந்த நாட்களை அப்படி செய்துட்டார், பிடிச்சார். சரிமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் கை வைக்கிறது இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. ஜோபு இந்த நாட்களை பாருங்க எல்லாவற்றையும் வளர்ந்து இருந்தார், ஆண்டவர் பிள்ளையை தந்தார், ஐயா பிள்ளை எடுத்துட்டார் ஆண்டவர் அப்படின்னு ஜோபு சொன்னதா அந்த நாட்களில்? அல்லது ஜோபு ஆண்டவர் இந்த நாட்களில் குதிரைகளை தந்தார், ஊட்டங்களை தந்தார்? இல்லை, கத்தரே தந்தார், கத்தரே எடுத்தார் என்ற ஒரு தீர்மானத்திலே இந்த நாட்களில் யோபு இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் அங்கே ஒரு குறையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவரிடத்திலே இருந்து நன்மைகளை பெற்று நாங்கள் இந்த நாட்களில் தீமை வருகிற வழியில் அதையும் ஏற்றுக்கொள்ளவும். இப்போ 1,00,000 ரூபாய் வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த 1,00,000 ரூபாய்க்கு ஏற்ற காரியம் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் நடக்குமா இருந்தால் அதையும் கூட ஏற்றுக்கிறது தான் அந்த காரியம், அந்த காசை இந்த நாட்களில் அந்த 1,00,000 ரூபாயை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நன்மை எவ்வளவுக்கு வித்தின வீதம், 60% நன்மை வந்ததுன்னு சொல்லி சொன்னால், 70% தீமை வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பவுலடியோடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தார். அது மட்டுமல்ல, நிறுவங்களை வேண்டிக் கொண்டு போய் இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொல்லிச்சா, அனுமதிகளை பெற்றுக் கொண்டு போய் அங்கே அவர்களை இந்த நாட்களில் அப்படியாக இந்த நாட்களை கொன்று குவிச்சு காரியங்களை செய்தார். ஆனால் தமஸ்குக்கு போகிற வேளையிலே ஆண்டவர் அவரை வானத்திலேருந்து பேசுகிறார். ஐயா வானத்திலேருந்து பேசுகிற வேளையிலே எல்லாரும் நிற்கிறாங்களே, எல்லா குதிரை வீரர்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க, அவரோட சேர்ந்து போகிறாங்க. எங்கே போயினும் ஆகல, கிறிஸ்தவர்களை கொல்லும்படியா. ஆனால் இவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்குது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, திரும்பி பார்க்குறாரு, யாரப்பா என்னோட பேசுகிறான்னு சொல்லி அவர் கேட்குறா, நீ யார் பேசுகிறான்? அவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு ஐயா, இயேசு தான் நான் பேசுகிறேன் சொல்லுகிற வேளையிலே, இயேசுவான்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை பார்க்குற வேளையிலே பாருங்கள், அப்படியே அவர் திரும்பி பார்க்குற வேளையில் அவருடைய கண்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அப்படியே ஒரு செதில் மாறி வந்து இந்த நாட்களை அவருடைய பிரசன்னத்தினால் இந்த நாட்களை அந்த கண் தெரியாதபடி இந்த நாட்களை வருகிறதை பார்க்குறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இதுதான் கத்தருடைய டச்சிங் தொடுதல். உடனே அப்படியே இந்த நாட்களை நிலத்தில் விழுந்துட்டார். குதிரை கொஞ்சமாக ஓட முடியாது. வேதம் சொல்லுறது கைலாகு கொடுத்து இந்த நாட்களை அவரை தூக்கி கொண்டு போறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்திலே அவர் கேட்ட கேள்வி, அதாவது நாட்களை பாருங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறார். அதைத்தான் முக்கியமான காரியம். அப்போ என்ன காரணம் சொன்னால், ஒரு ஒப்புரவாகுதல், ஒரு பிரியம் இந்த நாட்களில் வருகிறது இதனுடைய காரியத்துக்காக. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் அவர் கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறார், எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறார், துடிக்க துடிக்க ஒட்டி இருக்கலாம் இந்த காரியம். ஆனால் அவருக்கு நடந்த கொடுமை இந்த நாட்களில் மிகவும் பயங்கரமான கொடுமையான கத்துடைய பிள்ளைகளே, கப்பல் சேதம் வந்தது பாருங்கள், அதாவது நாட்கள் கல்லறிகள் வந்தது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், கல்லறிகள்னு சொன்னால் சும்மா அந்த நாட்களில் ஒரு கல்லால் எரிஞ்சு போட்டு இந்த நாட்களில் போக மாட்டாங்க. அந்த நாட்கள் வரவங்க சாகு மட்டும் வருவாங்க ஐயா, பெரிய கல்லால். தேவானுடைய காரியத்தை எடுத்து பாருங்க, அப்படியே முழங்கால சேவான் நிற்கிறார், கல்லால் எறிகிறாங்க, மண்டை தலகிலே கை கால் மூட்டுக்கிட்டு எல்லாம் காது இதெல்லாம் கல்லால் அடி நடக்குது. அப்படியே ரத்தம் எந்த இடத்துல அந்த ரத்தம் வரப்போறோம்னு தெரியாதுல, அப்படியான சூழ்நிலை இந்த நாட்கள் இருந்தது. கடைசியாக இவ்வளவற்றையும் தாங்கினவர் பாருங்க, இவ்வளவோ கிறிஸ்தவர்களை அளித்தார், ஆனால் அநேக காரியங்களை தாங்கினார். ஆனால் முடிவில் இந்த நாட்களில் பாருங்கள், அவருக்கு நிகர் நான் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை, பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பேதுரு இந்த நாட்களை தலைவிழா சிலுவையில் அறையும்படியாக கேட்கிறார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இவருக்கு சிறைச்சேதம் செய்யப்படுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்போ பாருங்கள், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற காரியத்தை பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் எப்படியாக தன்னுடைய மனைவியாருக்கு விளங்கப்படுத்தினார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும். சில பிள்ளைகள் நமக்கு விளங்காதையா, நம்மோடு கூட இருக்கிற விளங்க என்னையா, இன்னும் இவ்வளவு பாடுகிறது ஐயா, இவ்வளவு ஓத்திரம் பிரதர், நீங்கள் என்னென்னு தாய் கொண்டிருக்கிறீங்க, இதுக்கு தான் சொன்னா நான் உங்களை மதம் மாற வேணாம் சொல்லி சொன்னான்னு சொல்லுவாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, மதம் மாறுறதுல உனக்கு பிரச்சனை வராது. நீ மதம் மாறுறியோ மாற இல்லையோ பிரச்சனை, வார பிரச்சனை வந்தேதான் தீரும். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீ ரொம்ப கவனமாக கேள், இந்த வார்த்தையை கூட நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், நீ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பாயா இருந்தால், அதாவது உன்னுடைய காரியம் தலை போகிற காரியம் தலைப்பாவோட போகுமே ஒழிய இந்த நாட்களிலே அங்கே காரியம் பெருசாக வராது. அருமையான கத்தோட என்னுடைய வாழ்க்கையில் நான் காரியத்தை அனுபவிச்சிருக்கிறேன், விபத்துகள் எவ்வளவோ விபத்துகள் எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் நாட்களே எல்லாம் தலப்பாவுடைய போகிறதொழிய, ஆனால் எந்த விதமான காயங்களோ எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடி அவர் ஒருவர் காப்பாற்றுகிறார். இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில இருக்கிற நாட்களிலே நமக்கு செய்கிற பிரதி உபகாரம் சொல்லி நாட்கள் சொல்லப்படும். சங்கீதம் 97 எடுத்து வாங்கி பாருங்கள். உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நான் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவேன், நான் என் தேவனை நோக்கி நீர நடக்கலாம், என் கோட்டை நான் நம்பி இருக்கிறோன்னு சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு வைப்பார் என்று சொல்லப்படும். அருமையான கத்துடைய வேடனுடைய கண்ணி எந்த நேரத்திலும் வேடனாகிய அந்த பிசாசானவன் கண்ணி வச்சு நம்ம அம்பு எய்து கொண்டே இருப்பான். நீ வானத்துல போறான் நடந்து போய்க்க கூட இந்த நாட்களை பாக்குற விளைச்சல விலையில ஒரு ஓடு கலண்டு வந்து மண்ணில விழுந்து நாட்களை சாகக்கூடிய வருமான கத்துடைய விலைகள் எதிர்பார்க்காத காரியம். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு என்ன காரியம் இன்றைக்கு பாருங்க, நம்முடைய தேசத்திலோட காரியங்கள், அதாவது இந்த பெடஸ்டைன், அதாவது நடைபாதையில நடந்து கொண்டிருந்த வீதியோடு நடந்து கொண்டிருந்த ரெண்டு பெண்கள், அதாவது ஒரு தாயும் மகள், திடீரென்று பார்க்கல ஒரு வாகனம் வந்து அப்படி அடிச்ச இடத்திலே அவர் என்ன செய்யறாரு, மறித்து விட்டார்கள். அருமையான கத்திரிகள் கொடூரமான காரியம், தாய் மறித்து விட்டார்கள். அப்ப பாருங்க என்ன காரணம் சொல்லி சொன்னால், திடீரென்று நடக்கிற காரியம் அது பிசாசுடைய தந்திரங்கள். அவன் வேதம் சொல்லுகிறது அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் இந்த நாட்களே வருகிறான் ஒழிய, அவன் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்த இந்த நாட்கள் இதுவரை சரித்திரத்திலே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஜீவனை கொடுத்தவர் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு வேதத்திலே அநேக, அதாவது இந்த நாட்களை பார்க்கல ஆதாரங்கள் இந்த நாட்களில் இருக்கு. லாசர் இருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல கத்துடைய பிள்ளைகளே, இன்னும் அநேகருக்கு இந்த நாட்களை தேவன் ஜீவனை கொடுத்து இந்த நாட்களை பாருங்க, அவர்களை வாழ வைத்திருக்கிறார். அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அநேகமாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அழகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் விசுவாசியுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் முதலாவதாக இந்த நாட்கள் அறிந்திருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது இந்த விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் ஒரு யோவை போல் இந்த நாட்களிலே நாங்கள் மாற வேண்டும். அருமான கத்துடைய பிள்ளைகளே, என்னதான் உபத்திரவம் வந்தாலும் கத்தரே தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்களிலே நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள், இவ்வுலகத்திலே நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் யாவும் ஒரு நாள் இந்த நாட்களே முடிந்து போகும் என்று, இந்த உலகம் எல்லா பொல்லாப்பையும் ஆளப்படுகிறது நின்று போகும் என்று, இந்த நாட்களே நம்முடைய சரீர மீட்பும் உயிர்த்தெழுதலும் நடந்தரும் காலம் வரும் என்பதையும் நாம் இந்த நாட்களே நம்புகிறோம் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்துடைய மீட்புகள் இந்த நாட்களே அங்கே நடந்தேறும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவனம் 8 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 8 நாங்கள் திருப்பிக் கொள்வோமா இருந்தால் 8 18 வசனத்திலே இது வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு அங்கே ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் அதெல்லவனில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் என்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவர்னாலேயே மாயைக்கு அங்கே கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் இந்த நாட்களை தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனானவைகளை பெற்று நம்மோடு கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது அங்கே ஒரு நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டும், நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், காணப்படுகிறவரையை நம்புறது எங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறார்கள். நாம் காணாததை நம்பினோமாகில், அருமையான அன்பு பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கேளுங்கள், அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப காணாத ஒரு காரியத்தை நீங்க நம்ப வேணுமா இருந்தால் சி, அதாவது வெயிட் அண்ட் சி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எப்படி என்றால் பொறுமையோடு அந்த காரியத்தை நாங்கள் இந்த நாட்களிலே காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு காணவில்லை ஐயா, காற்றை காணவில்லை, மழை, அதாவது இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது காற்றையும் மழையும் இந்த நாட்களை காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்களோ இந்த நாட்களில் நிரப்பப்படும். அது எப்படி? என்னையா மழை வந்தா தானே இன்றைக்கு வாய்க்கால் நிரம்பும், காத்து வீசினா தானே இந்த நாட்கள் என்ன செய்யும், அந்த மழை அப்படியே அந்த என்ன செய்யும் அந்த வாய்க்கால்களுக்குள்ள தண்ணியை கொண்டு வரும் கத்துடைய உள்ளே. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுற அந்த நாட்கள் என்ன, மழையும் வராதையா காத்தும் வரா, ஆனா உண்டு வாய்க்கால் நிரம்பும். இதான் அந்த பாருங்க, அப்ப பாருங்கள் எப்படி ஒன்று சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில என்னதான் சூழ்நிலை வந்தாலும் இந்த நாட்கள் உன்னுடைய அப்பமும் உன்னுடைய தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ என்னதான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பான், ஆனால் நீ இந்த நாட்கள் என்ன செய்வான்னு சொன்னால் திருப்தியா உண்டு குடித்து இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறது. ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் என்ன செய்வார்களாம், சந்தோஷமா இருப்பார்களாம், திருப்தி அடைந்து இந்த நாட்களை இருப்பார்களாம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, சாரிபாத் விதவ வீட்டுக்கு அனுப்புற எல்லாரும் பஞ்சம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பஞ்சம் வர பாருங்கள் அங்கே இந்த நாட்களே, அங்க பாருங்கள் அந்த கேரு ஆற்றங்கரையில் இருந்த நாட்களே, அவர் இந்த நாட்களே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். அந்த ஆற்றங்கரைக்கு போகும்படியா சொன்னார் ஆண்டவர். ஆனால் ஆற்றங்கரைக்கு போகும் மட்டும் அங்க பாருங்கள் காகத்தின் ஊடாக அங்க அவருக்கு உணவளிக்கப்பட்டது. காகம் அது பாருங்கள் அந்த காரியம் முடிஞ்ச பிறகு தண்ணி வத்துது, தண்ணி வத்தின உடனே இந்த நாட்களை என்ன நடக்கிற ஆற்றில உடனே பாக்குற ரைட் அடுத்த செக்ஷன் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போ, எங்கன்னு சொன்னா சாரி பாத்து போ. இப்போ நடந்து போனோடனே இந்த நாட்களை பாருங்க, அவர் போனோடனே ஏதோ வச்சுட்டு போன மாதிரி சொல்றாரு, போயிட்டு வா போய் ரெண்டு ஒரு ரொட்டியும் தண்ணியும் கொண்டு வாண்டு சொல்றாரு, அடையும் தண்ணியும் கொண்டு வாண்டு. அவன் நிற்கிறா பிறகு ஒரு நிற்கிறாள், ஆண்டவரே இந்த கிடக்கிற கொஞ்சம் இந்த ஒரு படி மாவுல நானும் கொஞ்சம் என்ன செய்யறது, மாவு என்னதுக்கு மாவு விட்டுட்டு போவான் சாகிக்கும் சின்னொரு அற்ப ஆசை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே இந்த நாட்களை சின்னொரு அடையை செய்து நானும் பிள்ளையும் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயும் கிடக்குத்தானே, அப்படியே இந்த நாட்களை நாங்கள் செத்துப்போம். சாகுற உனக்கு என்னது கையா சாப்பாடு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆனால் இங்கே எலியாதிக்க சொல்கிறார் இந்த நாட்களை அதை விட்டுட்டு நீ முதலாவது என்ன கொண்டு ஆடையுன்னு சொன்னா இவர் சொல்றா இப்படியான காரியம் சொல்லி சரி இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த அடையை செய்து கொண்டு வந்து அங்கே இந்த நாட்களை தண்ணீரையும் கொடுக்கிறார். கொடுத்தவருடைய பலன் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவா திட்டவட்டமா தெளிவா சொல்வதையா எப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவளுடைய வீட்டில் எண்ணெயும் குறைய இல்லையா மாவும் குறைய இல்லையா, அவள் கடைக்கு போனதே இல்லையா, அதான் அதனுடைய அர்த்தம். அருமையான கருத்து இதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்ப பாருங்கள் இதைத்தான் நான் சொல்லுகிறேன், பஞ்ச காலத்திலே இந்த நாட்களை தேவன் உன்னை போஷிப்பார். அதை குறித்தான் வேதம் தமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை இந்த நாட்களே பஞ்ச காலத்தில் இந்த நாட்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறான் சங்கீதம் 33 இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே நாங்கள் எதை குறித்து இந்த நாட்களை கவலைப்பட வேண்டும். பேதுருவை அழைக்கிறார் ஆண்டவர், வாப்பா பேதுரு நீ என்ன செய்யற, பேதுரு மீன் பிடிக்கிற, பேசுறது மீன் பிடிச்சா அன்றைக்கு பிசினஸ் செய்தாலும் மிஞ்சி போனா ஒரு 10 ரூபா உழைச்சாருல ஒரு நாளைக்கு மீனை வித்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த நாட்கள் இங்க வாப்பா நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குற, ஆனா பேசுற இந்த நாட்கள் சரியா ஓகேன்னு வருது. ஆனா ஆண்டவர் அங்கு சிலுவையில் அறையப்பட்டு மறிச்சிட்டாருன்னு சொன்னோன்னு பேசு பார்த்து விஷயம் போல சாப்பாட்டுக்கே வழி இல்லை சரியோ. ஆனா உடனே என்ன செய்யறாரு பேசுறது மறுபடியுமே வலையை தூக்கி கொண்டு போறார். ஆண்டவர் இந்த நாட்கள் கூப்பிட்டு வாப்பா ஏற்கனவே நான் உன்னை சொன்னா வலியை போட்டுட்டு என்ன பின்பற்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாட்களை நீ வா நானே இல்லை உன்னை போஷிக்கிறேன்னு. அதுக்கு பின்பாக பேதுருந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஆண்டோட ஊழியத்தை செய்கிற வழியிலே பேதுருவுக்கு எந்த விதமான குறையுமே இருந்ததில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பேதுரு மட்டுமல்ல ஆண்டுடைய சீசர்களுக்கு எந்த விதமான குறையுமே இந்த நாட்களை இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, நீங்க புதிய ஏற்பாடு எடுத்து பாருங்கள், அந்த ஜனங்கள் கூட இந்த நாட்களை பாருங்கள் இங்கே வேதத்தில் சொல்லப்படுவது புதிய ஏற்பாடு எப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த தர்ம காரியத்துக்காக அவர்கள் பணங்களை சேர்த்து இவர்களுக்கு கொடுத்தார்களாம். அவர்கள் சொல்ல இல்லை, அவளுக்கு அந்த காரியத்தை குறித்து அவர் வெளிப்படவும் இல்லை, அவர் வெளிப்படுத்தவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இந்த நாட்களே இவர்களுடைய பண தேவைகளுக்கும் இவர்களுடைய எல்லா பயண தேவைகளுக்கும் ஜனங்களே தாங்கள் தங்களாலே முயன்ற அளவுக்கு இந்த நாட்களே சேர்த்து இந்த நாட்களே அவளுக்கு கொடுத்ததுக்கு குறித்து இந்த நாட்களே பவுலுடைய அவர்களுக்கு நிறுவங்கள் இந்த நாட்களே கடிதங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் பாருங்கள் எப்படியாக ஆண்டவர் நடத்துகிறான் தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இல்லையென்று சொல்லி சொன்னே பாருங்க, சில வேளை நாங்கள் நமக்கு கஷ்டம் வந்தோடனே ஆண்டவரோடு இருக்கிற நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுனா விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் இந்த நாட்களை கஷ்டம் வந்துட்டு தானே இனி எனக்கு அப்பா ஜோம் பண்ணுவோம் இனி எனக்கு காரியம்னு சொல்லி விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்குறோம். ஆனா கத்தர் சொல்லுற அப்படி அல்ல, நான் உன்னை அழைத்தனான், அழைத்தவர் வேதம் சொல்லுகிறது அழைத்தவர் உண்மை உள்ளவர். அருமையான ஒரு வார்த்தை அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அப்பத்துக்கு இறந்ததும் கிடையாது, அங்கே ஆபிரகாமுடைய வீட்டிலே அப்பமும் குறைஞ்சதில்லை தண்ணியும் குறைஞ்சதில்லை, எல்லாத்தையும் விட்டுடுவா ஆபிரகாம் நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்த தேவன் ஆபிரகாமை முடிவு பரியந்தம் நாட்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கதை, அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிற எந்த மாற்றமும் இல்லை. ஆபிரகாமோடு எப்படி மோரியா மலையில பேசினாரோ, மோசையோடு இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை சீனாய் மலையிலே எப்படியாக பேசி இந்த நாட்களை வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அதே தேவன் தான். அவர் சொல்றார், ஐ ஆம் த ஐ ஆம். யாத்ரா புஸ்தகம் எடுத்து பாருங்கள் என்ன சொல்லுறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களை குறிச்சு எப்படி ஐயா என்ன பேரை சொல்றான்னு சொல்லி சொல்றாரு. புது பேர் சொல்ற, அறியப்படாத பேர் என்னன்னு சொன்னால், ஐ ஆம் த ஐ ஆம், நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று போய் சொல்லு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்க அருமையான கத்தோட பிள்ளைகளே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர் ஒரே தேவன் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் யாத்ராமத்திலே அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே வந்து அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இருக்கிறவரா இருக்கிறேன் சொல்லி சொன்னால் நானே வழியும், ஐ ஆம் த வே ட்ரூத் அண்ட் த லைஃப் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள். அப்படியானால் என்னிடத்திலே நீ வருகிற வேளையிலே உனக்கு ஜீவன் உண்டு, உனக்கு வழி உண்டு, உன்னுடைய உனக்கு ஒரு புதிய வழியை இந்த நாட்களே நான் காண்பிப்பேன். அந்த வழியிலே மரணம் இல்லை, அந்த வழியிலே பஞ்சம் இல்லை, அந்த வழியிலே நெருக்கம் இல்லை, அந்த வழியிலே துன்பம் இல்லை, அந்த வழியிலே நோய்கள் இல்லை, அந்த வழியிலே திருடர்கள் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த நாட்களே அங்கே நாங்கள் சத்தியத்தை அறிந்து இந்த நாட்களே நித்திய ஜீவனுக்குள்ளே இந்த நாட்களே போகக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறதை இங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களே நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிய, அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதத்திலே இந்த நாட்களை ரோமருக்கு நிறுவத்திலே சொல்லப்படுகிற இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஐயா இன்றைக்கு எத காரியத்தை பார்த்தாலும் நாங்கள் பாருங்க, இந்த இளம் சில வாலிபர்கள் மறி பண்றது ஒழிக்கிட்டோன்னு அவசரப்படும், இந்த மாசம் வச்சிருவோமா திருமணத்தை, அடுத்த மாசம் வச்சிருவோமா, இந்த கிழமைக்கு வச்சிருவோமான்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இதுலதான் பிரச்சனைகள் வாருது. எப்படின்னு பாருங்கள், ஒரு சில சில காரியங்களை செய்யக்கிலே பொறுமையாக இந்த நாட்களை நாங்கள் காத்திருந்து இந்த நாட்களில் செயற்படுகிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களே நம்மோடு இந்த நாட்களே தொடர்ந்து வருகிறது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை இந்த நாட்களே வாழ வைக்கிறதை இந்த நாட்களே அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அருமையான அன்பு சோதனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாதையில நீ வருவாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணுவார். உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய அதான் எதிர்காலத்துக்குள்ள கூட இந்த நாட்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காணுவாய். அருமையான கத்து, என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை அறியாமல் இருந்த காலத்தில் நான் சிறு வயதிலே கிறிஸ்தவனா இருந்தாலும் ஆண்டவரை அறியாமல் இந்த நாட்கள் இருந்தேன். அந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள், மாதாவை கும்பிடுவோம், அந்தோனியார கும்பிடுவோம், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப பாருங்கள் அந்த நாட்களிலே பக்தி வைராக்கியம், அருமையான அன்பு பிள்ளைகளே, மாதா மேலே பக்தி வைராக்கியம், அந்தோனியார் மேலே பக்தி வைராக்கியம், இப்படியாக ஒவ்வொரு விக்கிரகங்கள் மேலே இந்த நாட்களே பாருங்கள், அவர்கள் எல்லாம் இந்த நாட்களே பாருங்கள் எப்படியாக இருந்த காரியத்திலே பாருங்கள். ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு சொன்னார், நான் தானப்பா வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்லி இன்றைக்கு அவர் மேலே நம்பிக்கை வைத்த வேளையில் இன்றைக்கு பாருங்கள் தேவன் கொண்டு நடத்தி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நான் கடந்த முறையும் சொல்லியிருந்தேன், நான் வேலைக்கு போய் இந்த நாட்களை வேலையை முடித்து இந்த நாட்களை என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இந்த நாட்களை வந்து விட்டேன். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தது பிறகு யோசித்துக் கொண்ட இந்த நாட்களே என்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் எல்லாம் சரி, எல்லாம் முடிந்து விட்டது, ஒரு சிறிய கடன்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருக்கிறது, இந்த கடன்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் எப்படியாக நான் அழிப்பேன், இந்த காரியங்கள் எல்லா நெருக்கத்திலும் இந்த நாட்களில் வரப்போகிறதே, நான் ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை வந்திருக்கிறேனே என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்பட்டேன். அது மட்டுமல்ல சில காரியங்களுக்கு இந்த நாட்களே பணங்கள் கூட இந்த நாட்களை கொடுக்க முடியாதபடி சாரி எல்லாம் இந்த நாட்களை ஒரு தடையாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை நான் யோசித்து கலங்கின நாட்கள் உண்டு. ஆனால் மாண்டோட சமூகத்தில் ஜோம் பண்ணு, ஆனால் அந்த கணக்காக அந்த நாட்களை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அந்த நாட்கள் வருகிற தருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஏப்ரல் மாதம் அந்த வருகிற வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களே நான் சரி ஓகே எல்லாம் முடித்து அவர்களுடைய எல்லாம் கதைத்து காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு பேப்பர்ஸ் எல்லாவற்றையும் பார்க்குற வேளையிலே அங்கே வந்த பணம் கூட இந்த நாட்களை இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியின்படி அங்கு பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களே என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், எனக்கே தெரியாதபடி நான் வேலை செய்த அந்த கம்பெனி ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் பாருங்க ரெண்டு வகையான ஒரு இன்சூரன்ஸை இந்த நாட்களே அவர்கள் வைத்திருந்தார். அப்போ இந்த நாட்களே அதை குறித்து நான் அவ்வளவு அக்கறை எடுக்கவில்லை, அது ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களே அவங்களே இந்த நாட்களே கட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒரு பேப்பர் வரும், அந்த பேப்பரை தூக்கி நாங்களை வாய்ச்சிட்டு அப்படியே கூட்டுருவோம் நான் அதை பேர் இதுன்ற. ஆனால் அந்த கணக்கா அந்த காரியம் வருவதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்களை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வைத்து அனுப்பும்படியாக, டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வைத்து விட்டு நாட்களை அனுப்பிவிட்டேன். என்னுடைய பேங்க் கண்ட்ரோல் இந்த நாட்களே நான் நினைக்கிற அளவுக்கு மேலாக இந்த நாட்களே பெரிய ஒரு தொகை பணம் இந்த நாட்களே வந்திருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாருங்க. உடனே நான் பேங்க்ல இதை பார்த்தேன், இவ்வளவு தொகை எங்க இருந்து வருமப்பான்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கவில்லை. அதுக்கு பின்பாக அந்த பேப்பரும் இந்த நாட்களே வந்து விட்டது. பேப்பர்ல பார்த்து எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை செய்து விட்டு இந்த நாட்களே இருந்தேன். உடனே அந்த பணத்தை இந்த நாட்களே என்ன செய்தேன் சொன்னால், என்னுடைய பேங்க்ல இருந்த 2வது கிரெடிட் கார்டினுடைய அந்த ஃபுல் அமௌண்ட்டை இந்த நாட்களை என்ன செய்தேன், அப்படியே இந்த நாட்களை பே பண்ணி விட்டேன். ஏன்னா கிரெடிட் இல்லாதபடி எல்லாவற்றையும் பே பண்ணி அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு அறிவித்து நான் சொல்லிவிட்டேன், எனக்கு நீ கிரெடிட் கார்டு வேண்டாம், விசா கார்டு வேண்டாம், இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார்கள், கிரெடிட் கார்டு உங்களுக்கு நாங்கள் தேவையில்லான நீங்கள் பிரச்சனையில் புது கார்டை நாங்கள் இந்த நாட்களை அனுப்புகிறோம், ஆனால் வச்சிருங்க தேவைன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த கார்டு வந்ததை நான் பாவிக்கவில்லை. இந்த காரியம் முடிந்த நாட்களில் மீதி பணம் வந்து மீதி பணத்தை எடுத்து மகளிடத்திலே கொடுத்து விட்டு திரும்ப 2வது பார்க்க இன்னும் ஒரு கடிதம் வந்தது. அது ஒரு கொஞ்சம் பணம் வந்தது. அந்த பணத்திலே பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் சிறிய சின்ன சின்ன அதாவது கிரெடிட்ஸ் இருந்தது. அந்த கிரெடிட் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே எல்லாம் அனுப்பி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இந்த நாட்களிலே ஒரு அதாவது நாட்களை நெகட்டிவுக்குள்ளே கொண்டு வந்தேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இந்த நாட்களே ரன் பண்ணக்கூடியதாக அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள். அப்ப அப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களில் வருகிற வழியில தான் பாருங்கள். அதுக்கு பிறகுதான் இந்த நாட்கள் ஆண்டவுடைய சத்தம் இந்த நாட்கள் எப்படியா இருக்கிறது, நான் உன்னை நடத்துவேன் என்ற விதமாக தேவன் நாட்களை பேசிக்கொண்டே இருந்தார். அருமையான கத்தோட பிள்ளைகளை பாருங்கள், எல்லா காரியம் முடிந்து அப்ப எனக்கு நான் இப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த அந்த நாட்களை நான் செய்ய வேண்டிய காரியம், அதாவது வீட்டுக்கு சில தண்ணி காசுகள் அந்த காசுகள் கட்ட வேண்டிய சிறுதொகை இருந்தது, அது சமாளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு திருப்தியான ஒரு ஒரு அதாவது நாட்கள் ஒரு பதட்டமோ ஒரு காரியம் இல்லாதபடி இந்த நாட்கள் இருந்தது. அதுக்கு பிறகா பாருங்கள், இந்த நாட்களில் சில கம்பெனிகள் கோல் பண்ணி பார்ட் டைம் ஜாபுக்கு இந்த நாட்களை கூப்பிட்டார்கள். அப்போ இந்த பார்ட் டைம் ஜாப்ல இந்த நாட்களை போய் இந்த நாட்களை வேலை செய்கிற வழியிலே ஒரு திருப்தியான ஒரு காரியத்தை செய்யவும் ஆண்டோடைய சமூகத்திலே வரவும் ஆண்டோட சமூகத்துக்கு ஆலயத்துக்கு செல்லவும் காரியங்களை செய்யவும் இந்த நாட்களிலே தேவன் அந்த கிருபியை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை எதை சொல்லுகிறோம்னு சொன்னால், நாம் காணாதவைகளை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நான் காணவில்லை ஐயா, அவங்க செய்த அந்த இன்சூரன்ஸை நான் குறிச்சு அந்த காரியத்தை குறித்து நாட்களை இது என்னவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை அந்த இன்சூரன்ஸ் நாட்களை பாருங்கள், அவங்கள அந்த கொடுத்த அந்த நேரத்திலே அந்த மணியின் பணத்தினுடைய பொறுமதி கூடவா இருந்தபடினால் அந்த தொகை ஒரு கூடவாக அந்த நாட்களை கிடைத்ததான் டேக்ஸ் ஃப்ரீ. அவங்களே எல்லாவற்றையும் இந்த நாட்களே அதாவது டேக்ஸ் அதாவது இன்கம் டேக்ஸ் இதுகளுக்கு எல்லாம் அனுப்பி அந்த காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களை எனக்கு செயல்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய காரியமும் கர்த்தருடைய அழைப்புமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் யோபு பக்தன் இந்த நாட்களை எப்படியாக வாழ்ந்தான் என்பதை நாங்கள் முன்னறிந்து அவரை போல் இந்த நாட்களை நாங்கள் வாழுவோமா இருந்தால் என்ன நெருக்கங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே நமக்கு இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு ஒரு மனுஷன் இந்த நாட்களே வேலை விட்டு இந்த நாட்களே ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள போகிற வழியிலே மனுஷனுக்குள்ள ஒரு பதகளிப்பு இருக்கக்கூடாது. பதகளிப்பு இருந்தால் ஜெபம் பண்ண முடியாது. என்ன செய்வோம் அதை குறித்து யோசிச்சு கொண்டிருப்போம். அப்படி செய்யறது என்ன இப்படி செய்யறது என்ன அதை குறித்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கொண்டிருப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் ஜெபம் அந்த மைண்ட்ல வராது. ஆனால் இருதயம் அதாவது ஒரு ஃப்ரீயாக அந்த நாட்களை இருக்கிற வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணி ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எந்த வேளையிலும் அவரை துதிக்கவும் எந்த வேளத்திலே அவருடைய வார்த்தையை சொல்லவும் இந்த நாட்களிலே தேவன் அந்த கிருபையை தருவார் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுடைய தந்திரங்கள் பிசாசுடைய காரியங்களுக்கு நாங்கள் இடம் கூடாதபடி தேவனுடைய ஈவுகள் என்னதென்று சொல்லி இந்த நாட்களை அறிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அதை குறித்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ரோமர் 8 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அதை குறித்தான் இந்த நாட்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். காணப்படாதவர்களை காண்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 2 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லி திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 2 பேதுருவின் புத்தகத்திலே 3 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே 3 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் 12வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், அந்நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து போகும் பூதங்கள் எரிந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அது மட்டுமல்ல அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும்படி அங்கே காரியங்கள் நடக்கும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாள் சீக்கிரத்திலே வரும் என்பதை நாங்கள் இந்த நாட்களை அங்கே அறிந்திருக்க வேண்டும். அதனாலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிற காரியத்திலே பார்க்கிற வழியில் அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இன்னுமா இந்த நாட்களே ஐக்கியப்பட வேண்டும். அதே வேளையில இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்து இந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு சிறுப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அங்கே இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருடைய அதாவது விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற காரியம், அந்த நாட்கள் உண்டு, அந்த நாட்களிலே அங்கே ஒரு நாள் முடிந்து போகும் என்று இந்த நாட்களை இந்த உலகமே எல்லா பொல்லாப்பில் நிறைந்திருக்கிற என்று வேதம் சொல்லுகிறபடி, சரீரங்களின் மீட்பு உயிர்த்தொழில் நடந்தரும் காலங்கள் வரும், அது இந்த நாட்களை என்று இந்த நாட்களை நம்புகிறோம். அதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே காணப்படாதவைகளை நம்புறது என்பதை குறித்து சொல்லப்படுது. சரீரங்கள் இந்த நாட்களை என்ன செய்யப்படுமா, இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரங்கள் இன்றைக்கு இந்த நாட்களே அங்கே அந்த உயிர் மீட்பு உயிர்த்தொழிலும் நடந்தேறும் காலம் வரும் என்று இன்றைக்கு நம்புகிறோம் என்பதை குறித்து நாட்களே வேதம் நாட்களை நமக்கு நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்து அப்போ சில 25-24 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிற வழியிலே, நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் மறித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதும் அங்கே உண்டன்று, இவர்கள் தேவனத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நாமும் இந்த நாட்களை நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனாலே நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை அங்கே உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களை நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ரட்சிப்பு இந்த நாட்களே பரிபூர்ணம் அடைகிறது என்று, நமக்குள்ளே அந்த நம்பிக்கை உண்டென்றும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே 4 சொல்லப்படுகிறது, புதிய வானத்திலும் நமக்கு ஒரு எப்படி இருக்கிறதாம், நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு என்று நம்புகிறோம் என்பதை குறித்து அங்கு கொரிந்தியர்களே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம் என்னோடு கூட, அந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்தோம் என்றால் நமக்கு விலகிக் கொள்வது இலகுவாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய, 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே 5 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், பூமிக்குரிய 1-5 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனாலே கட்டப்பட்ட கைவேலையற்றதும் கைவேலை இல்லாதும் நித்திய வீடும் பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் இந்த நாட்களிலே வாஞ்சியா இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களால் அங்கே நிர்வாணிகளாய் இந்த நாட்களே காணப்பட்டோம். இந்த கூடாரத்திலே இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை இந்த நாட்களை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனை அங்கே விழுங்கப்படுவதற்காக போர்வை இந்த நாட்களே தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்போ, இதற்கு நம்மை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவியானவர் என்று அச்சாரத்தை இந்த நாட்களிலே நமக்கு தந்தவர் அவரே என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், இந்த புதிய வானம் புதிய அதாவது புதிய வீடு இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வரும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் என்பதை குறித்து கொரிந்தியர் புஸ்தகத்தில் இந்த நாட்களை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்று சொல்லி சொன்னால், 2 பேதுரு 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், 13 சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே, யாருடைய வாக்கு தத்துவம், ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டென்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆகியால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் புளையற்றவர்களுமா அங்கே சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், யாக்கிருதையாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆண்டவுடைய வருகைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி நாங்கள் வேறொரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நம்முடைய ஆத்மா இந்த நாட்களிலே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், வாஞ்சா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கத்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அதை குறித்தான் இந்த நாட்களை கத்துடைய வார்த்தை வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான அந்தபடியே புதிய நகரத்தை இந்த நாட்களிலே வடிவமைக்கப்படுகிறவரும் கட்டுகிறவரும் தேவனே என்பதை தான் இங்கே இந்த வேதம் நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய எபிரேயரின் ஆக்கத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொன்னார். எபிரேயர் 11 அதிகாரத்திலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். 10 வசனத்தை வாசிக்கின்றேன். கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே சொல்லப்படும். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்ப பாருங்க, இதுல யார் கட்டுறாரு ஐயா? தேவன் தன்னுடைய சொந்த ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற யோவான்கள் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற, நான் போய் என்னுடைய பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை போய் நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். அப்படி ஆனால் அந்த பிதா இந்த நாட்களே ஏற்கனவா இந்த நாட்களே அந்த வாசஸ்தலத்தை ஏற்கனவே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே கட்டி முடிச்சுட்டார். எப்ப பாண்டவரா இயேசு கிறிஸ்து வந்தே 2026 ஆண்டு ஆயிடுச்சு. அருமையான கத்துடைய, அப்ப அங்கே அவர் பிதாவுடைய வாசஸ்தலம் என்று குமாரன் அங்கே அறிக்க சொல்லுகிற காரியம் முன்னே கட்டப்பட்ட அந்த அரண்மனையா இருக்கலாம், அல்ல பெரிய பங்களாவா இருக்கலாம், அல்ல இந்த நாட்களே பெரிய ஒரு ஹவுசிங் ஸ்கீமா ஏதாவது அறியமா காரியங்களா இந்த நாட்கள் இருக்கலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அந்த நகரத்துக்காக இன்றைக்கு நாங்களும் இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும் என்பதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5 நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு இந்த நாட்களை திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே வானத்திலே இந்த நாட்களை தோன்றுவார் என்பதற்காக நாங்கள் இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகை அங்கே இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில். ஏனென்றால் தீத்து 2:13 வசனம் சொல்லுகிறது, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனுடைய தேவனும் நம்முடைய இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு இந்த நாட்களில் என்ன செய்கிறதாம், போதிக்கப்படுகிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்துடைய வேதம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே போதிக்கிறது. எப்படி என்றால் நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு இந்த நாட்களை அங்கே போதித்திருக்கிறது என்பதை அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரைகளை செய்கிற பக்தி உள்ளவர்களாகவும் படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் அங்கே இருக்கும்படிக்கு இந்த நாட்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், வானத்தில் அவரே இந்த நாட்களே சந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 நான் வாசிக்கின்றேன். 13 வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல் துக்கி அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மறித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகைக்கு மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக இந்த நாட்களே எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்படியாக பாருங்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள்ளே எதிர்கொண்டு போக மேகங்களோடு இந்த நாட்களே என்ன செய்வோம், இந்த நாட்களே அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருப்போம் பாருங்கள். ஆகையால் வேதம் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லி முடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் வருவார், ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கையினாலே அந்த வார்த்தையை படி எல்லாருக்கும் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் தீட்டும்படியாக இந்த நாட்களில் வேதம் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது சொன்னால் விசுவாசிகள் தான் அங்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய விசுவாசிகள் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை குறித்தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களை எப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இந்த நாட்களை எப்படியாக இருப்பார் சொன்னால், அந்நிலையிலே அவர்கள் அவரை போல் இந்த நாட்களே அங்கே அவர்களை அவரை போல் இந்த நாட்களே அவர்களும் மாற்றப்படுவார்கள் என்பதை தான் குறித்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.

கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, ரொம்ப கவனமாக கேளுங்கள், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுவப்படுத்துவர். என்னையா அது அதிசயமான வார்த்தையா இருக்கு பாருங்க. இந்த அற்ப சரீரம் ஐயா, இந்த பாவம் செய்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்திருந்த சரீரம், என்னடா ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தில்தான் பிறக்கிறான் ஐயா. அப்படியான பாருங்கள், மனம் திரும்புகிற வழியிலே தான் இந்த நாட்களை அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறான். அப்படியான இந்த அற்பமான சரீரத்தை தேவன் தன்னுடைய சரி ஈக்குவலாக இந்த நாட்களை மாறும். அது எப்படி இதை கண்டிங்களா நீங்கள் மாத்திரதை இல்லை, அதைத்தான் சொல்லப்படும். காணாதவைகளை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் காணாத காரியங்களை இந்த நாட்களிலே விசுவாசிக்கிற வழியிலே இன்றுமா இந்த நாட்களில் இந்த தேவனுடைய மகிமையை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களா இந்த நாட்களில் இருப்போம். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக இந்த நாட்களில் என்ன செய்வாராம், மறுரூபடுத்துவாராம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இந்த நாட்களே இந்த கடைசி நேரத்திலே ஒரு மறுரூபமாகிற காரியம் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், திருப்பிக் கொள்ளுங்க என்னோட கூட யோவானுக்குள்ள சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே பார்ப்போமா இருந்தால், மூன்றாம் அதிகாரத்திலே இரண்டாவது மூன்றாவது வசனத்திலே பாருங்கள். அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இவைகள் அனைத்தையும் இந்த நாட்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏனென்னு சொன்னால் இங்கே நிக்கதேமு அந்த போதகர் வந்து இந்த நாட்களை கேட்கிற ஆண்டவரிடத்திலே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவன் ஏனென்னு சொன்னா ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிறது இப்படியப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியானால் இந்த மறுபிறப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அதாவது அங்கே இயேசு பிரதி ஒருவன் மறுபடியும் புறவாவன், அப்ப நாங்கள் கிறிஸ்தவர்களா இந்த நாட்களில் இருக்கிற வழியிலே பாவத்துக்கு மறித்து இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே நாங்கள் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு சேர்ந்து இந்த நாட்களில் ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நாங்கள் இந்த நாட்களில் எழுந்திருக்கிற வேளையிலே நாங்கள் ஒரு மறுரூபம் படுகிற ஒரு காரியத்தில் இந்த நாட்களை நாங்கள் வந்தடைகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், நமக்குள்ளே ஒரு மறுரூபம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, ஆறாவதாக இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு ஜீவகிரீடத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையும் அந்த நீதியின் கிரீடம் இந்த நாட்களிலே அது மகிமையின் கிரீடம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ரெண்டு தீமத்தின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னார். நான்கு எட்டிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் பாருங்கள், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலே விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சுக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நம்ம யாரும் முகமத்திலமையா, ஆறு முகமத்தெல்லாம் நமக்கு தெரியாதபடி பொய்யை சொல்லலாம். இந்த நாட்களை நமக்கு முன்னாலே ஒரு கதையை கதைக்கலாம், பின்னாலே ஒரு கதை கதைக்கலாம், அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு காரியம் என்னென்றால், நமக்கு ஒரு கிரீடம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகத்துவமான கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் என்றால் நீதியின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த கிரீடத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அது மகிமையின் கிரீடமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், ஐந்து நாளிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்தால் பிரதான மேப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்கள், அப்ப தேவனிடத்திலே இருந்த ஒரு மகிமை உள்ள ஒரு வாடாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களே அங்கே ஆண்டவுடைய மந்தைகளை இந்த நாட்களை நாங்கள் சரியாக இந்த நாட்களை இருமாப்பில்லாதபடி சரியாக இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற அனைவருடைய வாழ்க்கையும் உண்டு என்ற உத்தரவாதம் இந்த நாட்களை நமக்கு அளிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து மூன்று காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோவான் அந்த மூன்றாம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். முதலாவது காரியம்
பதினாறாம்

0: வசனம் இந்த நாட்களை வாசிப்போம். அறிந்தால் சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பொருளான குமாரனை விசுவாசிக்கிற உணவனும் அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகம் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரனத்திலே விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன் என்றும், குமாரனை விசுவாசியாதவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைக்கும் என்றும் இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இங்கே எப்படியாக அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. யோவான் 6வது அதிகாரத்தில் அதே அதிகாரத்திலே 47வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், விசுவாசிகள் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசிகள் எப்படியாக வாழ்ந்தால் இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக பாருங்கள், யோவான் புத்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் 11வது வசனத்திலே, தேவன் நமக்கு தந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதையும், அந்த சாட்சி குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனும் தேவனுடைய குமார் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் அறியவும், தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு உங்களை விசுவாசிக்கிறோம், தேவ குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின் படி கேட்டால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நமக்கு அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது, அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்பதை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே விசுவாசிகள் இந்த நாட்களிலே அவருடைய நம்பிக்கையின் உள்ளடக்கம் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலே இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே நமக்கு இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், விசுவாசிகளாயிருக்கிற நாங்கள், ஆண்டவரோடு ஆண்டவரை சொந்தராச்சா ஏற்றி கொண்டிருக்கிற நாங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அங்கே உங்கள இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து உங்களிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்திலே வெட்கப்படும்படி நல்மன மனச்சாட்சி உடையவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தீமை செய்து பாடநோபத்திலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடநோப்பதே மேன்மையா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டும் என்றே பாருங்க. இன்றைக்கு ஆலயத்திலேயோ சரி எங்கென்றாலும் பார்த்தாலும் விசுவாசிகளுடைய காரியங்கள் பயங்கரமான மோசமான காரியங்களாக அந்த நாட்களை இருக்கிறது. விசுவாசிகள் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே விசுவாசிகளை போல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாட்களில் அவர்கள் நடந்து கொள்வதில்லை என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த வழியிலே தெளிவாக திட்டமாக இந்த நாட்களை நமக்கு கற்று தந்திருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது அந்த நம்பிக்கையுடைய உள்ளடக்கம், எப்படியாக அவர்கள் வாழ வேண்டும், எப்படியாக அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே இந்த சில காரியங்களை பார்க்கும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனம் ஐயா. அடியேன் இந்த நாட்களில் இந்த வேளையில் நீங்க மறைத்து இந்த நாட்களே வெளிப்படுத்துற அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா கத்தாவே. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்து கேட்கிறவர்கள், மறுபடியும் அத வார்த்தைகளை கேட்கிற மறு ஒழிப்பிலே கேட்கிறவர்கள் ஒவ்வொருளையும் நீர் ஆசீர்வை தரலும்படியா ஜெபிக்கிறேனையா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவே. கத்துடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பெறும் என் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரசுரடையா.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் விசுவாசிகளின் நம்பிக்கையின் உள்ளடக்கம் அந்த தலைப்பின்களை தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவலைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக மறுவலைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். இணைந்திருந்தார் கத்திரதாமே, அவருடன் குடைந்து ஆசீர்வாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக்
2: கொண்டு
1: நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திர வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு இது பாடலோடு நிகழ்ந்த பொழுது தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜெப வேளையில் இணைவார்.
3: அப்போஸ்தலர் பணி 1:8 உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.

0: Praise the Lord.
1: வரவேற்கிறோம்
0: கத்திரத்திலே ஒப்புக்கிறோம். இவங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. அருமையானோரே, எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து இவங்களுக்கு கூட வழிநடத்த கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களா.
1: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
0: அருமையானோரை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 1 மணி மாலை நேரமாக இருக்கிறது. விடுதலையின் வெளிச்சு நேரத்தில் ஊழியர்கள் இணைந்து ஊழியங்களை செய்ய கத்தர் வழி நடத்துகிறார். இந்த வேளையில் மங்களுடன் இந்த ஊழியர் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிரைஸ் லோடம்மா,
1: பிரைஸ் லோட் அப்பு,
0: வழி நடத்து, வழி நடத்துங்களம்மா.
1: அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களோட பாதத்தில் ஓடி வந்து உங்களை துதித்து ஸ்தோத்திருத்தங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை நாங்கள் ஒப்படைப்பதற்கு எங்களுக்கு தந்த பெரிய இந்த அழைப்புக்காக, இந்த புத்திர சுகாரத்துக்காக, இந்த அழியாத பாக்கியத்துக்காக, உங்களோட பிள்ளைகளின் உரிமைக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட கிருபை ஐயா. நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிறதே உங்களோட கிருபை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவன் உள்ள தேவனாகிய உங்களை நாங்கள் நம்பி விசுவாசித்து உங்களோட பிள்ளைகளோட உரிமையை பாராட்டத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. நாங்கள் ஆண்டவரே நன்றி கெட்டவர்களாக இல்லாதபடி நன்றி உள்ளத்தோடு உங்களை துதித்து உங்களை போற்றி உங்களை மம்படுத்தி உங்களோட அன்பை அங்கு அயலார் மத்தியில் அன்பானவர் மத்தியில் உங்களோட அன்பை நாங்கள் பாராட்டத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை துதித்து ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்தி எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை ஒப்படைக்க இந்த அழியாத புத்திர சுகாரத்தை தந்ததுக்காக நன்றி ராஜா, நன்றி. நாங்கள் இன்றைக்கு இப்போதே உங்களோட கிருபை தான் ஐயா, உங்களோட கிருபையும் இரக்கமும் தான் எங்களை தாங்குகிறது. ஆண்டு இருந்த இடத்தில் இருந்து விடாதபடி எழும்பி நடவென்று சொல்லி ஆண்டு நடத்துகிற தேவனே, எங்களை எழும்பி நடக்க பண்ணி உங்களை மகமப்படுத்தி உங்களை பாடி துதித்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக எல்லார் மத்தியில் குடும்பத்து மத்தியில் அக்கியப்பன் சபையில் உங்களோட அன்பை நாங்கள் பயந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட கிருபி என்றும் உள்ளது ராஜா. அந்த கிருபியை நாங்கள் பெற்று நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட நாபத்தை உயர்த்தி மகமப்படுத்தி வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே, மாம்சமான யாவருடைய தேவன நீங்கள் ஐயா, எல்லா மனுக்குலம் முழுதையும் உங்களோட சாயலாக படுத்தீங்களே. அப்படி ஓரபட்சம் இல்லாத தேவனே, மாம்சமான யாவரும் உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள், இயேசுவின் பிள்ளைகளாகிய நாங்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சாட்சியாக இந்த உலகத்தில் ஆண்டு இருக்கத்தக்கதாக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் விடகட்டி வழிநடத்துங்க ராஜா. உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்துக்காக நீங்க சிலுவையை சுமந்தீங்கள் என்பதை உணர்ந்து நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். அன்பின் தேவனையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்தும். இந்த உலகம் ஆண்டவரையும் ஆண்டவரையும் உங்களை அன்பை விட்டு விலகாதபடி, உங்களோட பிள்ளைகள் அன்பை விட்டு விலகாதபடியும், பின்வாங்கி போய்விடாதபடியும், பின்வாங்கினவர்களே நீங்கள் மறக்காமல் உங்கள் அண்டையில் இழுத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட நீதியும் விளக்கிறதுனால் உங்களை நேசக்கிற பிள்ளைகளை வழிநடத்துகிற கிருபைக்காகவும், நீங்கள் அவர்களுக்கு வலப்பக்க நல்லா இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காகவும், உள்ளங்கையில் விரந்து வைத்திருக்கிறதுக்காகவும், சிரசின் மயிர் எண்ணி வைத்திருக்கிற எங்கள் அன்பான அருமையான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியில் இணைந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்து இணைந்திருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு இப்படி ஒரு இணைப்பை கொடுத்ததுக்காக நன்றி. இணைத்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி ராஜா, அவர வாழ்க்கையிலும் நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பேர் பேராக உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உயிருள்ள வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி இந்த பரிசுத்த வேதத்தை பிரித்து பிரித்து ஆண்டவரே படிக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துற கிருபைக்காக வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தை ஆண்டவருக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நீங்கள் அதை முளைக்க பண்றது இவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். நூறத்தனியாக பலன் கொடுக்கத்தக்கதாக செய்கிறது இவனே. விதைக்கிறவனாலும் கூடாது, நீர் பாய்ச்சிடுவனாலும் கூடாது, முளைக்க செய்கிறது இவனால் உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாகும். அந்த வார்த்தைகளை ருசித்து பார்த்து என்னும் இந்த வார்த்தைகளை கேட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாகும். நீங்கள் தான் ஐயா. கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாசித்த பிள்ளைகளையும் ஆசீர்வித்து உங்களண்டில் நெடுங்கி உங்களுக்கு சாட்சியாக வைத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த நாளில் இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்களுடைய அன்பை பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ வெளிப்படுத்தின பிள்ளைகளை அவர் ஆத்மாக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்களே, நீங்க கொடுத்த வரங்கள் கனிகளுக்குள்ள உங்களை மகிமைப்படுத்த கிடைத்தது என்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து உங்களை தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களிடந்து உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டு ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்படுங்க, அலங்கரிங்கும், முன்சூட்டிங்கும், பரிசுத்தாவியானவரை இடகட்டி கொள்ளுங்கோ. உங்கள் வழங்க வரங்கலகணிகளால் முடிச்சுட்டி அவர்கள் ஆண்டவரே குடும்ப மத்தியில், சப மத்தியில், சமுதாய மத்தியில் என்னும் இந்த சங்கம உலையில் இணையும் பொழுதும் என்னும் என்னும் புது புது வெளிப்பாடலை கொடுத்து அவர்களை நீங்கள் உங்களோட ஆயுதங்களாக பாவிக்க உங்களால் முடியும். கல்வாரி ஆகியவே உங்களுடைய அன்பை அவர்கள் இந்த உலகத்தில் அன்பில்லாமல் தவிப்போருக்கும் அன்பை பயந்து கொள்ளத்தக்கதாக உங்களால் உங்களைத்தான் ஐயா, உங்களால் தான் அவர்களை பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, இத்தனை காலமாக இந்த சங்கம மொழியிலே பொறுமையோடும் தாழ்மையோடும் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவளுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த பொறுப்பை நீங்க கொடுத்தீங்களோ எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மனவாஞ்சையை நிறைவேற்றி நீங்களே, அதுக்காக நன்றி. நான் அறிந்து நான் ஏற்றுக்கொண்டு என்னை பிரசுத்தப்படுத்தி என்னை உள்ள தேவனை ஆராதிக்க செய்த தேவன், ஜீவன் உள்ள தேவனை என்னை என்ன சின்ன பந்துக்கள் சகோதரங்கள் என்பானவர்கள் அறிய வேணும், உலகத்தில் இருப்பவர் அறியாதவர் அறிய வேண்டும் என்ற மனவாஞ்சிய ராஜா நீங்க கொடுத்து இந்த சங்கமம் மொழியிலேயே நடத்தத்தக்கதாக இந்த சங்கமம் என்ற பேரையே நீங்க கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, சுயநலமற்றவராக அற்றவர்களாக இருந்து உங்களுடைய அன்பை அறிய வேணும், ஜீவனுள்ள தேவனை அறிய வேணும் என்ற மனவாஞ்சியை நீங்க தான் ஐயா உண்டு பண்ணினீங்கள். அதை அவர்களது வாழ்க்கை கூடாக ஆண்டவரவர்கள் நேரங்களை கொள்ள கொண்டு இந்த சங்கம மொழியக்குழால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பு தேவனே, விசேஷமாக சகோதரனை பொறுப்படுங்கோ, சகோதரியை பொறுப்படுங்கோ. அவளுக்கு நல்ல சரீர சுகலத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க ராஜா. இன்னும் உங்களுக்குள் உண்மையும் தாழ்மையும் உள்ளவர்களாக இருந்து இதை நடத்தத்தக்கதாக அவர்கள் குடும்பம் மத்தியில், அயலார் மத்தியில், அன்பான மத்தியில், ஐக்கியப்பட மத்தியில், சபம் மத்தியில் நீங்கள் அவர்களை சாட்சிகளாக வைத்து உங்களை அவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காகவும் வழிநடத்த வல்லவர்களாக இருக்கிறதுக்காகவும் உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமையோட மனவாஞ்சைகளை நிறைவேற்றி ராஜா இந்த சங்கம மொழியிலேயே என்ன என்னென்ன விதமாக உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் என்னும் அறியாத மக்கள் அறியத்தக்கதாக என்னென்ன விதமாக நடத்த வேண்டும் என்று மனவாஞ்சி உண்டு பண்றீங்களோ அதையும் நீங்கள் உங்களுடைய நேரத்தில் நிறைவேற்றி வெள்ளமையாக நடத்த உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். இது உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கும் உங்களோட நாமம் மாமப்பட வேண்டும் என்று தொடங்கின ஊழியத்தை நீங்க கைவிடாது காத்துக்கொள்வீர்கள், கைவிடாது ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீர்கள், காத்துக்கொள்வீங்க. அதுக்காக நன்றி. அவளை இருத்தல் எல்லாம் அறிந்ததுவனே, அவளுடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக, சந்ததிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்கள் உங்களுக்குள் மகளான உங்களுக்குள்ளிருந்து உங்களோட அச்சத்தை வளர்றதுக்கு அவவே நீங்கள் ஒரு ஆயுதமாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. என்ன மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களும் ராஜா உங்களை ஆராதித்து உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக அவர்களும் காலூன்றி கல்வாரியா இயேசுவே, காற்று வந்தோ புசல் வந்தால் வசக்கப்படாதபடி காலூன்றி நிற்கத்தக்கதாக நீங்களே அதை நாட்டுகள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்துக்க எனக்கு இருந்த ராஜச்செடி போலும் பலம் கொடுக்கும் ஒலிவு மரக்கன்று போலும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்துக் கொண்டு வாரீங்கள். அதுக்காக நான் இந்த ஆசீர்வாதத்தை கண்டு என்ன மாண்டவரே, என்ன எத்தனையோ ஐக்கியப்படும் சபையில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி உங்களால் மத்தியில் இருக்கும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டுகளை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொல்லிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக காய்ச்சோ புருஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி அணுகாதபடி வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஆண்டவரே, இந்த சங்கமம் வழியல் நடத்தும் ஸ்டூடியோகர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி முத்திர போட்டு காத்துக்கொள்வது இன்னும் காத்துக்கொள்வீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இது வாஞ்சகளை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்கும். ஆரோடு கதைச்சாலும் ஆரோடு பேசினாலும் இரவோ பகலோ ஒன்று நாம இந்த சங்கமம் ஒலியலில் நன்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கூட ஆத்துமாக்கள் கதைக்கும் பொழுது தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்களில் உங்களை ஆண்டவர் அன்பையும் உங்களோட பாசத்தையும் தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் இவர் பரிசுத்தாவியானவரே இவர்களை நீங்கள் இடகட்டி வல்லடத்து கொண்டு வார கிருபைக்காக வல்லடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மன்றம் என்றும் மாறாத நித்திய நித்தியமாய் வாழ்கிற நித்திய பிதாவே, நித்திய சுருவியே, ஆண்டவரே நீங்கள் தான் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து பெரும்பு தந்தையே, இன்னும் என்னும் கூட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன செய்ய வேணுமோ செய்யத்தக்க வல்லமை ஞானம் அறிவு நேரம் சுகல தைரியம் ஒவ்வொன்றையும் கொடுத்து அவர்களை நீங்க மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொண்டு வாரதேவன் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாறு தந்தீங்களே ராஜா. நாங்கள் கேட்டு பெற்ற ஆசீர்வாதங்கள் பதில்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல சர்வ வல்லம் உள்ள தேவனே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டியின் தேவனே, எங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்து முடிவு பெரியந்த உங்களோட அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே இரவோ பகல் ஒன்று நாமல் அவர்கள் உங்களை நீங்க கொடுத்த வரங்களுக்களால் உங்களை மகமப்படுத்த கிடைத்ததே என்று வார்த்தை கூடாக செய்தி கூடாகவோ பாடலு கூடாகவோ கேது கூடாகவோ உங்களை மகமப்படுத்த கிடைத்தது என்று ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பை கொடுத்து வெட்டியோடு முடிக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை வேண்டுகிறோம் ஆண்டவரே. நினைக்க நீங்கள் நினைத்தால் ஆகும் சொன்னால் கட்டளையிட்டால் நடக்கின்றாஜா. அப்படிப்பட்ட தேவனே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் உங்களை ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சொந்த சொந்த பாஷலை பாசையில் உங்களோட அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அபிஷேகம் பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் அவர்களை இடகட்டி கொள்ளுங்க ராஜா. அவளுக்கு எதிராக எந்த பங்கமும் பெறாதபடி, அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி, உங்களோட வார்த்தையை வார்த்தையாக அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்படுத்தி அவர்களை உங்களால் ஆசீர்வதிக்க முடியும், காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆரோனே அபிஷேகத்தை போல் உங்களுடைய கர் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை பண்ணி அந்த அபிஷேகம் தாயில அவர்கள் சிறசிலிருந்து ஊட்டப்பட்டு உங்களோட அறியாத மக்களை தொடத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தை ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களால் ஊத்த முடியும். பாசகளை தாறுமாறாக்கின தேவனே, நீங்கள் தான் ஐயா அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்க வல்லவர் எல்லாம் வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு உயக்காரரையும் அபிஷேகத்தினால் நிறுத்து ஆசீர்வதிங்கிறாயா. பின்வாங்கி போய்விடாதபடி, உங்களை மறுதலுத்து நடக்காதபடி, பணத்துக்கும் பொண்ணுக்கும் பேருக்கும் இடம் கொடுக்காதபடி, உங்களோட வார்த்தையை நாங்கள் உலகத்துக்கு உங்களை அறிவிக்கும், உங்களை வெளிப்படுத்த வேணும். இந்த உலக மக்கள் மறுபட வேணும். விசேஷமாக சிருஷ்டிப்பையும் மனுஷரையும் மணங்கு கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் உங்களை அறிய வேணும் என்ற வாஞ்சியோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா பரிசுத்தாவியானவரே இடகட்டி வல்லடத்துங்க ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எங்களுக்கு தந்த பரிசுத்தாவியானவரே உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கனடா தேசத்தில் ஐயா உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கொண்டு சேர்த்து ஆண்டவரே, எத்தனையோ விதமான உலகத்தில் இருந்து மக்கள் எல்லாரும் வந்து அடக்கலம் புகத்தக்கதாக இந்த தேசத்தை பிறந்த சேதப்படுத்தீங்களே. இந்த தலைவர்கள் இடம் கொடுத்து நடத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நடத்தினீங்களே. அப்படிப்பட்ட இந்த கனடா தேசத்துக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் வாழ கொடுக்குற வசதிகள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை அனுபவிக்கும் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுக்குற சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நன்றி சொல்லுகிறோம். இந்த சுதந்திரத்தை இந்த மக்கள் போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து உங்களோட மகிமையை அவர்கள் கண்டவர்களாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக சந்ததி சந்ததியையும் பொருட்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த தேசத்தில் வந்து அடைக்கலம் பூந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் கொடுக்குற சலுகை ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா, நன்றி. இலவசமான வைத்திய வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வயது போனவர்களுக்கு கிடைக்கும் வசதி இருப்பிட வசதிகளுக்காக ஆதரிப்பாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை அனுபவிப்போர் இந்த தேசத்தில் நான் சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளை, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்க உணர்த்தி கொண்டு வாருங்கள், வழிநடத்துறீங்கள். அதுக்காக நன்றி. அன்பின் விசேஷமாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தில் இருந்து சிதறடிக்கப்பட்டு இந்த தேசத்தில் வந்து உங்களை அறிந்து உங்களை அபிஷேகத்தை பெற்று உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆண்டவரே ஆளாக்கி வழிநடத்துறாக்கி நீங்கள் வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நன்றி. அவர்கள் தமிழ் சபைகளை ஆண்டவரே உண்டு வழிநடத்துற தேவனே, நீங்கள் தான் சபை தலைவராக இருந்து இந்த அரபு தமிழ் சபைகளையும் நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இப்பிரபஞ்சத்தில் இருந்து சிருஷ்டிப்புகளை வணங்கி கொண்டு இருந்த பிள்ளைகளை தொட்டு சிருஷ்டிகர்த்தராகிய உங்களை அறியத்தக்கதாக செய்த அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக ஒரு ஆத்மா மனம் மாறுவது போல் சந்தோஷம் ஒன்றுமில்லையா? பரலோகத்திலேயே சந்தோஷம், தேவதூதர்களே துதிப்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த இந்த தேசத்தில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை ஆண்டே வாழாக்காம தலையாக்கி ஆசீர்வதி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அவர்களே மகள சந்ததியும் ஆசீர்வதிங்க ராஜா. சந்ததிகளும் காலூண்டு உங்களுக்கு உண்டு என்று அவர்களும் ஊழிய உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களே நீங்கள் அபிஷேகத்தினால் நிறைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு விசுவாசத்தை இந்த உலகம் கொண்டு போகாது விடாதபடி, இந்த டெக்னாலஜி அடிமையாக்காதபடி உங்களுக்குள் அவர்கள் அடிமையாயிருந்து என்னென்னதுக்கு இதை உபயோகிக்க வேணுமோ உபயோகிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளை வழிநடத்த உங்களோட கோலாலையும் தடியாலையும் வழிநடத்துங்களா. நீங்க தான் நல்ல மேய்ப்பர், புல்லுள்ள இடத்தில் மேய்க்க வல்லவர் என்றதை உணர்ந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். சந்ததி சந்ததியாக ஊழியம் செய்யும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கும், ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலமாக்கி அவர்களும் சிஸ்டர்களாகி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, இவர்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையில், செல்வாக்கான வாழ்க்கையில், உண்மை உள்ள வாழ்க்கையில் இவர்கள் ஒளியை அவர்களை நடத்தக்கதாக அனுதினாமல் நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் உலக தலைவர்கள் எல்லாருக்காக உங்களை வருகிறோம். உங்களை நேசிக்கும் தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். அவர்கள் அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, விசேஷமாக நீங்கள் பிறந்து வளர்ந்த தேசமாக இஸ்ரேல் தேசத்து தலைவர் பெஞ்சமின் நட்டாக்குக்காக உங்களை வருகிறோம். நீங்கள் உங்களை நேசித்து உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவின் முல்லை நான் இயேசுவாத்துக்காக நன்றி என்று சொல்லி உலகம் முழுதுமே கேட்கறதுக்காக பேசின தேவனே, அந்த மகனை பொறுப்படுங்கோ. உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா, அவருக்கு எதிராக அணுகாதபடி, அவரை குத்தாதபடி உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அவரெடுக்கும் தீர்மானம் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து எங்கு பிரியாணம் பண்ணாலும், எங்கு போனாலும் வந்தாலும் நீங்க பாதுகாப்பா இருந்து உங்களோட சேனைகளை அனுப்பி பாதுகாத்து பாதுகாத்து நடத்த முடியும். அதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்கும் தீர்மானம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரியம் உள்ளதாக இருக்கத்தக்கதாகும். உங்களோட கிருபையினவந்த சித்தத்தை அவருடைய வாழ்க்கைகளால் நீங்க நிறைவேற்றது அல்லவர் நிறைவேற்ற வேணும் என்று முடத்தில் தயவாக கேட்கும் ராஜா. பொறுப்படுங்கோ, அவரை பொறுப்படுங்க, அந்த தேசத்தை பொறுப்படுங்க ராஜா. அந்த தேசத்தை சுற்றி இருக்கும் ஆண்டவரே, அவ்வாறு ஏழு தேசங்களையும் பொறுப்படுங்கோ. அவர்கள் எதிராக வாதபடி ஒரு நேரம் அந்த தேசத்தும் தேசமும் தேசத்தோடு சேரத்தக்கதாக அந்த சின்ன சின்ன தேசங்களையும் உங்களால் செய்ய முடியும். ஒரு நேரத்தில் அதையும் செய்வீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தேவன். இந்த நேரத்தில் அமெரிக்கா தேசம் பிரதானமான தேசம், அமெரிக்கா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர், எத்தனையோ மிஷனரிமார எழுப்பின தேசம் ஐயா, அந்த தேசத்து தலைவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கோ. ஆண்டவரே, டொனால்ட் ட்ரம்புக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கோ ராஜா. எந்த விதத்திலும் அவர் சுயத்தில் எதையும் தீர்மானித்து விடாதபடி ஆண்டவரே, நீங்கள் உங்களோட சித்தத்தை அவர் செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களா பேசி அவர்கள் நிகழ்த்தி வழி நடத்துங்க ராஜா. வழி நடத்துங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கிருந்து ஆண்டவரே சந்தோஷ சந்ததியாக ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளை உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி பாதுகாப்பு கொடுத்து அவர்களையும் காத்து எழுப்புதல்களை உண்டு பண்ணி வழி நடத்துங்க ராஜா. எப்படி அந்த கிண்டைக்கு தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ணி நீங்களும் அதே போல் ஒவ்வொரு மாகாணத்திலும் எழுப்புதலை உண்டு பண்ணி ஆத்மாக்கள் உங்களை விட்டு விலகாதபடி, ஆண்டவரே உலகத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி, மனுஷருக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. காக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை மூலனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நீங்கள் ஆனிஸ்மவேல் சந்ததியையும் ஆசீர்வதித்து தேவன் ஆபிரகாம் சந்ததி தான் ஐயா. ஆனால் இந்த இஸ்மவேல் சந்ததி உங்களோட பிள்ளைகளுக்காக எதிராக எழும்பி நிற்கும் ஆண்டவரே, அந்த எதிர்ப்பு சக்தியையும் அவர்களிடம் இருந்து அந்த எதிர்ப்பு சக்தியை நிர்மூலமாக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். தாவீதின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாரோவின் வெள்ளி புஷ்பமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மங்காத ஒளியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு கற்று தந்தீங்களே ராஜா. உங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் வரத்தக்கதாக எழும்பத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்கு தலைவருக்காக உங்களை வருவோம் ஆண்டவரே. இவர்களுக்கும் தீர்மானம் எல்லாம் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாக இவரே உணர்த்தி உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத இதே தீர்மானத்தையும் எடுக்காதபடி ஆண்டவரே உணர்த்தி உங்களால் நடத்த முடியும், உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி எப்படி உங்களை சொந்த சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த சுதந்திரத்தை போட்டடித்து விடாதபடி, இதுக்கு தடைகள் இதையும் விதிக்காதபடி ஆண்டவரே என்பின் தேவனி எப்படி உங்களை பரமலசவத்தை சொல்லி பாலிமண்டில் ஆண்டவரை தொடங்கி அந்த பாலிமண்டை தொடங்கி நடத்தினார்களோ அத்தே போல் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக எப்படி நடத்துகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாதில்லையே ஐயா. அதே போல அவர்கள் அதை பின்பற்றி நடத்துறவர்களாக, நீங்க கற்றுக் கொடுத்த ஜீவத்தை சொல்லி நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி நடத்துங்க ராஜா. இந்த கண்ட தேசத்தில் அந்த உலக மக்கள் எல்லாம் சடக்கூடியதாக சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்க கொடுத்த வசதிக்காக நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டு விரிவிக்கிற ஆராதனைகளுக்கும் இடம் கொடுத்து விற்கிற தோப்புகள் தான் வானலாவும் எழுப்பி நிற்கிறது ஐயா. இதுகளை பார்க்கும் பொழுது நாங்கள் வேதனை அடைகிறோம், ஆரிடம் சொல்ல முடியும். உங்களுக்கு தான் தெரியும் இந்த விக்கிற தொகுப்புகள் இன்னும் எழும்பாதபடி இதுக்குரு தடையும் உங்களால் தான் ஐயா ஆண்டு செய்ய முடியும். இந்த விக்கிற தொகுப்புகளை நிர்மூலமாக்க உங்களால் தான் ஐயா முடியும். ஆண்டு உங்களால் முடியும், அதுக்காக உங்களை கூறும். இந்த விக்கிராதனையை வெறுத்து நடக்கத்தக்கதாக அன்பின்றவனே உங்களால் தான் உணர்த்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். காட்டையும் கடலையும் அமர்த்தின தேவனே, விசேஷமாக இந்த காட்டு தீ பற்றி எரியாதபடி இந்த கனடா தேசத்தில் ஆண்டவரே இந்த காட்டு தீயினும் பற்றி எரியாதபடி ஆண்டவரே இதுக்கு நல்ல மழையை கொடுத்து நோத்துக்கொள்வார கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டு இன்னும் என்னென்ன தேசங்களை இப்படி காற்று மழையும் ஓகடும் தீவியோ ஆண்டு வெப்ப கோளாறுகளோ இயற்கை அழிவுகளோ அந்த தேசத்தை மக்களை நெருக்கிறதோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா. ஆண்டவர் உங்களால் தான் எனக்கு ஒரு கட்டுப்பாடை உண்டு பண்ண உங்களால் முடியும், கட்டுப்பாடை உண்டு பண்ணி நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சர்வ வல்லம் உள்ள தேவன் அல்லவா, சர்வ லோகாதிபதி அல்லவா, சர்வ சேனையின் கத்தர் அல்லவா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதித்து கொண்டே இருக்கிறோம். உங்களோட பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக, உன்னை போல் புறனை நேசித்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பெருசுத்தவையானவரே இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. வாலிப சந்ததியை பொறுப்படுங்க, வலுதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அவர்கள் இன்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக விசேஷமாக படுத்தப்பட்ட பெற்ற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வைத்து அவளை நேரங்களை நீங்க உள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும் ஐயா. வயல் வாய்ப்புக்காக ஆண்டவரை இயங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி உங்களால் கொடுக்க முடியும். ஆண்டவர் வாழ்க்கை துணைக்காக அவள் ஓடி இருக்கும் பிள்ளைகளுக்கும், பரலோகத்தில் பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் நீங்க நிச்சயத்த துணையை அவளுக்கு காண்பித்து உங்களால் ஆண்டவரை வழி நடத்த முடியும். நடத்தவர்களையும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்கின்றவரே நீங்கள் மங்கேறியாமலும் நெறிந்த நாணல முடியாமலும் இருக்கிற வல்லமுள்ள தேவன் அல்லவா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதித்து கொண்டே இருக்கிறோம் ராஜா. வருங்கால சந்ததி ஆண்டவரே வலுதப்பி போய்விடாதபடி அவர்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் விசேஷமாக சாச்சலாக இருக்கிறத கடிவாளம் போட்டு கட்டியவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவர்களுக்கு உங்களை ராஜ்யத்தை வளர்க்கத்தக்க வல்லமையை கொடுத்து ஆண்டு அவர்களையும் ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவே இந்த நாளில் ஆண்டவரையே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளும் ஒருவதற்காக வருகிறோம். எங்கெங்கு பிரயாணம் பண்ணுகிறார்களோ இன்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்கள் போக்கேம்பரத்தை நீங்கள் ஆசீர்வாதத்து வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து ஓடும் வாகனமாயிருந்தான விமானமாயிருந்தான அவர் அவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் தான் ஐயா வழிநடத்தும். ஓடு ஓடும் நிதானத்தோடு கீழ்ப்படி ஓடும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இது ஓட்டத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். இப்படிப்பட்ட வசதி ஒவ்வொன்றையும் பிரியான வசதி ஒவ்வொருதான் நீங்கள் கொடுத்து திறந்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் ஆகாய விமானங்களில் பறக்கத்தக்க வசதியை நீங்கள் திறந்து கொடுத்ததுக்காக நன்றி. உலகத்து மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடித்து பிரியான வசதிகளை ஏற்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நடத்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் நடந்து நடந்து சிரிந்து தானே உங்களுடைய அன்பை, நல்ல காரியங்களை, நல்ல வழிகளை எங்களுக்கு கற்று தந்தீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி ஐயா. இதை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருதரும் எண்ணத்தில் எங்கு பிரியாணம் பண்ணினாலும் எங்கிருந்தாலும் உங்களோட கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தை வளர்க்கிறவர்களாக, உங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் ஆண்டு உண்டு வலது பாரசத்தில் இருந்து பிறந்து பேசிக்கொண்டிருக்கிறதுவனே, உங்களால் தானவையாமல் நடத்த முடியும். இந்த மீதியான சங்கம மொழியலே தடமகாமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்ல எங்கள் உயிருள்ள உண்மையுள்ள உத்தமமான தேவனே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவன் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் துதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலேயே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலேயே போய்க்கிறோம். காட் பிளெஸ் யூ அம்மா.
1: ஆமீன்.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம். ஆமீன். நன்றி. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை மாலை நேர நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆமேன்.

becomes bold and effective. You speak with certainty, act with confidence, and live with assurance because you know all things are yours. 1 Corinthians 3 verse 21. Hallelujah. This is the power of the gospel. You are not trying to become anything. You are expressing what God has already made you. You are living a life He has given you. He has made you an associate of the God kind. This is 2 Peter 1 verse 4. He has blessed you with all spiritual blessings in heavenly places in Christ Jesus. Ephesians 1 verse 3. Live with this consciousness and your life will reflect the glory, righteousness and dominion of Christ. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for making me righteous, perfect and complete in Christ. I live with the consciousness of who I am in Him, and my life is an unending stream of blessing and the miraculous as I reign in life and express your divine nature in me. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு அடைய முயற்சிக்காதீர்கள். ஆரம்ப வசனம் எபிரேயர் 10 வசனம் 14 பார்ப்போம். ஏனெனில் ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையை அடைய முயற்சித்து கொண்டிருக்கும் ஒரு பயணம் என்று நினைக்கிறார்கள். நீதிமானாக முயற்சிக்கிறார்கள், பூரணத்தை அடைய போராடுகிறார்கள், எதிர்காலத்தில் ஒரு நாள் மகிமையான வாழ்க்கை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சுவிசேஷம் முற்றிலும் வேறுபட்ட உண்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் நீதிமானாக ஆக முயற்சிப்பதில்லை. நீங்கள் ஏற்கனவே நீதிமானாக இருக்கிறீர்கள். நீங்கள் பூரணத்தை நோக்கி பாடுபடுவதில்லை. கிறிஸ்துவில் ஏற்கனவே பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஜீவனை பெற போராடுவதில்லை. அந்த ஜீவன் உங்களுக்குள் இப்போதே இருக்கிறது. ஆகையால் உங்கள் சிந்தனையை இந்த உண்மைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும். ஏனெனில் இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ என்று ஆமோஸ் 3:3 கூறுகிறது. கிறிஸ்தவம் என்பது நிச்சயமற்ற ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பயணம் அல்ல. மாறாக கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்காகவும் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் தேவன் ஏற்கனவே நிறைவேற்றியிருப்பதை வெளிப்படுத்தி கொள்ளும் வாழ்க்கையாகும். நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த கணத்திலேயே கிறிஸ்துவின் நிறைவேறிய மீட்பின் கிரியைகளுக்குள் கொண்டு வரப்பட்டீர்கள். அதனால்தான் இன்றைய ஆரம்ப வசனம் கூறுகிறது, ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றும் பூரணப்படுத்தியிருக்கிறார் என்று. அநேகர் அனுபவிக்கும் போராட்டத்திற்கு காரணம் தேவன் ஏற்கனவே தங்களை ஆக்கியிருப்பதை அவர்கள் ஆக முயற்சிப்பதே. ஆனால் வேதாகமம் கூறுகிறது 1 Corinthians 1:31, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று. கிறிஸ்துவே உங்கள் நீதி, அவரே உங்கள் பரிசுத்தம், அவரே உங்கள் ஞானம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலன் யோவானின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் எழுதிய இந்த ஆழமான உண்மையை கவனியுங்கள். 1 Corinthians 3:2 கூறுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுதே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக முயற்சிப்பதில்லை, ஏற்கனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மேலும் வாழ்க்கையில் ராஜாக்களாய் ஆளுகிறோம். இது Romans 5:17. நாம் கிறிஸ்துவோடே கூட சுதந்திர வாரர்களாய் இருப்பதால் என்று Romans 8:17 கூறுகிறது. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது. இந்த உண்மை நீங்கள் வாழும் விதத்தை முற்றிலும் மாற்ற வேண்டும். குறைவு, பற்றாக்குறை அல்லது இயலாமை என்ற மனநிலையிலிருந்து அல்ல, மிகுதி, பூரணத்துவம், ஆதிக்கம் மற்றும் வல்லமை என்ற உணர்வோடு வாழுங்கள். தேவனை பிரியப்படுத்த போராடாதே.

நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழுங்கள். இது எபேசியர் 1:6. இந்த உண்மையை புரிந்து உள்ளமையாகவும் செயல்படும். நீங்கள் நிச்சயத்தோடு பேசுவீர்கள், தைரியத்தோடு செயல்படுவீர்கள், உறுதியோடு வாழ்வீர்கள், ஏனெனில் எல்லாமே உங்களுடையவை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இது 1 Corinthians 3:21. இது சுவிசேஷத்தின் வல்லமை. நீங்கள் எதுவாகவும் ஆக முயற்சிப்பதில்லை, தேவன் ஏற்கனவே உங்களை எதுவாக ஆக்கியிருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துகிறீர்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையே வாழ்கிறீர்கள். அவர் உங்களை தேவ சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். இது 2 Peter 1:4. மேலும் கிறிஸ்துவுக்குள் பரலோகத்தில் உங்களுக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அருளி இருக்கிறார். இதை பேசிய 1:3. இந்த உணர்வோடு வாழுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் மகிமையையும் நீதியையும் ஆதிக்கத்தையும் பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவுக்குள் என்னை நீதிமானாகவும் பூரணமானவனாகவும் முழுமையானவனாகவும் ஆக்கியதற்காக உமக்கு நன்றி. அவருக்குள் நான் யார் என்பதை உணர்ந்த விழிப்புணர்வோடு வாழ்கிறேன். நான் வாழ்க்கையில்

0: ராஜாவை போல். God bless you all. See you tomorrow.
1: Recording.

0: Recording in progress.
1: Praise the Lord, Pastor.
2: Praise the Lord.
1: Amen. இன்னைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோங்களே. பரிசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்து வாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருதாமே வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
2: ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக தம்மையே கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாள் இந்த வசனத்துக்காக ஜபிப்போம். அன்பின் பிதாவை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இது உம்முடைய வார்த்தைகள், எங்களுடைய வார்த்தைகள் அல்ல. இது உம்முடைய வார்த்தைகள். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறது, கட்டுகிறது, நாட்டுகிறது, எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறது. இன்றைய நாளிலும் அவைகளை அவைகள் செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மேற்கொள்ளுவதால், நம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பலகி பெருகுவதால், இயேசுவின் நேற்று நாமத்தினால். ஆமேன். நீதிமொழிகள் 23:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. அப்ப கவனியுங்கள், ஒருவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப எங்களுடைய நினைவுகள் தான், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தான் எங்களை என்ன செய்கிறது, நடத்துகிறது. இங்கே கவனியுங்கள், இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆள் சிந்தை, இன்னொரு விதத்திலே சொன்னால் சப்கான்சியஸ்னஸ். அப்ப சப்கான்சியஸ் தான் எங்களை என்ன செய்கிறது, நடத்துகிறது. சப்கான்சியஸுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே எண்ணத்தை எல்லாம் எப்பேற்பட்ட அறிவை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோமோ அவைகள் தான் அனுதினமும் நம்மை நடத்துகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாங்கள் எண்ணத்தை கொண்டு போகிறோம், எப்பேற்பட்ட அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது மிகவும் அவசியம். நாங்கள் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ளே தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் பிசாசு சொன்ன காரியங்களை எடுத்துக்கொண்டபடியினால் அந்த வார்த்தைகள் அவைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா கிரியை செய்கிறது. பிசாசு பேசின பிறகு ஆதியாகமம் 3:3 வாசிக்கிறோம். சரி, அதை எடுப்போம், வாசிப்போம். பிசாசு பாருங்க எப்படி அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே அவன் என்ன செய்கிறான், தேவ வார்த்தைகளை டெபோசிட் பண்ணுகிறான். அப்படி அவன் டெபோசிட் பண்ணினபடியினால் அவர்கள் அவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் செயல்படுகிறார்கள். 3:1 இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:1. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது இஸ்ரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இஸ்ரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் இஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்ன வார்த்தையை பிசாசு கேன்சல் பண்ணுகிறார். அப்படி உங்களுக்கு நடக்காது என இப்படியாகத்தான் இன்றைக்கும் பிசாசானவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறான். சில காரியங்கள் நம்ம வைத்து பொய் சொல்ல வைக்கிறான். தேவன் மன்னிப்பார், தேவனுக்கு தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று தெரியும். அல்லது ஜபத்துக்கு போகும் பொழுது டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீர்கள். அப்பொழுது பிசாசு சொல்லுவான், தேவனுக்கு தெரியும் நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்களென்று தெரியும், அதனாலே அது குற்றமில்லை, நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லி இப்படியாக அவன் பேசுவான். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தேவனை கிட்டி சேருகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிசாசுக்கு நீங்கள் எதிரியாக மாறிவிடுகிறீர்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் ஆதாமோ வாழ் தேவனை நம்பி விசுவாசித்து செயல்படுகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவனுக்கு ஆபத்தாக முடிகிறது. ஆகவேதான் பிசாசானவன் சத்துருவானவன் நாங்கள் தேவ சித்தம் செய்யாதபடிக்கு எல்லா விதத்திலும் பல விதமான என்ன செய்வான், தந்திரங்களினால் பேசுவான். கவனியுங்கள், இங்கே என்னத்தை யூஸ் பண்ணுகிறான், தந்திரம். இங்கே பார்க்கிறோம் பிசாசானவன் உபயோகித்த ஆயுதம் என்ன, தந்திரம். இப்படியாகத்தான் தந்திரமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கொமெடி கொமெடி என்றால் இந்த என்ன சிரிக்க வைக்கிற ஜோக் இவைகளெல்லாம் பார்க்கிறார்கள். வடிவேலுடைய ஜோக் என்று பார்க்கிறார்கள் என்ற கொஞ்ச நேரம் சிரிப்போம், அது எந்த தப்பும் இல்லத்தானே என்று சொல்லி அநேக காரியங்களில் இன்றைய கிறிஸ்தவம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அது தவறு. ஏனென்றால் வடிவேலுடைய ஜோக் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்குவதில்லை. தேவ வார்த்தையும் அவர் செய்து முடித்தவைகளும் தான் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவைகளாய் இருக்கிறது. ஆமேன். ஆகவே மனுஷரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, தேவனிடத்தில் அல்ல மனுஷரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாட்களிலே பல விதமாய் சத்துரு கிரியை செய்கிறான். அவனுடைய தந்திரம் தேவனை விட்டு பிரித்து நம்மை உலகத்துக்குள் கொண்டு போவதுதான் அவனுடைய தந்திரமாய் இருக்கிறது. அப்ப கவனியுங்கள், இந்த இடத்திலே ஆதாமேவாள் புதிதாக புறப்பிக்க தேவனால் புறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படி வஞ்சித்தான், தந்திரத்தினால் வஞ்சித்தான். அப்ப எல்லா விஷயங்களிலும் பிசாசு எப்படி வருகிறான், தந்திரத்தோடு வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான், தேவன் சொல்லுகிறதற்கு ரைட் ஆப்போசிட்டாய் சொல்லுகிறான். கவனிங்கள், அப்போஸ்தலர்கள் மிகவும் களைப்படைந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒரு வாட்டி அல்ல, ரெண்டு வாட்டி அல்ல, மூன்று முறை வந்து அவர்களை எழுப்பி ஜபியுங்கள் ஜபியுங்கள், ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜபியுங்கள். மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகவே ஆவியின் சத்தத்தை கேட்டு செயல்படுங்கள், மாமிச சத்தத்தை கேட்டு செயல்படாதிருங்கள். நீங்கள் ஆவியின் சத்தத்தை கேட்டு ஜபிக்க ஆரம்பித்தால் தேவ வல்லமை சரீரத்தை மேற்கொண்டு பலப்படுத்தும். அப்ப தேவ வல்லமை நம்மேல வராதபடிக்கு மாமிசம் சொல்லுகிறது என்னன்று, இல்லை தூங்குங்கள் என்று மாமிசம் சொல்லுகிறது. அந்த மாமிச வார்த்தைகளை நாங்கள் தேவ வார்த்தையை வைத்து மேற்கொள்ள வேண்டுமே அல்லாமல் மாமிசத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் சத்துரு எப்படி சொல்லுகிறான், அப்படி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீன்மை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது கவனியுங்கள், இந்த தத்தத்தை இந்த அறிவை பெற்றுக்கொண்ட பொழுது இப்பொழுது அந்த அறிவு என்ன செய்யுது, ஏவாளுக்குள் கிரிய செய்கிறது. அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் ஓடி ஓடி அறிவை எடுக்க விரும்புகிறோம். டெலிவிஷனா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், சினிமாக்களா இருக்கட்டும், இல்ல கொமெடியா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, அறிவை கொடுக்கிறது. அந்த அறிவு, அந்த அறிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்மை தவறாக கிரியை செய்ய வைக்கிறது. அநேகர் நினைக்கிறார்கள் அது என்ன சுமார் நாலு ஜோக் தானே என்று நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்களானால் அப்புறமாய் நீங்கள் ஜோக் அடிக்கிறவர்களாய் மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்களுக்கே தெரிந்திருக்க வேண்டும், ஜோக் என்பது மற்றவர்களை இழிவுபடுத்துவர். தான் ஜோ. அப்ப இவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு இவைகளை எவ்வளவுக்கு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய வாயில் இருந்த அவைகள் புறப்பட்டு வரும். ஆகவே எங்களுடைய செவிகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம், எங்களுடைய கண்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். என்னத்தை பார்க்கிறோம், என்னத்தை கேட்கிறோம் என்பது மிகவும் அவசியம். என்னத்தை பேசுகிறோம் என்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் என்னத்தை நாங்கள் அறிகிறோமோ அந்த அறிவு தான் நம்மை நடத்துகிறது. கவனியுங்கள், இந்த அம்மா அதாவது ஏவாள் ஒரு காரியத்தை பிசாசு மூலமா அறிந்து அதை நம்புகிறார். நம்பினபடியினால் அந்த அறிவு அந்த அந்த சகோதரியை நடத்துகிறது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதென்று கண்டு. அப்ப இதுவரைக்கும் அந்த சகோதரி அந்த அதாவது ஏவாள் என்ன செய்யறா, அதே வழியா 1000 வாட்டி போய் வர்றா, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாட்டி போய் வர்றா. ஆனால் என்ன செய்யவில்லை, அவருக்கு இது புசிப்பதற்கு நன்மையும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதாக காணவில்லை. ஆனால் இப்பொழுது சத்ருவானவன் அறிவை கொடுத்தபடினால் அதை குறித்த ஒரு அறிவு வரும் பொழுது என்ன செய்கிறது, அந்த வார்த்தைகளை நம்பினபடினால் இப்பொழுது இந்த காரியம் எல்லாம் அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, அந்த அந்த ஏவாளுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. புசிப்பதற்கு நன்மையாக தோன்றுகிறது, பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புத்தி தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப கவனியுங்கள், மிகவும் அவசியம். எந்த அறிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோமா அந்த அறிவு தான் நம்மை நடத்துகிறது. அவன் அவன் நினைவின்படியே அவன் அவன் வாழ்க்கை இருக்கிறது. அப்ப நான் இப்பேற்பட்ட அறிவை நான் பெற்றுக்கொள்வேனானால் அது என்னை மாத்திரம் மேற்கொள்ளாது மற்றவர்களையும் என்னை சார்ந்தவர்களையும். கவனியுங்கள், அவள் புசித்தது மாத்திரமல்ல கணவனுக்கும் கொடுக்கிறான். அப்ப தவறான அறிவுகளை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த தவறான அறிவு நம்மை மாத்திரம் அது மேற்கொள்ளவில்லை, நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் அவைகள் மேற்கொள்ளுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது, சாபத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இது தெரியாமல் என்ன செய்கிறோம், ஈஸியாக அறிவை தவறான அறிவை நமக்குள்ளே கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஒரு ஜெர்மன்கள் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கணும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த உலகத்து பாடல்கள் நாங்கள் இனிமே கேட்கக்கூடாதா, படங்கள் பார்க்கக்கூடாதா. இன்றைக்கு எவ்வளவு ஈஸியாக என்ன செய்து விடுகிறார்கள், படங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம், பாட்டு எல்லா உலக பாட்டும் கேட்கலாம், இப்படி எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த அறிவு தான் நம்மை நடத்துகிற, இந்த அறிவு நமக்கு இல்லை. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியல. ஈஸியாக புதருக்குள்ளே கொண்டு போய் கையை வைக்கிறார்கள், பாம்பு புத்துக்குள்ளே ஈஸியாக கையை வைக்கிறார்கள். பாம்பு கடிச்சோன்னு என்ன சொல்லுவார்கள், இது தேவ சித்தம், தேவன்தான் அனுமதித்தார், தேவன்தான் ஏதோ ஒரு நன்மை செய்யும்படி எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறார். ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய இதயத்தின் நினைவு மிகவும் முக்கியம். அதனால் தான் வேத வார்த்தைகள் நமக்கு மிகவும் முக்கியம். அதனால் தான் வேத வார்த்தைகளை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நீ அனுதினமும் தியானிப்பாயானால், இதைத்தான் அவர் ஜோசுவாக்கு சொல்லுகிறார், யோசுவா 1:8. நீ அனிதனமும் தியானிப்பாயானால் இதன்படி நடந்து கொள்வாய். அப்ப இதன்படி நடக்க வேண்டுமானால், தேவ வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டுமானால், அப்படி நடப்பதற்கான பலனே தேவ வார்த்தையிலிருந்துதான் நமக்கு வருகிறது. அதை தியானிப்பதன் மூலமாய்த்தான் நமக்கு வருகிறது. அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் தேவ வார்த்தையை தியானிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்கள் எங்களை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஏனென்றால் எங்களுடைய இதயத்தின் நினைவு தான் என்ன செய்கிறது, எங்களை அப்படியாக நடக்க செய்கிறது, பேச செய்கிறது, கிரிய செய்ய வைக்கிறது. நீதிமொழிகள் 4:23 இப்படியாக சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். பிரியமானவர்களை, தேவன் வந்து காக்க போவதில்லை, ஏனென்றால் நீங்களும் நானும் தான் இதை காத்துக்கொள்ள வேண்டும். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் தேவன் இதை செய்ய மாட்டார், நமக்குள்ளே திணிக்க மாட்டார். ஏனென்றால் நமக்கு ஃப்ரீவில், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். சுதந்திரம் கொடுத்தபடியினால் அவர் என்ன செய்ய மாட்டார், ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். கவனியுங்கள், ஆதாமவாள் இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை எடுத்து புசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்திருக்கலாம், இருமி இருக்கலாம் என்று செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தாலே அவர்கள் பயத்திலே என்ன செய்திருக்க மாட்டார்கள், தொட்டிருக்க மாட்டார். ஆனால் தேவன் அப்படி செய்ய மாட்டார், ஏனென்றால் முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்ப உங்களுக்கும் எனக்கும் முழு சுதந்திரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறபடியினால், நாங்கள் பிரியப்பட்டு தவறான காரியத்தை அறிந்து அதை செய்யும் செய்ய முயற்சிக்கும் பொழுது தேவன் தடை செய்ய மாட்டார். அப்படி ஏதாவது தடை வந்தால், யாரோ ஒரு பரிசுத்தவான் உங்களுக்காக என்ன செய்திருக்க வேண்டும், உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு ஆள் இப்படியெல்லாம் இவருடைய வாழ்க்கையில வாய்க்க கூடாதாண்டவர் என்று ஜபித்திருக்க வேண்டும். அப்படி ஜபிக்காவிட்டால் அது நிச்சயமாய் நீங்கள் என்னத்தை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த தீமையான காரியம் உங்களை மேற்கொள்ளும். எல்லா காவலோடும், ஒன்று ரெண்டு காவல் அல்ல, ஒருக்கா ரெண்டு தரம் அல்ல, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து அப்படி நீ காத்துக்கொள்வாயானால், தேவ வசனத்தின்படி காத்துக்கொள்வாயானால், வாலிபன் தன் வழிகளை எதினால் காத்துக்கொள்ளுவான், அவருடைய வசனத்தினால் தானே. ஆகவே தேவனுடைய வசனத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் காத்து கொள்ளப்படுவோம். இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை தியானி, அப்பொழுது நீ இவைகளின்படி செய்வாய், அப்பொழுது நல்ல வெற்றி, மேன்மையான வெற்றி உன்னை மேற்கொள்ளும் என்று யோசுவா 8:18 நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அப்ப எங்களுடைய இதயத்தை காத்துக்கொண்டால், தேவ வசனத்தினால் நிரப்பிக்கொண்டால், அதனிடத்திலிருந்து என்ன செய்யும், அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய கிரியைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆமேன். ஆகவே மிக முக்கியம். ரோமர் 12:2 நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நாங்கள் எங்களுடைய சிந்தையை மாற்றாமல் படிக்கிற பாடல்கள் அல்ல எங்களுடைய ஆராதனை. ஆனால் சிந்தையை மாற்றி தேவ சித்தத்தின்படி நான் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. தேவ சித்தமும் நான் செய்வேன், உலக சித்தமும் நான் செய்வேன், என்னுடைய சித்தமும் நான் செய்வேன் என்பதாக அல்ல. நாங்கள் எல்லோரும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு உரியவர்கள், எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால், இந்த உலகம் நடக்கிறது போல, பேசுகிறது போல, சிந்திக்கிறது போல, செயல்படுகிறது போல செயல்படாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணனுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். அப்ப தேவன் நமக்கு மறுரூப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை அவரை அறிகிற அறிவினால் என்ன எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடித்து விட்டார். எப்படியாக என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது, எப்படியாக நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து நான் மறுரூபமாக வேண்டும். என்னை அவர் ஆட்டோமேட்டிக்காய் மறுரூபமாக்க மாட்டார், ஏனென்றால் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் இவைகளை அறியும் பொழுது நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். உங்களுடைய அப்பா சொத்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த சொத்து பத்திரத்தை படிக்கும் பொழுது நீங்கள் அந்த சொத்துக்கு சொந்தக்காரராய் மாறி விடுகிறீர்கள். அதை அறியும் பொழுது அவைகள் வந்து உங்களை மேற்கொள்ளுகிறது. அதே போலத்தான் தேவன் செய்து முடித்தவைகளை அறியும் பொழுது அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். அரிசுத்தத்தை அறியும் பொழுது, தேவன் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார் என்று அறியும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம் என்னை மேற்கொள்ளும். என்னை பலப்படுத்தி விட்டார் என்று அறியும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற பலவீனம் ஓடி போகும். என்னை சுகப்படுத்தி விட்டார், அவருடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமானேன் என்பதை அறியும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற சுகயினம் ஓடி போகும். அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை. என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் மூடி போகும். ஆமென். இப்படியா என்னுடைய இதயத்தை, என்னுடைய சிந்தையை புதிதாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மறுரூப வாழ்க்கை, இயேசு பெற்றுக் கொடுத்த மறுரூப வாழ்க்கை என்னை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென். அவ நீங்கள் 2 கொரிந்தியர் 10:5 மிகவும் முக்கியமான வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையையும், அப்ப கவனியங்கள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் அந்த வசனத்தை செய்ய முடியாதபடிக்கு, அல்லது அந்த வசனம் நம்மை வந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு வேற வசனங்கள் நம்மை என்ன செய்கிறது, மேற்கொள்ளுகிறது. அது தங்களை தாங்களை உயர்த்துகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப எண்ணங்கள், கவனிங்க, எண்ணங்கள் என்ன செய்கிறது, வசனத்துக்கு மேல கிரியை செய்ய முயற்சிக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது, தழும்புகளினால் குணமானோம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சரீரம் எண்ணத்தை எனக்கு சொல்லுகிறது, அல்லது எண்ணத்தை எண்ணுகிறது, இல்லை நான் சுவையினமாயிருக்கிறேன் என்று எண்ணுகிறது. அப்ப வசனத்துக்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறது. ஆனால் அவற்றை வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி நாங்கள் செயல்பட வேண்டும். ஏய் சுகயினமே, வசனத்துக்கு கீழ்ப்படி. அவருடைய வசனத்தினால், அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். அவர் வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குறார். என்னுடைய வியாதியை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால் நான் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் பேச வேண்டும். 103வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது, அவன் தன்னோடு தானே பேசுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று பேசுகிறான். அப்படியாக பேச வேண்டும். அடங்கு, அடங்கு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி என்று நீங்கள் பேச வேண்டும். சுகயனமே வெளியேறு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி. தேவ வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நான் குணமானே இப்படியாக நாங்கள் பேச வேண்டும். ஆனால் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் அதிகமாக பேசுவோம். நேற்றைய நாளிலும் கூட ஒரு தாயும் சகோதரியும் சுவையினம் அதிக நாட்களாய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அநேக வேதனைகள் துன்பங்களை அனுபவிச்சு அவங்களுக்கு என்ன வருத்தம்னே கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்தும் அவர்களுக்குள்ள பெயின் அப்படி எல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த என்னுடைய வீட்டுக்கு கடந்து வந்திருந்தார்கள் நேற்றைய நாளிலே ஜெபத்துக்காது. ஆனால் தேவனுடைய வல்லமை அவர்களை மேற்கொண்டது. அப்படியே என்ன செய்தார்கள், தரையில விழுந்தார்கள், தாயும் விழுந்தார்கள், மகளும் விழுந்தார்கள். தேவனுடைய வல்லமை அவர்களை மேற்கொண்டது, சுகம் அவர்களை மேற்கொண்டது. அதற்கு பிறகு எழுமினார்கள். சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை, சரீரத்தில் எந்த பெயினும் இல்லை. ஆனால் மறுபடியும் வாயத்துடன் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தொடர்ந்து ஜபிங்க பாஸ்டர், இது வரக்கூடாது பாஸ்டர், நாங்கள் டிராவல் பண்ண போறோம் பாஸ்டர். லாஸ்ட் டைம் நாங்கள் டிராவல் பண்ணின பொழுது, கொரியாவுக்கு போன பொழுது எங்களால் நாங்கள் உழவோ பிரச்சனை சந்திக்கும் பாஸ்டர். இப்படியாக மறுபடியும் நாங்கள் பிரச்சனையிலே கொண்டு போய் எங்களை இணைத்து கொள்ளுகிறோம். இப்பொழுதுதான் விடுதலை கிடைத்திருக்கிறது, எனக்கு பூரண விடுதலையே தேவன் கொடுத்தார், இனிமேல் இவைகள் என்னை சேதப்படுத்த மாட்டாது, இவைகள் எனக்கு கிட்டவே வர முடியாது என்று விசுவாசிக்காமல் பாஸ்டர் தொடர்ந்து ஜபிங்கோ, என்னடா வரக்கூடாது பாஸ்டர், நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் பாஸ்டர், எவ்வளவோ என்று சொல்லி எங்களுடைய பழையவைகளை நினைக்கிறோம், பூர்வமானவைகளை சிந்திக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனால் அவைகளை நினைத்து மறுபடியும் எங்களை ஹீலிங் கிடைத்த பிறகு ஹீலிங்கை குறித்து சந்தோஷப்படாமல், அதை குறித்து செலப்ரேட் பண்ணாமல், எவ்வளவு அருமையான ஆண்டவர் இப்போது ஒரு விடுதலையே ஒரு நிமிஷத்திலேயே நமக்கு கொடுத்தாரே என்று சொல்லி சந்தோஷப்படாமல், மாறாக இனிமேலும் வரும், நாளைக்கும் வரும், நாளண்டைக்கும் வரும், சில போல நெக்ஸ்ட் வீக்கும் வரும், ஆகவே தொடர்ந்து ஜெபிங்கப்பா. அப்ப அவங்களே எதிர்பார்க்கிறார். இப்படியாக தவறான சிந்தைகள் நம்முடைய இதயத்திலே உட்கார்ந்திருக்கிறது. சங்கீதம் 19:14 என்ன சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. கவனிங்க, எப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறான் என்றதை பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதால். அப்ப உமக்கு சித்தமானவைகளை நான் தியானிக்கும்படி எனக்கு உதவி செய்யும், உமக்கு சித்தமானவைகளை நான் பேசும்படி எனக்கு உதவி செய்யும். நான் என்ன செய்யக்கூடாது, வாயை திறந்து அலப்ப கூடாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் உங்களோட அப்பா தானே, நீங்க என்ன வேணுமானாலும் பேசலாம். அப்படி கிடையாது, நீங்கள் சரியாக பேசினால் ஆவியோடும் ஆராதிப்பேன், கருத்தோடும் ஆராதிப்பேன். அப்ப கருத்தும் ஆவியும் மிகவும் முக்கியம். அது ஜபத்துக்கும் உகந்தது, ஆராதனைக்கும் உகந்தது. ஆமென். ஆகவே பிரியமானவர்களை, டைமாகி விட்டது. இந்த அநேக காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நாளை நாளிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவனையும் அவரை அறிகிற அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லா காவலோடும் இதயத்தை காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை சரியாய் அறிந்து அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களுடைய இதயங்கள் நிரப்பப்படுவதாக, இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்களுடைய இதயங்கள் உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வாக்குத்தத்தினால், நீர் செய்து முடித்தவைகளினால் எங்களுடைய இதயங்கள் நிரப்பப்படட்டும். அதையே நாங்கள் தியானிப்போம், அதையே நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நீர் பெற்றுக் கொடுத்த சகல விடுதலையும் எங்களை மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் யாரெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறார்கள் அவைகள் எல்லாம் விலகி போவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டங்களும் பிசாசின் தொல்லைகளும் பிசாசின் தவறான சிந்தைகளும் வெளியேறுவதாக, பயம் வெளியேறுவதாக, நாளைய குறித்த பயம் வெளியேறுவதாக, சுகயினம் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக, பலவீனம் ஒட்டி போவதாக, உம்முடைய பூரண விடுதலை பூரண ரட்சிப்பு இவர்களை மேற்கொள்ளுவதாக, இப்பொழுதை விடுதலை ஆக்குவதாக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இப்பொழுது இவர்களை எல்லா நன்மையினாலும் கிருபை வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பிவீராக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வசனங்களை கூட வழி நடத்தினார். நான் இப்படியாக தலைப்பு கொடுத்திருக்கிறேன், நமது இருதயம் எதை விரும்புகிறதோ அதை அருளி செய்யும் தேவன் இயேசு. ஆனபடியால்
2: இருதயம்
1: ஆமீன், ஆமீன். அருமையான தேவ செய்திக்குடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நான் தலைப்பை இப்படியாக கொடுத்திருக்கிறேன், நமது இருதயம் எதை விரும்புகிறதோ அதை அருளி செய்யும் தேவன் இயேசு. ஆனபடியால் இருதயத்தை காத்துக்கொள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள், நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வியாழக்கிழமை எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறபடியால் நாங்கள் நாளைக்கு சந்திப்போம் பாசர். வியாழக்கிழமை எனக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கிறது, நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ரஹாம் அவர்கள் இருதயத்தை குறித்ததான செய்தி எடுத்து வந்தார். இருதயம் வேதாகமத்தில் சொல்லுகிறது, இருதயம் மகா திருக்குள்ளது என்று. ஆனபடியால் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாக அருளுவார். அந்த வகையிலே இருதயத்தில் புறப்படுகிறவைகளை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நாளைய நாளைய ஊழியருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்திருக்கிறார். அந்த தேவ செய்தி உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மறு உழைப்பிலே கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஒளியிருந்து விடைபெறுவோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். நாங்கள்
0: இணைந்திருப்பின்
1: நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். நித்திய ஒளிச்ச நிகழ்ச்சியிலே திரும்பமாக இணைவோம் நேரடி ஒலிபரப்பிலே. அதுவரை நாங்கள் மறு ஒலிபரப்பில் இணைவோமா? ஆமீன்.

0: இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி அவரை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமே படுத்த வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டன், கர்த்தர் என்னை கேட்டுரடி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புவதில் பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டாலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி தொடர்ந்தாங்க. சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோக்கு பிறகு சிஸ்டர் ஜனத், அதன் பிறகு தேவசதி கடன் சொல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கணும் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: நன்றி.

இருக்கிறதுக்காய் நன்றி. நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, மகப்பெரிய உமை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜாண்டவர் அப்பா. நீர் ஏற்றுமென்றும் என்று மாறாதவரும் சாரோ. நீ ரோஜாவே பள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமக்கு சோஸ்திரமான நன்றி ஆண்டவர். உம்மை ஆராதித்து உம்மை ஆரா

நேரத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற சேவனுடைய நாமத்தில் அடங்கி இருவர் மூவர் ஒரு மேல படுகிறார்கள், அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அபிஷேக ஆராதனையில் எங்களை ஆளுக செய்யும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திர நாங்கள் வருத்தல்லாதவர் நிறமை வழியில பாத்திரமா எங்களை மாற்றி ஒற்றுமையா

உமக்காய் கலக்கீடு கலக்கிடப்பா உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேகம் ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல் விட்டறையில் அசை உண்டானது போல இந்த வேலை அசை உண்டாட்டும் அப்பா நீர் தெரிய நிர்மாணப்படுகிற தேவன் கர்த்தருடைய மகிமையை வெளியிறங்கமாக மாம்சமாய் சாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொன்னீங்களா. நாளை அணிந்து காணும்படியா கிரியை இன்னும் துதிக்க இன்னும் அறிய இன்னும் கட்டி சேரங்களை கிருபை தாங்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீங்கப்பா இனிமேல் நடத்தினீங்க குறவை இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாக அதற்கான ஒன்றுமே இல்லையப்பா. நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை நிற்கவே அப்பா. ஒரு வார்த்தை ஒரு

எசையா, எல்லாம் கூடும் எசையா, சும்மா கூடும் எசையா, எல்லாம் கூடும் எசையா. ஒரு வார்த்தையே சொன்னால்

இதெல்லாம் கூடும் ஏசையா, ஒரு வார்த்தையே ஒரு வார்த்தையே சொன்னால் போதும் ஏசையா. பாடு நாலு வார்த்தையும் போது ஆசீர்வதிங்க, உங்களோட பேசுங்க ஆண்டவர். அப்பா அவளுடைய கருமரத்தை நீங்க வெளிப்படுங்க. அப்பா விதைக்கிற விதைகளோ ஒன்று 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்கத்தில் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக மாறட்டும். பிரகாசமான

0: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் மூவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்த ஆராய்ச்சி சுப இளங்கோ ஒன்டாரியோ கனடா இந்த சகோதரி நித்திய விழித்த நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி சகோதரியை கத்திர ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட் இறக்க போறோம். மதுப்பு பிறகு தேவ செய்தி பேசுறோம். சிஸ்டர் ஜெனட்
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன்
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதன் அபிஷேக திவச நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
1: பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் செய்திக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஒரு துதி ஒன்றை நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன்.

0: புகழ்ந்திடு மாலையிலே. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மேலும் அது கரங்களிலிருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனது வாயினூடாக நீங்க பேச வேணுமா? நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையே நான் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உங்களை உயர்த்த வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வல்லரவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு சிஸ்டர் பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவசை கடந்து செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனிலே வந்திருக்கும் பாச லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளில் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பில் அவர்களை போம்.
2: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் போற்றுவதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே ரீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்ட, விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்ததுனாலே அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்தாவி வழிநடத்துகிறார், அந்த பசுத்தாவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற பசுத்தாவி. அந்த சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி, வல்லமையினாலே நிரப்பி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து பழையப்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசையின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவா என்னும் தேவத்தை அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டல். கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார். எப்பொழுது தன் வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்வியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக தோல்வி அறிந்த பிறகு அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தேவனுடைய தாசர் தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரேல் ஜனதா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசு. விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற தேவ வசனங்கள், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகளை கையாளுகிற பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் என்பார். இதற்கென்று ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகின்றதாக இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அதன் இரத்தத்தின் இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மீது விசுவாசத்தை வைத்த பிறகு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, சாப கட்டுகள் உடைந்து சென்றது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமா, சாட்சியை காத்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினாலே ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல, விஞ்ஞானம் பெருக பெருக, இன்டர்நெட்டினுடைய சகல காரியங்களை பார்க்கும் போது இன்டர்நெட் மூலமாக ஆத்மா அழிந்து செல்லுவதற்கான அநேக சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பரப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், அபிஷேகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு. ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளும் போது ஒரு விசுவாசி உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாது பணி, அவிவிசுவாசம் அடையாது பணி, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வைக்காது பணி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாது பணி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும். விதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலும் ஜெபிப்பதிலும் தன் ஆத்மாவை மாற்றம் தட்டி எழுப்புகிறோம் மாத்திரமல்ல, கேட்கின்றவர்களையும் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசுவை விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கடுமையானவில்லை, இந்த உலகத்தில பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பலவிதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் இஷ்டம் போல நடப்பதற்கு, ஆலயத்திற்கு வா என்றால் வரமாட்டேன் என்று சொல்வார்கள், வீட்டினுடைய ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே வா என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம் பிள்ளைகளை மனம் மாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பெற்றோரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், போதகர்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. 1 யோவான் 5:4 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே. உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாசு, எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவையும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறார்கள். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பிசாசின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கிக் கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் இரட்சகர், வல்ல மன்னவர், அம்மாராதவர், ஜீவிக்கிறவர் அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன் ஜீவனை பாராதபடி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே, அவருடைய ரத்தத்தை பலியால் செலுத்தினபடினாலே இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோ, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார். உலகத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. நீ பிரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். விசுவாசம் தொடர வேண்டாம். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ அதானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பசுத்தாவினுடைய உதவியினால ஜபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசினை எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிகப்பெரியது. கெச்சேமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமும் மாறி அது பூமியின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும்? ஜபதீரர் ஜபத்தில் போராடினார். தேவ குமாரனாகிய கிறிஸ்து மூலங்கால் படித்து யுத்தத்தை துவங்கினார் கெச்சமனி தோட்டத்தில். பிரியமானவில்ல, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர்க ஜப வாழ்க்கை இழக்கிறோம். ஜபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவருக்கு இருந்தது, அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், என்னென்றால், உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கெத்தேமலையில் எங்கே முழங்கால் படித்து ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை ரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிவான், விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். கடுமையான விட நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த உலகம் நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய் தேவனுடைய பிள்ளையாய் ஒரு பசுத்தவானாய் ஒரு நீதிமானாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய் தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாவதாக. எபிரேய ஏதன புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், இயேசுவை நம்பிட்டோம், என் விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைத்துவிட்டு இனி பின்வாங்கி போக மாட்டேன், விசுவாசத்தில் பின்வாங்கி போற மாட்டேன், நான் ஜீவன் இருக்கிறவரிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம், அது மண்ணுக்கு போய் விட்டுக்கிறார். ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கட்டரிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கட்டரிடத்திலே திரும்பி போடுகிறது. மறித்த கிறிஸ்துவுக்குள் மறித்த பிறகு இலைப்பாக செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. இந்த கடுமையான இந்த இடத்தில் பார்க்கும் போது எவ்வளைய நிருபத்தில் ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவையில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய் நம்பு, ஜெபிக்கிறாயா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா? அநேகர் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வித்தியாசமாக பிச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும், அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது பின்வாங்கி கரை, என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பசுத்தாவி யார் என்றால் உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பசுத்தா, உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார், காணப்படாத வகையில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டாம், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டாம், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டாம், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டாம். எனக்கு அருமையானவில் அந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறாயா? அந்த வார்த்தையோடு வாழ்கிறாயா? அந்த வார்த்தையின் மீது உண்மையாகவே விசுவாசம் இருக்கிறாயா? தேவ வசனத்தை கேட்போம், பிரசங்கத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம். அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? இங்கதான் பிசாசு கிரிய செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வருவோம் ஆலயத்தில் இருந்தோ, இதோ டெலிவிஷன்ல இருந்தோ, இல்ல ரேடியோல இருந்தோ. உங்கள் மதியில அநேக ஆண்டுகள் நாம் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிற ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு அவருடைய வார்த்தை நாவிலே வைத்து பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம். அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு. அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எழுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும், உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையான நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேத வசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்பார். நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது, கொலையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும். தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும் போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு. பரலோகத்தில் நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாரான கர்த்தருடைய கரத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராவது ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். ஞாயிற்று நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியாய் இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கத்த சிறுவயிலே கொன்றான். அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கர்த்தர். பிசாசுக்கு உயிரில்லாத தள்ளாடுகிற பிசாசா இயேசு ஜெயம் கொன்றான், ஜெயத்தை கொன்றான், வெற்றி பெற்றார். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பெரிய பலன் உண்டு. இவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார், கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாத கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் ரட்சகராகிய என் மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார், அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார், அதிகமாய் என் மீது பாசு வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

0: ദൈവത്തിൻ മീത് ജയം, പിശാസിൻ മീത് ജയം, അവിശ്വാസത്തിൻ മീത് ജയം, വരുത്തത്തിലിരുന്ന് ജയം, വ്യാധിയിലിരുന്ന് ജയം. என்னுடைய வியாதி நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுகின்ற ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் யார் என்றால் விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன். இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்விதமாக வார்த்தைகளை சொன்னார் விசுவாசத்தை குறித்து. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்தின விசுவாசமா, தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தது என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை எனக்குள்ளே வாழ வேண்டும், நான் அதற்குள்ளே வாழ வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பும் வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய், சோதனை வந்தா, வேதனை வந்தா, கண்ணீர் வந்தா, பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலையின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலைகள் கடந்து செல்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார், நம்மோடு. வேதம் சொல்லுகிறது, யோனர் walk with the Lord. ஆண்டவரோடு சஞ்சரித்தான், ஆண்டவரோடு நடந்தார். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை சந்தே அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கையை நடத்துவான். ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே, நாம் காண்கிறதினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல. காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். எது காணாதவைகள்? நித்திய ஜீவன். சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையை தான் விசுவாசிக்கிறோம். அந்த பார்க்கல இன்னும் ரெண்டு கொரிந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று கவுல்சோ எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று, காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அதனால தான் விசுவாசத்தில் நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல. வந்துட்டோம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விட்டோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும் எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டாம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறதா. ஓ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 Corinthians 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்றோம். ஜெயம் யாரால வருது? கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு சோத்திர செலுத்தவர் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். நாட்டமாவே கத்திரை சோத்திரியம் முழுதமே பசுத்த நாமத்தை சோத்திரியம் நாட்டமாவே கத்திரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களும் மறக்காதே. கடந்த காலங்களில் எத்தனை ஜெய எத்தனை வெற்றி கத்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அதை நினைந்து நினைத்து துதிக்க சோத்திரிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நான் நான் இல்ல, நான் இல்ல, நான் ஒன்று இல்ல, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவாலே இல்ல, பலத்தாலே இல்ல, ஞானத்தாலே இல்ல, அவருடைய செல்வத்தால இல்ல, ஜெய எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வந்து கிறிஸ்துவின் கிருபையினால வரும். அது யாரும் மறக்க கூடாது. யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கர்த்தர்தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ
1: தோல்வியின்
0: நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கர்த்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்கிறது ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது. ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறது. அப்ப விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வெட்டி வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வெட்டி வாழ்கிறவனே பாக்கியவன். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால் வருகிறது. தான் சொந்த பலம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், என்ன நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்றுண்டாவதாக. இந்த கண்மையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்றுண்டாவதாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேர வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய், இந்த உலகம் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக் கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தது. நமக்கு ஒரு நாள் ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அந்த இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாவும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவிசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கட்டணமே ஆசீர்வதிப்போம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நர்சனாக இயேசுவே, சிந்தப்பட்ட ரத்தம் அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கட்ட நீ. கேட்க போகிறவர்கள் அவிவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர திரும்பிப்பார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருபை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே, ஆமே, ஆமே.
1: ஆமே. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே தேவசெய்தியை கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல் இந்தியாவிலிருந்து ஜெர்மனில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோவில் கலைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இருளாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவர் அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிருந்தங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன். விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும். எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லி, இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கையின் மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது, அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நாங்கள் உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட, இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட விசுவாச வாழ்க்கை, இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையன் அவர் கொடுக்கவில்லை, பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த உலகம் எங்கும் கொண்டு சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜபத்தை சிஸ்டர் சுபா இளங்கோ என்று ஏறிருக்க போகின்றோம். இப்போ நான் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற சகோதரி, ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார். அப்படியாக தேவன் ஆசீர்வதித்திருக்கார். அவரை இப்படி அழைப்போமா? அதன் பேர் சிஸ்டர் சுபா இளங்கோ முடிவு ஜோதியர் எடுப்பார். பேசுவார் சிஸ்டர் எஸ்தர் ரூபி.
2: ஐயா பிரைஸ்ல அடங்கய்யா.
1: இந்தியாவில இருந்து உச்சாத்தோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். நீங்க துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மாயப்படுத்துங்கள். நாங்கள் முடிவு செய்வதற்கு கடைசியில் போறோம். ஒப்பு கொடுக்க விளையாடுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, எகோவா சம்மாவே, எகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள், பல தேசா தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய ஜீவனம் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி செய்த, இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு எபினேசர் என்று பேரிட்டார் என்று ஒன்னு சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இம்மட்டும், இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறீர் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் தாக்கும் ஏகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் தாக்கும் ஏகோவாயிரே.

காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகவினை காக்கும் தேவனே, மகத்தான கிருபைய மேலே மகிவானியே ரூச்சிடுவே மகிவா.

0: நானுமிடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி பாருங்க, தேவனுக்கே ஒரு பேர் சுற்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எபினே சார், நீர்தான்
1: இதுவரை உதவி நீர்

சொல்வே கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி இந்த 800 மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவாயிருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபெனேசரே கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.

Sunday.

சரே என்பவரே நன்றி நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தி நன்றி நன்றி நன்றி நன்றி கருப்போல சுமந்தி நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி கோடான கோடி நன்றி அப்பா கர்த்தாவே உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உம்மை முத்தம் செய்யும்படி உம்மை புகழும்படி போற்றும்படி உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர் அழைத்தீர் உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி மாம்சமான யாவர் மேதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே உம்முடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக

0: இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசா தேசங்களில் உள்ள மக்களை எல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உம்மை கொண்டாடுகிறோம் புகழுகிறோம். வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரில் உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனும் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷலாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியா நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்புக் கொடுக்கிறோம். வானொலியின் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்த சிரேஷ்ட ரூபி இந்தியா தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இலங்கை வளைக்க போறோம். பிரைஸ்டோ சிஸ்டர் சுபா.
2: பிரைஸ்டோ ஐயா.
1: பிரைஸ்டோ. தொடக்கம் முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
2: ஸ்தோத்திரமானவரே தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாகவும் கர்த்தாவே நீதங்களை ஒருமனப்படுத்தி ஒருமனப்படுத்தின இந்த உபவாச அபிஷேக ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இவர்களை முன்குறித்து அழைத்து

0: செலுத்துறோம். மனிதையாக்கா நன்றி செலுத்துறோம். அந்த சந்தி மத்தியான வேலையில உங்களை நோக்கி பார்த்து நீர் கொடுத்திருக்க கிருபையின் பலத்துக்காக நன்றி ஆண்டவர். தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துவோம் மற்றவர்களை. அப்பா அழைய செய்தியிலே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கொடுத்தது. ஆத்ம பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கலாண்டும் கதாவே ஆரம்பத்தில் செபம் பாட துதியோளுக்கு வழி நடத்துல பாஸ்டர் வானதுக்காக நன்றி செலுத்துறோம். ஜெர்மன் தேசத்துல இருந்தாலும் கதா உங்களுடைய நாமத்தை உயர்த்த உங்களை பணியான அழைத்து கொண்டு வந்தீர்கள். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டும். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி. அந்த ஜெர்மன் தேசத்தில் இணைந்த ஐயா சகோதரிமார்களுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். செபித்தார்களை துதித்தார்கள் நாமத்துல வந்து அப்பா இதாவது செய்யணும் என்ற வாஞ்சிய கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. நீங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய கைது பிரயாசங்களை ஆசிரியங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்தி கூட செபிக்க ஆண்டும். அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். சோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் ஆண்டவர். இந்த விண்ணப்பங்களுக்கு அணியாம் என்று மாமேன் என்று பதிலப்புற கிருபைக்க நன்றி. பிறருக்கா பாரப்பட்டு செபித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கட்டுதனியான ஆசிரியத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசுவி நாமத்தினால் அப்பா அவளை ஆசீர்வதி குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதி கத்தா வந்து பாரத்துக்கா நன்றி செலுத்தி நினைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை செபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் கத்தா வேண்டிய தேசத்துல இருந்து இணைந்த கத்தாவுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நன்றி உள்ள ஆராதனை செய்தார்களை கத்தாது அப்பா அவர்களை ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசிரியம் எல்லைகளை விசாலப்படுத்தும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள. இன்னும் யாரெல்லாம் இணைந்தார்களோ கத்தாவு நீர் அறிவியல் கத்தாது அப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சகோதரி மேல் ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிப்பீரா வழி நடத்துவீரா துதி பாட செபங்களுக்கு நீர் மகிழப்பட்டீங்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்கள். அந்த சோதரையும் குடும்பத்து உடையங்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்பட்டு இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறேன். அப்பா அருமையான வார்த்தையை வெளிச்சு வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே கத்தா வார்த்தையானவர்களோடு பேசினீரே அப்பா பாசல் லூயிஸ் கரனு கூட அதற்காக நன்றி அப்பா கோடி கோடி சோஸ்திரம். விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களோட விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழத்தக்க அங்க தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்க அந்த விசுவாசத்துல இன்னும் வளர அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே. அந்த வல்லமை சத்துவத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவர். உடைய காலை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். அந்த நிலையத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக ஒரு மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்க நிகழ செய்ய போறதுக்கா நன்றி ஆண்டவர். உடைய ஊழியக்கான ஆசீர்வதி குடும்பத்தை ஆசிரியர் ஊழியர்கள் எல்லைகளை விசாலப்படுத்த இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசுவி நாமத்தின் ஆசிரியத்து நன்றி செலுத்தி உடைய கரத்தை ஒப்பி செவிக்கிறோம் ஆண்டவர். அப்பாய் மட்டும் நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம். நிலத்தில் ஆண்டவரை ஜபிக்க மறந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி உங்களோட கரத்தில் ஒப்பு வைக்கிறேன். வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறு ஒளிவப்பில கத்தாவே ஒளிவரப்பாக வேண்டும் என்று மறைவான ஊழியத்தை செய்கிறேன். நன்றி செலுத்தும் ஐயா ஊழியரும் சாபரும் ஆனந்த ஊழியருக்கான ஆசீர்வதி அவருடைய மனைவி பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்கான நன்றி செலுத்துறோம். நல்ல கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். அவரது ஆசீர்வத்தின் பேர் எடுத்து பாதுகாப்பிறான். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு செபிக்கிறேன். மறு ஒழிப்பை ஆசீர்வதிங்க. இந்தந்த உள்ளத்திலெல்லாம் கத்தா இல்லத்திலெல்லாம் கேட்கின்றார்கள். உள்ளமும் எல்லாம் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா நீர் கிரிய செய்ய வேண்டும். நம்முடைய கரத்தின் கிரிய நிகழவிட்டாது இருப்பீரா இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சிக்கும். தொடர்ந்தும் கத்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வதி தருமடி ஆச்சரிக்கும் ஆசீர்வதி இங்க வழி நிறுத்துங்க. நல்ல கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தவப்பனும் ஒப்பு கொடுத்து சுபங்கற்கும் சுபதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தவப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி.
1: இதுவரை இந்நேரமும் முடிவு ஜெபத்தை எடுத்த சிறு சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா புதன் வியாழனில நித்திய வளர்ச்சி முயற்சியை நடத்துற சகோதரி சகோதரி தேவன் ஆசிரியப்பாராக. இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் துதித்து ஆராய்ந்த பிள்ளைகளையும் பார்த்து கொடுத்த தாசனை தேவன் ஆசிரியப்பாராக. நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லோரும் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா? ஆமேன்.
2: என் ஆத்மாவே

ஒரு திங்களும் புதன்கிழமையும் மதிய நேரத்தில் தேவசை எடுத்து வந்திருக்கிறார். பல வருடங்களாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துவோம். அருமையான தேவசை கூட வழி நடத்தினார். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலே தொகுத்து வழங்கிய ஒரு மைந்தனையாக அதிகால வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கிய அவரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாளை நாளிலும் தொகுத்து வழங்குவார். அதே வேளையிலே

அவர்கள் மன்னிக்க வேண்டும். சாந்தினி அவர்கள் தேவன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். சோரி சுஜாதா இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சோரி கவிதா இணையவில்லை இந்த நாளிலும் அதே வழி

கணக்கை யாரோ கலவரத்தில் ஓடிவிட்டார்கள். ஆனாலும் அந்த பணம் முழுவதையும் கதர் திருப்பி பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கதர் உதவி செய்தார். எடுத்துக்கொண்டு போனவருடைய கண்ணை மறைத்து அந்த பேக்கிலே அந்த பணத்தை அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஒன்றையும் எடுக்கவில்லை. அந்த வகையிலே கத்தர் இப்படியாக வழி நடத்துகிறார். கத்தரை அண்டினவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நாள் செய்தி போல கத்தரை ஜெயம் கொடுக்கிறவர் ஆமேன். அவர் தலை குனிந்து போக செய்கிறவர் அல்ல. அந்த வகையில் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளை நாளிலே காலை

0: உங்கள் எல்லோரையும் ஒப்பிக்கொண்டு பேர் பேராக கத்தி வழிநடத்தினார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்கியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் யூடியூப்பிலும் போடுகிறோம். அதே வேளையிலே உங்களுக்கும் அனுப்பி தருகிறோம், அவற்றை அனுப்பி கொடுங்கள். கத்தர் உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் சார்பில் விடுதலை பெற்றுக் கொள்வாராளாக. கத்திரை கருத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக மனிதனை அதிகாலையிலிருந்து இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கினார் கத்திரிக்கு நன்றி செலுத்துவோம். கத்திரை கருத்திலே ஒப்புவிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென்.
1: Recording stopped.
0: Amen. Amen. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா?

0: சரித்திரம் அப்படியாக பலர் இணைந்தீர்கள், சாப்பிடுத்தீர்கள். நன்றிகளை வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஆமேன். மாயந்தனையா மாயந்தனையா நீங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு கொண்டு வாருங்கள்.
1: ஆமேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்துகிறது தாசகையும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியையும் தேவன் அவர்களும் ஆசீர்வைத்து நாளைய தினத்திலேயும் இதே நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை துதி ஓதாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
2: நன்றி.
1: தேங்க்யூ சிஸ்டர்.
0: ஆமேன். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள்.

0: ஆமே நாமே, நாங்கள் இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருந்தோம். காலையிலே 6:30 நாங்கள் இந்த ஸ்டுடியோக்கள் இணைந்தேன். இப்பொழுது 10:30 ஆகிறது. அந்த வகையில் இணைந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சோதிக்கிறோம். கத்திர கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் மறுவலை கடன் இணைவோமா? ஆமே.
1: அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு நடக்கிற ராஜ விருந்தில உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மைக்கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். நடைமுறையில் இருந்த, நான் இப்ப சொன்ன 8 காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க, பெருமை கடையாளமா சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கத்த சொல்றாரு, ஒரு வெட்டிங் செரமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மனவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது, ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில் சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமா யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல உன் பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தால், வெள்ளை கல் இருந்தா உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அது போல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின பத்தின ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு மேலாக அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெருங்கம்பூர் சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெருங்கம்பூனுடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பெயரில் வந்த விக்கிரக கிரியைகள் இருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாய தீர்ப்புல, நீ நியாய தீர்ப்பில் நீ நியாயம் தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யுவர் த சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன், பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கைப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேற பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்க தான் நமக்கு அனுபவிக்க கொடுக்கும், இங்கேயே அனுபவிப்பான்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்க வா, ஜெயித்து வா. உனக்கு உன சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்து வா. எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெர்கமுவுக்கு சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாத. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன். என் செக்யூர்ல, என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் உன்னை வச்சுக்கிறேங்க. அடையாளம் தான் அந்த வெண்மை நிற கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாத இருமாண்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாத இருமாண்டவரே. இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருங்கம் உலகத்தை காட்டி கொடுக்கிற. அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம் இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அவனுடைய மாம்சக்கிரியை உடைத்தா, நாமும் மாம்சக்கிரியை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவர்கள் நம்பிக்கை உரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சுத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே சுத்திரம் மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக, இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, அந்த வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுமட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே சுத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆலையை செய்யும் துதி கன மகிமை அவற்றின் நேர் எடுத்துக் கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: அருமையான ஒரு வழிபாடு, இதுவரை நான் கேட்காத வழிபாடு. இந்த பெர்கமு சபையில எட்டு காரியங்களை சொன்னீர்கள், அது சரி. ஆனால் அந்த எட்டு காரியம் ஆவிக்குரிய காரியம், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. உலகத்தில பெருகமும் எட்டு காரியங்கள் இருக்கு, அந்த எட்டு காரியங்களே இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் மிக மிக முக்கியமான இருக்கக்கூடிய காரணம். அருமையான ஒரு செய்தி. இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொண்டிருக்கிறேன், உலக முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்டு இந்த பெருகமும் சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மறைவான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லாரும் கற்றுக்கொண்டோம். ஒன்று இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தி அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கர்த்தர்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசிர்வதிப்பார். நன்றி பாதா, அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கர்த்தர்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி இந்தியா பெர்கமு சபையில காரியங்கள், எட்டு காரியங்களையும் அதற்கு எதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்த மிக மிக மிக ஆசுவா வந்து கத்திர அந்த மகனை குடும்பங்களை ஆசிரியப்பாராங்க. ஆமே, அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும். நாங்கள் இப்போது பாஸ் அர்ஜன் தாஸ் அழைக்கப்போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ் அர்ஜன் தாஸ் மேம்.
3: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே,
2: கடைசி செய்தி உங்களுடைய ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
3: ஆமென். நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில் வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எந்த மத இன மக்களையும் நீர் தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றானவை தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன். யாத்திராமம் 20:3 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிரக ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம். அது உண்மைதான். ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகம எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில் இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் அந்த தாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள் மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கில்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஈட்டிக் கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்று ஒரு காரியத்துக்குடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த அந்த தேவனை இந்த மெய்யான தேவனை அறிவித்து வாழ்ந்தார்கள். ஆனால் பலர் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கு பலவிதமான மதங்களை கப்பல் மூலமாக அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளிலே பாருங்கள் அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 பார்க்கும் பொழுது பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள் 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள் யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக முடியாத இதயத்தில் அவன் நியாய பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேப் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் மந்தமையான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்தில் வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான தேவனை அறிவிக்கப்படியாக இந்த சுவிசேஷம் புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்து ஊடாக இடைகிறது. பாருங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக மத்தேயு 1 அதிகாரத்தில் பார்த்தீர்களாக இருந்தால்

தொடர்ந்தது. ஆபிரகாமின் காலத்தில அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகள் இருந்த மகனை மகனுடைய குடும்பத்தில இருந்துதான் ஆபிராமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24 அதிகாரம் யோசுவா 2 அதிகாரத்தில், அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், இந்த தேவர் வணக்கங்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா பல நாடுகளில் இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, ஒவ்வொரு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன்தான் ஆபிராம். பாருங்கள், யோசுவா 24:3 நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கும் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன், யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். பாருங்கள், தேவனிடத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு மில்கன் காணி லேண்டுக்கு அழைத்து செல்வதை

சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைகிறது. ஒரு கொடியானது செடியில இணைஞ்சிருந்து இணைந்து செடியில இருந்து அந்த பசலைகள் தண்ணீர்களை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்மாவில இந்த ஆத்ம உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்மாவிலே இருதயத்திலே இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவுடைய உணவு பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது.

சந்தோஷம் இந்த ஆத்மாவில இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்மா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்மாவில பலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் கடன் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை மரணத்தை சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மடித்தார், உயித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மடித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய தூக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு நோய் இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளிவர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனில அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள், அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில் அன்பு கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களையும் இந்த ஒன்றான மெய்த்தவர் தான் படைத்தவர். அவருடைய சுவாசம் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம். அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம் இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ? நான் அல்லவா அதை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். எங்களுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிரித்தவர் நான் அல்லவா, காற்றை சிரித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில
ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நமைத்தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம். எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் இயேசுவுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் உணர்ந்து அன்பில முடிக்கிறார். பிறனை நேசிக்கும் பொழுது முகமதியை நேசிக்க கற்றுக்கொள்ளவன், இந்து மகனை நேசித்துக் கொள்ளவன், புத்த மகனை நேசிக்க கொள்ளவன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த அந்த ஞானத்துக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசுவிடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள் பார்கள். இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில் முகமதியர்கள் இப்படி அறியாத மக்களிடத்தில் முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஜபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் ஜபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜபம். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தே இறுதிய பூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் 3:16 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபகூக் 13:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 எங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள், பிதா நம்முடைய சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு, இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு ஊடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்ற
உங்களை நேசிக்கிற ஆவி பாருங்கள் இப்படியாக தன் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார். தேவன் நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய உயிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்கள வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள் தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரமாக 39:9 வசனத்தில் அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்துக் கொள்ளுவான். வாசற்படியில் இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை இந்த குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறவன் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்கு தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மதங்களில கூட வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்தில பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், பொத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள் மணலின் மேல வீட்டை கட்டுகிறார்கள் என்று வேதாக சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்கள், இப்படியாக பெருவெள்ளம் காற்று வரும் பொழுது உங்களுடைய வீடு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 10:10 வசனத்தில் அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்கு பின்னும் மறுமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம். பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள் இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பலி சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவில் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு
இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுக்காக மதிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 4 வசனத்திலேயும், அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால் பாருங்கள், அவர்கள் சிறைச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன், அவர்கள் உயிர்த்து திருசுவுடனே 1000

என்பதிலே இருந்து 100 வருடம் வாழ்வுதான். ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.

முழு இதயத்தோடு உள்ளான மனுஷனிலிருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும்.

இருந்தாலும் அவரிடத்துல வரும் பொழுது அவர் அவர் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜெபிப்போம்.

தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாக பந்தை அறியாதபடி அவர்கள் மறித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம் நிறுத்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவுக்கூடாக ஐந்து கண்ட மக்களும் ஒரு விழிப்படைந்து உள்ளான மனிதனில

எளியவன், நான் தான் பாவம் செய்தவன், நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டான். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்களும், அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, சிறப்பாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மையான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தேமதிர தமிழோசியாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலே

உங்கள் அப்பாக்கள் உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று இதை தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று இதை தட்டுங்கள், திறக்கப்படுமான்.

0: கொடுக்கும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக, நிலவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்தில் கொண்டு இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அந்த அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களைப் போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜபித்தது போல, உம்மோடு போராடி ஜபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த நாடுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: மற்ற மதங்களை பற்றியும் விக்கிரகங்களை பற்றியும் என்ன மாதிரி சாத்தானத அவருடைய ஆத்மாவை வஞ்சித்துக் கொண்டு அவர்களை நரகத்துக்கு கொண்டு போற அளவுக்கு அவ்வளவுக்கு அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதனால்தான் கத்தர் அவருடைய சபையின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாரையும் அவருடைய சபைக்குள்ள கொண்டு வரலாம் என்றபடி அவங்களோட வார்த்தையும் நன்றாக இருந்தது. அந்த அருமையான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கூட அவர்கள் அந்த சபைக்குள்ள கேட்கிறவர்கள் வந்து சேருவதற்கு அவருடைய கிருபையாலே அவர்களை அழைப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, sister Alata Mani. God bless you, Nevkale. Amen.
1: Amen.
2: Very short prayer, please.
1: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for such a wonderful evening, Lord, for the way you have been coming and ministering, Lord, to many, in many ways, Lord Jesus, right from the beginning of the worship time, Lord, that had gone on from the handmaidens of the Lord, from Sister Karuna, Sister Grace J. Ranjan, and even with the poetry, a beautiful poem that was shared, Lord Jesus, from Sister Mary Thangalingam, and following that, Lord, with praying for the workers and also for the nations of the land, and Lord, for the hearers, Lord, and all that has been said and done to honor and glorify you and magnify your name, where with Lord you have drawn all men unto yourself, Lord, when we glorify and when we lift your name up. And we thank you for the second segment that went on, Lord, with the message, Lord, starting from myself, Lord Jesus, with the Holy Spirit, and also Sister Arundhati, the following message, and the wonderful way, Lord, for the entire hours, Lord, the Bible study that went on the Church of the Pergamos Church, Lord Jesus, what revelation, what unveiling of the scriptures, Lord, coming through, Lord, such revelation. Lord, we thank you for the nuggets that had been shared for the opening of such revelation of the message, Lord, right from the first two and third chapter, Lord, into the way of unveiling, Lord, just one church alone, Lord, in such a beautiful way, Lord, so many will be touched and saved and come into that knowledge of Lord, what this means, Lord, for the church and even for the world, how it's been entertained, Lord, into the church so much, Lord, that God is comparing, and in the mixed church, Lord, that is coming into being, even this present moment, Lord, but God is, Lord, bringing them out and warning them and giving them, Lord, a time for repentance, Lord, that they would make a difference, Lord, in their lives and come into the proper way of knowing you, and Lord, according to the word that has been going on also with Pastor Anton Rasanayam, Lord Jesus, with all the idolatry and all the other the religions that have not the gospel message, because only the Lord says through only Jesus Christ there is salvation, and thereby, Lord, all those that come in, Lord Jesus, to come into the knowledge of salvation, I pray in Jesus' name. And we thank for all that, Lord, our participation of Brother Mahindran, Lord, to work alongside and do, Lord Jesus, the hosting today, Lord, being with him, leading him and guiding me step of the way right to the end, and also Brother Leslie and Sister Rita, so patiently, Lord, morning till evening, Lord, all these hours, Lord,

0: ஒன்று சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3 தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? வீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். வீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களே உம்முடையவர்கள். அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை. அவர்கள்
0: மத்தேயு 8 அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாகிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவர்களையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

அன்பின் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.

வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக, அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள், நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது, நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல, அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில்

அவனுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் ஒன்று சாமுவேல் 18, ஏசாயா 62, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 7வது அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து

0: மாதம் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பசங்கோமி லோகனவாரிடம் ஒப்படைப்போம். அவர் ரீதியான ஆராதனையுடன் சுத்திகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடும் இந்த வார்த்தைகளோடு வழிநடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி ஊழியரை வரவேற்போம். ஓட்டமா
1: சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா அப்பா. இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்களோடு கூட இந்த முகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்தவனமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே ஆண்டவரே தேவனை கட்ட வேண்டிய பில்லுகள் ஆண்டவரே, மறைவாயிருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா. ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இயக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினார், ஆமீன்.

ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நீத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே, நடைபெறவிடமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் இல்ல.

அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே, சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் எங்க கண்ணோக்கி பார்த்தீரப்பா ஆண்டவர், ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர். அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா, ஆனால் அப்பா நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓட விட்ட தேவன் அப்பா ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர் தாராளமானவர் எல்சடாயாகிய தேவன் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திங்கக்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகி தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கத்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே முக்கு சூத்திரம், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹாலேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி

விருப்பத்துக்கு வேறு யாரு உண்டாண்டவரே? உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா. உண்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா. உண்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா ராஜா. என் தகப்பனே மரம்

வருவதாக, எரிச்சல்கள், கோபங்கள், புறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுட்டெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமா செவிக்கிறோம். ஆவிய ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொன்னிரையா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தரவிடமா செவிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடகுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு சொல்லிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பித்திருப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களை கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே இந்த

சூத்திரம் உண்டு. மாய ஆண்டவரே அப்பா, வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவரே, உடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே, தேவனே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொன்னவரே அப்பா, விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களை கற்றுத்தரும்படி செவிக்கிறோம்.

பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியராக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுங்கு போல உருவுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு

அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பர், ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போலேன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை, அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே ரெண்டு நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் பண்ற அப்படி அல்ல, துதி ஆராதனை ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம், ஆனா ஜெபம் என்பது சுருக்கமா இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள், ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமருந்து. வேதம் நமக்கு பாருங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது, ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வையும் அவன் கொடுக்கிறான், ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை, ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம் அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதனுடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே, அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறார்கள் நான் ரொம்பப்படும் ஆண்டவரே, சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில

பிள்ளைகளாண்டவரே உம்மா போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியாராயிருப்பது உம்முடைய சித்தம் அப்பா. ஆண்டவராய தேவனே சபைகள் பெருக்கம் அளவது மொத்த சித்தம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்துங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம் அப்பா ராஜா. சகலவித நெற்றியர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுத்த நீர் எங்களுக்கு கிருபதாரம். ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா. இச்சியடக்கம் வரையுள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே ப்ரொடியூஸ் பண்ணப்பட வேணுமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறத பாராச்சா. தகப்பனே உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும் தகப்பனே. தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பார்த்துடா நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தை சொன்னேனப்பா ஆண்டவரே. நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரும். ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. மக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவரே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசு மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரே கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றார். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தேன் ஆண்டவர். யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தேன் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவர் சகல காரியங்களிலே ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதைவிதைத்தார்களே 100 மடங்கு ஆசீர்வைத்தேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுந்துள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை இப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே தேவனே, உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா. ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே தேவன். எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா. ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொக்க சூத்திரம் எங்களை அபிஷேகித்தீர், எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே தேவனே. உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கீகரித்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டியே என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி சபது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே மக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு.

0: ஆண்டவரே தேவனே, உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடைபெறவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே. உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலையான விரப்பா ராஜா. தேவரையில் எங்களை ஆசிர்வித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாத தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழி நடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாரா?

0: கூடாக கூடாகவும் வழிநடத்தினார். கத்திரதாமை அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரே அவர் குடும்பத்தாரை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள்
1: சங்கமும்
0: வானொலியின்
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ராம்.

தங்களுக்கு கரத்திலேயோ போய்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட் அக்கண்டாவில் இருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசுரன் தாசனையும்

அவர்களையும் தந்து தன் அழைத்துக் கொண்டவர்களை சந்தோஷம் சமாதானம் உடனும் வாழ கத்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கத்தர் அழைக்கிறார். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் ஒன்று சாமுவேல் 18 அதிகாரம், 62 அதிகாரம், பழைய பள்ளி

0: வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தவந்தாமைங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கபவானுடைய நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும்

0: அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அவங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் சிவமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சகதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா பவுலும் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள் பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நற்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, உம்மை துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கு உண்டாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜெபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜெப வீரர்களை, துதிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும் சபைகளிலே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலே இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை, அந்தவரே உமது சபையை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பாடகர் குழு

0: மேல் அதன் ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. துதிக்க மகிமை உண்டானமைத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே, நார்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறேன் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்தில கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியாய் சிதைக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இது ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரே நீ போஷித்த தேவன் ஆண்டவரே. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரே நீர் தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உக்கு கோடான கொடி தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலும் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்து ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்த முடியாயிச்சு.

பாவ கோஷிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. காகங்களை கொண்டு ஆண்டவரே எலியாவை நீர் போஷித்திரே ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறே. நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவரே

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணுமுங்கிறது முதல்ல போதிச்சேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்தின் நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தார், கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்தின் நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்தின் நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரமாக மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேக இருக்குது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னால் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அது உருவாயிடுச்சு பாருங்கள். ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பண்ணிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படினதாக போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்போ பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்தில மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு, பார்த்தோம் ஏற்கனவே எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியேலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார், ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்டை மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலேயே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான்னு ராஜா அட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்த பார்த்துட்டு இருக்கோம், அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்க, அதனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீ இஸ்ரேவேல ஒருத்தனை கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாப்ல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவன், மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமிங்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்து இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்க. கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கர்த்தர், அங்கே தான் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறாரு, உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவரு பிரமாதமாக செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த கதை, ரூத்தின் கதை நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்க. சின்ன கதை தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால நான் இப்படிதான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாக்குறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாக்குது. அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கர்த்தர் மீட்பராய் இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்போ போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா, வந்து கர்த்தர் எப்படி தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமாக போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். இந்த கதையிலேருந்து 2 காரியங்கள் முக்கியமாக. ஒன்று, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலாக வெறும் ரூத்தினுடைய கதை இல்லை, ரூத்தின் தான் பேர், புஸ்தகம் பேர். இதில் 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ்ன்னு ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை
1: இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாஸ பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான். அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா அப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது முதல்ல பார்க்க போறோம் எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குனே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்னு போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம் சொன்னா பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வகிக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, ஆனால் இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவரை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனா இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட அவனா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதுலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினைச்சு கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர். இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனயீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்கிறான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வருவாங்க, அந்த தண்ணியிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்கிறான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்கள், எப்படி மரியாதையோடு நடத்துகிறான்னு. அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு வார்க்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். 14 வசனம் சொல்லுது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவன் எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனா தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவுதான் கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடிக்க கூட ஏற்பாடு பண்ணிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷரை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேத வசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பேதுரு, இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற இந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு அவரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. எல்லாம் சொல்றாங்க பைபிள் பழமையானதுன்னு. அவர் எழுதிட்டாரு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக பாருங்க, ஒரு ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான் அவன். கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 வசனத்தில் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய விழு என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கத்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திர நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறாவ, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கிறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6 வசனம், அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. சொல்றான் யாருன்னு, அங்கிருந்து வந்த மோவாபிய பெண் என்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவ வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளும்படியா கேட்கிறாள். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துலலாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்திலேருந்து எல்லா காயும் பறிக்கும்போது சுத்தமாக வலிச்சிடாதுன்றார், கொஞ்சம் கடகட்டும் பண்ணுறாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில் வரும், பறித்து சாப்பிட்டோம், பறித்து எடுத்துட்டு போட்டோம், இந்த அறுவடையில் நீ எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியாக அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்கே பொறுக்கி கொள்ளலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம்
0: என்று சொல்லி அந்த பொறுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக வந்து கேட்கறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ வெறும் பொறுக்கி கொள்ளதான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடியே இருந்து பொறுக்கிறேன்றா. பர்மிஷன் கேட்டான்னு சொல்றான். எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சூப்பர்வைசர் சொல்றான், எனக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாய்வ அப்படின்னு சொல்றான். போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, இப்ப கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. பாருங்க, இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால. ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால. பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க. ஒரு பத்து பேர்னா அல்ல ரெண்டு மூணு பேர் இப்படி இருக்கிறான். பாருங்க, பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம் நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போவேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணுக்கு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளேக்கள் மகளேக்கள் மகளேன்னு அட்ரஸ் பண்றான். மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்கே வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு. மகளே கேளுன்றான். என்ன இங்க ஒரு காரியம் பாருங்க, இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான் பாருங்க. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணா இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணா வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்க, இந்த பெண் யாரோ இது வரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான். சொன்ன மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல ஒரு தகப்பன்ங்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். சொல்கிறான் மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாரா இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணா இருந்தான்னா, யாருடைய பெண்ணா இருந்தான்னா, யாருடைய மனைவியா இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்துல பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படிதான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படிதான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படிதான் பேசணும், நடந்து கொள்ளும் போதே அப்படிதான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாமல், எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டா எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவா, அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா அவன் வந்து சகோதரியா நினைப்பான், தாயா நினைப்பான், மகளா நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது. பாருங்க, ஒரு ஆணை பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்காங்க தெரியுமா, அவர் மனநோய் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம், ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால. ஆண்களை பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்லா ஆளாந்தபடி இவங்களுக்கு பயம், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண்
1: தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எப்படி நடத்துறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பி தாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு. கொஞ்சம் பார்க்கலாம், அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே, அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனா இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான், சகோதரிய தன்னுடைய சொந்த சகோதரிய அவன் மரியாதை இல்லாமல் நடத்துறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணா இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து, அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து, அவளை குறித்து கரிசனையா இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனா இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமா இருக்கிறானா, அப்ப மனைவி பேர்லயும் அவன் அலட்சியமா தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்துல நிறைய பேர் தாங்களே மாப்பிளைய செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாம பண்ணிடுறாங்க, இவங்களே நான் அவனை விரும்பினே இவனை விரும்பினு அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா, எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டு அடிச்சா இருப்பாருங்க மோட்டர் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்தே எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டா கட் பண்ண போறான் பார்த்து, அந்த பேண்ட் பாருங்க அது அப்படி இருந்ததுங்க, அந்த பேண்ட் அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது யாரை கல்யாணம் பண்ணுறோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா, பைபிள்லேருந்து அதை கற்றுக்கணும் பாருங்க, அது தெரியலன்னா வாழ்க்கையில் பெரிய தவறுகளுக்கு ஆகிடுவோம். ஆளை பார்த்து எதுலேயும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க, அவன் முடி இப்படி வெட்டியிருந்தாங்க, இப்படி இப்படி கோதி விட்டுருந்தான், எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க, கொட்டின பிறகு எந்த முடியை பார்த்து எதை பார்க்கணும்னு பாருங்க, குணத்தை பார்க்கணும், எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், தாயை கனம் பண்ணுகிறானா, தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா, தாயிட்ட கை ஓங்குறானா, தாயை நல்லா கவனிக்கிறவன் வந்து மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சோறு மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா, அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்க, என்ன அருமையான ஆள். அவன் சொல்கிறான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறு வாயிலில் போகாமலும் பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதெல்லாம் அதுக்கு தான் கோயிலுக்கு வரணுன்றது, வந்தால் தானே இதை கேட்க முடியும். சிலர் நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன், ஆகவே என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான், ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்கள். குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்றான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளவு கரிசனை, யார் வீட்டு பொண்ணும், அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், இவ்வளவு இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையில வந்தா நம்ம வயல்ல வந்தா நம்மளால முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கோன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்றான், வேற வயலுக்கு போகாமலும் இவ்விட, ஏன்னா வேற வயல்ல டேஞ்சர் இருக்கு, அவனுக்கு தெரியும் எல்லா வயல்ல என்ன நடக்குதுன்னு, எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும், அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும், வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணா இருக்கிறாளே, தனியா இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணும்ன்றது உணர்வு இருக்கு பாருங்க, அவன் தான் சிறந்த மனுஷன். அவள் அறுப்பது அவர் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, வேறையும் போயிடாத, இந்த வயல்ல ஏறி ஏன் வேலைக்கார பெண்களோடய ஏறி, உனக்கு பாதுகாப்பா இருக்கும், இங்க நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு, உன்னுடைய சேஃப்டிக்கு. வெளியே போனா வந்த வயல்ல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லி தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்றான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவளை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா, கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான். தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளோ கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்துருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்து எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்கிறவங்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் மோசமானவங்க இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்குறான் பாருங்கள். 22:22 பாருங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடையே நீ இருன்றாள். இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியரா சொல்றான் பாருங்க. 1:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடாதே என்ன அர்த்தம், தவறான விதத்தில் தொடுவது மட்டும் இல்ல, அப்படி மட்டும் அபியூஸ் பண்றது இல்ல. தொடாதேன்னா வெறும் தொடாதேன்னு அர்த்தம் இல்ல, தொடாதேன்னு சொன்னா அடிக்காதே, துன்புறுத்தாதே, தொந்தரவு செய்யாதே, இப்படின்னு பல அர்த்தங்கள். டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப், டோன்ட் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தாதே, தொந்தரவு பண்ணாதே, தொல்லை கொடுக்காத, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தொடாதேன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பாலிசி எப்படி இருக்கு பாருங்க, வேற வேலைக்காரர்கள் யாரும் இவளை தொடக்கூடாதுன்ற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவளுக்கு மற்றவர்களோடு சமமாக, சரிசமமாக, உள்ளூர்காரங்களோடு சரிசமமாக தண்ணீர் குடிக்க உரிமை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் குடிக்க கூட அந்த அந்நியர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்று அவங்க தனியாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் பாருங்க அரேஞ்ச்மெண்ட். இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தரான், நீ இவங்களோட சேர்ந்து தண்ணியை குடிச்சுக்கோன்றான். 2:14 பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவளை கூப்பிடுறான், இவனும் அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க. பின்னும் போவாஸ், 14:14 சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை துவைத்துக் கொள்ளுன்றான். இந்த ரொட்டியை கொண்டாந்து இதில் டிப் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். இந்த கூப்பிடுறத பார்த்து என்ன சொல்றாங்க, நீ இங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அவ ஒருவேளை தூரமா நின்றுட்டு இருப்பா, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, நமக்கு வர்றதுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இது உள்ளூர் ஜனங்க, இவங்க வேற ஜாதி வேற இனம், இதுல போய் நம்ம கலக்க முடியாது, நம்மள கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லி அவ தள்ளியே நிற்கிறாளாம். தள்ளியே நிற்கிறவள நீ இங்கே வாழ்றான், இங்க வா, ஏன் அவ்வளவு தூரத்தில் நிக்கிற, வேற ஆள் மாதிரி பயந்துட்டு நிக்காத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் இனம் பிரச்சனை இல்லை, உன் ஜாதி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டவா இங்க வந்து நீ தோச்சிக்கோ, எங்க சாப்பாட்டுலயே நீயும் உன்னுடைய ரொட்டி எடுத்துட்டு வந்து தோய்த்து நீ சாப்பிட்டு கொள்ளன்னு அவளை அழைக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, இவனுடைய பாலிசியை பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் பாலிசி இல்ல, ரொம்ப பாசிட்டிவ் பாலிசி. நெகட்டிவ்னா இதை செய்யாத அதை செய்யாதுன்னு, எதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் மட்டும் இல்ல, அது எப்படி எல்லாம் பாசிட்டிவா நடந்து கொள்ளணும்ன்றதை பற்றியும் அங்க சட்டம் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 15-16 வசனத்தை பாருங்க, 2 அதிகாரத்தில், அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 9 வசனத்தில் சொல்லிட்டா யாரும் தொடாதீங்கன்னு, அவளாவது தொந்தரவு செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஜென்ரலா வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இங்க இன்னும் 2 வார்த்தைகளை பயன்படுத்துறான். 15 வசனத்தில் ஈனம் பண்ண வேணான்றான், ரொம்ப கேவலமா நடத்த வேணாம், கேவலப்படுத்த வேண்டான்றான். 16 வசனத்தில் அதட்ட வேண்டாம்னு சொல்றான், ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றான் பாருங்க, அதட்ட வேணாம் ஈனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, வெறும் இதெல்லாம் பண்ண வேணாம் பண்ண வேணாம்னு சொன்னா தான் நெகட்டிவ். பாசிட்டிவா என்ன சொல்றான், கதிர் பொறுக்கிக் கொள்ள அவள் எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். என்ன சொல்றான், நீ அறுக்கிறிய, அவ பொறுக்கிறதுக்கு பின்னாடியே வர்றா, எதை பொறுக்கிறதுக்கு, அறுக்கிறதுல ஏதாவது விழுந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் உரிமை அவளுக்கு, பின்னாடியே வர்றா, அவ எடுத்துக்கிட்டோம், ஆனா இன்னொன்னு பண்ண, அவ புழுகிறத மட்டும் எடுத்துக்காம நீ வெட்டுறதுலயே கொஞ்சத்து கீழே போட, அவ எடுத்துக்கிட்டு வரட்டும் அப்படின்றான். தான் பாசிட்டிவ்ன்றான். நான் எவ்வளவு இறக்கம் இருக்குது பாருங்க, சொல்றான் வெட்டுறதுல கொஞ்சத்து நீயே கீழே போடுவேணும்னு, ஏன்னா அவ கொஞ்சம் அதிகம் எடுத்து கொள்ளட்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மனம்னு, வெறும் கீழே கிடக்கிறத பொறுக்கிக்கிட்டோம், சிலவனுங்க இருக்கானுங்க கீழே உழுவுறதையும் பொறுக்கி எடுத்துக்குவானுங்க, இல்லை இப்போ பொறுக்குனா அதை பிடுங்கிட்டு வருவானுங்க. இவன் எப்பேற்பட்ட மனமுள்ளவனா இருக்கிறான் பாருங்க, அவன் சாப்பிட்டும்பா, இன்னும் கொஞ்சம் நீ வேணா அறுக்கிறதுலேயே கொஞ்சம் போடு, நீ வேணும்னு அவ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இவனுடைய பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. நீங்க பார்க்கலாம், நவமி இவனை புகழுகிறாள். 2 அதிகாரம் 21-23 வசனம், ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறா திரும்பி ரூத்து, ஸ்திரீயாள் ரூத் அவர் என்ன நோக்கி, வீட்டில் போய் சொல்றா என்ன ஆச்சுன்னு, அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும், நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகி ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயல் மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் என்று வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு

அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அவன் ஆசீர்வதிக்கிறான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவு முறையானும் நம்ம ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அதாவது இந்த இவன் செய்த நன்மையை கேள்விப்பட்டு அவள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாள், அவனை ஆசீர்வதிக்கிறாள். அந்த அளவுக்கு இந்த இவனுடைய கொள்கை தேவனுடைய நாமத்துக்கு அங்கே மகிமையை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்தான்றதை பாருங்க, எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி வாழுகிறான் என்பதை கவனிக்க வேணும். 4 அதிகாரத்துக்கு போங்க, 11-12 வசனத்தை பாருங்க. கடைசியில் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், 11-11 மூப்புறானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், அதாவது திருமணம் ஆயிடுச்சு, அது திருமணத்துக்கு நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கத்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். இப்போ பாருங்க, இப்பெல்லாம் மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா. இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் உண்டாக்கணும்னு. இவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி, மோவாபிய பெண்கள்னா அன்னைக்கு வந்து வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரேல் ஜனங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவன் மனைவியை ஏற்றுக்கொள்கிறான் அவளை, அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மனைவியை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஹார்மோனியே உண்டாகுது, சமுதாய நல்லிணக்கமே அங்கே உண்டாகிறது. அப்போ ஒரு வேலை ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற முதலாளி அவனுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எத்தனையோ பேர் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறீங்க, சொந்தக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பதவியில் இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மண்டலத்தில் நான் சொல்லுகிறேன்.

0: Recording in progress.
1: Praise the Lord. Praise the Lord, சகோதரி சிஸ்டர் டோலி.
2: ஆமென்.
1: ஆமென். இணைந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் இந்த மாலை வேளையிலும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கர்த்தர் இதுவரையாக எங்களை காத்து வழி நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் மாலை வேளை நித்திய வெளிச்ச பல்சு நேரத்திலே தொகுப்பாளினியாக இணைந்திருக்கிறீர்கள். தேவன் தாம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வழி நடத்துங்கள், கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மாய்மைப்படுவதாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர், உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். ஆமே நன்றி நன்றி. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி. அவர்கள் இல்லாவைக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சிறிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட திருமுகத்தை நாங்கள் காண்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது அதனுடைய பலத்தினாலும் எல்ல, பராக்கிரமத்தினாலும் எல்ல, உங்களுடைய வல்லமே நிறைந்த ஆவிய பரிசுத்த ஆவியின் மூலமாக சகலத்தை உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் ஜீவனில் தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களோட வசனம் கூறுகிறது ஆண்டவரே, நானே ஜீவனுள்ள தகப்பன், நானே ஜீவ அப்பம் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, உங்களோட வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள வந்து இன்றைக்கு வார்த்தையின் அபிஷேகத்தை எங்களுக்கு மேல கொடுத்து ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறேன். யாவரும் உங்களுடைய ரத்தத்தின் கீழே வச்சு மறைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். சங்கீதம் 96:9 கூறுகிறது, பரிசுத்த அலங்கரத்துடைய கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கள், பூலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமெனப்பா, நாங்க உங்களுக்கு முன்பாக தாழ்மையா இருந்து உங்களுக்கு முன்பாக நடந்து உங்களோட வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடக்குதுங்கள். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம், இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கர்த்தரின் சித்தத்தின்படி யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன்.

0: நீங்க கத்தருக்கன்று உங்கள் நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கத்தர் நோக்கி பார்க்கிறார். அதிலிருந்து பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்கள் யாவரையும் எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். இயேசுவை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்பமாக. சாரி, ஆரம்ப ஜெபத்தை நான் செய்தேன், இருந்தாலும் சிறிய ஜெபத்தோடு மறுபடியுமாக ஆண்டவரே, கருணாவை ஒவ்வொரு தேரையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிரிபலுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம், இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை எடுத்துவிட்டு இப்பொழுது நாங்கள் யாவரும் கருணாவை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா அவர்கள் ஜெப பாடல்களை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லா சிஸ்டர் கருணா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
0: ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இனிமையான குரல்ல நீங்க இனிமையாக பாட போறபடியா நன்றி செலுத்தின கத்தருக்கு. கத்தர் அழைத்த அந்த மக்கா பிரித்த அழைப்பை நாங்க இன்னொத்தான ஒன்று நினைக்காமைக்கு அவருக்கு முன்பாக நடுங்கி, அவருக்கு முன்பாக நாங்க தாழ்மையாக அவருக்கு நாங்க ஆவியோடு மும்மடின் தொழுந்து கொள்ளும் பொழுது கத்தர் மகிமைப்படுகிறார். அதபடியா நீங்கள் வந்து உங்கள் பாடல்களை உங்கள் ஜபங்களை எடுத்து வந்து கத்தரை நான் மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ டூ சிஸ்டர். நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உலகத்தை இருப்பவனை காட்டிலும் மங்களில் இருக்கிற இயேசப்பா, நீங்க பெரியவர். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றி இரவும் பகலும் காக்கிற தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சிநேகிக்கிற கத்தாவே, உமக்கு நன்றியப்பா. கைவிடாதவரே, உமக்கு நன்றியப்பா. எங்களை ரட்சிக்கவும் தப்பு வைக்கவும் எங்களோடு இருக்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை இதுவரையிலே தூக்கி சுமந்து தகப்பனாய் எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றியப்பா. அப்பா தகப்பனே, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் வர்த்திக்க பண்ணினவர், ஆசிர்வதிக்க பண்ணினவர். அப்பா, நினைப்ப மேண்டுவதற்கு மேலாக அதிகமாய் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் தேவை கத்தாவே. கைவிடப்படாதபடி எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கும்படி நீர் காத்திருக்கிற தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலும் கத்தாவே தாளத்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கத்தாவை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த ஊழியம் உங்களுடையதாண்டவரே. நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். சொல்ல சென்றதற்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக முடிச்செடிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உதவிகளும் ஒத்தாசைகளும் மனித தேவ தயவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா புதிய புதிய காரியங்களை கத்தாவை உமக்காக செய்யும்படியாய், அந்த குடும்பத்தோடு ஒத்தோடும்படியாய், நீராளை தலைப்பில் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாய், அந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாய், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அவங்க கொடுத்து செபிக்கிறோம். இன்னமாயந்திரன் நாங்களுக்காக அவனுடைய ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் அவரோடு கூட இருந்து வழி நடத்துங்க. சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து நடத்த முடியாது கொடுக்குறோம். இன்னும் சாரி டோலிக்காக மறுபடிய குடும்பத்துக்காக சுபிக்கிறோம். அப்பா, மன விருப்பங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் அறிகிறவராயிருக்கிறீர். அப்பா, தொடர்ந்து நடத்துங்க. சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அது போல கத்தாவே, சாரி கிரேஸுக்காக சுபிக்கிறோம். சாரி ரஞ்சனி அலங்கார மணிக்காக சுபிக்கிறோம். இன்னும் சுபா அலங்கக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ஒழுங்குங்கிறகமாய் வந்து உண்மை உயர்த்தபடியாய் சவியல் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் காண்கிற தகப்பனாக இருக்கிறீங்க. அந்த குடும்பத்தங்களோடு கூட இருங்க, தேவைகளை சந்தித்தல்லுங்க. எல்லா கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் கடந்து வரும்படியா இதுவரை பலம் கொடுத்தவர் நீர் கத்தாவே. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஓடுகிற இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா? ஆனால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் வரப்போற வார்த்தைகளை கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். வார்த்தைகள் கத்தாவே, அப்பா, அநேக ஆத்துமாக்களை விடுதலை அடைய செய்யட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தை நிறைவேறட்டும், உம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். அப்பா தகப்பனே, மண்கள கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வார்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழும் வரை அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உமை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களை நிறைந்த பூமியிலே வாழும் வரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சாட்சிகளாய் மாற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். உப்பாக வெளிச்சமாக இருக்கும்படியாய் வளர்த்த வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நீர் ஒருவரே எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறீர், பரிசுத்தராயிருக்கிறீர். உம்மை போல நீர் நான் பரிசுத்தர், அது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன், அது போல நாங்கள் நடக்கும்படியா ஒவ்வொரு ஊழியக்காரன் நடக்கும்படியா ஆசீர்வதிங்க. அவர்களையும் சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சாட்சிகளாய் அந்த பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம், உலகத்தின் காரியங்களை, பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி வேலையை அடைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே சுத்திகரியுங்க அப்பாதகப்பனே. இந்த உலகத்தின் வாஞ்சுகள், மாயைகள் அவர்களை இட்டு செல்லாதபடி கத்தாவே, பாடசாலைகளிலே பிள்ளையான வழிநடத்தலுக்குள்ளாக கொண்டு போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக அந்த பிள்ளைகள் எல்லாரையும் மறைக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க நீர் இந்த உலகத்துக்கு வந்தவர். எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களையும் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அது போல இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சத்தியம் அந்த ஜனங்களுக்கு கடந்து போனது ஆண்டவரே, ஆனால் உண்மை தள்ளி விட்டார்கள். ஆனால் நீர் எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். அந்த குடும்பங்களுக்கு விடாக, அந்த யூத ஜனங்களுக்கு விடாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜனங்கள் இன்னும் உமக்குள்ளாக வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்களாயிருந்தாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற வழிகளை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பொல்லாத கரங்களிலிருந்தும் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அறியாமை நீருக்குள்ளே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கனட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியட்டும். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்து மக்களும் உண்மை அறியட்டும். நீரே அன்பின் தகப்பன் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. எல்லா பிழையான வழிகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள், அப்பா நெருங்கி கொண்டிருக்கிற எல்லா யுத்தத்திலிருந்தும் ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. ரட்சிப்பை காணட்டும். உம்முடைய வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாதபடியே எல்லாரும் வந்து சேரும்படியாய் அந்த கண்களிலே இருதயங்களிலே ஒளியை கொடுங்க. பாதகப்பனே, இன்னும் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் இழுத்து கொள்ளுங்க. அப்பா வழி தப்பி போகாதபடி காத்து கொள்ளுங்க. இன்னும் கத்தாவை கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த தேசத்திலே மாற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறவர்களாய், அதுக்காக கலங்காதவர்களாய் உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறோம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அதை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். அப்பா நீரே அவர்களோட பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் தங்களுடைய கைகளை போடாதபடி கத்த நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்து நிமித்தம் எல்லாரும் அடிக்கப்படும் காலம் கத்தாவே, அந்த காலத்திலும் நீர் அவர்களோடு உற்றதுணையாயிருக்கிறவர். அப்பா தகப்பனே, இந்த மாமிசம் கத்தாவை அழிந்து போகுமானாலும் உங்களுடைய ஆத்மா உம்மிடத்திலே வந்து சேரும் என்ற அந்த வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மத்தியிலும் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே கத்தாவை பயப்படாதபடி உம்முடைய சத்தியத்துக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெலன் கொடுங்க, வழி நடத்துங்க. இன்னும் உம்முடைய கரத்துல இந்த கருவிகளோ ஒன்றையும் கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய், நேர்த்தியாய் நடத்தும்படியாய், ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: Esse onde está? Está da olhe para esse logo.
1: பேசலாம் சிஸ்டர், சாரி இந்த மீது வந்து ஃப்ரோசன் ஆயிட்டு. தேங்க்யூ, நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தரை மகிமைப்படுத்தினீங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமேன்
0: God bless you too,
1: ஆமே.
0: sister.
1: காட் பிளெஸ். அருமையான பாட்டியல் பாடி ஜபித்தீர்கள். நன்றி, காட் பிளெஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை வரவேற்போமாக. அவர்கள் வந்து ஜபித்து பாடலை பாடி தேவ தியானத்தை கொண்டு வருவார்கள். நன்றி ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ்.
2: ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி, எப்படி இருக்கீங்க?
1: ஆமேன். வேறுங்கள் நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபை மூலமாக. ஆமேன். நீங்களும் கர்த்தருக்குள் வந்து அவரை மகிமைப்படுத்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை
2: ஆமேன் ஆமேன். நன்றி
1: உயர்த்துங்கள். ஆமேன்.
2: தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை நீ தந்து ஆண்டவரே இந்த ஆண்டு மாதம் முழுக்க எங்களை இதாவே கடந்த மாதங்களில் வழி நடத்தினேன் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுகபலம் ஆரோக்கியத்தோடு இருக்க தேவன் நித்தமும் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற தேவன், நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே. இந்த ரேடியோ ஊழியங்கள் இன்னும் பெருகத்தாக தக்கதாக ஆண்டவரே அது அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க நீர் கிருபையாய் நீர் வழி நடத்தும் வார்த்தைகள் பரவிட்டது மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக எல்லா பாகத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் செல்லத்தக்கதாக அவர் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப நீர் வழி நடத்துவதற்காய் நன்றி. காலத்திலும் நாங்கள் அவரை சோத்தரிப்போம். அவர் துதிய போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தைப்படி உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் வழி நடத்தும் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய பரனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போலோட்டிட வாஞ்சிக்கிற

உள்ளம் ஏங்குடுதேம் வானம் திறந்தே தேவமாகிமை பெருமழை போல் ஊற்றிடவா.

மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன் ஜீவனதி இல் மூழ்கி தவிக்க

மேம் எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம் எந்த சூழ்

சன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும்

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறை

0: கனமகிமையே செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். உமக்கு கனமகிமையே செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால துதியேறெடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த வேளையில நான் தியானத்துக்கான வசனத்தை இந்த வேளையில எடுக்கிறேன். ஆதியாகமம் 26 அதிகாரம் அதுல சில வசனங்களை வாசித்து வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து அதுக்கான தியானத்தை நான் தேசத்தில் பழகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பேர்சபேலுக்கு போனான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு ஈசாக்குக்க அப்ப ஒவ்வொரு நாளிலும் அவர் அந்த ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே துறவை வெட்டி சுரக்கும் நீர் ஊற்றண்டை கண்டார்கள். கேரூட் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசோக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமேலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகியலும் கோரேசில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரம் முதல் அவங்கள் அவர் எல்லாரும் அந்த துறவை வெட்ட அதை தூத்தி கொண்டு வந்தது என்ன காரணம் என்று சொன்னால், அந்த முன்னுரிமையை கொடுத்து துறவு அந்த என்று சொல்லி வெறும் இந்த வெறுமனவை வெட்டி வெட்டி கொண்டு இருந்த முதல் பலிபீடம் பேந்து ஓட்டர் என்னென்றால் அந்த பலிபீடத்தை அவர் கட்டி அதை தொழுது கொண்ட நேரத்துலதான் பிறகு தேவனை முதல்ல தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இந்த பலிபீடம் கட்டின உடனே தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்றால், அந்த முதல் பலிபீடம் பிறகு குடும்பம் பிறகு அவர்த்த வேலை. இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த நாட்கள் இதை பார்க்கும் போது முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை எப்பொழுதும் நாங்கள் தேவனை தேடும் போது அந்த எல்லாமே அனுகூலங்கள். அவர் துறவு வெட்ட துறவு தூத்தப்பட்டபடியே போச்சு. துறவு அந்த வேலை என்று தேடும் போது அந்த துறவு அந்த வெட்ட ஆனால் பிறகு பலிபீடத்தை கட்டி எழுப்பின உடனே தேவனை முதல் தேடின உடனே அடுத்து அதற்கு பிறகு அபிமேலே அந்த ராஜா வந்து உன்னிடம் மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தொழுது கொண்டார். அப்ப முதலாவது நாங்கள் தேவனை தேடணும், அதன் பிறகு குடும்பம் எப்பொழுதும் தேவை. ஏனென்றா நாங்கள் அவரோட தேவன் ஒரு கபிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி திருத்துவ தேவனாய் குடும்பமாய்த்தான் அவரை ஒருங்கிழைத்தது. அவற்றை வந்து ஒருங்கிணைந்து நடத்துறதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல முதலாவது தேவனை அடுத்ததாக எப்பொழுதும் நாங்கள் குடும்பத்தை பராமரிக்கிறது, குடும்பத்தை தாய்மாரோ குடும்ப தகப்பன்மாரோ அல்லது என்னென்றா அவைக்கு ப்ரியோரிட்டி கொடுக்கணும். ஏனென்றால் ப்ரியோரிட்டி அந்த என்னென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஏனென்றா அவருக்குள்ளாகத்தான் எல்லா சுதந்திரமும் பெறும். அதான் அவர் ஈசாக்கு பாருங்க, எப்போ போய் அந்த இடத்துல வந்து ஈசாக்கு விதவிதத்தான் அது 100 மடங்கு பலன் கிடைத்த. அந்த முதல்ல வந்து துறவு வெட்டும் போது அந்த துறவு வந்த முதல் வெட்டேக்குள்ள அவருக்கு அது சீர் பொருந்தேலே. ஏனென்றால் அவர் முதல் தேவனுடைய அவரோட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதுக்கு பிறகுதான் வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்கும்போது இதை வாசிச்ச தியானிக்கும் போது ஆண்டவர் இதை பேசின என்னென்றால் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அந்த அந்த நாளிலிருந்து வேலைக்கார துறவு வெட்டினார்கள். அந்த அது அப்பா அந்த வெட்டப்பட்ட துறவு ஒன்றும் மூடப்படையில. அப்ப முதல்ல பலிபீடம் கட்டணும். அப்ப நாங்கள் முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் இந்த புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் நீதியையும் தேடுங்கள், மிச்சம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அதே போல முதல் தேவனை தேடியக்குள்ள ஈசாக்கு மாதிரி பிறகு ராஜாக்களும் தேடி வருவார்கள். உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்களன் வந்து அந்த அந்த வெளிச்சத்துலதான் நாங்கள் இருக்கும் போது தேவன் உன்னிடம் மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாகவே உயர்த்துவார். அந்த இடத்துல அவரை உயர்த்தினார். அதே போல இந்த நாட்களில் நாங்கள் இதை வாசிக்கும் போது இந்த தியான வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு பேசினத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுறேன். என்னென்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அடுத்தது குடும்பங்களை நாங்கள் கவனிக்கணும். குடும்பம் அது முக்கியமானது. அப்ப அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேவன் வந்து எங்களுக்கு தருகிறார். எல்லா விதமான அனுகூலங்களையும் ஏற்படுத்தி எந்த இடத்துல வேலை மற்றவர்களுக்கு இல்லையென்று சொன்னாலும் அந்த அந்த இடத்துல நாங்கள் தேவனை தேடும் போது அந்த இடத்துல அந்த அதிகாரி இடத்த தயவை ஏற்படுத்தி அந்த வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிற அதே இதை நான் தியானித்தபடியா இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான தேவ தியானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அழகா அழகாக ஜபித்து பாடி எங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். ஆமேன். தேவ பிரசனம், தேவ பிரசனம் முடியாததை முடிய செய்யும் உம் பிரசனம் என்ற அருமையான பாடுகளை பாட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆக ஆசீர்வதிப்பதாக வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: அமேன் அமேன். அருமையான செய்தியை கேட்டோம். கர்த்தருடைய நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் ராஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவேற்புமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருவதற்காக ஜெபிக்க போறார்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ராஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ.
2: அமேன். புட் ஆன் தி கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ் ஃபார் தி ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். Lift up your voice to God. Pray in the Spirit and with understanding. Oh, magnify the Lord. Put on the garment of praise for the spirit of heaviness. Lift up your voice to God. Pray in the Spirit and with understanding. Oh, magnify the Lord. Yes, Lord, we come, Lord Jesus, putting on the garment of praise, Lord, and we magnify your name and your name alone, Lord Jesus, at this time. As many nations have gathered together, Lord, from Varthi in Valicham today, Lord, from 210 nations, Lord, Father, we thank you for every one of them, Lord, from all kinds of places, Lord, where they live, Lord, representing their own communities and the places where you have chosen them, Lord, to live at this very moment, Lord, even as they, Lord Jesus, raise their voices up to you, Lord, in one voice, Lord Jesus, coming forth, Lord, before you, Lord, in thanksgiving and praises and adoration to you, Lord. So you are well, Lord Jesus, placed, Lord, because you inhabit the praises of your people, the very world that you created, O Lord, in the very universal way, Lord, in which you have brought your body together, Lord. So we thank you for that, Lord, at this time. Lord, we thank you, Lord, even as Sister Dolly is hosting this program with Bartha in Valicham today, Lord. Be with her, leader and guider, Lord, even as right from the beginning to the end, O Lord. We thank you for your anointing power of the Holy Spirit alone, Lord Jesus, with leader and guider accordingly. So we thank you for that in Jesus' name. We also thank you already, the praises that have been going forth, Lord, and the emotionals between Lord, Sister Karuna and Sister Grace, Lord. We have been coming, Lord, praising you, worshiping you, and also sharing, Lord Jesus, with a short devotional. We thank you for their way in which they come, Lord Jesus, and participate, Lord, in blessing many, Lord Jesus, through their calling and the way they come. come, Lord, and worship you, Lord, and participate, and we all could worship together, Lord, because of that. So we thank you for that, Lord. Even at the time, Lord Jesus, with all that is going on in the background, Lord, for many that, Lord Jesus, have been bombarded, Lord, by life's issues at this time, Father. We also remember, Lord, our own sister Subhai Ilango, Lord, who hosts Wednesday and Thursdays as a host of Nithya Velicham, Lord. Even as we, Lord, remember her husband with his ill health at this moment, Lord, that you would touch him, Lord, from the crown of his head to the soles of his feet, Lord. Bring his health back together, Lord. 100% we pray in the name of Jesus. Thank you, Lord, because you are his Savior. You are the one who died for him. You are his Creator God, that he will see you face to face also, Lord. Accept you as his Lord and his Savior, Lord. At this very moment, Lord, we pray, stand in the gap, Lord, because you are his God, and you are going to do a turn this, Lord, what the enemy meant for evil, for his good, Lord, in a way, Lord, that the whole family will exalt you, know you, love you, praise you for what you have done in that very family, I pray. Thank you for that. I also, Lord, pray, Lord, for another family member in our own family, Lord Jesus, coming between Lord Sister Dolly and myself, Sister Ranjini, as we, Lord, also have confronted, Lord, another family member, even though he's a distant relative, through my cousin's husband's side, who my cousin's husband also has passed away. But this is his sister's husband, who has had an accident in a pool as well, and he has passed away. And remember that family as well. This family also do not know you, Lord. We remember them, Lord, as a time that you could now intervene, as we stand in the gap and pray for this family, that they will find, Lord, the source of their comfort, Lord, comes through the living Savior, our Lord God Almighty, in the name of Jesus alone. So you would, Lord, Lord, somehow, Lord, make a way, Lord, and make your presence known to them, Lord, that they would also accept you as their Lord and their Savior upon their lives. And many that are now, Lord Jesus, may could be, Lord Jesus, also going through, Lord, different ways, Lord, coming through, Lord, listening to this very network at this time, could be also going through bereavement that they need comfort also, Lord. We remember them in their distresses, Lord, maybe through accidents, maybe through so many other ways, Lord Jesus, in ill health, Lord, everything, Lord Jesus, that our life's circumstances, Lord, in real situations that they are facing at this time, Father, that you would touch them, save them, deliver them, Lord, oh God Almighty, that you are the Savior of our the very way in which you created us, Lord. Want us to know you, Lord, first of all, despite of what we go through in this body, Lord, that we live in, Father, the very breath that we live is from, live and breathe is from you, Lord Jesus. Let them, Lord, accept you as their Lord and their Savior at this time. And I thank you for touching them, saving them. Let the deliverance of the very word that is going to be prepared by the lips of the servants go, Lord Jesus, enter into their hearts and lives, Lord. Bring forth, Lord, all the chains be removed, and the dear Lord Jesus, the yoke of bondage be, Lord, completely, Lord Jesus, broken down by the blood of Jesus Christ that is shed in the name of Jesus. As we thank you, Lord, for that deliverance that is working upon their hearts and lives as well. And Lord, I also, Lord, pray, Lord, you have said, Lord, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. That rest can come only from you. That peace can come only from the peace giver, who is coming from the throne of grace, from the Lord God Almighty, the creator of heaven and earth, that gives us that peace. You are our peace. You are our counselor. You are the one who said, Lord Jesus, only believe all things are possible. Therefore, I pray, Lord Jesus, that peace and rest come into your people that are listening at this time, Father, despite of their, let them not cast their eyes upon the circumstances, but look above that, Lord. Look unto the living God. Look up unto the heavens, who whence cometh their help. Their help comes from the Lord. Lord Jesus, that's what you have said, Lord Jesus. Lord, even in Lord Jesus in Psalm 46, Lord, Father, thank you, Lord Jesus, for the very present help in time of trouble. And Lord, we thank you for that very way in which you are revealing yourself, touching them, being with them, Lord, even as the Lord can see you and know you and find you, and Lord, be touched by you and delivered by you. We are talking to a living God. We are talking to a God who lives, who is not a dead God. You are the one who died on the cross of Calvary, who was, Lord Jesus, after the burial was resurrected, Lord, and you brought forth life, Lord, because of that. The resurrection power is still the same yesterday, today, and forever. And that same spirit that raised Christ Jesus from the dead is the spirit that lives within us and raises up, no matter what your situation is. He is able to raise you up in Jesus' name, I pray. So we thank you for that, that, Lord. I thank you, Lord, for the rest of the teamwork that is going on, Lord, in the background, Lord. Sister Rita, who is coordinating all the programs, Lord, everything to put together. And also, Lord, we remember Brother Mahindran, who is also away on a short vacation. Be with him, Lord. Protect him, keep him, lead him and guide him with his family, Lord, with much of your protection and your presence, Lord, to be with him and undertake for him, Lord, until he returns. We also thank you, Lord, for Brother Leslie, Lord, who is, Lord Jesus, the very bottom line for this is, Lord Jesus, that you gave the burden for this network. You gave the burden, Lord Jesus. So even 97 stations, other networks, Lord, could join, Lord, with their radio stations, Lord. Now with Lord Jesus, that's coming out from Sangamam Radio Network, broadcasting from Toronto, Canada, Lord, from Brother Leslie starting it 25 years ago and now into the last 15 years, right from Toronto with Nitya Valicham to Bharti in Valicham and all the Sangamam Radio Gospel, Lord, that is now emanating. So we thank you, Lord, for all the recordings, all the YouTube and Facebook and all the media networks that are going on because of this mighty blessing that you have poured upon these networks, Father. We thank you, Lord. We will not take this light. We will not take it for granted. This is of you and you alone, O God. Therefore, Lord, we give you all the honor, the glory, and the praises. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Armiya jabithekal nandri nandri kathirukke ellakana magimey undavadaga nandri. God bless you. Amen. Amen. Ippadu magila das vandirundargal poi vittargal irundhal ippadu naan uliyarkargalukku aandri jabithe jabipadarku varugiren nandri. And sister Dolly, nandri Yesuve, nandri appa. Amen. Andavare neenga alaitha thaasargal appa, neenga அழைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய அப்பா பேர்கள் உங்கள் ஜீவ புத்தத்தில் எழுதியிருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஆமேனப்பா, நீங்கள் அழைத்தவர்களை ஆண்டவரே காக்க வல்லமை நிறைந்து ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துகிற தகப்பனை, இன்னும் அதிகமாக அவங்களுக்கு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அப்பா. அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அதிகமாக உங்களுடைய உன்னதத்தின் இரகசியங்களையும் உன்னதத்தின் அப்பா வெளிப்படுத்தலையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதரை ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கருத்துல கொடுக்கிற அவர்கள் செய்கிற செய்திகள், கவிதைகள், பாடல்கள் யாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறான். நிறைய வரப்போற செய்திகளை கொடுக்க போற சிஸ்டர் எஸ்தர் ரூபி, பாஸ்டர் மைந்திரன், பாஸ்டர் மரியதாஸ் அவர்கள், சாரி பிரதர் மரியதாஸ் அவர்கள் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. இது வார்த்தையின் வெளிச்சம், உங்களோட வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜீவிப்பதற்கு தந்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமேன். மரணம் தான் எங்கள் ஜீவியத்தில் வந்தாலும் நாங்கள் கத்தருக்குள் இருக்கும் பொழுது அவருக்குள்ள நாங்கள் இவ்வளவான மகிழ்ச்சியை கத்தர் அந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆண்டவரே யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிரிபேலுக்கு நன்றி செலுத்தி எல்லா கனமகினை உங்களுக்கே செலுத்துறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்களை வரவழைப்பமாக, அவர்கள் அழகான கவிதையோடு வந்து நிற்கிறார்கள். அவர்களை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். கத்தருக்குள் அவர்களை நாங்கள் கூப்பிட்டு ஆசீர்வதிப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமென். உங்களோட நேரத்தை ஒதுக்கி வைத்து சங்கம வானொலியில் வந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கிரிவலுக்கு, கவிதையை பகிர்ந்து கொடுக்கிற கிரிவலுக்கு நன்றி செலுத்துறேன். வாருங்க சிஸ்டர், வந்து உங்களோட கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி,
3: நன்றி சிஸ்டர், நன்றி,
1: நன்றி, நன்றி.
3: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதியன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி கவியை சொல்கிறேன். நம் தேவன் சிறந்த சிற்பி, தமது ஊழிய பணிக்காக அவர் தேர்ந்தெடுக்கும் மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். புயலாய் சீறி பாய்ந்தவனின் சிறகை பிடிக்கிறார், உடைக்க துணிந்தவனை உருவாக்க அழைக்கிறார், அடிக்க எழுந்தவனை அரவணைக்க வைக்கிறார், பொல்லாங்கு புரிய எழுந்தவனை போதிக்க வைக்கிறார். அதனால் தான் சகோதர ஊழியன் பவுல் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன். என் அன்பு உறவுகளுக்காய் என் நாமத்தை அறிவிக்கவும் எவ்வளவாய் பாடுபட வேணும் என்பதையும் தெரிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது. கரடுமுரடான கல்லில் அழகு சிற்பம் செய்வதுதான் இந்த சிற்பியின் அழகு திறன். புயலாய் சீறி புறப்பட்டார் தமஸ்கு நோக்கி, வழியில் ஓர் ஒளி சந்திக்கும் வரை. இது விசித்திரம் அல்லவா? சுவிசேஷத்துக்காக அடிபடும் ஆட்கள் தேவை. அடித்தவனால் தான் அதிகம் அடிபடவும் முடியும். மனம் திரும்புதலுக்கு முன் வைராக்கியம் உள்ள பரிசேயரும் வேத பண்டிதருமாய் இருந்தார். மனம் திரும்பிய பின் புற ஜாதியாரின் அப்போஸ்தலராக விளங்கினார். அந்த நே நாட்டில் ஜெப ஆலயங்களிலும் சந்தை வழிகளிலும் ஆவேச பிரசங்கங்களை நடத்தினர். இதை கண்ட மனித ஞானங்கள் இவரை கண்டதை பேசும் வாயாடி என்றனர். பல தத்துவ ஞானிகள் சந்தித்தும் வாதாடியும் இவரை வெல்ல முடியவில்லை. இது ஆவியானவர் கொடுத்த ஞானம் அல்லவா? இது ஆவியானவர் கொடுத்த ஞானம் அல்லவா? உயிருள்ள தேவனை விக்கிரகங்களுக்கு சமமாக்குவது தவறு என்றும், ஒரே ஒரு கடவுள் உண்டென்றும், உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு உண்டென்றும் முழங்கினார். அந்த உரை அவர்களுக்கு நகைப்புக்குள்ளாக்கியது. அங்குள்ள சிலரை மீட்க எவ்வளவு கடின போராட்டம்! தீயில் அகப்பட்டவர்களை மீட்பது போன்று கடின உழைப்பல்லவா அது? என் அன்பு உறவுகளே, உலகம் நம்மையும் எப்படியும் அழைக்கட்டும். இன்றைய தேவை இத்தகைய பவுல்களே, இன்றைய தேவை இத்தகைய பவுல்களே. நரகமும் அறிந்திருந்த பவுல் அல்லவா? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் ஜார். இன்றைய உச்சி நட்சத்திர பிரசங்கியாளர்களையும் பாதாளம் அறிகிறது. பவுலை அறிந்தது போலல்ல அது. பவுலை கண்டு நடுங்கியாது இன்றைய பரிவாரங்களை கண்டு நகைக்கிறது. நாடகம் போடுகிறவள் முன் அதுவும் நாடகம் போடுகிறது. விரட்டுவோராக காட்டுவோர் முன் அதுவும் ஓடுவதாக காட்டிக்கொள்கிறது. எப்படியும் தனது கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை அது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கே பாதாளத்தின் கோபுரங்களை நடுங்க வைக்கும் பவுல்கள்? எங்கே பாதாளத்தின் கோபுரங்களை நடுங்க வைக்கும் பவுல்கள்? அத்தகைய ஊழியர்களுக்காக வேத வசனங்கள் இனியும் காத்து கிடக்கின்றன தங்கள் வல்லமையை நிரூபிக்க. பிரதான ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சகோதரரே என்று மிகவும் துடிச்சலான அழைப்பு. அன்றைய நாட்களில் புரட்சி என்பதில் சந்தேகமே இல்லை. மகா கனம் பொருந்திய மாண்புமிகு போன்ற பட்டங்களுக்கு உரியவர்களை தமக்கு சமமான மனிதராக மதிக்க பவுலுக்கு கற்றுக் கொடுத்தது ஜார். ஆவியானவர் அல்லவா? தனத்துக்குரியவர் தேவன் ஒருவரே, மகிமைக்கு உரியவர் ஒருவர் அவர்தான். நாம் அனைவரும் சகோதரர்கள். பவுல் தனது அனல் மொழியில் தீயையும் நீதியையும் ஆவியின் கனிகள் அந்நிய பாசை இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை பற்றி அழகாக விவரிக்கிறார். இவரது உருமாள்கள் கச்சைகளே அனல் கொண்ட போது சொல்வாள் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? அவரது சொல்வாள் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களின் கனம். காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களின் கனம். இவரது ஜெபத்தில் இணைந்தன சீலாவின் கரங்கள். திறக்கப்பட்டது சிறைச்சாலை கதவுகள். விசுவாசம் என்பதற்கு பவுல் கொடுக்கும் விளக்கம் தெளிவானது. அது நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்ற குரலை கேட்ட சவுல் விரும்பினார், ஆண்டவரே நீ ஜார், ஆண்டவரே நீ ஜார். நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்ற பதில். பணிந்தார் சவுல், உன்னதத்தின் வழிகாட்டுதலின்படி உலகை அசைக்கும் உருக்கு ஆயுதமாக உருமாறினார். சரித்திரத்தில் சித்திர சுவடுகளை பதிக்கும் சிற்ப வாழ்வை முன்வைத்து ரோமர், கொருந்தியர் 1:2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், தெசலோனிக்கியர் 1:2, தீமோத்தேய் 1:2, தீத்து, பிலமோன், எபிரேயர் என 14 நிருபங்களை எழுதினார். சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருக்குள் நாமும் வாழலாம் என் சொந்தங்களே. சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருக்குள் நாமும் வாழலாம் என் சொந்தங்களே. வாழ்விலும் அடிப்போரை சபிக்க கூடாது, ஜெபிக்க வேண்டும். நாளை அவர்கள் அதிகமாக அடிபடுவதற்கு முன்வரக்கூடும். ஒருமுறை கிறிஸ்து ஒளிக என்று எழுதியவர்கள் மறுமுறை அதே பேனா முனியால் உடலை கீறி கிறிஸ்துவுக்காக மதிக்க ஒப்பு கொடுத்த வரலாறுகள் நம் முன் காய்ந்து விடவில்லை இன்னும். நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்து கொண்டிருந்த பவுல் எப்போதும் ஆயத்தமுள்ள போர் வீரனாகவே இருந்தார். சிறையாக்கப்பட ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டார். ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் இறுதி மூச்சு வரை அதனையே செய்து போராடி ஓடி முடித்தார். மறிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் பான பலியாக வார்க்கப்பட்டார். இது போல வாழ்விலும் சாவிலும் அவருக்காக வாழ நாமும் ஆயத்தமாய் என் அன்பு உறவுகளே. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இதை எழுதும் போது பவுலின் கைகளில் இரும்பு சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருந்தன. கால்கள் 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர் பெற்ற சந்தோஷம் மண்ணில் இருந்தல்ல, விண்ணில் இருந்து பெற்றதால் மென்மேலும் பெருகியது. சிறையிலும் சிறைபிடிக்க முடியாத சந்தோஷம் அல்லவா என் சொந்தங்களே. சிறையிலும் சிறைபிடிக்க முடியாத சந்தோஷம் அல்லவா என் சொந்தங்களே. சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நாமும் தயாரா என் உறவுகளே. சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நாமும் தயாரா என் சொந்தங்களே. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நரகத்தை நடுங்க வைத்த நம்மை போன்ற பாடுள்ள மனிதனின் இறுதி வரிகள் இவை. கர்த்தரின் சுவிசேஷத்தை ஓயாமல் உரைத்த மனிதனின் தூரிகை வரிகள் இவை. தம்மை ஆட்கொண்டவருக்காக இறுதி மூச்சு வரை சுவாசிக்க துடித்த வீரனின் வெற்றி முழக்கம். விசுவாச கப்பல் ஒன்று புறப்பட தயாராகிறது படைத்தவரிடம் புரிகிறது. மரணப்படுக்கையிலும் பவுல் என்னும் பகல் புன்னகைக்கிறதோ, மரணப்படுக்கையிலும் பவுல் என்னும் பகல் புன்னகைக்கிறதோ. இந்த அழகான உலகை, இந்த அழகான உலகை ஆண்டவனிடம் அர்ப்பணிக்க வந்த சுற்றுலா பயணிகள் நாங்கள். நாமும் ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். நாமும் ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். என் நினைவு மெல்ல மெல்ல என்னை விட்டு போகையிலும் கர்த்தாவே உம் பெயரை உச்சரிக்க செய்துவிடும் ஐயா. என் நினைவு மெல்ல மெல்ல என்னை விட்டு போகையிலும் கர்த்தாவே உம் பெயரை உச்சரிக்க செய்துவிடும் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான கவிதையை பகிர்ந்து கொடுத்தீர்கள். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர்.
3: உங்களே உங்கள் வானொலியில் இருக்க வேலை சிற அவ்வளவு பேரே கேட்டு நிறுவா ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன். அருமையான கவிதைகளை நாங்கள் கேட்டோம். இப்பொழுது நாங்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். சிஸ்டர் ரூபி அவர்களுடைய செய்தியை போடுவார்கள். நன்றி சிஸ்டர். பேசலாம் சிஸ்டர்.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால் ஜபமும் ஸ்தோத்திரமும். பாருங்கள், ஜபத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஜபத்தை குறித்து அநேகருடைய நோக்கம் பாருங்க, எண்ணம் என்ன? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரிடத்துல போய் அப்படியே ஜபத்துல ஊற்றி விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ப்ரேயர் மீன்ஸ் ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங். பாருங்க, நம்முடைய ஜபம் பாருங்க பதில் பெறக்கூடிய ஜபமாய் இருக்க வேண்டும். எப்படி தேவன் பாருங்க நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார், அப்படிப்பட்ட விதத்திலே ஜபத்தை நாம் செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் கூட ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பாருங்க. அதற்கு ஆதாரமாக ரோமரின் புஸ்தகம், ரோமர் 12:12 இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியை பாருங்க. ஜபத்திலே உறுதி

இருக்க சொல்றாரு பாருங்க, உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, உறுதியா பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த ஜபத்திலே நாம் பாருங்க உறுதியோடு முழு நிச்சயத்தோடு கர்த்தரை பாருங்க நம்பி விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதுல உறுதியா இருக்க வேண்டுமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5 வசனங்கள் 17-18 போடப்பட்டிருக்கும் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17-18. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பாருங்க, இந்த ஜபம் என்கிற வார்த்தை வருகிற எல்லா இடங்களிலும் வேதத்திலே பாருங்க ஸ்தோத்திரமும் இணைந்தே வருகிறது, ஜபமும் ஸ்தோத்திரமும் சேர்ந்தே வருகிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அப்படின்னா என்ன? நம்முடைய ஜபத்துல தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, அவரை பாராட்ட வேண்டும், அவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும். பாருங்க, சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நாங்க எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. பாருங்க, மத்தையின் புஸ்தகம் 6 அதிகாரத்துல போட்டு எழுதியிருக்கும் பாருங்க, அந்த எப்படி ஜபம் பண்ணுகிறது, நாங்க எப்படி ஜபிக்கணும் எங்களுக்கு போதியுங்க. பாருங்க, அதுல பாருங்க ஒரு இடத்துல கூட ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, இந்த இப்படி வியாதி இருக்குப்பா, என்னுடைய வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்குப்பா இல்ல. சீஷர்களுக்கு அன்றைக்கு நம்மை போலவே அவர்களுக்கும் தேவை அதிகமா இருந்திருக்கும். பாருங்க, அவர்களும் பாருங்க டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க அநேக, ஏன்னா அவர்களும் மனுஷர்கள் தானே, அவர்களுக்கும் அநேக காரியங்கள் அன்றைக்கு தேவையா இருந்திருக்கும், வியாதியா இருந்திருக்கும், பாருங்க கடன் பிரச்சனையா இருந்திருக்கும். எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அங்கே வந்து அந்த மத்தேயு 6 அதிகாரத்துல எப்படி ஜெபிப்பது என்று படித்து கொடுக்கிறார். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், மகிமை அவருக்கு செலுத்துறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பாருங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நம்ம ஜபத்துல ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது என்ன நடக்குது? பிலிப்பியர் 4 அதிகாரம் இந்த ஜபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார். இந்த ஜபத்தை நம்ம எப்படி செய்யணுமா பாருங்க, பிலிப்பியர் 4:6 பாருங்க, பிலிப்பியரின் புஸ்தகம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, உங்க ஒரு காரியத்தை குறிச்சு கூட கவலைப்படாம எல்லா காரியத்தையும் குறித்து இங்க முன்னாடி போடப்பட்டிருக்கு பாருங்க. உங்க விண்ணப்பத்தை எப்படி செலுத்தணுமா தேவனுக்கு? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப நம்ம ஜபிக்கும் போது பாருங்க அதிலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறது பிரதானமான காரியமாக தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று, இந்த ஜபத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது பாருங்க. ஜபிக்கும் போது தடைகள் நீக்கப்படுகிறது, ஜபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. பாருங்க, யோர்தான் நதிக்கரையிலே இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பாருங்க, வானம் திறந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அமர்ந்தார். இன்றைக்கு நாம் கல்வாரி சிலுவைக்கு பின்பாக வாழ்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் ஜெபிக்கும் போது நமக்காக வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு பாருங்க பதில் தருகிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6:4-11 பாருங்க, இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6:4-11 அந்த தானியேல் பாருங்க 3 வசனத்துல போடப்பட்டிருக்கோம். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி பாருங்க. அந்த ராஜா வந்து இவர் எல்லாத்துலயும் பிரதானமா உயர்த்தி வைக்கிறத பார்த்து இந்த ராஜாவினுடைய பிரதானிகள் இவர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த தானியேலை எப்படியாவது சிக்க வைக்கணும், இந்த தானியேல்ற முகாந்தரம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிச்சு இவரை எப்படியாவது பாருங்க தண்டிக்கணும். இங்க போடப்பட்டிருக்கோம், ஒரு குற்றத்தை கூட தானியேல்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியலையாம் பாருங்க.
ஜெபிக்கிற மனுஷன் இடத்துல பாருங்க, குற்றம் குறைகளை உலகத்தார் பாருங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன், நமக்கு போதித்து வழி நடத்துகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். வழி இதுவே, இதுல

பல்லவங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தானியேலை வந்து எந்த முகாந்திரத்தினால இந்த குற்றத்தை சுமத்தலாம், தானியேலுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம் பாருங்க. இந்த ராஜா கிட்ட போய் இந்த பிரதானிகள்லாம் எப்படி ஒரு பிளானை சொல்றாங்க பாருங்க. 30 நாள் வரைக்கும் 6-5 வசனத்துல 5, 6, 7 7-ஆம் வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் பாருங்க எங்க வைக்கிறான் பாருங்க பிசாசு ஒரு ட்விஸ்ட். அருமையானவர்களே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளும் பாடுகளும் கண்ணீரும் கலக்கமும் பாருங்க, தேவைகளும் கடன் பிரச்சனைகளும் வியாதியின் பாருங்க பாடுகளும் எதற்காக வருகிறது? அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க, தேவனை நோக்கி நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்காமல் இருப்பதற்கு தான் பிசாசு இவ்வளவு காரியத்தை செய்கிறான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கவியிலே போடப்பட ராஜா கட்டளையை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, தானியேலை எந்த ஒரு காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல, அவரை குற்றப்படுத்தவே முடியல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை வந்துருச்சு. இந்த தானியேல் இந்த பாபிலோன் தேசத்தான் அல்ல, அவர் வந்து பாருங்க எருசலேம்ல இருந்து சிறப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். இவரை பிடிக்கணும், இவரை குற்றம் சுமத்தணும்னா ஒரே ஒரு வழி பாருங்க, தேவனையாகிலும் வேற ஒரு மனுஷனையாகிலும் எதையும் நோக்கி ஜெபிக்க கூடாது. அப்படி செஞ்சா சிங்க கபில தூக்கி போடணும் பாருங்க. எதற்காக இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டளைய ராஜா கிட்ட வந்து சொல்லணும் பாருங்க? இந்த தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது சிறையிருப்புகள் மாறுகிறது, தடைகள் தகர்த்தெரிக்கப்படுகிறது. அதை பிடிக்காத பிசாசு பாருங்க மனுஷர்கள் மூலமா அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா தானியேல் என்ன செஞ்சார் பாருங்க, இந்த கட்டளையெல்லாம் பிறந்து அங்க பாருங்க எல்லா முத்திர மோதத்தை வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் அந்த ஊரு முழுவதும் தேசம் முழுவதும் பாருங்க பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தானியேல் என்ன செய்கிறார் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6:9-10 அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ஜபிக்க கூடாது, விண்ணப்பத்தை செலுத்தக்கூடாது. ஆனா தானியேல் பாருங்க ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். இங்க போடப்பட்டிருக்கு, எப்போதும் போல மேலறையில போய் பலகணி ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேர அவருடைய முகத்தை திருப்பி முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையானவர்களே, ஜபிச்சாரு ஜபிச்சாருன்னு மட்டும்தான் நம்ம இத்தனை நாள் கேள்விப்பட்டிருக்கோம். ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன செலுத்தியிருப்பார் தானியேல் பாருங்க? ஆண்டவரே, நீர் வானத்திற்கும் பூமிக்கும் ராஜா, இந்த மனுஷன் இந்த ராஜாவாகிய தரியு போட்ட இந்த பிரகடனத்தை இந்த கட்டளைய வந்து நான் வந்து பாருங்க அந்த கட்டளையின்படி நான் நடக்கிற மனுஷன் அல்ல, நான் உம்முடைய பிள்ளை, இந்த கட்டளைக்கு பயப்படுகிறவன் அல்ல, நான் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க போகிறேன். நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறீர். சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாத தேவன், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். என்னை இந்த இப்படிப்பட்ட முகாந்திரத்திலிருந்து நீர் ஒருவரை விடுதலையாக்க முடியும் பாருங்க. அங்க ஒரு நிபந்தனையோடு கூட தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் கபிலே போடப்படுவீர்கள். எப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை! இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இன்றைக்கு வாழ்கிற நாம் யாரும் பாருங்க கடந்து சென்று வரவே முடியாது. ஆனா சிங்கத்தின் மத்தியில சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்திரத்தை வேற ரெடி பண்ணி அந்த ராஜாவாகிய தரிய முத்திர மோதத்துல பாருங்க முத்திரைய போட்டு பிரகடனப்படுத்தின பிறகும் இந்த தானியேல் பாருங்க 3 வேளையும் ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன நடந்தது?
இதற்கு முன்னதாக ஒரு இன்னொரு வேத பகுதி பாருங்க, வெளிப்படுத்தலின் புஸ்தகம். ஏன் நம்மை தேவன் வந்து ஜெபிக்க சொல்லுகிறார், எதற்காக ஜெபிக்கிறோம் என்று நாம் பார்த்து விட்டு பின்பு இந்த தானியலின் சம்பவத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5:8. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு, பாருங்க, ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல, என்ன ஒரு கலசம், அது ஒரு கலசமா, அந்த கலசத்துல என்ன இருக்குதா, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். பாருங்க, அந்த கலசம் நிறையும் போது இந்த கலசம் வந்து ஆட்டுக்குட்டியானவர் அங்கே பாருங்க சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அந்த கலசம் நிறையும் போது, ஜபங்களால் நிறையப்படும் போது அந்த கலசம் கவிழ்க்கப்படுகிறது. அந்த கவிழ்க்கப்படும் போது ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து பாருங்க அது அந்த ஜபங்கள் அவருக்கு நேரே செல்லும் போது அதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி தேவ தூதர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பாருங்க, தூதனை அனுப்புகிறார், என் பிள்ளை ஒரு ஜபத்தை வச்சிருக்கிறான், ஜப குறிப்பை ஏறெடுத்திருக்கிறான், அந்த ஜபங்களாகிய அந்த கலசத்திலிருந்து எனக்கு வந்து வணக்கமாய் விழுந்திருக்கிறது, கவிழ்ந்திருக்கிறது, ஜப கலசம் நிறைந்திருக்கிறது, அவனுக்காக ஒரு தூதனை அனுப்ப வேண்டும், அனுப்பி அந்த காரியத்தை பாருங்க கிரியை செய்ய வேண்டும் என்று தூதனை அனுப்புகிறார் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 5:8 எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்முடைய சார்பிலே தூதர்கள் இறங்கி நம்முடைய காரியத்தை செய்யும்படி, தடைகளை உடைக்கும்படி, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்கும்படி, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையர்களையும் கொண்டு வருகிறவர்கள் தேவ தூதர்களாயிருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இந்த ஜபமோ ஸ்தோத்திரமோ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து, பாருங்க ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவருக்கு, இயேசு கிறிஸ்துவானவருடைய அப்படியே அவர் மேல அந்த கலசம் பாருங்க, பொற்கலசம் வணக்கமாய் விழுகுதான், அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். உங்களை பாருங்க, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பாடுகள் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, இக்கட்டுகள் சூழப்பட்ட, இப்பேற்பட்ட தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை பாருங்க செய்யும்படியாக தூதனை அனுப்புகிறார். அதனாலதான் இங்க தானியல் வந்து பாருங்க இந்த தயவு ராஜா போட்ட அந்த கட்டளை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல, ஏனென்றால் உனக்கு மேல ஒரு பெரிய ராஜா தான் என்னுடைய தகப்பனா இருக்கிறார், அவர் தான் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார், அவர் இந்த சிங்கத்தின் வாயை அடைச்சு போட தூதனை அனுப்புவார்னு சொல்லி இவர் பாருங்க ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன நடந்தது, தானியலின் புஸ்தகம் 5:6-19 தானியலின் புஸ்தகம் 6:19-22 பாருங்க, அந்த ராஜாக்கு மனசு தாங்கல, இப்படி தானியலை கொண்டு போய் சிங்கக்கபியில போட்டோமே என்ன ஆனார்னு தெரியலையே. பாருங்க, ராம் முழுவதும் அவருக்கு தூக்கம் வரல. 19 போடப்பட்டிருக்கும், காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். பாருங்க, நாம எவ்வளவு பாருங்க நம்மை காப்பாற்றும்படி தேவன் தீவிரம் கொள்கிறார், நம்மேல கொஞ்சம் பற்று பாசம் வைத்திருக்கிற மனுஷனுக்கு கூட பாருங்க என்ன நடந்திருக்கும், இந்த தானியனுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. அவருக்கு ராத்திரி முழுசா தூக்கம் வரல. வந்து அந்த சிங்க கபியின் வாசல்ல, இதுல போடப்பட்டிருக்க 20, துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, அந்த ராஜா நினைச்சிருப்பாரு இந்த தானியலை எலும்ப ஒன்னோட ஒன்னா நொறுக்கி ஒண்ணுமில்லாம இன்னைக்கு தானியலை ஒண்ணில்லாம போயிருப்பாரு, அவர் உயிரோடயே இருக்க மாட்டாருன்னு. அதனாலதான் அவர் வந்து பாருங்க துயர சத்தமாய் தானியலே, பாருங்க தானியலை தானியலின்னு கூப்பிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர், அவர் செத்து போனவர் அல்ல, கல்வாரி சிலுவையிலே மரித்து போனவர் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கிறவர் அல்லங்க, கல்லறையை பிளந்து
உயிர் தெழுந்து மரணத்தை வென்ற ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, ஒரு பக்கம் அவருக்கு ஒரு விதமா பயம் வேற, ஒருவேளை தானியேல் உயிரோட இருப்பாரா இல்லையோ, இருந்தாலும் இந்த தானியேல் ஜபம் பண்ணுகிற அந்த தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். பாருங்க, ஒரு அஞ்ஞான மனுஷனுக்கு தெரியுது நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்று. 23 வசனத்துல போடப்பட்டிருக்கும், தானியேல் உள்ள இருந்து சிங்க கபிக்குள்ள இருந்து சத்தம் கொடுக்கிறாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அருமையானவர்களே, எதற்காக நாம் ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும்? பாருங்க, சிங்கம் போன்ற கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள் உங்களை நோக்கி கெர்ச்சிக்கும் போது அவைகளுடைய வாயை கட்டி போடும்படி நம்முடைய ஜபமும் ஸ்தோத்திரமும் பாருங்க, அந்த பொற்கலசங்கள் நிறைந்த அந்த ஜபங்கள் தூபங்கள் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய பாதத்திலே போய் விழும்போது அங்கிருந்து தேவதூதன் புறப்பட்டு வந்து சிங்கத்தின் வாயை அடைத்து போடுகிறார், பிரச்சனையின் உக்கரத்தை அவித்து போடுகிறார்கள், எரிகின்ற சூளைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார்கள். பாருங்க, இங்க தானியேலை தூக்கி போட்டு பாருங்க, சிங்கம் அப்படியே பசியுள்ள சிங்கம், நல்ல வாலிப சிங்கங்கள் பாருங்க, அன்றைக்கு சும்மாவே விட்டுருக்காது. ஆனா அப்படிப்பட்ட சிங்கங்களுக்கு, ஒரு சிங்கம் இல்ல சிங்கங்களின் கவி, அப்ப அநேக சிங்கங்கள் உள்ள இருந்திருக்கு. இன்றைக்கும் பாருங்க, இந்த சிங்கம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? 1 பேதுரு 5:8 போடப்பட்டிருக்கும், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் விழித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபமோ ஸ்தோத்திரமோ ஏறெடுக்கிற ஒரு மனுஷனை பிசாசு வெளியே நின்று கெர்ச்சித்து பாருங்க, பயமுறுத்தலாம் பயங்காட்டலாம், ஆனா நம்மை தொட முடியாது. நம்மை சூழ பாளையம் இறங்கி தேவதூதர்கள் பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, தானியேலுடைய ஜபம் தேவதூதனை கீழே இறக்கினது, சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12 அப்போஸ்தலர் 12:1-11 வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12:1-12 இங்கே ஒரு சம்பவம் பாருங்க. பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிரோடு எழுந்தார், அதற்கு பின்பதாக ஊழியம் செய்து கொண்டே வருகிறார்கள். இப்ப இயேசுவின் நாமத்தை குறித்து பாருங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, அநேக அப்போஸ்தலர்களை அடிக்கிறாங்க பாருங்க, அந்த ஏரோது ராஜா பாருங்க துன்பப்படுத்த தொடங்கிட்டான். அப்போ இந்த பேதுருவை பிடிச்சு பாருங்க உட்காவல் அறையில போட்டு வச்சது மாத்திரம் இல்ல, எப்படியாவது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, இவங்க தேவனை பத்தி பிரசங்கமே பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இந்த ஏரோது எல்லாரும் சேர்ந்து பாருங்க, அந்த அரசாங்கமே இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவரை பிடிச்சு என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. பஸ்கா பண்டிகைக்கு அப்புறமா இந்த பேதுருவை கொண்டு வந்து என்ன செய்யணும், அவரை ஒன்னெல்லாம் ஆக்கணும். பாருங்க, பேதுருவை பிடிச்சதின் நோக்கம் என்ன, பேதுருவை க்ளோஸ் பண்ணணும். ஆனா இந்த இங்க போடப்பட்டிருக்கோம் அப்போஸ்தலன் புஸ்தகம் 12:4-5 வாசிப்போம். அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். அருமையானவர்கள், எங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு, பேதுருவை பிடிச்சு எப்படிப்பட்ட காவலரை பாருங்க, நல்லா பலத்த பாதுகாப்பு, தப்பிச்சிடக்கூடாது. இந்த பேதுரு பாருங்க எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பலத்த பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்க போடப்பட்டிருக்கு, சபையார் எல்லாரும் கூடி ஊக்கமாய் ஊக்கமாய் பாருங்க உறுதியோடு இந்த பேதுருவை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, நீர் மாத்திரம்தான் அந்த பேதுருவை சிறைச்சாலை கட்டி நின்று விடுதலையாக்க முடியும் என்று ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள். என்ன நடந்திருக்கும் பாருங்க, தேவதூதன் பாருங்க எப்படி இறங்கினார், எப்படி தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு வந்து விடுதலையாக்கும்படி காப்பாற்றும்படி தூதன் இறங்கி வந்தாரோ, இங்கே ஜபிக்கிறார்கள் சபையார் எல்லாரும் ஜபிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, தானியேல்
தானியலை விட இங்க ஒரு பெரிய அற்புதகரமான காரியத்தை தேவதூதர்கள் செய்கிறார்கள். 7 வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது பேதுருவை விலாவில தட்டி, அங்க பேதுரு பாருங்க சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்காரு, விலாவில தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன்